நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. இன்று சக்க ஆண்டு 1948 சிரவண மாதம் 1ஆம் தேதி, 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை. நேரம் காலை 5:56. 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒலிபரப்பில் நிகழ்ச்சிகள் யாவும் இனித்தே ஆரம்பமாகின்றன.

ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. குரலோசை. அறன் வலியுறுத்தல் என்ற அதிகாரத்தில் 9வது குறட்பா. அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. அறன் வலியுறுத்தல் என்ற அதிகாரத்தில் அமைந்த இக்குறட்பாவிற்கான பொருள் மு வரதராசனார் அவர்களின் உரையிலிருந்து. அறநெறியில் வாழ்வதன் பயனாக வருவதே இன்பமாகும். அறத்தோடு பொருந்தாமல் வருவனையெல்லாம் இன்பம் இல்லாதவை, புகழும் இல்லாதவை. அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. குரலோசை கேட்டீர்கள். இனி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். இன்றைய ஒலிபரப்பில் நம்ம நிலையத்தில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் திருவாரூர் சிமாட்டிசல்ஸ், காரைக்கால் PSR தங்க மாளிகை. இனி நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட். காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாஸ் உடங்குள்ளூர் எண்ணெய் வழங்கும் மின்சொல்லமது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்கும் செல்வி எம் பிரத்திஷா. 7:00 திருத்துறைப்பூண்டி ABC கோல்டு பேலஸின் அட்ராசக்கா விளம்பரதார நிகழ்ச்சி. 7:25 சைபாலின் தகவல் நேரம். 7:30 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் காலை காம்போ. 8:00 துள்ளி வரும் பாட்டு. முதலில் மயிலாடுதுறை ARC நட்டேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுருங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:05 திருவாரூர் சிமாட்டி சில்க்ஸின் துள்ளி வரும் பாட்டு. 8:30 வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட். முதலில் காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு ஏற்படும் சர்க்கரை நோய் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் மயிலாடுதுறை சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு மருத்துவர் பேராசிரியர் கே சரிதா நாராயணன் அவர்கள். 9:05 பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட். 9:55 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதி விளம்பரதார நிகழ்ச்சி. 10:02 மாறும் ஊடக களம் வானொலிக்கு வளநிலம் இந்திய ஒலிபரப்பு நாள் சிறப்பு நிகழ்ச்சி. படைப்பு சென்னை வானொலி நிலையம். 12:00 FM எக்ஸ்பிரஸ். 12:10 சிந்தனை அரங்கம் இதயத்திற்கு நெருக்கமான உணர்வு.

திரை வானொலி 12:50 ஜெயங்குண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்கும் செல்வி எம் பிரதிஷா. 12:55 பன்னிசை பகல் 1 மணிக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கும் தேன்மொழி. 1:55 மெலிசை பிற்பகல் 2 மணிக்கு லஞ்ச் பிரேக். முதலில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. 2:50 லஞ்ச் பிரேக்கில் மயிலாடுதுறை JKR பாலி கிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பொதுநல மருத்துவர் டாக்டர் ஜி விவேக் அவர்கள் கலந்து கொண்டு நேயர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிப்பார். பிற்பகல் 2:30 திருவாரூர் விக்கே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலின் டாக்டரிடம் கேளுங்கள். 3 மணிக்கு திருவாரூர் சிமாட்டி சில்க்ஸ் எல்எஸ்சி. 3:30 வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஃப்ஸின் எல்எஸ்சி. மாலை 4 மணிக்கு அறிவோம் நம் உரிமை நுகர்வோர் நலம் குறித்த சந்தேகங்களுக்கு நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் திருத்துறைப்பூண்டி வழக்கறிஞர் வி சுரேஷ் அவர்கள். 5 மணிக்கு மயிலாடுதுறை ARC அட்டேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் பாட்டுக்கென போட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. 5:15 அலை யோசை. 5:30 விளக்கேற்றும் வேலை. 6 மணிக்கு பன்னிசை. 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என்று சொல்லும் போது வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 6:25 லைட் கவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. சிறுநீரக நோய் தடுப்பு மற்றும் பாதுகாப்பு குறித்து விளக்கம் அளிக்கிறார் நாகப்பட்டினம் சிறுநீரக சிகிச்சை மருத்துவ வல்லுநர் டாக்டர் ஜி நித்யா அவர்கள். 6:45 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் இசைத்தூரிகை. 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவுநல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் பருத்தியில் நோய் மேலாண்மை. காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண்மை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் உதவி பேராசிரியர் சண்முக பிரியா அவர்கள் கலந்து கொண்டு நேரலையில் விளக்கம் தருகிறார். 8:00 காற்றில் வரும் காணம். 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று. 8:30 திருவாரூர் சிமாட்டி சில்க்ஸின் காற்றில்

கிசான் வாணியில் பருத்தியில் நோய் மேலாண்மை. காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண்மை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் உதவி பேராசிரியர் சண்முக பிரியா அவர்கள் கலந்து கொண்டு நேரலையில் விளக்கம் தருகிறார். 8 மணிக்கு காற்றில் வரும் கானம், 8:15 நாடாளுமன்றத்தில். இன்று 8:30 திருவாரூர் சிமாட்டி சில்க்ஸின் காற்றில் வரும் கானம். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை. காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் என்று சொல்லமது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 10 மணிக்கு இரவு மலரும். 11 மணிக்கு காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். நேயர்கள், இதுவரை இன்று ஒளிபரப்பாவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். காரைக்கால் வானொலியோடு தொடர்ந்து இணைந்திருப்போம். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகளும், 6:10 எனித்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சி கேட்டுவிட்டோம். மீண்டும் 6:15 பக்தி மாலை நிகழ்ச்சிக்காக காரைக்கால் வானொலியோடு இணைவோம் நேயர்களே.

0: health awareness and agricultural knowledge, especially in rural areas. In 1956, the name Akashvani was adopted for the national broadcaster. Since 1927, radio has been an important part of people's life in the country. Akashvani has been serving to inform, educate and entertain the masses, truly living up to its motto, Bahujana Hitaya, Bahujana Sukhaya. In men's cricket, first T20 international of three-match series between India and Zimbabwe will be played today in Harare. The match will begin at 4:30 p.m. Indian time. Shreyas Iyer led India will play the second T20 on Saturday and the third match on Sunday at the same venue. India hold a commanding advantage over Zimbabwe in the shortest format of the game. The two teams have faced each other 14 times in men's T20 internationals, with India winning 11 matches and Zimbabwe 3. In China Open Badminton, PV Sindhu, Ayush Shetty and Lakshya Sen have entered singles pre-quarterfinals in Changzhou. Double Olympic medalist PV Sindhu advanced to the women's single second round after defeating fellow Indian player Unnati Hooda. And that is the end of this news bulletin.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுகப்பெருமாள் அவர்கள்.
3: நம்பினோர் கெடுவதில்லை, இது நான்கு முறை தீர்ப்பு. யானையின் பலம் அதன் தும்பிக்கையில் இருக்கிறது, மனிதனின் பலம் அவன் நம்பிக்கையில் இருக்கிறது. நம்மில் சிலருக்கு எல்லாமே உடனே நடந்துவிட வேண்டும் என்ற நினைப்பு இருக்கிறது. வாழ்க்கை அப்படிப்பட்டதன்று. இங்கே வெற்றி கிடைக்க வேண்டுமென்றால் பல ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும். விவசாயத்தில் எத்தனையோ புரட்சிகள் நடந்துவிட்டன. இருந்தாலும் நெல் விளைவதற்கு குறைந்தபட்சம் 3 மாதங்கள் காத்திருக்க வேண்டும். தாயின் வயிற்றில் ஒரு குழந்தை கருவாகி உருவாகி வளர்வதற்கு 9 மாதங்கள், 9 நாள்கள், 9 மணி நேரம் காத்திருக்க வேண்டும். எர்னஸ்ட் ஹெமிங்வே, நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க எழுத்தாளர், அவர் எழுதிய கடலும் கிழவனும் எனும் நாவலுக்கு நோபல் பரிசு கிடைத்தது. அந்த நாவலில் வரும் கிழவர் நம்பிக்கையின் வடிவமாக இருந்தார். அந்த நம்பிக்கையின் அடிப்படை பொறுமை. பொறுமையாக இருப்பவர்களின் நம்பிக்கை சாதனையாகிறது, பொறுமையற்றவர்களின் நம்பிக்கை சோதனைக்கு உள்ளாகிறது. நம்பிக்கைதான் வாழ்க்கை. நம்புங்கள், உங்களை நம்புங்கள். எதை நீங்கள் நம்புகிறீர்களோ அதுவாகவே நீங்கள் மாறுவீர்கள். பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே இருக்கிற ஒரே வேறுபாடு நம்பிக்கைதான். ஆழமான கடல், கடலுக்கு நடுவே மலை, மலை உச்சியில் உள்ள பாறை இடுக்கில் ஒரு பறவை. அது கூடு கட்டி குஞ்சுகளை பொறித்திருந்தது. தன் குஞ்சு பறவைகளுக்கு உணவு தேட பறந்தது. அவை பசியால் வருந்தின. மேலே பார்த்தால் வானம், கீழே பார்த்தால் கடல். நான் கீழே குதிக்கப் போகிறேன் என்றது ஒரு சின்ன பறவை. இன்னொரு பறவையோ, நீ குதித்தால் கடலில் மூழ்குவது உறுதி என்றது. குதிக்க விரும்பிய பறவை சற்றே தயங்கியது. பிறகு நம்பிக்கையை வரவழைத்து கொண்டு கடலில் குதித்தது. குதித்த பிறகுதான் தான் நீரில் மூழ்க முடியாது என்பதை தெரிந்து கொண்டது. கடலின் மேற்பரப்பில் மிதந்து சின்ன சின்ன மீன்களை கொத்தி தின்றது. அதை பார்த்த மற்ற சின்ன பறவைகள் கடலில் குதித்தன. நம்மால் மிதக்கத்தான் முடியும், மூழ்க முடியாது என்ற உண்மையை தெரிந்து கொண்டன. இந்த கதையில் வரும் சின்ன பறவை நம்பிக்கை இல்லாமல் இருந்திருந்தால் உடன் பிறந்த பிற பறவைகளோடு பசியால் இல்லாமல் போயிருக்கும். அதன் நம்பிக்கையே அதை வாழ வைத்தது. அறிவால் நம்பிக்கை உருவாவதில் தவறில்லை. ஆனால் உணர்வால் உருவாகும் நம்பிக்கைக்கு உடனே பலன் கிடைக்கிறது. வெறும் அறிவு எல்லா கேள்விகளையும் கேட்கும், ஆனால் எதையும் நம்பாது. கேள்விகள் கேட்பதில் தவறில்லை, ஆனால் கேள்விகளாலேயே வாழ்க்கையை நடத்தி செல்லக் கூடாது. இந்த உலகை விட்டு புடப்படுகிற மனிதனை வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதன் பார்க்கின்றான். தான் மட்டும் இந்த பூமியில் நிரந்தரமாக தங்கப் போகிறோம் என்பது போல நடந்து கொள்கின்றான். இது நல்ல நம்பிக்கை என்று. இருந்தாலும் இந்த நம்பிக்கையில்தான்

0: மனிதனை இயங்க வைக்கும் உந்து சக்திகளுள் ஒன்றாக இருக்கிறது. ஏரியில் மீன்பிடிக்க போகிறவர் தூண்டிலை போட்டுவிட்டு நம்பிக்கையோடு காத்திருக்கிறார். மீன் எதுவும் சிக்காது என்ற அவநம்பிக்கை வந்துவிட்டால் ஏரிப்பக்கம் யார் போவார்கள்? மனிதன் காற்றை சுவாசிப்பதால் மட்டும் வாழ்வதில்லை, நம்பிக்கையையும் சுவாசிப்பதால் தான் வாழ்கிறான். சுவாசிக்கும் காற்று மாசடைந்தால் நம் ஆரோக்கியம் கேள்விக்குறியாகும். நம் நம்பிக்கை மாசடைந்தால் நம் வாழ்க்கை என்னவாகும்? நம்முடைய நம்பிக்கைதான் நம் மனம் குணம் முதலியவற்றின் அச்சாணி. நம்பிக்கை என்னும் அச்சாணியில் கீறல் விழும்போது வாழ்க்கை சக்கரத்தின் தடம் மாறும். நம்பிக்கையை வளப்படுத்துவோம், வாழ்க்கையை வசப்படுத்துவோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் ஜி. ஆறுமுகப் பெருமாள் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் காலை 6:15. இறைமையின் திருநாமம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறையும் நேரம். பக்தி மாலை நிகழ்ச்சியின் தொடக்கமாக டி.எல். மகாராஜன் பாடிய பாடல்.
1: பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: காரைக்கால் வானொலியோடு நாம் இணைந்திருக்கின்றோம் பக்தி மாலை நிகழ்ச்சிக்காக. அடுத்து ஹேமா ஜான் பாடிய பாடல்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் பக்தி மாலை நிகழ்ச்சி நிறைவாக எம் எம் யூசுப் பாடிய பாடல்.

இறைமையை ஆராதிக்கும் பக்தி மாலை கேட்டீர்கள். மீண்டும் பக்தி பாடல்கள் இன்று மாலை 5:30 விளக்கேற்றும் வேளை நிகழ்ச்சியில் கேட்டு மகிழலாம்.

நேயர்களே, இன்று காலை 10:02 மாறும் ஊடக களம் வானொலிக்கு வளநிலம். இந்திய ஒலிபரப்பு நாள் சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்போடு நாம் இணைந்திருக்கின்றோம். நேயர்கள் இனி கேட்கலாம் காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட்.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: ஓஎன்ஜிசி நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
3: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
4: அப்போ ஓஎன்ஜிசி நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
1: ஓஎன்ஜிசி என்றும் மக்கள் பணியில்.
0: நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
5: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ். ஒரு கிலோ தங்கம் வழங்கிய உங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸில் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என அனைவருக்கும் கோடைக்காலத்தை குளுகுளுவென கொண்டாடிட டெய்லி குளிர்விக்கும் லைட் அண்ட் வெயிட் ஆடைகள், ட்ரெண்டான சம்மர் கலெக்ஷன், கூல் காட்டன் ஆடைகள் என அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
0: அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, இன்று ஸ்ரீ பராபவ ஆண்டு ஆடி மாதம் 7 வியாழக்கிழமை, நேரம் காலை 6:34.
6: உழவர்களுக்கு

0: நல்லா சாகுபடி செஞ்சு பண்டிகை நேரத்துல அதிக லாபம் எடுக்கணும். நீ நல்லா வளரணும்.
1: என்ன, நம்ம சுபாக்கா மாதிரி தெரியுது, அதுவும் தனியா பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கே. போய் பாப்போம். சுபாக்கா, அட சுபாக்கா.
0: ஆ, வா பூங்கொடி, வா வா.
1: என்ன சுபாக்கா, தனியா பேசிக்கிட்டே ஏதோ வேலை பாக்குற மாதிரி தெரியுது. அப்படி என்னதான் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க? கொஞ்சம் நகருங்க.
0: நல்லா பூச்செடி வளர்க்க போறேன். அதுக்காக தான் இந்த நில தயாரிப்பு எப்படி கொத்தி வச்சிருக்கேன் பத்தியா, இதுலதான் அந்த விதைகளை விதைக்கணும்.
1: அந்த விதைங்கிறது எந்த விதை?
0: சாமந்தி பூச்செடி பூங்கொடி. நேத்தி நம்ம ரேவதியக்கா பயிற்சிக்கு போனாங்கல்ல, அங்கிருந்து வாங்கிட்டு வந்தாங்க. நல்ல மகசூல் கிடைக்குமா, ஆரஞ்சு கலர்லயும் மஞ்சள் கலர்லயும் பூக்குமா. அவங்க இந்த சாமந்தி சாகுபடியை பத்தி சொன்னோடனே எனக்கே ஆசை வந்துருச்சுன்னா பாத்தீங்க, அவங்க வாங்கிட்டு வந்த விதையில ஒரு பாக்கெட்டை வாங்கிட்டு ஒடியாந்துட்டேன்.
1: அப்படி என்னதாங்க ரேவதியக்கா சொன்னாங்க உங்ககிட்ட?
0: பூங்குடி, இந்த சாமந்தி பூங்கிறது எல்லா நேரமும் நம்ம கண்ணுல படுதுல்ல, வருஷம் முழுக்க ஏதாவது ஒரு வகையில இந்த பூ நமக்கு தேவைப்பட்டுகிட்டே இருக்கும். யோசிச்சு பாரு.
1: ஆமாக்கா, நீங்க சொல்றது சரிதான். கோயில் குளங்கள்லாம் அதிகமா இந்த சாமந்தி பூ தான பாக்குறதா இருக்கு.
0: அதான் பூங்குடி இந்த சாமந்தியோட சிறப்பு. அதுவும் நம்ம காவேரி டெல்டா பகுதிக்கு ஆடி பட்டத்துல அமோகமா வருமானம் தரக்கூடிய பூச்செடிகள்ல இதுவும் ஒண்ணா.
1: இதுவும் ஒண்ணுன்னா அப்புறம் வேற என்னென்ன பூச்செடிலாம் இருக்குக்கா?
0: மல்லிகை, கனகாம்பரம், செவ்வந்தி, ரோஜா, இந்த நாளும் கூட காவேரி டெல்டா பகுதியில நல்லா வளரக்கூடியதான் பூங்கொடி.
1: சரி, அப்ப முதல்ல நீங்க இன்னைக்கு சாமந்தி பூவை பத்தி சொல்லுங்க.
0: சொல்ற பூங்கொடி, இந்த சாமந்தி பூவை சாகுபடி செஞ்சோம்னா நட்ட 60-75 நாளைக்குள்ள முதல் அறுவடையே பண்ணலாமா.
1: என்னக்கா, எடுத்த உடனே அறுவடைக்கெல்லாம் போயிட்டீங்க?
0: இல்ல, சொல்றேன். இந்த சாமந்திலேயே ரெண்டு வகை இருக்கு, ஒன்னு ஆப்பிரிக்கன் சாமந்தி, இன்னொன்னு பிரெஞ்சு சாமந்தி.
1: அப்போ நம்ம நாட்டு சாமந்தி இல்ல?
0: அதான் நம்ம நாட்டுல தானே வளருது. நடவுன்னு பார்த்தா இந்த விதைகளை நாற்று மாதிரி போட்டு 25-30 நாள்ல எடுத்து 45-45 அப்படிங்கிற இடைவெளியில நடணும். இத ஒரு ஏக்கருக்குன்னு செஞ்சா 18,000-20,000 நாற்று தேவைப்படுமா.
1: இப்படி வளர்ற இந்த செடிக்கு எவ்வளவு உரம் கொடுக்கணும்?
0: நல்லா மக்கிய தொழு உரம் ஏக்கருக்கு 8-10 டன் தேவைப்படுமா. மண் பரிசோதனை அடிப்படையில ரசாயன உரங்களையும் பயன்படுத்தலாமா. நீர் பாசனம்னு பார்த்தா நடவு செஞ்ச உடனே நீர் பாசனம் பாரு, அது முதல் பாசனம். அதுக்கப்புறம் 5-7 நாளைக்கு ஒரு முறை பாசனம் செய்யலாமா பூங்கொடி?
1: சரிக்கா, நீங்க தான் முன்னாடியே சொல்லிட்டீங்க 60-70 நாள்ல பூச்செடி அறுவடைக்கு வரும்னு. இப்படி பூ பூக்குற செடிய தினமுமா பறிக்கணும்
0: அப்படின்னு இல்ல பூங்கொடி, 2-3 நாளைக்கு ஒரு தடவை இந்த பூக்களை எல்லாம் பறிச்சா நல்ல மகசூல் கிடைக்குமா.
1: ஏங்கா, இதுல பூச்சி எல்லாம் வரும்ல?
0: அஸ்வினி, த்ரிப்ஸு, சிவப்பு நிற சிலந்தி பூச்சி, இலைத்து நிற புழு, இதெல்லாம் வரும்.
1: இத எப்படி கட்டுப்படுத்துறது அதையும் சொல்லுங்களேன்.
0: வயலை எப்போதும் சுத்தமா வச்சிருக்கணும். மஞ்சள் நிற ஒட்டு பொறிகளை ஏக்கருக்கு 10-12 அப்படிங்கிற கணக்குல அமைக்கலாம். குறிப்பா இந்த த்ரிப்ஸை கட்டுப்படுத்துறதுக்கு நீல நிற ஒட்டும் பொறிய பயன்படுத்தலாமா. இந்த இலை தின்னும் புழுன்னு சொன்ன பாரு, அதை கட்டுப்படுத்த உயிரி உரங்களை பயன்படுத்தலாம். முக்கியமா பொருளாதார சேத நிலையை தாண்டினா மட்டும்தான் வேளாண் துறை மூலம் பரிந்துரைக்கப்பட்ட பூச்சிக்கொல்லிகளை இதுக்கு பயன்படுத்தணும்.
1: ஏ சுபாக்கா, நம்ம கல்லூரியில படிக்கிறப்போ சாமந்தி பூவை பொறி பயிரா பயன்படுத்தலாம்னு சொல்லிருக்காங்கல்ல, இத பத்தி ஏதாவது ரேவதியக்கா சொன்னாங்க உங்ககிட்ட?
0: சொன்னாங்களே, அத பத்தி இன்னொரு நாள் உங்ககிட்ட சொல்றேன் பூங்குடி.
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கிய உழவர்களுக்கு கேட்டீர்கள். நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியோர் காரைக்கால் ONGC காவேரி அசட்.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
3: நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
5: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
3: நேர்களை மீண்டும் 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டு பயன்பெறுங்கள்.
6: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
7: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
6: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
8: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: நேர்களை, இன்று பிற்பகல் 2:05 லஞ்ச் பிரேக்கில் டாக்டரிடம் கேளுங்கள். திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பொதுநல மருத்துவர் டாக்டர் ஜி விவேக் அவர்கள் கலந்து கொண்டு தொலைபேசி வழியாக நேர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கமளிப்பார். காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்பு

0: கேட்கலாம். ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாஸ் விடங்குளூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல்லமது நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாஸ் விடங்குளூர் எண்ணெய்.
1: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்குளூர் எண்ணெய்.
2: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: விடங்கலூர் எண்ணெய்
0: நிகழ்ச்சினை உடன் வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
3: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
4: அக்கா வரும்போது மறக்காம தஞ்சை உழவன் வாங்கிட்டு வாங்க.
5: தஞ்சை உழவன்னா
4: அதான்க்கா, தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், நல்ல எல்லெண்ணெய்.
3: அன்பாய் வழங்குகிறோம் ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய். தஞ்சை உழவன்.
6: ஃபார் டீலர்ஷிப் என்குயரி 8344-55550.
3: தஞ்சை உழவன்.
0: நிகழ்ச்சினை உடன் வழங்குவோர் புமக்ஸ். உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடியது புமக்ஸ்.
7: எங்கும் என்றும் நம்பர் ஒன் புமக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் புமக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் ஒன்
8: புமக்ஸ். பெஸ்ட் அண்ட் பிரீஃப்ஸ்
7: புமக்ஸ்.
9: இன் சொல் அமுது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
10: வணக்கம். பெண்ணின்றி பெருமை ஏது? மனித உடலில் கண் எத்தனை இன்றியமையாததோ அப்படித்தான் இந்த சமூகத்திற்கு பெண்களும். துரதிருஷ்டவசமாக மண்ணின் மகத்துவம் உணராதது போலவே பெண்ணின் மகத்துவமும் பெரும்பான்மை சமூகத்தால் உணரப்படவில்லை என்பதே நிதர்சனம். அரிதிலும் அரிதாக பெண்மை வெல்க என்று கூத்திட்டார் பாரதி. பெண்ணை தாழ்மை செய்தவன் தன் கண்ணை குத்தி கொண்டவன் என்றார். ஆணுக்கு பெண் இழைப்பில்லை என்பதை சங்ககாலம் தொட்டே காண்கிறோம். காப்பிய நாயகியாக கண்ணகியை படைத்து தன்னை புரட்சி காப்பியமாக அடையாளப்படுத்திக் கொண்டது சிலப்பதிகாரம். துறவரம் என்பது ஆண்களுக்கு மட்டுமன்று பெண்களும் துறவில் வெற்றி காணலாம் என்று மெய்ப்பித்தது மணிமேகலை. கணவனே ஆனாலும் தீயவனெனில் தண்டிக்க தயங்காத குண்டலகேசி தற்கொல்லியை முற்கொல்லி என்று பெயர் பெற்றாள். அன்பும் அறிவும் ஆற்றலும் கொண்ட பெண் சமூகத்தை அளவீட்டால் அளக்க தொடங்கியதே பெண்ணியத்தின் வீழ்ச்சி எனலாம். பெண்மைய பாடல்கள் பலவும் வர்ணனையாகவே இருந்து வரும் சூழலில் பாரதியும் பாரதிதாசனும் பெரியாரும் கவிமணியும் பெண்களை போற்றி வணங்கியதை நினைவுகூற வேண்டும். கிரேக்க தத்துவ ஞானி பிளேட்டோ தம் குடியரசு நூலில் ஆண்களுக்கு பெண்கள் எல்லா வகையிலும் நிகரானவர்கள், அவர்களுக்கு கல்வி மற்றும் அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் என்றார். எந்த ஒரு தேசமோ அல்லது சமூகமோ பெண்களை மதிக்கவில்லையோ அந்த தேசம் முன்னேறவே முடியாது. பறவை ஒன்றுக்கு 2 சிறகுகள் தேவை, ஒன்று ஆண் மற்றொன்று பெண் என்றார் விவேகானந்தர். அன்பின் அவதாரமாக விளங்கும் பெண்கள் மட்டுமே இந்த உலகத்தை அகிம்சை வழியில் வழிநடத்த முடியும். பெண்களே சமூகத்தின் உண்மையான சக்திகள் என்றார் காந்தியடிகள். பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதும் சம உரிமைகளை வழங்குவதும் ஒரு சமூகத்தின் வறுமை மற்றும் அறியாமையை ஒழிப்பதற்கான மிகச்சிறந்த வழி என்கிறார் நெல்சன் மண்டேலா. நாளடைவில் சமூகத்தில் ஏற்பட்ட தலைகீழ் மாற்றங்களால் பெண் அடிமையைப் போல் அங்கீகாரம் அற்றவளாக நடத்தப்படலானால், எதிரிகளை வீழ்த்த போர்க்களம் புகுந்த ஜான்சி ராணியும் வீரமங்கை வேலு நாச்சியாரும் அவருக்கு துணை நின்ற குயிலியும் ராணி மங்கம்மாவும் நம்மை மெய்சிலிர்க்க செய்கின்றனர். தேவதாசி ஒழிப்பு, பெண் விடுதலை, பெண் கல்வி, சதி ஒழிப்பு, விதவை திருமணம் என்று பெண்கள் முன்னேற்றத்திற்காக எத்தனை முன்னெடுப்புகள் எடுத்திருந்தாலும் இன்றும் பெண் தன்னுடைய பாதுகாப்பிற்காக யாரையேனும் சார்ந்து வாழ வேண்டி இருக்கிறது. நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞானச்செருக்கும் இருப்பதால் செம்மை மாந்த திரும்புவதில்லை என்று பெண்ணின் செருக்கை பெருமையுடன் சொல்கிறார் பாரதி. தேவைக்கேற்ப இனி வீரம் மட்டுமே துணை நிற்கும் என்பதை பெண்களும், ஆணின் வீரம் ஆதிக்க சிந்தனைகளில் இல்லை, அது ஒழுக்கத்திலும் பெண்மையை போற்றுவதிலும் இருக்கிறது என்பதை ஆண்களும் உணர வேண்டும். பெண்மை தழைத்தால் உலகம் தழைக்கும். நன்றி.
9: இன்சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.

0: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாஸ் விடங்கலூர் என்னை வழங்கிய என் சொல்லமது கேட்டீர்கள். நிகழ்ச்சினை உங்களுக்கு வழங்கியோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாஸ் விடங்கலூர் எண்ணெய்.
1: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
2: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: விடங்கலூர் எண்ணெய்
0: நிகழ்ச்சினை உடன் வழங்கியோர் தஞ்சை உழவன்நாட்டு சர்க்கரை.
3: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: நிகழ்ச்சினை உடன் வழங்கியோர் பூமக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கக்கூடியது பூமக்ஸ்.
4: எங்கும் என்றும் நம்பர் ஒன் பூமக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் ஒன்
5: பூமக்ஸ், பெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ்
4: பூமக்ஸ்.
0: நேரலை மீண்டும் இன்று மாலை 6:20 மற்றும் 9:55 ஆகிய நேரங்களில் இன்சொல்ல முது கேட்கலாம்.
6: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
7: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
8: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
0: காரைக்கால் வானொலியோடு தொடர்ந்து அணைந்திருப்போம். இனி மாநில செய்திகள்.
9: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைப்பதற்கான கனவு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷ்வாணி சேவைகளை விரிவுபடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 9 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துள்ளனர். மாநிலத்தில் மின் கட்டண குளறுபடிகளை களைய ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று மாநில அரசை பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைப்பதற்கான கனவு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்றும் இந்த தொலைநோக்கு பார்வையின் அடித்தளத்தை இளைஞர்கள் உருவாக்க வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உயர்நிலைக் கூட்டத்தில் வளர்ச்சியடைந்த இந்தியாவின் இலக்குகளை நோக்கிய ஊரகப் பகுதி வளர்ச்சி, வேளாண்மை, சமூக நலன் மற்றும் அது சார்ந்த துறைகளின் முன்னேற்றம் குறித்து துறை சார்ந்த செயலாளர்களுடன் அவர் ஆய்வு நடத்தினார். மக்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்ட சீர்திருத்தங்கள் தேவையான மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் தெரிவித்தார். சீர்திருத்தங்களின் நோக்கம் அரசின் செயல்பாட்டை மேம்படுத்துவது மட்டுமின்றி வளர்ச்சியடைந்த நாடாக மாறுவதற்கான பயணத்தை விரைவுபடுத்துவதுமாகும் என்றும் அவர் கூறினார். இளைஞர்களிடையே நிலவும் போதைப்பொருள் உபயோக பிரச்சினையை களைவதன் அவசியம் குறித்தும் பிரதமர் வலியுறுத்தினார். விளையாட்டுத் துறையின் வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த அணுகுமுறையை கடைபிடிக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் அவர் சுட்டிக்காட்டினார். விளையாட்டுத் துறையில் நாட்டை உலகளாவிய மையமாக திகழச் செய்வதற்கு சர்வதேச அளவிலான முக்கிய விளையாட்டுகளை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். அத்துறையில் தொழில்நுட்பத்தை ஊக்குவித்து புத்தொழில் நிறுவனங்களை வளர்ப்பதன் முக்கியத்துவம் குறித்தும் பிரதமர் வலியுறுத்தினார். தமிழகத்தில் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷ்வாணி சேவைகளை விரிவுபடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், ஊரகப் பகுதிகள், மலைப்பாங்கான பகுதிகள், கடலோர மற்றும் எல்லைப் பகுதிகளில் ஒலிபரப்பு சார்ந்த பிரச்சினைகளை களைவதற்கு டிரான்ஸ்மீட்டர்களை தரம் உயர்த்தும் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். எஃப்எம் சேவைகளை விரிவாக்கம் செய்தல், நவீன டிஜிட்டல் சாதனங்களை பொருத்துதல் போன்ற பணிகளும் நடைபெற்று வருவதாக டாக்டர் எல் முருகன் கூறினார். தொழிற்சாலைகளில் குழந்தை தொழிலாளர்கள் பணியமர்த்தப்படுவது முற்றிலும் தடுக்கப்பட வேண்டும் என்று மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் கூறியுள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்கக அலுவலகத்தில் அலுவலர்களின் திறனாய்வுக் கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டார். அபாயகரமான தொழில் மற்றும் செயல்முறைகளில் வளரிளம் பருவத்தினர் பணிபுரிவதை தடுக்க சீரிய முறையில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அலுவலர்களை அவர் கேட்டுக் கொண்டார். தொழிற்சாலைகள் மற்றும் கட்டுமான பணியிடங்களில் மேற்கொள்ளப்படும் ஆய்வின்போது தொழிலாளர்களின் பாதுகாப்பு, உடல்நலன், அவர்களுக்கான வசதிகளில் கவனம் செலுத்தி உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு முகமது பர்வேஸ் அறிவுறுத்தியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 9 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துள்ளனர். ராமேஸ்வரம்

0: மீன்பிடி துறைமுகத்திலிருந்து சென்ற அவர்களுடைய விசைப்படகையும் பறிமுதல் செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று காலை 400க்கும் மேற்பட்ட மீன்பிடி விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். அதில் மன்னார் கடற்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்ததாக கூறி அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் மீன்பிடி விசைப்படகையும் அதிலிருந்த 9 மீனவர்களையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்து மன்னார் கடற்படை முகாமைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களிடம் முதற்கட்ட விசாரணை முடித்துக் கொண்டு மேல் நடவடிக்கைக்காக மீனவர்களை படகுடன் மன்னார் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் இன்று ஒப்படைக்க உள்ளனர். ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற 9 மீனவர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் ராமேஸ்வரம் கடலோர மீனவ கிராமங்களில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மீனவர்களையும் பிடித்துச் செல்லப்பட்ட விசைப்படகினையும் உடனடியாக விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ராமேஸ்வரத்திலிருந்து கார்த்திகேயன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மாநிலத்தில் மின்கட்டண குளறுபடிகளை களைய ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், வீடுகளுக்கான மின் நுகர்வை கணக்கெடுப்பதில் ஏற்படும் குளறுபடிகளாலும் அலட்சிய போக்கினாலும் மக்கள் கடுமையான மின்கட்டண சுமைக்கு ஆளாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். எனவே ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை அமல்படுத்தினால் மட்டுமே மின் நுகர்வை துல்லியமாக கணக்கிட முடியும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழகத்தில் நடைபெற்று வரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது மக்கள் சரியான தகவல்களை வழங்குமாறு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநர் திரு சுந்தரேஷ் பாபு கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
3: இந்த 2027 இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பே இந்தியாவின் முதல் மற்றும் முழுமையான டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நடத்தப்படும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சுய கணக்கெடுப்பு அல்லது சுய விவர பதிவேற்றம், இந்த வசதி கூட இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் முதல் முறையாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் முதல் கட்டத்திற்கான களப்பணி August 1 முதல் August 30 வரை 30 நாட்கள் கால அவகாசத்தில் நடைபெற உள்ளது. கணக்கெடுப்பாளர்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் சென்று மக்களிடம் 33 கேள்விகளை கேட்க உள்ளனர். இந்த 33 கேள்விகள் என்பது இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான கேள்விகள். இந்த 33 கேள்விகளை கேட்டு இந்த 33 கேள்விகளுக்கு மக்கள் அளிக்கும் பதில்களை பதிவு செய்து கொள்ள உள்ளனர். மக்கள் அனைவரும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு களப்பணிக்கு முழு ஒத்துழைப்பை கொடுத்து சரியான மற்றும் முழுமையான தகவல்களை வழங்குமாறு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன்.
0: இருவரிச் செய்திகள். காங்கோவில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக இதுவரை 1000 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. கென்யாவில் எபோலா நோய் தொற்றை தடுப்பதற்காக இந்தியாவின் சார்பில் 4.5 டன் மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ருமேனியாவில் இன்று முதல் 2 நாள் பயணம் மேற்கொள்கிறார். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நியூசிலாந்து வெளியுறவு அமைச்சரை சந்தித்து பேசினார். நித்தி ஆயோக் தலைமைச் செயல் அதிகாரியாக மூத்த IAS அதிகாரி திரு அனுராக் ஜெயின் நியமிக்கப்பட்டுள்ளார். தஞ்சாவூரில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய புதிய ஆதார் சேவை மையத்தை ஆட்சியர் திருமதி ரேவதி தொடங்கி வைத்தார். நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தில் அளிக்கப்பட்டு வரும் மருத்துவ சேவைகள் குறித்து ஆட்சியர் திரு மதுபாலன் ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பேரூராட்சியில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறை நடத்திய சோதனையில் மின்னணு பண பரிவர்த்தனை மூலம் கணக்கில் வராத 8 லட்சம் ரூபாய் பரிவர்த்தனை செய்யப்பட்டது கண்டறியப்பட்டது. சென்னை ராமேஸ்வரம் இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவை செப்டம்பர் மாதம் முதல் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே பொதுமேலாளர் திரு ஆர்என் சிங் தெரிவித்துள்ளார். பெருநகர சென்னை மாநகராட்சியில் திட்ட அனுமதி கோரல் தொடர்பான விண்ணப்பத்தின் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அலுவலர்களை இணை ஆணையர் திரு சரவணன் அறிவுறுத்தியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்.

0: ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 22-20, 15-21, 21-14 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் யுஷி தனாக்காவை வென்றார். இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஹராரேயில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை மணி 4:30 தொடங்குகிறது. 3 போட்டிகளைக் கொண்ட இத்தொடரின் 2வது போட்டி நாளை மறுநாளும், 3வது மற்றும் இறுதிப் போட்டி வரும் 26 தேதியும் நடைபெறவுள்ளது. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ஸ்வீடனின் ஆண்ட்ரே குரான்சன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைப்பதற்கான கனவு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷ்வாணி சேவைகளை விரிவுபடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 9 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துள்ளனர். மாநிலத்தில் மின்கட்டண குளறுபடிகளை களைய ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று மாநில அரசை பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு நேரம் காலை 6:55.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்ச வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், நீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்
1: நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப். போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என்கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரிலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் யூவி மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 பாரம்பரியமிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
5: மழை செல்வங்களின் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தளிர் இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய பசுந்தளிர் நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேட்போமா? ஒரு இரவு தென்னாலிராமன் தனது தோட்டத்துல 2 திருடர்கள் பதுங்கி இருந்ததை கவனித்தாராம். அவர்களை ஏமாற்ற நினைத்த தென்னாலிராமன் தன்னோட மனைவி கிட்ட, திருட்டு வேற எங்க பார்த்தாலும் நடக்குது, நம்மிடம் இருக்கிற தங்க பெட்டிய கிணத்துக்குள்ள போட்டுடலாமா அப்படின்னு உரக்க சொன்னாராம். இதை கவனிச்ச திருடர்கள் என்ன பண்ணாங்கன்னா, கிணற்றுல இருக்கிற தண்ணீரை இறைக்க தொடங்கினாங்களாம். விடியும் வர நீரை இறைத்து கொண்டே இருந்தாங்களாம். விடியற் காலையில பெட்டியை திறந்து பார்த்தா திருடர்களுக்கு அதிர்ச்சியா, வெறும் கல்லு மட்டும்தான் இருந்துச்சாம். தென்னாலிராமன் சிரிச்சுக்கிட்டே வெளியே வந்து பார்த்தாராம். திருடர்களும் வெட்கி போய் ஓடினாங்களாம். இந்த கதை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, புத்திசாலித்தனம் தான் எதையும் வெல்லும் என்று.
6: வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளி நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்கள இப்ப சந்திக்கலாமா?
7: வணக்கம் பாப்பா.
8: வணக்கம்.
7: உங்க பேர் என்ன?
8: என் பெயர் எம் பிரதிஷா.
7: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
8: 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன்.
7: சரிங்கம்மா, இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
8: மூதரை பாடல் பாட போகிறேன்.
7: எங்க பாடுங்களே?
8: அடக்கம் உடையா அறிவிலர் என்ற நீ கடக்கம் கருதம் வேண்டாம் அடைத்தலை ஓடு மீன் ஓட ஒரு மீன் வரும் அளவு வாடி இருக்குமம் கொக்கு அவ்வையா. பாடல் பொருள், மடையில் பாய்கின்ற நீரில் ஓடுகின்ற சிறு மீன்கள் ஓடிக்கொண்டிருக்க கொக்கானது தனக்கு இரையாக கூறிய பெரிய மீன்கள் வரும் வரை அசைவின்றி காத்திருக்கும். அது போல தமக்குரிய காலம் வரும் வரை சிலர் அடங்கியிருப்பார்கள், அவர்களை அறிவில்லாதவர் என்று எண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் பாரதியார் பாட்டு பாட போகிறேன். சொந்த வெளிநாடு போது நிலை என்று தேன் வந்து பாயிருக்கா நிலங்கள் தந்தைய நாடென்று சின்ன ஒரு சக்தி விறகுதும் காவிரி தென்பெனை பாலாறு தமிழ் கண்ட தொப்பெருமை வகினது மேவி

0: பலவோட திரும்பிய நீ செய்த தமிழர் கல்வி சீரந்த தமிழ்நாடு கம்பம் பேசத்தை என பல்விதமான சத்திரத்தின் மன பரங்கு வீசும் தமிழ்நாடு வள்ளுவர் தன்னை உலகி நிக்க தந்துவான் புக கொண்ட தமிழ்நாடு நெஞ்சால் சிலப்பதிகாரம் என்ற மணி அறம் படைத்த தமிழ்நாடு.
1: சூப்பரா பாட்டு பாடுனீங்க. நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வருங்காலத்துல என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
0: டீச்சர்.
1: எதனால நீங்க டீச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
0: எல்லாருக்கும் கல்வி சொல்லிக் கொடுக்கணும்.
1: வருங்காலத்துல சிறந்த ஆசிரியராகிறதுக்கு காரைக்கால் குடும்ப சார்பாக வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
2: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் கலர் லேப் வழங்கிய பசுந்தளிர் கேட்டீர்கள் நிகழ்ச்சியை. உங்களுக்கு வழங்கியவர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மளிகை பொருட்கள் ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். இப்பொழுது திருநள்ளாற்றிலும்
2: நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கியோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் கும்பகோணம்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் டவுன் ஹால் ரோட் கும்பகோணம்.
5: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
6: வாவ்,
5: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
7: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் காலை 7 மணி.
8: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
9: அட்ரஸ் அக்க, அட்ரஸ் அக்க.
10: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
11: இன்னும் பிரம்மாண்டமாய் தங்க நகைகள் வெள்ளி பொருட்களுக்கு
8: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
9: நினைவாக்க புதுமை விடிய பிறந்து விட்டது புத்துணர்வோடு வாருங்கள். இன்றைய நாளை இனிதே அட்ரஸ்க்கு நிகழ்ச்சியோட தொடங்கலாம். நேயர்கள் அனைவருக்கும் திருப்திக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு அசத்தலான 3 நேயர்கள் யார் யாரு, அவங்க விரும்பி கேட்டுக்கிற பாடல்கள் என்னென்ன, பார்க்கலாமா? வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். எண்ணிலை வந்தாலும் முயற்சியை கைவிடாதே, உன் நம்பிக்கை உன்னை உயர்த்தும்னு சொல்றாங்க காரைக்காலை சேர்ந்த பெரிய முரசு. மனைவி பாக்கியலட்சுமி, மகள் இந்துமதி, மருமகள் அறிவுச்செல்வன், பேத்தி ரச்சிதா, மகன் மணி, மருமகள் திவ்யா, பேரன்கள் தரன் பிரசாத். பெரிய முரசுக்கு பழைய கருத்துள்ள பாடல்கள்னா கேட்க ரொம்ப பிடிக்குமா? இப்ப நம்ம நிகழ்ச்சியில கூட ஒரு அற்புதமான பாடல் ஒண்ணுதான் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நம்ம நிகழ்ச்சியை கேட்கிற நேர்கள் எல்லாரும் வளமும் நலமும் பெற்று 100 வருஷம் வாழணும்னு வாழ்த்தவும் செய்யறாங்க. பெரியவங்களோட ஆசீர்வாதம் நம்மள நல்ல நிலைமைக்கு கொண்டுட்டு போகும் இல்லையா? பெரிய முரசு ஐயாக்கு நன்றியையும் அவர் கேட்ட அருமையான பாடலும் இதோ வானலையில்.

0: பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ்,
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி. உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
0: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி. அட்ரஸ்

0: காரைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
0: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி
2: அட்ரஸ் அட்ரஸ்
0: திருத்துறைப்பூண்டியின் கைராசியான உங்கள் ஏபிசி கோல்டு பேலஸ்
1: ஏபிசி கோல்டு பேலஸ் இப்பொழுது இன்னும் பிரம்மாண்டமாய் தங்க நகைகள் வெள்ளி பொருட்களுக்கு
0: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி
2: மாணிக்கம் தையல் கடையும் மனைவி முத்துலட்சுமி மளிகை கடையும் வச்சிருக்காங்க. மகன் அன்புராஜா, மகள் அன்புலட்சுமி எல்லாரிடமும் அன்பா இருக்கணும்னு தான் தம் பசங்களுக்கு அன்புன்னு பேர் வச்சிருக்காங்களாம். மாணிக்கத்தோட தையல் கடையும் முத்துலட்சுமியோட மளிகை கடையும் ஒன்னாதான் இருக்குமா? ரெண்டு கடைக்கும் பொதுவா உள்ள விஷயம் பாடல்கள் தானா? பாடல்கள் எப்போதும் ரெண்டு கடையும் ஒழிச்சுக்கிட்டே தான் இருக்குமா? இப்ப கூட நிகழ்ச்சியில அவருக்கு பிடித்த நடிகரோட பாடலை தான் கேட்டிருக்காங்க.

0: பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
0: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறை பூண்டி
2: அட்ரஸ் அட்ரஸ்
3: ஆசைகள் மாறக்கூடும், அன்பு என்றும் மாறாது. எல்லாரிடமும் அன்பா நடந்துக்க சொல்லி அன்பான காலை வணக்கத்தை சொல்றாங்க. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் காரியம்பட்டினத்தை சேர்ந்த சிதம்பரம். இந்தியாவின் முதுகெலும்பான விவசாயத்தை தன் தொழிலா எடுத்து செய்யறாங்க சிதம்பரம். மனைவி பானுமதி இல்லத்தரசி, மகன் விக்னேஸ்வரன் கல்லூரியில படிக்கிறாங்க. சிதம்பரம் வயலுக்கு போய் வேலை செய்யும் போதும் சரி, வீட்டுல உள்ள வேலைகளை செய்யும் போதும் சரி, ரேடியோல பாடல் ஒழித்த வண்ணமே இருக்குமா. இதை தவிர்த்து கோவிலுக்கு போவாங்களா, விவசாயம் சம்பந்தப்பட்ட புத்தகங்களை தேடி தேடி படிப்பாங்கன்னா பாருங்களேன். தொழில் பக்தி அவ்வளவு அதிகம். ஒரு அற்புதமான பாடலை தான் நிகழ்ச்சியில கேட்டிருக்காங்க. என்ன பாடல் அது, கேட்கலாமா?

இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஒளிபரப்பான பாடல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இதே மாதிரி உங்களுக்கு விருப்பமான பாடலும் நம்ம நிகழ்ச்சியில இடம்பெறணும்னா அலைபேசியை எடுங்க, நான் சொல்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க. பாடல்கள் மட்டும் இல்ல, பரிசும் காத்துக்கிட்டு இருக்கு. அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள் 94 87 67 35 18. அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள் மீண்டும் 94 87 67 35 18. சரி நேர்களே, நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. மீண்டும் அடுத்த வாரம் வியாழக்கிழமை 7 மணிக்கு சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கஸ்தூரி குருசேகரன். நன்றி, வணக்கம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது
1: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: அட்ரஸ் அட்ரஸ்
2: நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: இன்னும் பிரம்மாண்டமாய் தங்க நகைகள் வெள்ளிப்பொருட்களுக்கு
1: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்
3: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி. உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
1: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
4: நிகழ்ச்சி தயாரிப்பு LG ராசையன் ராசையன்.

0: தினம் தினம் உங்களோடு இசைப்பாடும் காரைக்கால் பண்பலை 100.3 தொடர்ந்து இணைந்திருப்போம். இனி தமிழ் செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். மகாத்மா காந்தியின் உண்மை அகிம்சை குறித்த செய்தி உலகின் அனைத்து மனித சமூகத்திற்குமானது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நீட் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க அரசு தயாராக உள்ளதென்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். நாட்டில் ரயில் விபத்துகள் பெருமளவு குறைந்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். மகாத்மா காந்தியின் உண்மை அகிம்சை குறித்த செய்தி உலகின் அனைத்து மனித சமூகத்திற்குமானது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். வடக்கு மாசிடோனியாவில் ஸ்கோப்ஜி நகரில் உள்ள அருங்காட்சியகத்தில் மகாத்மா காந்தி சிலையை அவர் திறந்து வைத்தார். மோதல், சகிப்புத்தன்மையின்மை, பிரிவினை ஆகியவை உலகில் நிகழும் சூழலில் காந்தியின் உரையாடல், கருணை, அமைதியான வாழ்வு ஆகிய கொள்கைகளை கடைபிடிப்பது முக்கிய தேவையாக உள்ளது என்று திருமதி திரௌபதி முர்மு குறிப்பிட்டார். இதற்கிடையே தமது வடக்கு மாசிடோனியா பயணத்தை நிறைவு செய்துள்ள குடியரசுத் தலைவர் இன்று முதல் 2 நாட்கள் ருமேனியாவில் பயணம் மேற்கொள்வதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாணவர்கள் எழுப்பி வரும் நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தை அரசியலாக்கக்கூடாது என்று பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரம் தொடர்பாக அரசியல் ஆதாயம் அடைவது சரியல்ல என்று தெரிவித்தார். இது தொடர்பாக விசாரணை செய்து விவாதிக்கப்பட வேண்டிய தேவை உள்ளதாக அவர் கூறினார். மேலும் இவ்விவகாரத்தில் மத்திய அரசு அக்கறை கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நீட் விவகாரம் தொடர்பாக விவாதிக்க மத்திய அரசு தயாராக இருப்பதாகவும் இந்த விவாதத்தின் கால அளவு குறித்து எதிர்க்கட்சிகள் முடிவு செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். காங்கிரஸ் மற்றும் இதர கட்சிகள் ஆட்சி செய்த மாநிலங்களிலும் பல்வேறு தேர்வுகளில் வினாத்தாள்கள் முன்கூட்டியே கசிந்ததாகவும் அவர் தெரிவித்தார். வினாத்தாள்கள் கசிவு தொடர்பாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி எழுப்பியுள்ள கேள்வி தொடர்பாக மத்திய அரசு விசாரணை மேற்கொண்டு அதுகுறித்த உண்மை மக்களிடம் விளக்கப்படும் என்று திரு ஜே பி நட்டா தெரிவித்தார். நாட்டில் ரயில் விபத்துகள் பெருமளவு குறைந்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், மேம்படுத்தப்பட்ட ரயில் பாதுகாப்பு, உள்கட்டமைப்பு பராமரிப்பு, நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துதல் ஆகியவற்றின் மூலம் விபத்துகள் பெருமளவு குறைந்துள்ளதாக தெரிவித்தார். 2014-15 135 ரயில் விபத்துகள் நிகழ்ந்த நிலையில் நடப்பு நிதியாண்டில் இதுவரை 2 விபத்துகள் மட்டுமே நடைபெற்றுள்ளதாக அவர் கூறியுள்ளார். மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், தமிழகத்தில் புதிய ரயில் திட்டங்களுக்காக கடந்த 12 ஆண்டுகளில் பட்ஜெட் ஒதுக்கீடு 8 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நடப்பு நிதியாண்டில் 7611 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் 26 ரயில் நிலையங்கள் புனரமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தமிழகத்தில் 98.3% அளவிற்கு ரயில் வழித்தடங்கள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். தமிழகத்தில் கடல் உணவு ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் அதிகரித்துள்ளதாக மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், கடந்த நிதியாண்டில் தமிழகத்திலிருந்து 7660 கோடி ரூபாய் மதிப்பிலான 1,52,000 டன் கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நித்தி ஆயோக் தலைமைச் செயல் அதிகாரியாக மூத்த ஐஏஎஸ் அதிகாரி திரு அனுராக் ஜெயின் நியமிக்கப்பட்டுள்ளார். நியமனங்களுக்கான அமைச்சரவைக் குழு இதற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. 2 ஆண்டு காலம் வரை திரு அனுராக் ஜெயின் இப்பொறுப்பை வகிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம்

0: செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1927 ஆண்டு இதே நாளில் பம்பாய் வானொலி நிலையத்திலிருந்து நாட்டில் முதன்முறையாக ஒலிபரப்பு தொடங்கியதை குறிக்கும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுகிறது. பின்னர் 1936 ஆண்டு ஜூன் 8 இந்திய ஒலிபரப்பு சேவை அகில இந்திய வானொலி என்று மாற்றம் செய்யப்பட்டது. நாட்டின் வளர்ச்சி, கல்வி, விழிப்புணர்வு, கலாச்சார பாதுகாப்பு ஆகியவற்றில் ஒலிபரப்பின் முக்கிய பங்களிப்பை இந்நாள் எடுத்துக்காட்டுகிறது. தமிழகத்தில் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷவாணி சேவைகளை விரிவுபடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், ஊரகப் பகுதிகள், மலைப்பாங்கான பகுதிகள், கடலோர மற்றும் எல்லைப்பகுதிகளில் ஒலிபரப்பு சார்ந்த பிரச்சினைகளை களைவதற்கு டிரான்ஸ்மீட்டர்களை தரம் உயர்த்தும் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். எஃப்எம் சேவைகளை விரிவாக்கம் செய்தல், நவீன டிஜிட்டல் சாதனங்களை பொருத்துதல் போன்ற பணிகளும் நடைபெற்று வருவதாக டாக்டர் எல் முருகன் கூறினார். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இளைஞர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படாது என்று அரசு உறுதியளித்தால் தமது உண்ணாவிரதத்தை கைவிட தயாராக இருப்பதாக சமூக ஆர்வலர் திரு சோனம் வாங்சுக் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோருக்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார். மருத்துவமனையில் வந்து தம்மை சந்தித்ததற்காக 2 அமைச்சர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு வாங்சுக் குறிப்பிட்டுள்ளார். கென்யாவில் எபோலா நோய் தொற்றை தடுப்பதற்காக இந்தியாவின் சார்பில் முதற்கட்டமாக 4.5 டன் மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது. நைரோபியில் உள்ள இந்திய தூதர் டாக்டர் ஆதர்ஷ் ஸ்வைகா இதனை அந்நாட்டு சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தார். 2 மருத்துவ உபகரணங்கள் இன்னும் சில நாட்களில் விநியோகிக்கப்படும் என்று இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஆப்பிரிக்காவில் எபோலா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் இந்தியா சார்பில் இதுவரை 45 டன் மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது. காங்கோவில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக இதுவரை 1000 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. 2400 மேற்பட்டவர்களுக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாகவும் 737 நோயாளிகள் மருத்துவமனைகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் காங்கோ சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேசம், குஜராத் மாநிலங்களில் இன்று மிக கனமழை முதல் அதிகனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், கோவா, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, நாகாலாந்து ஆகிய மாநிலங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் கூறியுள்ளது. இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஹராரேயில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை 4:30 தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரின் 2 போட்டி நாளை மறுநாளும், 3 மற்றும் இறுதிப் போட்டி வரும் 26 நடைபெறவுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 22-20, 15-21, 21-14 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் யுஷி தனாக்காவை வென்றார். ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ஸ்வீடனின் ஆண்ட்ரே கரான்சன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிச் சுற்றில் இந்த இணை 6-4, 7-6 என்ற கணக்கில் ஜெர்மனியின் கான்ஸ்டன்டைன், நெதர்லாந்தின் ராபின் ஹேசே இணையை வென்றது. தமிழகத்தில் மணலூர் மற்றும் பிள்ளைப்பாக்கத்தில் மின்னணு பொருட்கள் உற்பத்தி மையங்களை அமைப்பதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், மணலூரில் 587 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டிலும், பிள்ளைப்பாக்கத்தில் 425 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டிலும் இந்த மின்னணு பொருட்கள் உற்பத்தி மையங்கள் அமைக்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மகாத்மா காந்தியின் உண்மை அகிம்சை குறித்த செய்தி உலகின் அனைத்து மனித சமூகத்திற்குமானது.

0: என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நீட் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க அரசு தயாராக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். நாட்டில் ரயில் விபத்துகள் பெருமளவு குறைந்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நேரம் காலை 7:25.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
6: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். பூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
7: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
8: நம்ம பாரம்பரியமான ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
7: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
8: ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மாயவரம்.
7: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
9: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
10: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
11: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
12: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. July 15 முதல் August 15 வரை மட்டுமே.
13: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
14: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ், மகிட்டா, டிவால்ட், ஆர்கேடைல்ஸ் கட்டர், வெல்டிங் மிஷின், செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர், சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
15: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் July 1 முதல் அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், நாகப்பட்டினம்.
16: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
17: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
18: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் சைபாலின் தகவல் நேரம். நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலநிலக்கரை கொண்ட சைபால்.
19: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிங்கா சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
20: சைபால்
1: நிகழ்ச்சியை உடன் வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ்,
20: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
21: காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
1: நிகழ்ச்சி உடன் வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை கும்பகோணம், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால்.
22: உங்கள் கடை காரைக்கால்.
23: தரமான தார்ப்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
24: ஒரு நண்பர் சினிமா படம் தயாரிக்கிறவர், அவர்கிட்ட ஒரு நாள் பேசிக்கிட்டு இருந்தேன். அது எப்படி சார், நீங்கள் எடுக்கிற எந்த படமும் கையை கடிக்காத அளவுக்கு எடுத்துடுறீங்களே, அது எப்படின்னு கேட்டேன். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சார், பெண்களுக்குன்னு சில உருக்கமான காட்சிகள், இளைஞர்களுக்குன்னு சில நடனங்கள், அடிதடி காட்சிகள், அப்புறம் வயசானவங்களுக்குன்னு சில ஆன்மீக காட்சிகள், சின்ன பிள்ளைங்களுக்கு சிரிப்பு, இப்படி எல்லாமும் சேர்த்து நான் படம் எடுக்கிறேன். மசாலா படம்னு பேர். இது ரொம்ப பெருசாக இல்லைன்னாலும் ஓரளவுக்கு சுமாராக ஓடிடும், கையை கடிக்காது அப்படின்னார். இது ஒரு உத்தி. சில பத்திரிகை ஆசிரியர்களும் இந்த உத்தியை கையாள்றது உண்டு. இந்த உத்திக்கு பாரணம் உத்தி அப்படின்னு பேர், பாரணம் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபீனியஸ் டி பாரணம் அப்படின்னு ஒருத்தர் அமெரிக்காவில் இருந்தாராம். அதாவது 19வது நூற்றாண்டில் அமெரிக்காவில் கொடிகட்டி பறந்த ஒரு சர்க்கஸ் நிறுவனத்தின் அதிபர் அவர். இந்த உலகத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு ஏமாளி பறந்துக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிறது அவருடைய சித்தாந்தம். ஒவ்வொருத்தரையும் திருப்திப்படுத்துகிற அளவுக்கு அம்சங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து

0: கேளிக்கை நிகழ்ச்சிகளை நடத்தினது தான் அவருடைய மகத்தான வெற்றிக்கு காரணம். அதனால் அந்த உத்தியை யார் கடைப்பிடிச்சாலும் சரி, அதுக்கு பாரணம் உத்தி அப்படின்னு பேர் வந்துட்டுது. ஜோசியம் சொல்கிறவங்களுக்கும் இந்த உத்தி தான் கை கொடுக்குது. ஒரு விஷயத்தை ஒருத்தருடைய கோல் நிலைகள் அல்லது கையெழுத்து நிரூபிக்கிறதாக அவர்கிட்ட சொன்னால் அதை அவர் நம்பிவிடுவார். ஆனால் அந்த விஷயம் நல்லதாக இருக்கணும், நேர்மையானதாக இருக்கணும், அதாவது பாசிட்டிவாக இருக்கணும். எட்டாம் இடத்துல குரு, ஒன்பதாம் இடத்துல சனி, நீங்கள் ஒரு பெரிய மேதை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்குறவங்களுக்கு அதை மறுக்கிறதுக்கு மனசு வராது. அப்படி சொல்லும் பொழுது கூடவே என்ன கொஞ்சம் முன்கோபம் அதிகமாக இருக்கும், இருந்தாலும் அது உடனே மறைஞ்சிரும் அப்படின்னு சில அற்ப விஷயங்களையும் சொன்னாலும் அதையும் சரிதான்னு சொல்லி ஒத்துக்குவாங்க. ஆளுமையை எடை போடுகிற ஒரு நிறுவப்பட்ட உத்தியின் மூலமாக தன்னுடைய குணாதிசயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக அவர் நம்புறது தான் இதுக்கு காரணம். இந்த மாதம் பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் இருக்கும், உடம்பில் ஏதாவது கொஞ்சம் அசௌகரியம் இருக்கும், வீட்டுக்குள்ளே லேசாக மனஸ்தாபம் வரலாம், இது மாதிரி பொதுப்படையாக சிலதை சொன்னாலே போதும் மக்களை நம்ப வச்சுடலாம், இதெல்லாம் நமக்கு மட்டும்தான் ஏற்படுது அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறது தான் காரணம். இதுதான் பாரணம் உத்திங்கிறது. மனிதர்கள் வந்து பாராட்டுகளை விரும்புகிறதும் விமர்சனங்களை வெறுக்கிறதும் பாரணம் உத்தியின் அடுத்த கூறு. அதனால் ஒருத்தருக்கு ஜோசியம் சொன்னாலும் சரி, அவருடைய ஆளுமையை மதிப்பிடுறதாக இருந்தாலும் சரி, அவரை புகழற மாதிரி இருந்தாலும் சரி, அப்படி இருந்தால் தான் அது சரியாக இருக்கும். சாதகமான விஷயங்களை வந்து அதிகமாகவும் பாதகமான விஷயங்களை நாசூக்காகவும் சொன்னால் மக்கள் வந்து அதை நம்பிவிடுவாங்க. ஒருத்தரை கருமின்னு சொன்னால் ஏற்றுக்க மாட்டார், அதையே கொஞ்சம் மாற்றி நீங்கள் கொஞ்சம் சிக்கனமான ஆசாமி அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்கிறது சரிதான் சார் அப்படிம்பார். நீங்கள் பெரிய செலவாளி தான் இருந்தாலும் நல்ல விஷயங்களுக்கு தான் செலவழிப்பீங்க அப்படின்னு சொல்லணும். இப்படி இந்த பாரணம் உத்தியை கடைப்பிடிச்சி இன்றைக்கி வெற்றிகரமாக காலம் தள்ளுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு ஏமாளி பறந்துக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிறது தான் ஃபீனியஸ் பார்னம் அவர்களுடைய நம்பிக்கை. அதை விட அடுத்தவங்களை ஏமாளியாக நினைக்கிற மனிதர்கள் தான் இன்றைக்கி வந்து உலகத்தில் ரொம்ப அதிகம். ஒருத்தர் தன்னுடைய மேலதிகாரிகிட்ட போய், ஐயா ஒரு நாள் லீவ் வேணும், என் தங்கச்சிக்கு கல்யாணம் அப்படின்னார். அவர் பார்த்தார், ஒரு 10 நிமிஷம் வெளியில் இருங்கன்னார். 10 நிமிஷம் கழித்து கூப்பிட்டார், இதை பாருங்கள், நீங்கள் சொல்கிறது பொய், இப்போ உங்கள் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணேன், அவங்க தனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகிட்டதாக சொல்கிறாங்க அப்படின்னார். உடனே இவர் சொன்னார், சார் இப்போ நீங்கள் சொல்கிறதும் பொய்யாக தான் இருக்கணும், ஏன்னா நிஜமாக எனக்கு ஒரு தங்கச்சியே கிடையாது அப்படின்னார்.
1: சைபாலின் தகவல் நேரம் கேட்டீர்கள். தகவல் வழங்கியிருந்தவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். இந்நிகழ்ச்சி நம்ம நிலைய ஒளிக்களஞ்சியத்திலிருந்து ஒளிபரப்பானது. நிகழ்ச்சியினை உங்களுக்கு வழங்கியோர் சைபால், அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: நிகழ்ச்சியை உடன் வழங்கியோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் ஹார்ட்வேர் பிளம்பிங் ஐட்டம்ஸ் டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால். நிகழ்ச்சியை உடன் வழங்கியோர் கும்பகோணம் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோசுகள், சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால்.
3: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்சி தேவையான ஓஸ் வகைகள், சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால்.

நேயர்களே, இயற்கை நமக்கு கொடுத்த கொடைகளை அளவோடு கையாள்வதே நாம் அடுத்த தலைமுறைக்கு செய்யும் ஆகச்சிறந்த உதவி.

0: அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். காலை மலரட்டும், கனவுகள் சிறக்கட்டும், இசையோடு இணைந்து இனிதே தொடங்கட்டும் உங்கள் இனிய நாள். ஆம்நேர்களே, காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காலை காம்போ நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே. எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
0: தைரியமும் தன்னம்பிக்கையும் கொண்ட மக்களே வரலாற்றை படைக்கிறார்கள். லோகமானிய பாலகங்காதர திலகர் அவர்களின் பொன்மொழியோடு தொடங்குகிறது இன்றைய நிகழ்ச்சி.

0: சுரக்குடி மின்துறை உதவி பொறியாளர் விடுத்துள்ள அறிவிப்பு, இன்று அகலங்கண்ணு உயர் மின் அழுத்த பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் செல்லூர், அகலங்கண்ணு, தென்னங்குடி, இளையான்குடி, கருக்கங்குடி, கோஆபரேட்டிவ் நகர், விழுதியூர், மானாம்பேட்டை, சங்கரன்தொப்பு ஆகிய பகுதிகளில் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை மின் விநியோகம் இருக்காது என அறிவிக்கப்படுகிறது.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல் பொடி.
4: நகை வாங்க போறீங்களா? அப்ப பரிசும் சேர்த்து வாங்கலாம். ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்ல ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை ஆடி மாத சிறப்பு குலுக்கல். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு வீட்டு உபயோக பொருட்கள் பரிசாக வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
0: நேர்களே, காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க.
5: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் விடுத்துள்ள அறிவிப்பு, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இந்த மாதத்திற்கான விவசாயிகள் குறித்திருக்கும் நாள் கூட்டம் நாளை காலை 10 மணிக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலக முதன்மை மாநாட்டு கூட்ட அரங்கில் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தலைமையில் நடைபெற உள்ளது. இக்கூட்டத்தில் நாகப்பட்டினம் மாவட்ட விவசாயிகள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை கூறி பயன்பெறுமாறு நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிக்கின்றார்.
6: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
7: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
0: காரைக்கால் PSR தங்க மாளிகையின்

0: ஆலை காம்போ நிகழ்ச்சிக்காக நாம் அணிந்திருக்கின்றோம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேயர்களுக்கு, திருவாரூர் வருவாய் கோட்ட அலுவலர் விடுத்துள்ள அறிவிப்பு, திருவாரூர் கோட்டத்தில் மாதந்தோறும் நடைபெறும் விவசாயிகளின் குறைகளை தீர்ப்பது தொடர்பான கூட்டம் இன்று மாலை 4 மணி அளவில் திருவாரூர் வருவாய் கோட்ட அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. திருவாரூர் வருவாய் கோட்டத்தில் விவசாயிகள் கலந்து கொண்டு தங்கள் குறைகளை தெரிவிக்கலாம் என திருவாரூர் வருவாய் கோட்ட அலுவலர் அவர்கள் தெரிவிக்கின்றார்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: இசை பிரியர்களின் இதய துடிப்பு, இது காரைக்கால் பண்பலை 100.3.

நேர்களே, இன்று காலை 10:02 மாறும் ஊடக களம் வானொலிக்கு வளநிலம். இந்திய ஒலிபரப்பு நாள் சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு சென்னை வானொலி நிலையம். காலை காம்போவில் இனி சேவை செய்திகள். மயிலாடுதுறை மாவட்டம் திரு மங்கைமடம் அருள்மிகு வீர நரசிம்ம பெருமாள் கோவில் பிரம்மோற்சவ விழாவில் இன்று மாலை 5 மணிக்கு புஷ்பயாகம். சிக்கல் பொருள் வைத்த சேரி அருள்மிகு சொர்ணகாளியம்மன் கோவில் ஆடி மகா உற்சவத்தில் இன்று மதியம் 12 மணிக்கு சிறப்பு ஆராதனை. மாலை 6 மணிக்கு வீரசக்தி விநாயகர் கோவிலில் சிறப்பு ஆராதனை. செய்திகள் கேட்டீர்கள்.

நேயர்களுக்கு நெடுங்காடு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விடுத்துள்ள அறிவிப்பு. நெடுங்காடு கொம்யூன் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் உரிய உரிமம் பெற்று கடைகள் நடத்தும்படி பலமுறை நெடுங்காடு கொம்யூன் பஞ்சாயத்து அறிவிப்பு செய்தும் இதுவரை ஒரு சில கடைகள் தவிர மற்றவர்கள் உரிமம் பெறாமல் புதுப்பிக்காமல் வணிகம் நடத்தி வருவது தெரிய வருகிறது. மேலும் புதுச்சேரி அரசு ஆணையனின்படி காரைக்கால் நகரமைப்பு குழுமத்தின் அனுமதி பெற்ற பின்பு மட்டுமே உரிமம் பெற முடியும். எனவே நெடுங்காடு கொம்யூன் பஞ்சாயத்து பகுதியில் வணிகம் செய்வோர் இந்த மாதம் 31ஆம் தேதிக்குள் தங்களது கடை நிறுவனத்திற்கான உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பித்து உரிமம் பெற்றுக்கொள்ள வேண்டும். உரிய உரிமம் பெறாமல் வணிக நிறுவனங்கள் அல்லது கடைகள் நடத்துபவர்கள் தொடர்ந்து நடத்த முடியாது. உரிமம் பெறாத வணிக நிறுவனங்கள் கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகளின் ஆய்வுக்கு பின்னர் எந்தவித முன்னறிவிப்புமின்றி சீல் செய்யப்படும் என நெடுங்காடு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் அறிவிக்கின்றார்.

நேயர்களே, அகில இந்திய வானொலிக்கு ஆகாஷ்வாணி என்ற பெயரை முதன் முதலில் பரிந்துரைத்தவர் யார்? இந்த கேள்வியோட புஷ்பகலா உங்களுக்காக காத்திருக்கிறாங்க. எட்ட இந்த துளிவரும்பாட்டு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடல்களை கொடுக்கறதுக்காக.

0: நேர்களே, காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ், வாட்ஸ்அப் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. அதோட ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பற்றிய உங்களது கருத்துக்களை முகநூல் பக்கத்தில் தெரிவிக்கலாம். காரைக்கால் PSR தங்க மாளிகையின் காலை காம்போ கேட்டீர்கள். நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் PSR தங்க மாளிகை. வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா July 28 வரை மட்டுமே எண்ணில் அடங்க ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது PSR தங்க மாளிகை காரைக்கால்.
1: வந்தாச்சு உங்கள் PSR தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை எடைக்கு பள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
0: திருவாரூர் மைத்தின் கோவிந்தராஜன் ஜுவல்லரி, நேரம் காலை 8 மணி.
3: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
4: அனைத்தையும் வாங்கிட
3: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், அண்ணா சாலை, திருவாரூர்.
0: துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியின் தொடக்கமாக
5: கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஜிஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஜிஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆசி நடைபெற்ற செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
6: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேசர் செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
7: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
8: நேயர்களுக்கு வணக்கம். வாழ்க்கை அப்படிங்கறது நம்ம என்ன கொடுத்தோமோ அது திரும்பி நமக்கு கிடைக்கும். அமெரிக்கால ஒரு பல்கலைக்கழகத்துல படிச்சிட்டு இருக்க 2 மாணவர்களுக்கு வந்து ரொம்ப பண கஷ்டம். அவங்களுக்கு என்ன பண்றதே தெரியல. எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும், புக்கு வாங்கணும், ஆனா பணம் இல்ல. ஆனா ரெண்டு பேரும் நல்ல ஆக்டிவ் புதுமான பசங்க. அவனை யோசிக்கிறானுங்க, என்ன செஞ்சோம்னா நமக்கு வந்து பணம் வரும் அப்படின்னு வரும்போது அப்ப வந்து பாக்குறானுங்க, இந்த பியானோல வந்து நல்ல ஒரு மேதை ஒருத்தர் இருக்காரு. அவர் பேர் வந்து இக்னசி படரோசின்னு சொல்லிட்டு அவர் வந்து பியானோ கச்சேரி பண்றதுல ரொம்ப அற்புதமான ஆளு. அவர்கிட்ட போய் ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்கறானுங்க. என்ன கேட்கறானுங்கன்னா, நாங்க ஒரு பியானோ கச்சேரி நடத்தலான் இருக்கோம், அதுக்கு டிக்கெட் போட்டு விற்கலான் இருக்கோம். அந்த டிக்கெட் வித்தம்னா உங்களுக்கு வந்து பணம் கொடுத்துட்டு மீதி இருக்கிறதுல நாங்க படிக்கலான் இருக்கோம் அப்படின்னு சொன்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவரோட மேனேஜரை பார்க்க சொல்றாரு. மேனேஜர் வந்து நீங்க $2000 இதுக்கான ஃபீஸ் அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பையனுங்க வந்து போய் அதுக்கெல்லாம் புக் பண்ணிட்டு டிக்கெட் வித்துட்டு இருக்காங்க. அந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிற வரைக்கும் டிக்கெட் விற்கிறாங்க. இவங்களால எவ்வளவு விற்க முடிஞ்சுன்னு கேட்டீங்கன்னா $1600 தான் விற்க முடிஞ்சது. ஆனா ப்ரோக்ராமுக்கு $2000 தேவை. உடனே ப்ரோக்ராம் நடக்குது, நடந்து முடிஞ்சோடனே பணம் கொடுக்கணும். இவங்களுக்கு என்ன பண்றதே தெரியல. உடனே என்ன பண்றாங்க, $1600 கொடுத்துட்டு இந்த $400 ஒரு பத்திரம் எழுதி கொடுக்குறாங்க, ஒரு ஒப்பந்தம். இந்த மாதிரி நாங்கள் இதை வந்து கடனாக வச்சுக்கிறோம், நாங்கள் திருப்பி உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ வந்து அந்த பியானோ மாஸ்டர் கேட்குறாரு, நீங்கள் வந்து எதுக்காக இந்த இது ஆரம்பிச்சிங்கன்னு கேட்டோன்னே, இதுமாரி எங்களுக்கு படிக்கிறோம், எங்களுக்கு வசதி இல்லை, கொஞ்சம் ஃபண்ட் ரைஸ் பண்ணோம்னா இதை வச்சு நாங்கள் படிச்சுக்கலான்னு செய்கிறோம்னு சொன்னோன்னே அவர் என்ன பண்ணுறாரு, இந்த $1600 கையில் கொடுத்து இதை வச்சுங்க, உங்களுக்கு இன்னைக்கு ஆன செலவு எல்லாத்தையும் பண்ணிட்டு மீதி இருக்கிற காசுல நல்லா படிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஒரு முதலாம் உலக போர் முடிஞ்ச உடனே பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பியானோ மாஸ்டர் இருக்காரு இக்னசி, அவர் பாத்தீங்கன்னா போலந்து நாட்டோட பிரதமர் ஆயிடுறாரு. அந்த நாட்டுல ஒரே பசி பஞ்சம், ஒண்ணுமே பண்ண முடியல. அப்ப அமெரிக்காவுடைய உணவு நிவாரண குழுக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுறாரு, எங்க நாட்டுல வந்து நிறைய பிரச்சனை இருக்கு, சாப்பாடு பிரச்சனையா இருக்கு, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே அப்ப என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த லெட்டரை பார்த்தோன்னே யாருன்னு பாத்துட்டாரு. அன்னைக்கு அந்த US வந்து அந்த உணவு மற்றும் நிவாரண குழுவுடைய பொறுப்புல இருக்கிற யாருன்னு கேட்டீங்கன்னா ஹூவர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஹூவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ரெண்டு பையனுங்க வந்து இந்த என்எஸ்ஏட பியானோ கச்சேரி ஆர்கனைஸ் பண்ணாங்களே அதுல ஒருத்தவர் தான் ஹூவர். அதை பார்த்த உடனே அவருக்கு வந்து இம்மிடியட்டா போலந்து நாட்டுக்கு தேவையான எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொடுக்குறாரு. ரெடி பண்ணி அனுப்பினோடனே அந்த நாட்டுல மக்கள் எல்லாம் நல்லா ஆயிட்டாங்க, அவங்களுக்கு தேவையான சாப்பாடுலாம் கிடைச்சிருச்சு. இப்ப வந்து அந்த இக்னஸ் என்ன பண்றாரு, நம்ம போய் எப்படியாவது US அவரை பார்த்து ஒரு தேங்க் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வராரு. வந்து இவரை பார்க்க வரும்போது அவர் சொல்றாரு, அன்னைக்கு நீங்க வந்து இந்த யூனிவர்சிட்டியில நாங்க படிக்கும் பொழுது உங்களுக்கு பியானோ கச்சேரி வச்சோம், அப்ப வந்து $2000 நீங்க எங்களுக்கு சொன்னீங்க, $1600 கொடுத்துட்டு $400 கொடுக்க முடியாம நாங்க வந்து ஒரு பத்திரம் எழுதி கொடுத்தோம், அப்ப எங்கள்ட்டே அந்த பணத்தை கொடுத்து வச்சீங்கன்னு சொன்னீங்க, அன்னைக்கு அதுல 2 மாணவர்கள் இருந்த 1 மாணவன் தான் நானு அப்படின்னு சொன்னோன்னு அப்பதான் அவருக்கு புரியுது, அன்னைக்கு எங்களுடைய பசியை போக்குறதுக்காக நீங்க வந்து எங்களுக்கு

0: பண்ணீங்க. இன்னைக்கு உங்க நாட்டோட பசியை போக்குறதுக்காக நான் வந்து ஒரு அதிகாரியா இருந்து நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லும்போது அவர் சொன்னாரு, லைஃப் இஸ் பூமராங், எப்படி நான் உங்களுக்கு கொடுத்தோனோ திரும்பி வந்திருக்கு. அப்ப வாழ்க்கையில நம்ம இன்னைக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு உதவி செய்யறோம் அப்படின்னா அந்த உதவி வந்து ஏதோ ஒரு காலத்துல திரும்பி அதே மாதிரி உதவியை நம்ம செய்யக்கூடிய இடத்துக்கு நம்மள வந்து கொண்டு வருவாங்க. அப்படி செய்யும் பொழுது அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும், உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள், நன்றி.
1: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஜிஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஜிஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஜிஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அருகில் மயிலாடுதுறை. அழகில் கைராசி அனைத்திற்கும் நீயாசி நடைபெற்ற செட்டியாளன் போன்றுள்ள மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை.
1: இனிய காலை வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 8:05.

0: திருவாரூர் சீமாட்டிசில்ஸின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமாட்டி சில்ஸ்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
2: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
3: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய்.
7: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
6: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
8: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
0: தினம் தினம் வலம் வரும் துளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில உங்கள் உள்ளம் தொட்ட புதிய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அழையுங்கள். 0436823123123 அல்லது 2994840 அல்லது 2995850 இந்த எண்களில். தினந்தோறும் இந்த நிகழ்ச்சியில பொது அறிவு வினா கேட்போம் இல்லையா? இன்னைக்கு என்ன வினா அப்படின்னு ஃபேஸ்புக் பக்கத்தை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அகில இந்திய வானொலிக்கு ஆகாஷ்வாணி என்ற பெயரை முதன் முதலில் பரிந்துரைத்தவர் யார்? அகில இந்திய வானொலிக்கு ஆகாஷ்வாணி என்ற பெயரை முதன் முதலில் பரிந்துரைத்தவர் யார்? உங்களுடைய விடையை காரைக்கால் பண்பலையின் ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிடலாம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 800 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: துளிவரும் பாட்டு நிகழ்ச்சியில் இணைய முதல் நேயர் என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்கலாம். வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம் மேடம்.
3: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க இருந்து பேசுறீங்க?
4: மேலகாசா குடி, வடிவேலன்.
3: வடிவேலன், சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
4: பீஸ்ட் பர்த்ல இருந்து பீஸ்ட் மோட் போடுங்க மேடம்.
3: சரி, கண்டிப்பாக உங்களுக்காக அந்த பாடல் உள்ளாவரும்.
4: நன்றி மேடம்.
3: நேர்லி நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸின் உழவர்களுக்கு.
5: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
6: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ்.
3: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமது.
7: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
3: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
8: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
3: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
9: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன்ஹால் ரோட், கும்பகோணம்.
3: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கார எலக்ட்ரிக்கல்ஸ், கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
10: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
3: நாளை காலை 7:00 திருவாரூர் மெடிக்கல் சென்டரின் அங்கமுத்து தங்கமுத்து. நாளை மாலை 5:15 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரியின் சிட்டுக்கு ஒரு பாட்டு. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ERC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். விளம்பரதார நிகழ்ச்சிகள் கேட்கலாம். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் ஊரும் உறவும்.

0: கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
1: உணவு ஆரோக்கியம் காக்கும் அபிபேரிச்சை அனைவருக்கும் ஏற்றது கேட்டு வாங்குங்கள். அபிபேரிச்சை இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3 துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில இணையம் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் என்று உங்கள் அன்பரான் போன்ற மலர்களை கேட்டு முருகன்.
1: முருகன், சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
2: ராயன்படத்துல இருந்து
1: இருக்கிற பாடல் கேட்கலாம். நன்றி,
2: வாய்ப்புக்கு நன்றி.

0: இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3 துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியினை மறுத்த நேயர் என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன். வேதாரண்ய வட்டம் தேத்தாவுடி வரக்கு செல்வ பாரதி.
0: சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் நீங்க?
1: தங்கலான் படத்தில் இருந்து மினிக்கி மினிக்கி என்ற பாடல் மேடம்.
0: சரி, கண்டிப்பாக உங்களுக்காக அந்த பாடல் உலாவரும். நன்றி.
1: நன்றி மேடம்.
2: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க பாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
3: தங்க நகை எடைக்கு விலை இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: இன்னைக்கு துளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில ஒரு பொது அறிவு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா? அகில இந்திய வானொலிக்கு ஆகாஷ்வாணி என்ற பெயரை முதன் முதலில் பரிந்துரைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம். நோபல் பரிசு பெற்ற புகழ்பெற்ற கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். இதுதான் சரியான விடை. ஆகாஷ்வாணி என்றால் சமஸ்கிருதத்தில் வானத்திலிருந்து வரும் குரல் அல்லது அசரீரி என்று பொருளாகும். கொல்கத்தாவில் குறுகிய அலை ஷார்ட் வேவ் வானொலி சேவை தொடங்கப்பட்ட போது அதற்காக அவர் எழுதிய கவிதையில் ஆகாஷ்வாணி என்ற சொல்லை முதன்முறையாக பயன்படுத்தினார். பின்னர் 1956 இந்த அழகான கவிதை சொல் அதிகாரப்பூர்வமாக அகில இந்திய வானொலியின் பெயராக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. யாரெல்லாம் சரியான பதில் அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம்.

0: யாரெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, மதுரை சண்முக சுந்தரம், அடுத்து மேலவாஞ்சூர் சம்சுதீன், அடுத்து கடலூர் துறைமுகம் சுரேஷ், நாகூர்லேருந்து பிரசன்னா, இளங்கோவன் கூவாகம் இளங்கோவன், அடுத்து அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டை பாரி வள்ளல், திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா, நன்னிலம் குமரன், அடுத்து முகமது யூசுப் ஜகபர் சாதிக் நாகூர்லேருந்து, அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க, குத்தாலம் சிவகார்த்திகேயன், அடுத்து நந்தினி சுரேஷ் திருபுவனம்லேருந்து, ஆண்டிமடம் கார்த்திகேயன், புவனகிரி சுமதி பாபு, சென்னையிலேருந்து பிரமிளா தமிழ்ச்செல்வன், திருபுவனம் வனஜா ஹரீஷ் ஸ்ரேயாஸ்ரீ, அடுத்து கடலூர் மாவட்டம் விளக்கப்பாடி செந்தில் முருகன், ஆண்டிமடம் சுதி சுபிதா, அடுத்து மஞ்சக்கண்ணி மோகன சுந்தரம், அடுத்து திருவிளையாட்டம் சங்கீதா கோவிந்தராஜ், இரவாஞ்சேரி கலாவதி ராஜ்மோகன், பொன்னியம்மன்மேடு வனே கணேசன், அன்னப்பன்பேட்டை ஜோதி, அடுத்து யார் சொல்லியிருக்கிறாங்க, அப்துல் ரஜாக் திட்டச்சேரியிலேருந்து, அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க, பொதுத்துறை செல்வகுமார், பேராசிரியர் நாகூர் முகமது யூசுப் மாலிம், பூவம் குபேர், அடுத்து விஜயராகவன் மேலவூடுதுறையிலேருந்து, இரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீத், அள்ளிநகரம் மகாதேவன், சோமசுந்தரம் சிவபுரியிலேருந்து, திட்டச்சேரி ஃபைசூர் ரஹ்மான், வினோத்குமார் திருமலை ராயன்பட்டினம்லேருந்து சரியான பதிலை சொல்லியிருக்கிறாங்க, அடுத்து ரவி லக்ஷ்மி சத்யபாமா அலைமேலு மங்கை திருபுவனம்லேருந்து, அதம்பார் கலைச்செல்வி ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன், காட்டுமன்னார் கோவில் மீனாட்சி குளஞ்சியப்பன், பத்மாவதி ஸ்ரீதர் காரைக்கால்லேருந்து, வீரதுரை அரியலூர்லேருந்து, அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க, நன்னிலம் அம்பலவாணன் சரியான பதிலை சொல்லியிருக்கிறாங்க, புலுவப்பாளையம் ஆனந்த முருகன், அடுத்து யார் சொல்லியிருக்காங்க, பூந்தோட்டம்லேருந்து கார்த்திகேயன், தலைஞாயிறு கம்பர் கபிலன் பாரி சரியான பதிலை சொல்லியிருக்காங்க, காரைக்கால் தனுஷா, ஐயாவடி அசோக் ராஜ் கனிமொழி, அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க, பிரதாம ராமபுரம் கவியரசன் பிரியா யோகநாயகி அனல்யா, விருதாச்சலம்லேருந்து அரசக்குழி லேந்து ஜான் சரியான பதிலை சொல்லியிருக்கிறாங்க, திருச்சேரி குவைத்லேருந்து நிசான் ஹலீம் சரியாக சொல்லியிருக்கிறாங்க, தானிக்கொட்டகம் தெற்கு ரவிக்குமரன், பழனி கவிதா பாப்பாரப்பட்டி, காரைக்கால் நளினி, அடுத்து காரைக்கால் பிரகாஷ், அம்மாப்பேட்டை வைத்தியநாதன், அடுத்து கீழ்குடியிருப்பு சிங்காரவேலு, திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, அரியலூர் மாவட்டம் கீழ்குடியிருப்பு ஜான்சி கவியரசி, சர்வராஜன்பேட்டை தினா ரமேஷ், கும்பகோணம் குமரன், கைலாசபுரம் புஷ்பா ரஃபி அப்படின்ற ஒரு ஐடியிலேருந்து வந்திருக்கு, அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க, செல்வகுமார் சரியான பதில் சொல்லியிருக்கிறாங்க, வெங்கடேஷ் வாட்டார்லேருந்து, அடுத்து பேரளம் செந்தில் கண்ணன், அடுத்து மயிலாடுதுறை விருதுநகர்லேருந்து ரவிச்சந்திரன், அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க, நெம்மேலி நந்தகுமார், பூக்கடை கண்ணன் சந்தியா வடக்கு பால்பனிச்சேரியிலேருந்து, அடுத்து புதிய நேயர் அப்படின்னு சொல்லி செலின் அவங்க அனுப்பியிருக்காங்க அமிர்தராயன் கோட்டையிலேருந்து சரியான பதிலை சொல்லியிருக்கிறாங்க, நாகூர் முகமது ரஃபீக் ரிஸ்வான், மன்னார்குடி சசிகலா தியாகராஜன், அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க, தேவனூர் ஜோதிலக்ஷ்மி, எஞ்சிக்குடி மின்சார கண்ணன், அவரிக்காடு வித்யா வீரமணி, மங்கைநல்லூர் ராமதாஸ், காட்டுமன்னார் கோவில் மடப்புறம் வேல்முருகன், நச்சுப்பிள்ளை நிறைவிலேந்து, நாகை பாபு விளமல்லேந்து, தேன்மொழி முத்துக்குமாரசாமி, கீர்த்திராஜன் சிவபுரியிலேந்து, வளத்தாமங்கலம் சம்பந்தம், அடுத்து காரைக்கால் மாஸ் நகர்லேருந்து ஸ்ரீதர், அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க, நாகராஜன் மேட்டுப்பாளையம்லேருந்து, பஞ்சநதிக்குளம் கோவி இளவரசன், திருத்துறைப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன், இதுவரையிலும் வந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே யார் யாரெல்லாம் அனுப்பியிருக்காங்க சரியான பதிலை சொல்லியிருக்காங்க, 86 பேர் சரியான பதிலை கெஸ் பண்ணியிருக்கிறாங்க, தொடர்ந்து யாரெல்லாம் அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருவாரூர் சீமாட்டி சில்சின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, நேரம் 8:30. 916 கேடிஎம் ஹால்மார்க், தங்கம் பூக்கும் நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். இனி தொடர்ந்து கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
2: தொழில் வரும் பாட்டு நிகழ்ச்சியில் தேத்தாக்குடி செல்வபாரதி கேட்ட பாடல் தங்கலான் படத்திலிருந்து இப்போ கேட்கலாம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: கேட்கவே தூளு. இது காரைக்கால் பண்பலை 100.3. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இது துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில. அடுத்த பாட்டை யார் கேட்டிருக்காங்க கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: ஜோதி அண்ணப்பன்பட்டி.
1: ஜோதி, நலமா இருக்கோம். ஜோதி, நீங்க நலமா இருக்கீங்களா? சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு?
2: துணிவு படத்துல இருந்து ஜில்லா ஜில்லா.
1: கேட்கலாமா பாடல?
2: கேட்கலாம்.
1: நன்றி மேடம்.

0: நேயர்களுக்கு உளங்கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர். திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
0: நேர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உளங்கனிந்த நல்வாழ்த்துக்கள். வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது PSR தங்க மாளிகை காரைக்கால்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: தொழில் வரும் பாட்டு நிகழ்ச்சியினையும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: திருமலையராயன்பட்டினம் அபிராமி வடக்கு வீதி தசாமூர்த்தி பேசுறேன் மேடம்.
3: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
4: அமரம் படத்துல இருந்து பாட்டு கொடுங்க மேடம்.
3: சரி, கண்டிப்பாக அமரன் படத்திலேருந்து உங்களுக்கு ஒரு பாடல் உள்ளாவரும். நன்றி
4: நன்றி, வணக்கம் மேடம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: துளிவரும் பாட்டு நிகழ்ச்சியினையும் அடுத்த நேயர் என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்கலாம். வணக்கம்
5: அன்பு அரைப்பாளர்கள், இனிய காலை வணக்கம் மேடம்.
4: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் அழகிரி சந்தோஷம் கேட்கறேன்.
4: சொல்லுங்க, நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன பாடல்
5: வேணும்? சின்ன சின்ன நிகழ்ச்சி பாடல் கொஞ்சம் வாய்ப்பு.
4: நன்றி. திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், நேரம் 8:45.
6: கடலை முட்டை, எள்ளு முட்டை, கமர்கட்டு முட்டை.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வந்தாச்சு. உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: துளி வரும் பாட்டு நிகழ்ச்சியினையும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்,
2: சொல்லுங்க, யாருங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் மயிலாடுதுறை மாவட்டம் பொரும்புல இருந்து கண்ணன் பேசுறேன் மேடம்.
2: சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
3: எனக்கு பொன்னியின் செல்வன்ல பொன்னியின் அடி பார்க்கணுமேங்கிற பாடலோட பாடல்
2: கேட்கலாமா?
3: வணக்கம் சார், தேங்க்ஸ் மேடம்.

துளிவரும் பாட்டு நிகழ்ச்சியில் அகில இந்திய வானொலிக்கு ஆகாஷ்வாணி என்ற பெயரை முதன் முதலில் பரிந்துரைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம். நோபல் பரிசு பெற்ற புகழ்பெற்ற கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர், இதுதான் சரியான விடை. அடுத்து யாரெல்லாம் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். பேரலம் சந்தோஷ்குமார், ஜெயங்கொண்டம் கலைவாணன், மெர்சிராணி, கோமல் சரவணன், வலங்கைமான் ஆட்டோ துரை. அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க, இவங்க எல்லாம் அனுப்பியிருக்காங்க. நிறைவாக இதுவரையிலும் ஒரு 94 கமெண்ட்ஸ் வந்திருந்துச்சு. வந்த கமெண்ட் சரியான பதில் அனுப்பின அனைத்து நேயர்களுக்குமே காரைக்கால் பண்பலையின் சார்பாக பாராட்டுக்கள். நிறைவாக அனைத்து நேயர்களுக்காகவும் ஒரு பாடல் கேட்கலாம்.

0: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நேரம் காலை 9 மணி.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
0: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை,
4: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ.

0: இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
1: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால் மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
2: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் ஜூலை 1 முதல் அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
3: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
4: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
5: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
6: நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
7: உங்களை கும்பகோணம் பாலாஜி பட கடைக்கு போக சொன்ன
6: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே.
7: சொல்றத காது கொடுத்து
8: கேட்டாதானே.
7: சமைச்சுக்கிட்டு இருக்க மாமா.
6: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.
9: நம்ம மயிலாடுதுறை மீனூஸ் கேன்சில் இப்போது நவீன AI தொழில்நுட்பம் கொண்ட CT ஸ்கேன் வசதி 24 மணி நேரமும் செயல்படுகிறது. 3D மற்றும் 4D வைரஸ் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான ஸ்கேன்ஸ், டிஜிட்டல் எக்ஸ்ரே, பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் கண்டறியும் மேமோகிராம் உள்ளிட்ட வசதிகளுடன் மீனூஸ் கேன்ஸ், மாயூரநாதர் மேலவீதி, மயிலாடுதுறை. தொடர்புக்கு 888-233-9923.
10: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
11: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். பூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
12: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் தொடக்கமாக காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ்வு நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் காரைக்கால் GL மருத்துவமனை.
13: காரைக்கால் GL மருத்துவமனை
14: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
13: GL மருத்துவமனை
14: காரைக்கால்.
15: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் GL ஹாஸ்பிட்டல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் GL ஹாஸ்பிட்டல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
12: நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ். செங்கல் சுளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ், ஜூப்ளி மார்க்கெட், திருவாரூர்.
16: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், புதுசாய் பெருசாய்.
17: அடுதா, தார்பாய், நாத்துப்பாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சல்லுசாய் வாங்க
16: அருண் என்டர்பிரைசஸ், எல்லையம்மன் கோயில், தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
17: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ், திருவாரூர்.
18: நலமாய் வாழ. கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு ஏற்படும் சர்க்கரை நோய் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் மயிலாடுதுறை சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு மருத்துவர் பேராசிரியர் டாக்டர் சரிதா கே நாராயணன் அவர்கள். கர்ப்பகாலத்துல சர்க்கரை நோய் ஏன் ஏற்படுது டாக்டர்?
19: கர்ப்பகால சர்க்கரை நோய்னா இது வந்து ஒரு காரணம் நம்ம வந்து பிளாசண்டான்னு சொல்லுவோம்ல, நெஞ்சு கொடின்னு சொல்லுவோம். இந்த நெஞ்சு கொடியில நிறைய ஹார்மோன் சுரக்குது, அது எல்லாம் பிரெக்னென்ட் பேஷன்ஸுக்கும் சுரக்குது. இந்த ஹார்மோன் சுரக்குனதுனாலே அது சுகர், அதில் வந்து குரோத் ஹார்மோன்ஸு, ஒரு சில ஸ்டீரோயிட்ஸு எல்லாமே ப்ரெக்னென்சிலேயே, இந்த இஸ்டடையோல் இந்த மாதிரி ஸ்டீரோயிட்ஸ் ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரக்குது. இது எல்லாமே சுகரை ஜாஸ்தி வர்றதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கும். அப்போ நமக்கு ஏற்கனவே நம்ம ஃபேமிலியில் ஒரு சுகர் இருக்கிறவர் இருக்காங்க, இல்லை நம்ம கொஞ்சம் ஒபீஸ் சைடில் இருக்குது, இல்லை நம்ம போன ப்ரெக்னென்சியில் சுகர் இருக்குது, இப்படியெல்லாம் இருக்குன்னா நமக்கு இந்த ப்ரெக்னென்சிலும் சுகர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெயினான காரணம் இந்த ஹார்மோன் சுரக்கிறதும், பின்ன நம்மளோட டயட்ரி ஹேபிட்ஸ், நம்மளோட பாடி வெயிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு தான்.
18: இப்போ வந்து ப்ரெக்னென்சியில் எந்த மாதத்தில் இந்த சுகர் காமனாக வரும் டாக்டர்?
19: ப்ரெக்னென்சியில் எந்த மாதத்தில் வரும் அப்படின்னு இல்லை, நம்ம வந்து ப்ரெக்னென்சியில் சுகர் இருக்கான்னு ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம செக் பண்ணுவோம்.
18: மாதம்
19: செக் பண்ணல, ஃபஸ்ட்டு வந்த உடனே செக் பண்ணுவோம். ஆனால் செகண்ட் ட்ரைமஸ்டர், தேர்ட் ட்ரைமஸ்டர்னு சொல்லுவோம், அதாவது 12 வாரத்துக்கு அப்புறம் தான் சுகர் வர்றதுக்கு ஜாஸ்தி சான்ஸு. ஆனாலும் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர், அதாவது ஃபஸ்ட்டு 12 மாதத்துக்கு உள்ளாலே, அதாவது ஃபஸ்ட்டு விசிட்டிலே கவர்மெண்ட் ஆர்டர் படி ஃபஸ்ட்டு விசிட்டிலே நம்ம சுகர் செக் பண்ணிடணும் தான் சொல்லுவோம். அதை சுகர் செக் பண்ணுறதுக்கு வந்து குளுக்கோஸ் கொடுத்து நம்ம செக் பண்ண வைப்போம். அதாவது 75 கிராம்ஸ் நம்ம குளுக்கோஸ் குடிச்சு 2 மணி நேரம் கழிச்சு சுகர் செக் பண்ணுவோம். ஒரு 140 மேல இருக்குன்னா டயபெட்டிக் நம்ம எடுத்துருவோம்.
18: இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல போறோம், நமக்கு வந்து சுகர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க, நம்ம நார்மல் ரொட்டீன்ல இருப்போம். அடுத்த ட்ரைமஸ்டர்ல போகும்போது இப்ப நமக்கு சுகர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, இது முன்னாடியே இந்த சுகர் டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியே நமக்கு ஏதாவது சிம்டம் தெரியுமா, நமக்கு வந்து சுகர்?

0: வந்திருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான சிம்டம் ஏதாவது இருக்குமா?
1: யூஸ்வலி நம்ம ஃபர்ஸ்ட் டைமஸ்ட்ல செக் பண்ணி சுகர் இல்லை அப்படின்னா மோஸ்ட்லி அந்த டைம்ல சுகர் இருந்திருக்காது. அதுக்கப்புறம் சிம்டம்ஸ் வரணும் அளவுக்கு செகண்ட் டைமஸ்டர் வரக்குள்ளேயே சிம்டம்ஸ் வரணும் அளவுக்கு டைம் இல்லை. யூஸ்வலி இருந்தாலும் ஜெனரலா சுகர் இருக்குன்னுள்ளதோட சிம்டம்ஸ் வந்து பிரெக்னன்சில கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். என்னன்னா ஜெனரலா டயர்ட்னஸ், அது பிரெக்னன் நார்மல் உமன்னே இருக்கும். பின்ன கொஞ்சம் தண்ணி தாகம் ஜாஸ்தி, பசி ஜாஸ்தி, யூரின் அடிக்கடி போகுது, இல்லைன்னா யூரின் போகக்குள்ள கொஞ்சம் எரிச்சல் வருது, இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னா ஒரு வாய்ப்பு இருக்கு சுகர்.

0: சாப்பாடு சுத்தமாக சாப்பிடாமல் வைக்கிறதும் இல்லை. சுகர் பேஷண்ட்ஸ்கிட்ட நம்ம யூஸ்வலி என்ன சொல்லுவோம்னா, சாப்பாடு வந்து டிவைட் பண்ணி சாப்பிடுங்க, நம்ம காலையில் மத்தியானம் நைட்டு அப்படி சாப்பிடாமல். அப்படி சாப்பிடக்குள்ள என்ன ஆகிடும்னா, நம்ம வந்து ப்ரெக்னென்சி எல்லாருக்குமே தெரியும், நல்லா பசி இருக்கும், நிறைய சாப்பிட்ற மாதிரி இருக்கும். காலையில் நிறைய சாப்பிட்டோம், டக்குன்னு சுகர் ஷூட்டப் ஆகும். மத்தியானம் நிறைய சாப்பிட்டோம், அப்படி நிறைய பஞ்சாக நம்ம சாப்பிடக்குள்ள சுகர் ஷூட்டப் ஆகிறதுக்கு, அதாவது டக்குன்னு பிளட் லெவலில் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணணும்னா, டிவைட் பண்ணி சாப்பிடணும். அப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம ரெண்டு தடவையே எடுத்துடலாம். 8 மணிக்கு வந்து சாப்பிடுங்க, நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்க அந்த போர்ஷன் வந்து ஒரு 10 o'clock எகெயின் சாப்பிடுங்க. அந்த மாதிரி 6-7 தடவையாக பிரித்து பிரித்து சாப்பிட்டுனா சுகர் ரொம்ப ஏறாமல் மெயின்டைன் பண்ணிடலாம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு ஏற்படும் சர்க்கரை நோய் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தந்தார் மயிலாடுதுறை சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு மருத்துவர் பேராசிரியர் டாக்டர் சரிதா கே நாராயணன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை நலமாய் வாழ நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
2: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய நலமாய் வாழ கேட்டீர்கள். நிகழ்ச்சினை உங்களுக்கு வழங்கியோர் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல்,
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை,
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை
4: காரைக்கால்.
5: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், சேத்திலான் நகர், காரைக்கால்.
2: நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தற்பாய்கள் சல்லுசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ், ஜூப்ளி மார்க்கெட், திருவாரூர். தினம் தினம் உங்களோடு இசைப்பாடும் காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கின்றோம்.

0: நேர்களே, நதிகள் நம் நரம்புகள், குளங்கள் நம் கண்கள், அவற்றை வற்றவிடாமல் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.
1: வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
3: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
3: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் இன்றைக்கு என்ன தலைப்பு அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரு பிடித்த தலைப்பாக தான் இருக்கும்.
6: சூப்பரான தலைப்பு.
0: வானொலி நிகழ்ச்சியில் பங்கேற்று நீங்கள் விரும்பி கேட்ட முதல் பாடல் அப்படின்னா, ரேடியோ கேட்கறதே பாட்டுக்காக தான் ஃபர்ஸ்ட் கேட்போம்.
6: ஆமாம்,
0: அப்புறம் தான் வந்து அந்த புது சிந்தனைகள் எல்லாம் இல்லையா. அதனால எல்லாருக்கும் ஒரு பிடித்த ஒரு விஷயம் பாட்டு. அந்த பாட்டு முதல் பாட்டு கேட்டது வந்து மறக்காம இருக்கும். அதை நேர்களை வந்து இன்னைக்கு நம்மகிட்ட பகிர்ந்துக்க போறாங்க.
6: இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ல,
0: கண்டிப்பா
6: படிக்க போறது நமக்கே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு.
0: கடலூர்
6: துறைமுகம் சுரேஷ் அனுப்பியிருக்காங்க. வானொலியில் கேட்ட முதல் பாடல் இன்று நீ நாளை நான் படத்தில் வருகின்ற பொன்வானம் பன்னீர் தூவும். இந்த பாடலை கொடுத்தவர் அறிவிப்பாளர் நடேசன் பாலா. டிசம்பர் 20, 2007 புதுவை வானொலியில் கேட்டு

0: சொல்லியிருக்காங்க. நான் காரைக்கால் பண்பலையில் கேட்ட முதல் பாடல் சுஜாதா படத்தில் நீ வருவாய் என்ற பாடல். ஜூன் 14, 2013 கேட்டிருக்காங்க. புதுச்சேரி ஆகாசவாணி பண்பலையில் முதல் பாடல் பாடகி சுஜாதா பாடிய முதல் பாடல் காலை பணியில் படம் காயத்ரி. பாருங்க எவ்வளோ ஞாபகம்
1: சொல்லியிருக்காங்க பாருங்களேன். இப்போ வந்து செந்தில்நாதன் கும்பகோணத்துலன்னு சொல்லியிருக்காங்க. திருச்சி வானொலியில் ஒரு பொங்கல் தினத்தில் வெளிவந்த சுமதி என் சுந்தரி திரைப்படத்திலிருந்து அந்த பொட்டு வைத்த முகமோ அந்த பாட்டு கேட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்த ஆண்டி மடம் கார்த்திகேயன், நான் முதன் முதலில் நமது வானொலியில் நான் கேட்ட முதல் பாடல் சிறையில் பூத்த சின்னமலர் திரைப்படத்திலிருந்து வாச கருவேப்பிள்ளையே அந்த பாடலை கேட்டிருக்காங்க.
1: அடுத்தது ரமேஷ் டியர்பட்டினம், ஸ்ரீ ராகவேந்திரா படத்தில் கேஜி ஜேசுதாஸ் பாடி ஆடல் கலைய பாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: நீங்கள் பாட்டு கேட்டிங்களா அப்படின்னு கேட்டிங்களே, இப்போ எனக்கு ஞாபகம் வருது. கொடைக்கானல் ட்ரிப்பு ஃபேமிலி டூர் போயிருக்கும்போது அங்கே வந்து ஒரு பார்க்கில் நாங்கள் கொடைக்கானலில் பார்க்கில் இருக்கும்போது கோடை எஃப்எம்லேருந்து வந்திருந்தாங்க.
1: நம்ம ஊரும் ஒரு நிகழ்ச்சி மாதிரி.
0: ஆமாம், அப்போ வந்திருக்கும்போது அங்கே ஒரு பாடல் கேட்டேன். நானும் அந்த பாடலை கடைசியாக சொல்கிறேன்.
1: 2017 அந்த வருஷத்தில் இருக்குன்னு நினைக்கிறீங்க போனீங்க.
0: ஆமாம்
1: இருக்கு.
0: அடுத்து யார்,
1: வண்டிக்காரன் மகன்லேருந்து மேடையில் ஆடிடும் அப்படின்னு சொல்லி குவாகம் இளங்கோவன் அந்த பாட்டை சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து ஐயாவடி அசோக் ராஜ் கனிமொழி என்ன கேட்டிருக்காங்க, நமது காரை பண்பலை நான் கேட்ட முதல் பாடல் ஊர் விட்டு ஊர் வந்த படத்திலிருந்து தானா வந்த சந்தனமே அந்த பாடலை கேட்டேன்னு சொல்லியிருக்காங்க.
1: பாட்டு மணி இருக்கிறக்குள்ள சேப்பன் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் உங்களுக்கும் தெரியும் இருந்தாலும் சொல்லிக்கிறேன், ரோஜாப்பூர் அவக்கேகாரி அப்படின்லேருந்து இன்னும் இல்லை அப்படின்னு பாட்டும் கேட்டிருக்காங்க.
0: அது எப்படி நமக்கு தெரியும்,
1: அடிக்கடி கேட்பாங்க போல.
0: ஓகே,
1: அதான் முதல் பாடலா இருக்குமோ.
0: செம்பருத்தி படத்தில் நடந்தால் இரண்டடி பாடலை கேட்டிருக்காங்க. நாகூர் யூசுப் மாலிம் முதல் பாடலா.
1: தேவனூர் ஜோதிலட்சுமி கேட்டிருக்காங்க, காரைக்கால் வானொலியில வந்து 2004 போயிரு மனது நிகழ்ச்சியில அன்னக்கிளி திரைப்படத்துல இருந்து சொந்தமில்லை பந்தமில்லை வாடுது ஒரு பறவை இந்த பாட்டு தான் நான் முதல் முதல்ல கேட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க, நிறைவிலேருந்து நச்சுப்பிள்ளை, நான் வானொலியில் விரும்பி கேட்ட முதல் பாடல் தீர்க்க சுமங்கலி படத்திலிருந்து மல்லிகை என் மன்னன் மயங்கும் பாடல்னு சொல்லியிருக்காங்க.
1: காரைக்கால் நளினி சொல்லியிருக்கிறாங்க, எஜமான் படத்திலிருந்து ஒரு நாளும் முன்னை மறவாத பாட்டு கேட்டேன்.
0: காட்டமன்னார் கோவில் டி மடப்புறம் வேல்முருகன், நான் முதன் முதலில் இலங்கை வானொலியில் கடிதம் மூலம் ஆண்டவன் கட்டளை படத்தில் ஆறு மனமே ஆறு பாடல் கேட்டேன். நமது வானொலியில் பங்கேற்ற பஞ்சவர்ணக்கிளி படத்தில் தமிழுக்கும் அமுது என்று பாடல் அந்த பாடலை கேட்டேன்னு சொல்லியிருக்காங்க.
1: குணசேகர் சமணர் கோயிலிருந்து தொட்டால் பூமலரும் பாடல் தான் படக்கோட்டி படத்திலிருந்து அந்த பாட்டு கேட்டிருக்காங்க.
0: அமிர்தராயன்கோட்டை பாரிவள்ளல் மனம் விழியதே நிகழ்ச்சியில் பங்கெடுத்து பாடல் கேட்டதா சொல்லியிருக்காங்க.
1: சரி, நம்ம தொடர்ந்து நம்ம வந்து படிக்கலாம். நம்ம ஒரு பாட்டு கேட்டுட்டு வரோமே
0: கேட்போம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
3: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 800 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
5: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
7: காரைக்கால் GL மருத்துவமனை
8: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
7: GL மருத்துவமனை
8: காரைக்கால்.
6: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சூளை மற்றும் விதநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
5: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
5: விபிஎன் கண் மருத்துவமனையும். தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
2: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
6: நாளை நண்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
9: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
6: நாளை மாலை 5:30 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர்.
10: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.
6: நிகழ்ச்சியை உடன் வழங்குவார் வசந்தன் கோ.
11: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா, சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே.
6: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என்று சொல்ல முடியும்.
12: வீட்டு உபயோக பொருட்கள்
13: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
14: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
6: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம்.
15: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம்.
0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: வானொலி நிகழ்ச்சியில் பங்கேற்று நீங்க விரும்பி கேட்ட முதல் பாடல் இதுதான் கேட்டுதோனியா? அமிர்தராயன் கோட்டை பாரிவேலர் சொல்லியிருக்காங்க, மனவிழித நிகழ்ச்சிக்கு எழுதி போட்டு அதுல பங்கெடுத்த பாடல்கள் தான்
16: படிச்சுட்டேன்.
6: இது வரைக்கும் படிச்சிட்டீங்களா? மயிலாடுதுறை ரவிச்சந்திரன் சொல்லியிருக்கிறாங்க, 2001 சிவகாமியின் செல்வன் படத்தில் வரும் இனியவெளி இனியவெளி பாடல் அதுதான் முதல் பாடல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
16: காரைக்கால் தனுஷா, நான் கேட்ட முதல் பாடல் நம்ம வீட்டு பிள்ளை படத்தில் வருகின்ற திகிரி தோஸ்து, ஜிகிரி தோஸ்து அந்த பாடல்.
6: பூந்தாட்டம் கார்த்திகேயன் சொல்லியிருக்காங்க, வைகாசி பிறந்தாச்சு படத்துல இருந்து சின்னஞ்சிறு பூவி. அந்த வைகாசி பிறந்தாச்சா? அது இல்லையே, அது
16: வேறப்படாது.
6: அது வந்து அத்தவன் கோயிலே தானே அந்த பாட்டு.
16: ஆமா ஆமா,
6: அந்த பாட்டு. இவர் படம் பேர் கரெக்டா சொன்னாரா, பாட்டை கரெக்டா சொன்னிருக்கீங்களா? கார்த்திகேயிடம்.
16: அடுத்து வேதாரண்யம், பைத்தவரன் காடு, மருத வடுகநாதன், தென்மேற்கு பருவ காற்று படத்துல இருந்து ஏடி கல்லச்சி.
6: ஆமா, இவரும் இந்த பாட்டு அடிக்கடி கேள்வி
16: 200 தடவைக்கு மேல கேட்டிருப்பாரு.
6: அதை கணக்கு பேர் வச்சிருக்காரு பாருங்க, அடிக்கடி கேட்பாரு. SMS உங்களுக்கு இதெல்லாம் கேட்டுட்டே தான் பாத்திருக்கேன். மன்வாசனி படத்துல இருந்து பொத்தி வச்ச மல்லிகை மட்டு அப்படின்னு சொல்லி ஏறவா சரி, கலாவதி ராஜமகன் சொல்லியிருக்காங்க.
16: அமரதீபம் படத்திலேருந்து தேன் உண்ணும் வண்டு, மாமலரை கண்டு அந்த படல விரும்பி கேட்டதாக நாகூர் ஜெகபிரசாதிக் சொல்லியிருக்காங்க.
6: கோவில் மணியோசை படத்தில் வரும் ஆண்டவன் யாரையும் விட்டதில்ல அப்படின்னு KG ஜேசுதாஸ் பாடிய பாட்டை விரும்பி கேட்டேன்.

0: அப்படின்னு விளக்கப்பாடி செந்தில் முருகன் சொல்லியிருக்காரு.
1: இதுவரை அந்த வாய்ப்பு கிடைக்கல, நிறைய தடவை முயற்சி பண்ணியிருக்கேன் அப்புறம் விட்டுட்டேன் அப்படின்னு. திருத்துறைப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க.
0: திருப்பூண்டி அது, திருத்துறைப்பூண்டி. அடுத்தது மெட்டுப்பாளையம் நாகராஜன், அது கிரிஜா மேடத்துட்டு தான் கேட்டாங்களாம். 100 வருஷம் இந்த பொண்ணு மாப்பிள்ள அப்படிங்கிற பாடல் பணக்காரன் படத்துல இருந்து கேட்டிருக்காங்க.
1: உங்ககிட்டதான் முதல் முறையா கேட்டிருக்காங்க போல. அடுத்து
0: அது வேற வேற என்ன கமர்ஷியல் வேற சொல்லியிருக்காங்க. சரி, ஆமா, வந்து 8 மணிக்கு வந்து பழைய பாட்டு கொடுக்க மாட்டோம் இல்லையா, அப்ப மாத்தினது அது அப்படி சொல்லிருக்கிறாரு. என்ன காரணம்னு சொல்லாம போட்டு குடுக்கறீங்க பாத்தீங்களா.
1: அப்பதான் நம்ம தான் லைவ்லயே சொல்லியாச்சு இல்ல, பாலைவனச்சோலை படத்திலேருந்து மேகமே மேகமே பாடலை கேட்டதா வழங்கை மாந்துரை சொல்லியிருக்காங்க.
0: அத மாதிரி கலைச்செல்வி சொல்லியிருக்காங்க, அவள் ஒரு தொடர்கதை படத்துல கடவுள் அமைத்து தந்த மேடை பாட்டு கேட்டேன் அப்படின்னு.
1: அடுத்து யாரு, மேலவுடுதுறை சேப்பு விஜயராகவன், 1998 முதல் முறையா பாடல் கேட்டாங்களாம், ரோசாப்பூ சின்ன ரோசாப்பு சூரிய வம்சம் படத்திலேருந்து. செந்தில்ராஜன் சார் கிட்ட கேட்டதா சொல்லியிருக்காங்க.
0: சூப்பர். நீடாமங்கலம் மட்டும் கலாச்சாரி மணிமாறன், எனக்கு வானொலியில் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
1: அடுத்து அண்ணப்பன்பேட்டை ஜோதி, நான் 18 வருடங்களாக வானொலி நிகழ்ச்சிகளை கேட்கிறேன், நாமும் அதில் பங்கேற்கலாம் என்று எனக்கு தெரியவில்லை. நான் வானொலியில் முதன் முதலில் கேட்ட பாடல் விடுதலை 1 படத்தில் வழிநெடுக காட்டுமல்லி. ஏன்ட்டதான் கேட்டிருக்காங்க, பரவாயில்ல என் பேரை வந்துட்டு.
0: அவருக்கு அது வித்யா வீரமணி சொல்லியிருக்காங்க, அடி எனக்கு கிடைக்கவே இல்லைங்க அந்த வாய்ப்பு, ஒருவேளை எனக்கு அதிர்ஷ்டம் இல்லையோ என்னவோ, நிறைய தடவை முயற்சி செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கிடைக்கும் கிடைக்கும், தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க.
1: அலிவலம் சக்தி முருகானந்தம், சிந்தநதி பூ படத்துலேருந்து அடியே அடி சின்ன புள்ள அந்த பாடலை கேட்டதா சொல்லியிருக்காங்க.
0: குத்தாலம் தோப்பு தெரு சிவசுப்பிரமணியன் சொல்லியிருக்காங்க, மக்களை பெற்ற மகராசி மணப்பார மாடு கட்டி அந்த பாட்டு சொல்லியிருக்காங்க.
1: மேல்நாட்டு மருமகள் படத்துலேருந்து ஞாபகம் இல்லை, ஆனால்
0: முத்தமிழில் பாடம் வந்து பாட்டு அவருக்கு என்ன கரெக்டாக ஞாபகம் இல்லை, ஆனால் அடிக்கடி கேட்குற பாட்டு இந்த பாட்டு சொல்லியிருக்காரு. சர்வராஜன் பேட்டை தீனா ரமேஷ், ஆட்டக்கார ஆண்டக்காரன் பாஷா
1: அது கீழ்குடியிருப்ப சிங்காரவேலு, வானொலியில் நான் முதன் முதலாக பாடல் கேட்டது 45 வருடங்களுக்கு முன்பு, அதனால் என்ன படம் என்ன பாடல் நினைவில்லைன்னு சொல்லியிருக்காங்க.
0: மலை 6:30 ஒளிபரப்பாகும் உங்கள் இருப்ப நிகழ்ச்சியில் உயிரே திரைப்படத்திலிருந்து பூங்காற்றிலே அந்த பாட்டு நெஞ்சுகுடி மின்சாரகண்ணன் கேட்டிருக்காரு.
1: திருச்சேரி நிசான் ஹலீம், நினைவுக்கு வரவில்லை, அச்சாணி நிகழ்ச்சியில் பங்கேற்ற பாடல் சேலையில் வீடு கட்டவா அவள் பட அவள் வருவாளா படம்
0: பயங்கரமா கேட்டு. அடுத்தது உட்கோட்டை வடக்கு தெருவில் இருந்து தேவேந்திரன், பார்த்தேன் நெஸ்தன் படத்துல இருந்து எனக்கென ஏற்கனவே பிறந்தவள் இவளா, நல்ல பாட்டு இல்லையா,
1: சூப்பர். கீழ்குடியிருப்பு ஜான்சி கவியரசி, வானொலி நிகழ்ச்சி நாங்கள் கேட்ட முதல் பாடல் கூட மேல கூட வச்சு
0: ரம்மி
1: ரம்மி.
0: அடுத்தது சிவபுரி சோமசுந்தரம், தர்மயுத்தம் படத்திலிருந்து அகாய கங்கை.
1: அடுத்து குத்தால மாரியம்மன் கோவில் என்ன ஸ்மோகன் என்ன சொல்லியிருக்காங்க, உறங்கும் வேலை நிகழ்ச்சியில பாடல் கேட்டதா, சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு
0: மத்தப்ப சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாள் அந்த பாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வண்ணக்கிளி நினைக்கிறேன். அடுத்தது கொரநாட்டு கற்பூர் ஜி பிரபாகரன் சொல்லியிருக்காரு, முதல் பாட்டு நாடோடி பாட்டுக்காரன் படத்திலிருந்து ஆகாய தாமரை அருகில் வந்ததே.
1: மௌன ராகம் படத்திலேருந்து சின்ன சின்ன வண்ணக்குயில், திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா சொல்லியிருக்காங்க.
0: இப்போ நம்ம ஒரு பாட்டு கேட்போமே,
1: கேட்கலாமே.

0: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
3: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: வானொலி நிகழ்ச்சியில் பங்கேற்று நீங்க விரும்பி கேட்ட முதல் பாடல் என்ன கேட்டீங்க இல்லையா? நீங்க பாட்டு கேட்டு நான் கேட்டு காலேஜ் படிக்கும் போதே அழைப்பாய் இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். செகண்ட் இயர்லேருந்து நான் அப்பெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுவாங்க, காலையில ஒரு அஞ்சு படம் தான் சொல்லுவாங்க நம்ம காரைக்கால் வானொலியில. ஐந்து படங்கள் பேரை சொல்லி இதுலேருந்து ஒரு பாட்டு கேளுங்கன்னு. அப்போ வந்து அழைப்பாய் இதே படத்துலேருந்து சிநேகிதனை பாட்டு ஒரே ஒரு முறை லைன் கிடைச்சது கேட்டேன். அதுக்கப்புறம் லைன்லாம் கிடைக்கல, அப்புறம் வந்து அறிவிப்பாளராக வந்தாச்சு.
5: சரி ஓகே. எனக்கு வந்து அப்பையிலேருந்தே இளையராஜா ஃபேனு அப்படிங்கிறதுனால இளையராஜாவோட பாடல் தான் கேட்டேன். தர்மபத்தினி படத்துலேருந்து நான் தேடும் செவந்தி பூவிதான் அந்த பாடல் கேட்டேன்.
4: நாங்களும் இளையராஜா ஃபேன் தான், ஆனால் அந்த அஞ்சு படத்தில் அந்த ஒரு பாட்டு தான் இருந்தது. அந்த ஒரு படம் இருந்தது,
5: பதிவு செய்கிறோம்,
4: இதையும் பதிவு செய்திக்கிறோம் இல்லையா? சரி, அடுத்த நேயர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு புதுத்துறை செல்வகுமார் சொல்லியிருக்காங்க. அண்ணாமலையிலேருந்து ரெக்க கட்டி பறக்குது அடி அண்ணாமலை சைக்கிள், அந்த பாட்டு கேட்டிருக்காங்க போல.
5: அடுத்து சின்ன தம்பிலேருந்து தூளியிலே ஆட வந்த அந்த பாடலை கேட்டேன். மயிலாடுதுறை ஆனந்த் சொல்லியிருக்காங்க.
4: துள்ளி வரும்பாட்டு நிகழ்ச்சியில் கேட்ட கிருஜ மேடம் தானே நீங்களும்? ஆமாம், அண்ணனில் அம்பலவாணன். ஆமாம், இந்த ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி கேட்டார். என்ன பாட்டு? ஓர பார்வையிலே. என்ன பாட்டு? படம் பேர் சொல்லல.
5: அடுத்து யார கேட்டிருக்காங்க? டிஆர் பட்டினம் நளினி சங்கர், சூரிய நமஸ்காரம் படத்துல தாழம்பு சேலை அந்த பாடல்.
4: ஓகே. ஆனா இதெல்லாம் வந்து இந்த போயிரு மாதிரி நிகழ்ச்சியில ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்து பாட்டை திரும்பி திரும்பி கேட்பாங்கல்ல, அதுல ஒரு பாட்டு இது தாழம்பு சேலை. நன்றி சொல்ல உனக்கு அப்படின்னு ஒரு பத்து பாட்டு வச்சிருப்பாங்க.
5: சொல்ல உனக்கு கண்டிப்பா எல்லாரும் கேட்டுருவாங்க.
4: அப்புறம் இந்த இது எருக்கஞ்செடி, எருக்கஞ்செடி வரும், அதெல்லாம் மத்தி மத்தி கேட்பாங்க நம்ம தோழிகள். பிள்ளை திருவாசல் ஆரோக்கியதா செல்வ மெரிஸ் கேட்டிருக்காங்க, சொல்லியிருக்காங்க திருடா திருடி படத்துல இருந்து மன்மத ராசாவா.
5: பத்மாவதி ஸ்ரீதர் காரைக்கால்லேருந்து ராஜகுமாரி படத்துலேருந்து ரோஜா மலரே.
4: ஓகே, 2012 கேட்டிருக்காங்க. அடுத்தது சரவணகுமார் திருவாலங்கான்லேருந்து நான் இதுவரை பாடல் கேட்டதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடையில ஒரு நேயர் வந்து வணக்கம் மட்டும், சேலம் சிவா வந்து வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லியிருக்காரு, பாட்டுன்னு கேட்டதில்லை அப்படின்னு நினைக்கிறேன்.
5: அடுத்து நிறைவி சுதா செந்தில், அவங்களும் ட்ரை பண்ணியிருக்கேன் நான், வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.
4: பரவாயில்ல பரவாயில்ல, தொடர்ந்து ட்ரை பண்ணுங்க, கிடைக்கும். அடுத்தது வானொலியில் விரும்பி கேட்ட பாடல் 8 மணிக்கு ஒளிபரப்பாகும். வருத்தப்படாத வாலிபர் சங்க படத்திலிருந்து பார்க்காத என்ன பார்க்காத அப்படின்னு
5: வாட்ஸ்அப் மூலமாக கேட்டதா சொல்லியிருக்காங்க. அடுத்த நேரடி ஒளிபரப்புல கடலோர கவிதைகள் கொடிநடையா போறவரை.
4: ஓ சரி சரி,
5: பேரளம் செந்தில் கண்ணன் நினைக்கிறேன்.
4: அடுத்தது மன்னமந்தல் ரஞ்சிதா சொல்லியிருக்காங்க, தார தப்பட்ட படத்துல ஆரம்பம் அவதும் பாட்டு சொல்லியிருக்காங்க.
5: திருபுணம் ரவி எனக்கு சொல்லியிருக்காங்க, பொன்மன செல்வன் படத்துலேருந்து நீ பொட்டு வச்ச தங்க கூட.
4: அடுத்து பஞ்சநதிக்குளம் கோவில் இளவரசன் சொல்லியிருக்காங்க, என்ன பாட்டு அப்படின்னு நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நேரம் 9:30.
6: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட்டை தான் யூஸ் பண்றேன் பாரு.
7: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தேங்காய் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
8: கோபால் பல் பொடி.
5: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்.

0: சன் பேக்கரியின் தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: விபிஎன் கண் மருத்துவமனையும் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை ஊசியில்லா வழியில்லா தையல் இல்லா நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: ஊசியில்லா வழியில்லா தையல் இல்லா நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
2: விபிஎன் கண் மருத்துவமனை நீலாமேற்கு வீதி நாகப்பட்டினம்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
3: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
3: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி 121 பழைய நாகை சாலை திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
5: ஜூலை 23 வரலாற்று நிகழ்வுகளை நினைவுபடுத்தும் தேதியும் சேதியும் ஆரம்பிங்க.
0: இன்று இந்தியாவில் தேசிய ஒலிபரப்பு தினம் கொண்டாடப்படுகிறது, நேஷனல் பிராட்காஸ்டிங் டே. 1927 ஆண்டு இதே நாளில்தான் இந்தியாவில் முதல் முறையாக வானொலி ஒலிபரப்பு, ரேடியோ பிராட்காஸ்ட் மும்பை நிலையத்தில் தொடங்கப்பட்டது. 1930 ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் இந்த சேவை இந்திய மாநில ஒலிபரப்பு சேவை என அரசு வசமானது. ஜூன் 8, 1936 இதன் பெயர் அகில இந்திய வானொலி என்று மாற்றப்பட்டது. 1957 முதல் ஆகாஷ்வாணி என்றும் அழைக்கப்படுகிறது. சுதந்திரத்திற்கு முன்பும் பின்பும் சாமானிய மக்களுக்கு செய்திகளையும் தகவல்களையும் கொண்டு சேர்த்த மிக முக்கியமான ஊடகம் வானொலியாகும்.
5: இந்திய விடுதலை போராட்டத்தின் வீரமிகு புரட்சியாளர்களில் ஒருவர் சந்திரசேகர ஆசாத் அவரின் பிறந்தநாள் என்று. ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக பல புரட்சிகரமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர். முக்கியமாக 1921 ஆண்டு நடந்த ஒத்துழைமை இயக்கத்தில் கலந்து கொண்டார். இது போன்ற பல விடுதலை இயக்கங்களில் பங்கு பெற்ற சந்திரசேகர ஆசாத் அவரின் பிறந்த தினம் இன்று.
0: இந்திய விடுதலை போராட்ட வீரரும் இந்திய தேசியவாதியுமான பால கங்காதர திலகர் அவர்களின் பிறந்த நாள் என்று. 1856 ஆண்டு இந்திய விடுதலை இயக்கத்தின் முதல் மக்கள் ஆதரவு பெற்ற தலைவரும் இவரே. இவரது பெயருடன் கௌரவ பட்டமான லோகமானிய என்பதையும் சேர்த்து அழைக்கிறார்கள். இந்தியாவுக்கு முதன் முதலில் தன்னாட்சி கோரியவர்களுள் திலகரும் ஒருவர். தன்னாட்சி எனது பிறப்புரிமை, அதனை நான் பெறுவேன் என்றும் இவரது புகழ்பெற்ற கூற்று இன்று இந்தியாவில் நினைவு கூறப்படுகிறது.
5: அமெரிக்க வானியலாளர்கள் ஆலன் ஹெல் மற்றும் தாமஸ் பாப் இவர்கள் இணைந்து ஒரு வால் நட்சத்திரத்தை கண்டுபிடித்த நாள் என்று. 1995 ஆண்டு அந்த வால் நட்சத்திரத்தின் பெயர் ஹெல் பாப் என்று அழைக்கப்படுகிறது.
0: தமிழக வயலின் கலைஞர் எல் சுப்பிரமணியம் அவர்களின் பிறந்த நாள் என்று. 1947 வருடம் இவர் கலிபோர்னியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆர்ட்ஸில் சேர்ந்து மேற்கத்திய பாரம்பரிய இசையில் உயர்நிலை கல்வியில் பட்டம் பெற்றவர். இவர் 1989 பத்மஸ்ரீ விருதும் 2001 பத்ம பூஷன் விருதும் பெற்றுள்ளார்.
5: 1829 ஆண்டு அமெரிக்காவை சேர்ந்த வில்லியம் ஆஸ்டின் பர்ட் முதன் முதலாக டைப்ரைட்டருக்கான காப்புரிமையை பெற்ற நாள் என்று.
0: இந்திய விடுதலை போராட்ட வீரர் சுப்பிரமணிய சிவா அவர்களின் நினைவு நாள் என்று. 1925 வருடம் இவர் 20 நூற்றாண்டின் முற்பகுதியில் வாழ்ந்த இந்திய விடுதலை போராட்ட வீரர் ஆவார். அரசியலையும் ஆன்மீகத்தையும் இணைந்து விடுதலைக்காக போராடியவர். தமிழகத்தின் ஏராளமான மக்களுக்கு விடுதலை தாகம் ஏற்பட செய்ய சிறந்த மேடை பேச்சாளர் மற்றும் இதழாளராக இருந்தவர். 1913 ஞானபானு என்னும் இதழை நடத்தியவர். விடுதலை போராட்ட வீரர் வ.உ. சிதம்பரனாருடனும் மகாகவி பாரதியாருடனும் நெருங்கி பழகியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கேட்டது நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: விபிஎன் கண் மருத்துவமனையும்
0: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
3: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
3: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
5: மீண்டும் பாயிண்ட் டு பாயிண்ட்
6: வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
7: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தட்டு மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
8: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
7: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 800 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: வந்தாச்சு உங்கள் PSR தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
5: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
6: கோவி இளவரசன் என்ன பாட்டு சொல்லியிருந்தாரு சொல்ல வந்தோம் இல்லையா, அகத்திருப்பத்துல தாயில் சிறந்த கோவில், தாயிர் சிறந்த கோவிலும் இல்லை என்ற பாடல் காரைக்கால் வானொலியில் கேட்டிருக்காரு. திருச்சி வானொலியில் ஸ்கூல் மாஸ்டர் படத்தில் கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் இந்த பாட்டு அப்படின்னு 2 FM கேட்டது இங்கே சொல்லிட்டாரு.
7: அடுத்த பழையாற்றங்கரை கணபதி, நான் முயற்சி செய்தேன் ஆனால் தொடர்பு கிடைக்கவில்லைன்னு சொல்லியிருக்காங்க.
6: பழைய ஆற்றங்கரை. அடுத்தது சிங்காரவேலனை தேவா என்ற பாடல் திருநெல்வேலி வானொலி நிலையம் கடம்போடு வாழ்வு நல்ல பெருமாள் சொல்லியிருக்காரு.
7: நான் முதன் முதலாக இலங்கை வானொலி கொழும்பு ஒளிபரப்பில் அந்தமான் காதலி படத்திலிருந்து நினைவாளி சிலை செய்து அந்த பாடலை கேட்டதாகவும், காரைக்கால் வானொலியில் பட்டாக்கத்தி பைரவன் படத்திலிருந்து எங்கெங்கோ செல்லும் என்ற பாடலை கேட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. யார் அனுப்பியிருக்காங்க, ரவிக்குமரன் தானிக்கோட்டகம் தெற்குலேந்து.
6: செந்தில்ராஜன் சாரிடம் தென்றலே என்னை தொடு படத்தில் தென்றல் வந்து என்னை தொடும் பாடல் கேட்டேன், 30 வருடங்கள் இருக்கும் அப்படின்னு தலைஞாயிறு ராஜா முகமது சொல்லியிருக்காங்க.
7: கண்ணாரப்பாளையம் சுரேஷ் ராஜேந்திரன் செவ்வானம் நிகழ்ச்சியில் பங்கேற்று படையப்பா திரைப்படத்தில் பாடல் கேட்டதா சொல்லியிருக்காங்க.
6: எல்லாருமே வந்து எந்த அறிவிப்பாளர்கிட்ட கேட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, நான் குமார் சார்கிட்ட கேட்டேன். அந்த குமார் சார் வாய்ஸ்ன்னு இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் அது எனக்கு தெரியும். அப்படி கேட்க கேட்க தான் இந்த வாய்ஸ் கேட்டிருக்கோமே அப்படின்னு சொல்லி குமார் சார்கிட்ட தான் முதல்ல அந்த பாட்டு கேட்டேன். அடுத்தது கலைவாணி வெங்கடேஷ் வட்டாறு மன்னார்குடியிலேருந்து விடுதலை படத்தில் வழி நெடுக காட்டுமல்லி அந்த பாட்டு சொல்லியிருக்காங்க.
7: அடுத்து பூம்புகார் மேலையூர்லேருந்து செம்பியன் என்ன சொல்லியிருக்காங்க. சென்னை விவித் பாரதியில் தேன்கிணம் நிகழ்ச்சியில் நான் விரும்பி கேட்ட முதல் பாடல் மன்னாதி மன்னன் என்ற படத்தில் TMS குரலில் கண்ணதாசனின் வரிகளில் இடம்பெற்ற அச்சம் என்பது மடமேடா என்ற பாடல் நினைவிருக்கிறது. நான் எழுதிய கடிதத்தில் அந்த பாடல் ஒளிபரப்பியதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. காரை பண்பலைக்கு நன்றி நினைவுபடுத்தியதற்குன்னு சொல்லியிருக்காங்க.
6: ஜீன்ஸ் படத்திலிருந்து ஹர ஹர ஹைரப்பா பாட்டு நாகூர் முகமது ஜலீல் அவர்கள் சொல்லியிருக்காங்க.
7: நான் முதன் முதலில் வானொலியில் விரும்பி கேட்ட பாடல் ஊட்டி வரை உறவு என்ற படத்தில் இடம்பெற்ற பாடல் பூமாலையில் ஒரு மல்லிகை. கதிராமங்கலம் கணேசன் தங்கவிருக்காங்க.
6: காக்கி சட்டை விரும்பிய பாடல் என்னது, காக்கி சட்டை
7: படம் மட்டும்தான்
6: படம் மட்டும் சொல்லியிருக்காங்க, பாடல் மிஸ் ஆயிட்டு. நாகூர் முகமது ரஃபிக் ரிஸ்வான் சொல்லியிருக்காங்க. அது எந்த காக்கி சட்டை, ரெண்டு காக்கி சட்டை இருக்குல்ல, சிவகார்த்திகேயன் காக்கி சட்டை ஒன்று இருக்கு, கமல்ஹாசன் காக்கி சட்டை ஒன்று இருக்கு இல்லையா.
7: அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க, திருப்பட்டினம் வடக்கட்டளையிலேருந்து தேவா அனுப்பியிருக்காங்க. நான் முதன் முதலில் 2008 மூன்றாம் மாதம் திங்கட்கிழமை 4 மணிக்கு ஒளிபரப்பாகும் மலரும் மாலை நிகழ்ச்சியில் தொலைபேசி மூலமாக பங்கேற்றேன். மறுநாள் காலை தொலைபேசி வாயிலாக 9 மணிக்கு சின்ன தம்பி படத்திலிருந்து நீ இங்கே என் அன்பே என்ற பாடலை கேட்டேன்னு
6: சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். தேனி மாவட்டம் பன்னிபுரம் மணிகண்டன் காலை வணக்கம் மட்டும் சொல்லியிருக்காரு.
7: அடுத்து யார் கேட்டிருக்காங்க, ஆக்கூர் செல்லராஜா எங்க முதலாளி திரைப்படத்துல குங்கும மஞ்சளுக்கு
6: சூப்பர் பாட்டு. அடுத்தது அம்மாபேட்டை வைத்தியநாதன் சொல்லியிருக்காங்க, இந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டதிலே பாடல்களும் கேட்டதிலே முகநூல் பக்கம் மட்டுமே விரிவேன் ஆனால் அது ஒரு குறையாக நான் கருதவில்லை. அருமையான பாடல்கள் நேயர்கள் கேட்டு வருகின்றனர், அதுவே நான் கேட்டது போல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன்,
7: ரசிக்க மட்டும் செய்வேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அகலங்கன் மகேஸ்வரி சிவகுமார், நான் முதன் முதலில் கேட்ட பாடல் கொண்டான் கொடுத்தான் படத்திலேருந்து தஞ்சாவூர் கோபுரம் அழகு. அந்த பாடலாம் அடிக்கடி நம்ம நேயர்கள் கேட்குற பாடலாம்.
6: பண்ணைபுரம் மணிகண்டன் வந்து திரும்ப அனுப்பியிருக்காரு, மறந்துட்டாரு போல. ஒரு நாள் நினைவிது பல நாளுக்கு அணவிது அப்படின்னு பாட்டை சொல்லிட்டாரு, படம் வேறு சொல்லலாம் எங்களுக்கும் தெரியாது.
7: சர்வராஜன் பேட்டையிலேருந்து தினா ரமேஷ், 2001 பாட்ஷா படத்தில்
6: படம்
7: பேரு நீங்க சொல்லிட்டீங்க, அவங்க அனுப்பியிருக்காங்க,
6: அது தெரியாதா எங்களுக்கு. அத்திப்பழம் சிவப்பா ராஜபாண்டி அந்த படத்துலேருந்து மஞ்சக்கண்ணி மோகன சுந்தரம் சொல்லியிருக்காங்க அந்த பாட்டுன்னு.
7: முதன் முதலில் வானொலியில் கேட்ட பாடல் பாபா படத்திலேருந்து என்ன

0: கடல்னு சொல்லலாம், அல்லி நகரம் மகாதேவன்.
1: தர்மதுரை படத்திலிருந்து சந்தைக்கு வந்த கிளி கீர்த்திராஜன் சிவபுரியிலிருந்து சொல்லியிருக்காங்க.
0: சித்திர சிட்டுகள் சிவந்த மொட்டுக்கள் சிரிக்க கண்டேனே, இந்த பாடல் அடிக்கடி கேட்டிருக்கேன்னு சேத்தூர் சீதா கலிய பெருமாள் சொல்லியிருக்காங்க.
1: அது என்ன படம் மறந்துட்டு
0: டக்குன்னு பொம்முக்குட்டி அம்மாவுக்கா
1: நினைக்கிறேன், குழந்தைகள் பாட்டு தான்
0: நான் நினைக்கிறேன்.
1: இப்போ ஒரு நம்ம ஒரு பாட்டு ஒன்று கேட்போம்
0: பொம்முக்குட்டி அம்மாவுக்கு,
1: பவர் ஹவுஸ்க்கு.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
2: மத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
3: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
4: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் PSR தங்க மாளிகை. வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே. எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது PSR தங்க மாளிகை காரைக்கால்.
5: உங்கள் PSR தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
6: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
0: வானொலி நிகழ்ச்சியில பங்கேற்று நீங்க விரும்பி கேட்ட முதல் பாடல் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லையா? அடுத்தது இஞ்சி இடுப்பழகி கள்ளச்சிறுப்பழகி அப்படின்னு.

0: வேந்தன், மயிலாடுதுறை வேந்தன் சொல்லியிருக்கிறாரு, தேவர மகன் படத்திலிருந்து அந்த பாட்டு கேட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
1: அடுத்து மேமாத்தூர் அமுதா சேகர், நான் முதலில் கேட்ட பாடல் வண்ண வண்ண பூக்கள் படத்திலேருந்து இல்ல நெஞ்சேவா என்ற பாடல்.
0: அடுத்தது நன்னிலத்திலிருந்து நாகை குமரன், நன்னிலத்திலிருந்து நாகை குமரன் சொல்லியிருக்காரு. புதையல் படத்தில் வரும் சிஎஸ் ஜெயராமன்ன விண்ணோடும் முகிலோடும் அந்த பாட்டு கேட்டிருக்காரு.
1: திருவாலப்புத்தூர் ஐங்கரன் தரணி, அண்ணாத்த படத்திலேருந்து அண்ணாத்த பாடல்
0: வாட்ஸ்அப் வழி நிகழ்ச்சியில். அடுத்தது 2 நாட்களுக்கு ஒரு முறை பதிவு செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திருமலஸ்தான வீரசுந்தரி 2010 போயிரு மலர் நிகழ்ச்சியில ஆட்டுக்கார ஆளுமேலு படத்துல ஆத்துல மீன் பிடிச்சு ஆண்டவனை உன்னை நம்பி அந்த பாட்டு கேட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: பிரதாபராமபுரம் பூவே அருள்தாசன், இலங்கை வானொலியில் படகோட்டி படத்தில் பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாடலை கேட்டதா சொல்லியிருக்காங்க.
0: பொன்னொன்று கண்டேன் பெண்ணுங்கு இல்லை படித்தால் மட்டும் போதுமா அந்த படத்தில் 2013 கேட்டேன், நன்றாக நினைவு இருக்கு அப்படின்னு திருத்தி செல்வி சொல்லியிருக்கிறாங்க.
1: தேத்தாக்குடி கலையரசன், எனக்கு இதுவரை வாட்ஸ்அப்ல தான் வாய்ப்பு கிடைச்சிருக்குது, நேரலையில் வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லியிருக்காங்க.
2: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
3: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: வந்தாச்சு ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி, ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: அடுத்தது திருவாரூர் கொடிக்கல் பாளையம் ஜான் ஹாஜான் நஜமுத்தீன், உதயகீதம் படத்திலிருந்து சங்கீத மேகம் தேன் சிந்து நேரம் அந்த பாட்டு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து நாகூர் அலோன் ஸ்ராஜ், ஒரு தலை ராகம் படத்தில் வாசம் இல்லா மலர் இது அந்த பாடலை கேட்டதா சொல்லியிருக்காங்க.
0: டாக்டர் சிவா படத்திலிருந்து மலரே குறிஞ்சி மலரே, மன்னர்குடி சசிகலா தியாகராஜன் சொல்லியிருக்காங்க.
1: நான் வானொலியில் பங்கேற்று பாடல்கள் கேட்டதில்லை, அப்படி கேட்டால் திருமகன் படத்திலிருந்து பிறந்தது பசும்போன் இந்த பாடலை தான்
0: கோவில்பட்டி உதயகுமார் சொல்லியிருக்காரு. அடுத்தது நாகை பாபு சொல்லியிருக்காங்க, 1983 அப்படின்னு நினைக்கிறேன், சென்னை விவித் பாரதியில் கேட்டிருக்காங்க. தேன்கிண்ணம் நிகழ்ச்சியில் கடிதம் மூலமாக 16 வயது நிலை படத்தில் சிந்துரப்பூவி பாட்டு கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: நெம்மேலி நந்தகுமார், கேளடி கண்மணி படத்திலேருந்து மண்ணில் இந்த காதல் அன்றி அந்த பாடலை கேட்டதா சொல்லியிருக்காங்க.
0: 2003 கேட்டிருக்காரு இது. அடுத்தது பொறவாச்சேரி பிரியா கண்ணன், அண்ணாமலை படத்திலிருந்து அண்ணாமலை அண்ணாமலை பாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: வருஷ கணக்காக முயற்சி செய்தும் லைனே கிடைக்கல, இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களேன்னு கும்பகோணம் குமரன் நம்மளை கேட்டிருக்காங்க.
0: சரி பரவாயில்ல, சொல்லிட்டீங்கல்ல கிடைக்கும், வருங்க லைன் கிடைக்கும். அடுத்தது பாருங்க நேயர்கள் வந்து, வழக்கமான நேயர்கள் பாருங்க எத்தனை பேர் வந்து வருத்தப்படுறாங்க, அவங்களுக்கு வழி விடுங்க அப்படின்னு சொல்லி துளியூர் மாற்றுங்க. சில அந்த அலைபேசி என்னையாவது வழி விடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதற்காக தான் நாங்கள் அதை சொல்றது. அடுத்தது ரமணி ராஜேஷ் சொல்லியிருக்காங்க, சிதம்பரத்திலிருந்து சத்தியம் படத்துல வரும் சரவண பொகையில் நீராடி சென்னை வானொலியில. அடுத்தது அதுதான் அதுதான் சொல்லியிருக்காரு.
1: கடலூர் துறைமுகம் சுரேஷ், ஒரு நாள் ஒரு கனவு இந்த படத்துல ஒரு பாடல் கேட்டதா சொல்லியிருக்கிறாங்க. இலங்கை வானொலியில் 1981 என நினைக்கிறேன், முதன் முதலில் கேட்ட பாடல் மலேசியா வாசுதேவன் பாடிய அடியாடு பூங்குயிலே விளையாடு பூங்குயிலே இந்த பாடல. மயிலாடுதுறை சேந்தங்குடி ரத்ன ஜவஹர் அனுப்பியிருக்காங்க.
0: ஓகே, ஒரு தீபம் பேசடி கிளியே என்ற என்னமோ சொல்லியிருக்காரு, பாட்டு ஃபுல்லாக டைப் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். அடுத்தது ரெட் படத்தில் இருந்து ஒல்லிக்குச்சி உடம்புக்காரி அப்படின்னு சொல்லி புவனகிரி சுமதி 2000 இந்த பாட்டை வந்து அவர் கேட்டதாக சொல்லியிருக்கிறாரு. சுமதி சொல்லியிருக்கிறாங்க, இன்னும் வந்த வரைக்கும் படிச்சிட்டோமோ?
1: ஆமாம் படிச்சிட்டோம் எல்லாம்.
0: 99
1: எல்லாரும் கம்மியாக அனுப்பியிருக்கீங்க,
0: இல்லை 99 வந்திருக்கு. இன்னும் ஒண்ணுங்களா சத்தத்தை தெரிய பண்ணலான்னு பார்த்தா இல்லை, நாங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வந்துருச்சு, 100 வந்துருச்சு, ஆனா அது யாருன்னு தெரியலையே, கண்டுபிடிக்கணுமே. இப்ப இருங்க பார்ப்போம் கிடைக்குதா அப்படின்னு பார்ப்போம். நல்ல ஒரு எல்லாருக்குமே மனசுல நிக்கிற ஒரு தலைப்பு தான் இல்லையா, வந்து தேசிய ஒளிபரப்பு நாள் கொண்டாடிட்டு இருக்க நேரத்துல வானொலி நிகழ்ச்சியில பங்கேற்று நீங்கள் விரும்பி கேட்ட முதல் பாடல் அப்படின்னு கேட்டோம். இல்லை அவங்க பேர் எங்கேயோ நடுவில் போய் மாட்டிச்சா என்னன்னு தெரியல, இடையில ஏதோ மாட்டிருக்கு தெரியல, கண்டுபிடிக்க முடியல. ஆனால் 100 வந்துருச்சு இல்லையா,
1: 100 கமெண்ட்ஸ்
0: வந்திருக்கு. நிகழ்ச்சிக்கு கமெண்ட்ஸ் அனுப்பின அனைத்து நேயர்களுக்கும் நன்றி.
5: இது சப்பா பீட்டு கொளுத்துக்கட.

0: அந்த 100வது நம்பர் யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு இல்லையா? அதுக்கு பார்த்தா அதுக்கப்புறம் இன்னும் 2-3 நேயர்கள் அனுப்பியிருக்காங்க.
1: ஆமா,
0: நான் சொல்லுங்க பாப்போம் யாருன்னு. 100வது நம்பர் யாரு?
1: அடுத்து அதாவது 100வது நம்பர் வந்து வைத்தீஸ்வரன் கோவில் தமிழ் தாமரை செல்வி. என்ன பாடல் சொல்லியிருக்காங்க? உயிரே உனக்காக திரைப்படத்துல பன்னீரில் நனைந்த பூக்கள்
0: மேல பாட்டு. பன்னீரில் நனைந்த பூக்கள் மேல சுரிக்கும். 2005 காலை 9:30 மணிக்கு கேட்டிருக்காங்க. வந்து ஹலோ எஃப்எம் நினைக்கிறேன் அந்த நிகழ்ச்சியில் கேட்டிருப்பாங்க. அடுத்தது கைலாசபுரம் ரவி சொல்லியிருக்காங்க, வாட்ஸ்அப் வழியா கேட்டிருக்கேன் விடுதலை படத்துல இருந்து வழிநடுக அப்படின்னு. இந்த பாட்டு தான் நிறைய பேர் முதல் பாட்டா கேட்டிருக்காங்க இல்லையா? அச்சையா வந்து கோமாதா பாடல், அச்சையா கேமாதா பாடல் ஒன்றும் கேட்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: காட்டூர் சிவகுமார் ஃபர்ஸ்ட் சாங் பிரியா, பிரியா படத்துல இருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்மளா
0: எடுத்துக்கலாம், பிரியா படமா பிரியா பாட்டா? கட்டபொம்மன் படத்துல கூட பிரியா பட்டிருக்குல்ல,
1: அவங்களுக்கு தெரியும்.
0: கேளடி கண்மணி படத்துல இருந்து நீ பாதி நான் பாதி, அனுஷியா பாதி சங்கர் பாதி அப்படின்னு சொல்லி பனங்காட்டாங்குடியில இருந்து சொல்லியிருக்காங்க.
1: 101 பதிவுகள் தாண்டி போயிடுச்சு அப்படின்னு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க சுரேஷ்.
0: சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள். 105 வந்துச்சு இல்லையா? ரொம்ப சந்தோஷம். நமக்கு முக்கியமான ஒரு நாள் தேசிய ஒளிபரப்பு நாள்ல இன்னைக்கு வந்து இந்த
1: இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு
0: தலைப்புக்கு வந்து நேரில் கொடுத்தாங்க, கருத்துக்களை பகிர்ந்து கொண்டாங்க. நன்றிக்குரி நிறைவு பெறுகிறது. இன்றைய பாயிண்ட் டு பாயிண்ட் காரைக்கால் வானொலியின் பண்பல் ஒளிபரப்போடு நாம் இணைந்திருக்கின்றோம்.
2: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
3: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம நேயர் சீர்காழிலிருந்து ஒரு நேயர் வந்து கேள்வி கேட்டிருந்தாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா,

0: ஸோ அவருக்கு வந்து சுகர் இருக்கான். சுகர் இருக்கவங்களுக்கு ஜாயின்ட் பெயின் வருமா, இல்லை எலும்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் என்னென்ன வரும், ஸோ அதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார். ஸோ இதுக்கு சுகர் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த புடிமானம், ஜாயிண்டோட புடிமானம் வந்து சீக்கிரம் நடக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வர பேஷண்ட்ஸில் இந்த தோள்பட்டையில் மெயினாக கையை தூக்க முடியல சார், எனக்கு கை கொஞ்சம் தூக்கினாலே வலிக்குது அப்படின்னு சொல்லி லெஃப்ட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக லெஃப்ட் சைடில் ரொம்ப காமனாக வருவாங்க. ஸோ லெஃப்ட் சைடில் என்ன ஆகுனா அவங்க வந்து ஒர்க்கு கம்மியாக செய்கிறனாலையோ இல்லை சின்ன ஏதாவது அடிபட்டிருக்கும் அது அப்படியே வச்சிருக்கனால என்ன ஆகுனா ஈஸியாக நார்மலாக இருக்கவங்களோட சுகர் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜவ் வந்து சீக்கிரம் ஜாம் ஆயிரும், அதாவது எலாஸ்டிக் தன்மை வந்து சீக்கிரம் போயிடும். ஸோ அதனால தான் என்ன சொல்லுவோன்னா இந்த சுகர் இருக்கவங்களுக்கு ப்ராப்பராக என்கிட்ட வந்தாங்கன்னா அவங்கள எக்ஸசைஸ் மேலே தலையிலேருந்து கீழே பாதம் வரைக்கும் அவங்க டெய்லியுமே காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு அரை மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணும். ஸோ எக்ஸசைஸ் பண்ணி அந்த ஜாயிண்ட்டை வந்து நல்லா ஃப்ரீயாக வச்சுக்கணும். ஃப்ரீயாக வச்சுக்கிட்டால் தான் இந்த மாதிரி புடிமானம் இந்த மாதிரிலாம் வராமல் இருக்கும். இன்கேஸ் ஏதாவது சின்னதாக அடிபடுதுன்னா என்ன பண்ணணும், அது உடனே போய் மருத்துவத்தை காமிச்சு அது வந்து உடனே சரி செஞ்சுட்டு அது உடனே அந்த ஆக்டிவிட்டீஸோ எக்ஸசைஸோ பண்ண ஆரம்பிச்சிடணும். இல்லை அது அப்படியே ஸ்டேபிளாக ஒரு சின்ன அடிப்பட்டு தான் பிடிச்சிருக்கு, நான் சின்ன இது மாதிரி கட்டு மாதிரி போட்டுக்கிட்டேன், நானே போட்டுக்கிட்டேன், ஸோ அப்படியே ரெஸ்ட்டில் வச்சுருந்தேன் அப்படின்னாங்கன்னா சீக்கிரம், அதாவது வந்து நார்மலாக இருக்கவங்களுக்கு ஒரு 1.5 மாசத்தில் அந்த புடிமானம் வரும்னா இவங்களுக்குலாம் 2 வாரத்துலேயும் அந்த ஜவ்வெல்லாம் புடிமானம் வந்துடும். அதே மாதிரி சின்ன சின்ன மூட்டு, கை விரல் மூட்டு இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் மடக்கிறதோ நீட்டுறதோ கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கணும். இல்லைன்னா என்ன ஆகுனா அதுவும் ஜாம் ஆயிரும். ஸோ சின்ன எக்ஸாம்பிள், ஒரு சின்னதாக ஒரு கையில் மணிக்கட்டில் அடிபடுதுன்னு வச்சுக்கோம். ஸோ அடிபடுதுன்னா அவங்களுக்கு ப்ராப்பராக என்ன விஷயம்னா அவங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணும். ஸோ அடிப்பட்ட உடனே அந்த மாவு கட்டு மாதிரி போட்டதுக்கப்புறம் அதில் எக்ஸசைஸ் பண்ணாமல் அப்படியே வச்சிருக்கவங்களுக்கு அந்த ஜவ்புடிமானம் ரொம்ப சீக்கிரம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா எலும்பு சத்துமே அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு 60 வயசுக்கு மேலே ஆகுது, சுகர் நிறையா இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா நீங்கள் கால்சியம் மாதிரி டேப்லெட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். உங்களோட விட்டமின் D3 லெவலை நீங்கள் செக் பண்ணுங்கள். யூஸ்வலாகவே அது ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்குன்னா அதுக்கான டேப்லெட் வாரத்துக்கு ஒரு வாட்டி விட்டமின் D3 டேப்லெட்லாம் இருக்குது, அந்த மாதிரி டேப்லெட்ஸ்லாம் நம்ம எடுக்க வேண்டியிருக்கும். ப்ராப்பரான வாக்கிங் எக்ஸசைஸே இதுக்கு வந்து போதுமான அளவுக்கு எலும்பை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கும். மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 95 85 95 55 88 இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.

நேர்களை இன்று பிற்பகல் 2:05 லஞ்ச் பிரேக்கில் டாக்டரிடம் கேளுங்கள். திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பொதுநல மருத்துவர் டாக்டர் ஜி விவேக் அவர்கள் கலந்து கொண்டு நேர்களின் சந்தேகங்களுக்கு தொலைபேசி வழியாக விளக்கம் அளிப்பார். இன்னும் சற்று நேரத்தில் மாறும் ஊடக களம், வானொலிக்கு வளநிலம், இந்திய ஒலிபரப்பு நாள் சிறப்பு நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: மாறும் ஊடகக்களம், வானொலிக்கு வளநிலம், தேசிய ஒலிபரப்பு தின சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி.
1: நண்பர்களே, முதல்ல உங்களுக்கு ஆகாஷ்வாணி சார்பில் தேசிய ஒலிபரப்பு தின வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஏறத்தாழ ஒரு 2 மணி நேரம் நாம் இணைஞ்சிருக்க போகிறோம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது அடியேன் பொன்சந்திரன். நீங்கள் எந்த இடத்துல எந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. வயலில் வேலை செஞ்சுக்கிட்டோ, வீட்டில் ஓய்வெடுத்துக்கிட்டோ, இல்லை அலுவலகத்தில் ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டோ, பிரயாணத்துலேயோ நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி மூலமாக வானொலி, குறிப்பாக ஆகாஷ்வாணி மக்கள் சேவையில் எவ்வளோ ஈடுபாட்டோடு இயங்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்குவீங்க.

காலம்தான் எத்தனை விந்தையானது. நாள்பட்ட காயங்களையும் நினைவுகளையும் குறிப்பாக நன்கு பழகிய மனிதர்களையும் நம் மனதில் இருந்து சத்தமில்லாமல் அகற்றுறது. ஒரு காலத்தில் எந்த ஒரு தகவலையும் தெரிஞ்சிக்க நாளிதழ்களும் வார இதழ்களும் மாத இதழ்களும் தான் இருந்துச்சு. பின்னாடி வானொலி அந்த இடத்த பிடிச்சது, அதுக்கப்புறம் தொலைக்காட்சி அந்த இடத்த பிடிச்சது, இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள். இன்னைக்கு ஒரு ரீல்ஸ் போட்டால் பல கோடி பேரை சென்றடையுது. அரசியல் சமூக பொருளாதார மாற்றங்களை நம்ம விரல் நுனியில இருந்து செய்ய முடியுது. அதுலேயும் நம்மோட அடையாளங்களை வெளியிடாமலேயே ஒரு கருத்தை பல கோடி பேரிடம் கொண்டு சேர்க்க முடியுது. இதில் நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. சரி, சோஷியல் மீடியா வந்ததால் நாளிதழ்கள் காணாமல் போயிடுச்சா, இல்லை வானொலியோ தொலைக்காட்சியோ இருந்த இடம் தெரியாமல் போயிடுச்சா? பரிணாம வளர்ச்சி போல ஒன்றிலிருந்து ஒன்றாக தகவல் பரிமாற்ற முறைகள் முன்னேற்றம் அடைஞ்சாலும் ஒன்றை மற்றொன்று அழித்து வளரவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. கற்பனை என்பது உண்மையை விட அசாத்தியமானதாக இருந்தாலும் சில வேளைகளில் உண்மை கற்பனையை விட நம்ப முடியாததாக இருக்குது. மனித குலத்தை முன்னேற்றி இப்போ இருக்கும் இடம் வர, எதிர்காலத்தில் போக போகும் இடம் வர இந்த கற்பனா சக்தி தான் கொண்டு வந்திருக்கு, கொண்டு போகும். ஒரு சம்பவத்தை பற்றி மூன்று வகையாக நம்ம அறிஞ்சிக்கலாம். ஒன்று, அதை பற்றி படிக்கலாம், இல்லை கேட்கலாம், இல்லை படமாக பார்க்கலாம். இந்த மூன்று முறைகளுக்கும் என்ன வித்தியாசம்? இதுக்கு பிராம் ஸ்டோக்கர் அவர்கள் எழுதிய உலக புகழ்பெற்ற டிராகுலா புதினத்தின் ஆரம்ப பகுதியை உதாரணமாக எடுத்துக்கலாம். அந்த புதினத்தில் ஜோனத்தன் என்பவன் டிரான்சில்வேனியா மலைத்தொடரில் உள்ள ஒரு மலை மேலே அமைந்துள்ள டிராகுலா என்ற பிரபுவின் கோட்டைக்கு ஆபத்தான மலைப்பாதை வழியாக பல குதிரைகள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட சாரட்டு வண்டியில் போகிறான். வழி நெடுக ஓநாய்களும் அமானுஷங்களும் அவனை திகிலடைய செய்யுது. அலுவல் ரீதியாக ஒரு கிளையண்ட்டை பார்க்க போக இவ்வளோ கஷ்டப்படணுமான்னு ஜோனத்தன் நினைக்கிறான். சரி, இந்த சம்பவத்தை ஒரு புத்தகத்தில் படித்தா சுமார் 10 பக்கம் வரும். அதுவே வானொலியில் சவுண்ட் எஃபெக்ட்ஸோடு கேட்டால் 3-5 நிமிஷம், அதுவே திரைப்படமாக பார்த்தா 2 நிமிஷம் தான். படமாக பார்க்கும்போது அந்த மலைப்பகுதி எப்படி இருந்தது, சாரட்டு வண்டியோட நிறம் என்ன, ஜோனத்தன் பார்க்க எப்படி இருந்தான் அப்படிங்கிறதெல்லாம் டைரக்டரே முடிவு பண்ணி நமக்கு காட்டிடுவார். ஆனால் அதையே நாம் படிக்கும்போது நம்ம மனசு ஒரு கற்பனை படத்தை ஓட விடும் இல்லையா? செவி வழியாக வானொலியில் கேட்கும்போது அந்த கற்பனை படம் இன்னும் சுவாரஸ்யமாகும். இன்னைக்கு இத்தனை ஊடகங்கள் இருக்கும்போது வானொலியோட இடம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பப்பட்டால் அதற்கு சரியான பதில் மனிதனின் கற்பனை ஆற்றலை அழியாமல் பார்த்து கொள்வதுதான். சமூக விலங்கான மனிதனை அத்தனை முகமூடிகளும் போலித்தனங்களும் மேன்மைகளும் உன்னதங்களும் ஒரு சேர அமைந்துள்ளவனை, அவனது உள்மனத்து ஆழங்களை அவனே புரிந்து கொள்ள முடியாதவனாக தவிப்பவனை கதைகளின் மூலம் நல்ல கவிதைகளின் மூலம் நேர்வழியில் செலுத்துவதில் இலக்கியத்திற்கு அடுத்த இடம் வானொலிக்கு தாங்க. நாமெல்லாம் ஒரு சொலவடையை கேட்டிருப்போம், கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும், அதுபோலவே அடிமேல அடி வச்சா அம்மியும் நகரும் அப்படின்னு. திடீர்னு ஒரு நாள் நம்மை சுற்றி இருப்பவர்கள் ஒரு 4 பேர், எப்பவுமே இருப்பாங்களே அந்த 4 பேர், அட என்னப்பா உடம்பு சரியில்லையா, முகமெல்லாம் வாட்டமாக இருக்கே, கண்ணெல்லாம் செவந்து இருக்கே அப்படின்னு சொன்னால் நாம் நல்லாவே இருந்தாலும் நமக்கே ஒரு சந்தேகம் வரும், ஒருவேளை நமக்கு உடம்பு எதுவும் முடியலையோ அப்படின்னு தோணும். இது மனித இயல்பு. மாமியார் மருமகள் சண்டைகளில் இதையே தலையணம் மந்திரம் அப்படின்னும், வேலை பார்க்க இடங்களில் வதந்தி புரணி பேசுதல் அப்படின்னும் பல ரூபங்களில் பார்க்கலாம். அதாவது நம்ம தாடைகளுக்கு நடுவில் இருக்கிற எலும்பில்லாத நாக்கு எதையும் பேச துணியும், நல்லதோ கெட்டதோ அதை கேட்க பல காதுகளும் இருக்கும். நாம் கேட்கும் அனைத்தும் நம்ம பாதிக்கும். அதனால தான் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் அப்படின்னு சொல்கிறோம். எப்படிப்பட்ட தோல்வியை அடைஞ்சவனையும் ஊக்கப்படுத்தினா கவிஞர் வாலியோட கூற்றுப்படி ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்கு விற்பவனும் தேக்கு விற்பான். ஆனால் எப்போதுமே அவச்சொல் சொல்லி ஒருவரை டீமோட்டிவேட் செஞ்சிட்டே இருந்தால் எத்தகைய திறமைசாலியும் வீழ்ச்சி அடைவான். வானொலியில் பல விழிப்புணர்வு செய்திகள் வெளியிடப்படும். அதுபோல் ஒரு செய்தியை நான் இப்போ சொல்லுவேன், ஏன் எதுக்கு அப்படின்னு அந்த விழிப்புணர்வு செய்தியோட முடிவில் சொல்கிறேன். ஹையா ஹையா, ஜாலியாக பைக்கில் போக போகிறோம், ஜாலி ஜாலி. டே கண்ணா, ஓடாதே விழுந்துடுவேன்.

0: டேய், அம்மா சொல்றது கேளு.
1: எங்க ஹெல்மெட் எங்க?
0: வெயில் காலத்துல அதெல்லாம் வேணாம், வேர்க்குது, சும்மா இருப்பியா?
1: ஹெல்மெட் போடுங்களேன் ப்ளீஸ்.
2: ஆமாப்பா போடுங்க.
0: அதெல்லாம் எனக்கு தெரியும்.
1: என்னவோ பண்ணுங்க போங்க. எங்க ஸ்பீட கம்மி பண்ணுங்க, பயமா இருக்கு.
2: ஐயா ஐயா, ஜாலி ஜாலி.
0: சும்மா வரியா?
2: மம்மி டாடி, மம்மி டாடி, எழுந்துருங்க மம்மி, எழுந்துருங்க டாடி.
3: அதிவேகம்.

0: மம்மி டேடி, மம்மி டேடி, எழுந்துருங்க மம்மி, எழுந்துருங்க டேடி.
1: அதிவேகம் என்றுமே ஆபத்து. இப்படி ஒரு விழிப்புணர்வு செய்தியை கேட்டா அந்த கணம் கையோ காலோ ஆக்சிலேட்டர்ல இருந்து எடுத்து தானா பிரேக்ல அழுத்தும். ஒரே நிமிடத்துல லட்சம் வண்டிகளோட வேகத்தை குறைக்கும் சக்தி அந்த செய்தியில இருக்கு. நெடுஞ்சாலையில 100 கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்கிற வண்டிங்க ஒரு கோரமான விபத்து நடந்த இடத்த கடந்து போனா அடுத்த 1 மணி நேரத்துக்காவது அந்த வண்டிகள் அதிவேகமா போகாது. ஆனா அது போன்ற விபத்துகள் ஏதும் தேவைப்படாம 1 நிமிடத்துல சாலைகளை பாதுகாப்பு மிகுந்ததா ஒரு ஊடகம் ஏற்படுத்துதுன்னா அது வானொலி மட்டும்தாங்க. இன்றைய நிகழ்ச்சியில தமிழ்நாட்டில் உள்ள ஆகாஷ்வாணியின் 12 வானொலி நிலையங்கள்ல ஒலிபரப்பான பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளின் ஒலித்தொகுப்பை தான் கேட்க போறோம். நடுநடுவுல நானும் குறுக்க இந்த கௌசிக்கு வந்தா அப்படிங்கிற மாதிரி வருவேன். துள்ளலான பாடல்களும் இருக்கும், உங்களுக்கு நிச்சயமா இந்த நிகழ்ச்சி பிடிக்கும். நியூஸ் ஆன் ஏர் ஆப்ல நிகழ்ச்சியை கேட்கிற ஸ்பெயின்ல இருக்கிற தமிழர்களுக்கும் ஸ்பெயின் ரசிகர்களா இருக்கிற தமிழர்களுக்கும் ஃபீஃபா உலகக்கோப்பை போட்டியில ஸ்பெயின் வென்றதற்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன்.
2: நிகழ்ச்சியின் தொடக்கமாக சென்னை ஆகாஷ்வாணியால் ஒலிபரப்பப்பட்ட கலாச்சார மரபின் பெட்டகமான இசை நிகழ்ச்சிகள் குறித்து அறிந்து கொள்ளலாம்.
3: நவராத்திரி சிறப்பு இசை நிகழ்ச்சி சக்தி பீட நிவாசினி, வழங்கியவர் சுஜித்ரா பாலசுப்ரமணியம் அவர்கள்.

0: அகில லோகத்திற்கும் ஜனனியாக இருக்கக்கூடிய அந்த அன்னை அம்பிகைக்கு ஈடு இணையே கிடையாது. அபரிமிதமான பல லீலைகளை புரியக்கூடிய அன்னையை நாம் வழிபடுவது இந்த நவராத்திரின்னு சொல்லக்கூடிய முக்கியமான தினங்கள். ஒவ்வொரு நாளும் அன்னையினுடைய ஒரு மேன்மையை நினைந்து ஸ்மரித்து அவளுடைய பாதார விந்தத்தை பணிவது பலவிதமான நன்மைகளை நமக்கு தரக்கூடியதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட அம்பிகையினுடைய திருத்தலங்கள் என்று பார்க்கும் பொழுது அவள் அமர்ந்த சக்தி பீடங்கள் பலது உண்டு. அப்படி இருக்கக்கூடிய சில திருத்தலங்களை நாம் அனுபவிக்க இருக்கின்றோம். சக்தி பீடங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது பல விதமாக வகுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு விதமாகத்தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு விதமான சரித்திரங்களும் புராணங்களும் ஒவ்வொரு விதமாக அந்த அன்னையினுடைய பீடங்களை பற்றி நமக்கு சொல்கின்றது. அப்படி பார்க்கும் பொழுது சிவபுராணமானது 18 சக்தி பீடங்களை நமக்கு சொல்கின்றது. ஆதிசக்தி பீடங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் 4 பிரதான பீடங்கள் சொல்லப்படுகின்றது. அதுபோல தேவி கீதைன்னு சொல்லக்கூடியதுல 51 உடல் பாகங்கள் அம்பிகையினுடையது விழுந்தது, அதே திருத்தலங்கள்னு சொல்கின்றது. அதே போல 38 தலங்களை தேவகீதை நமக்கு சொல்கின்றது. 51 தலங்கள் பீஜாட்ச மந்திர அடிப்படையிலானதை தேவி கீதை நமக்கு சொல்கின்றது. ஆதிசக்தி தேவி கீ ஜெய்.
1: தமிழ் புத்தாண்டு சிறப்பு இசை நிகழ்ச்சி வழங்கியவர் மதுரை TNS கிருஷ்ணா அவர்கள்.

0: கர்நாடக இசைத்துறையில் தமிழகத்திலிருந்து பத்ம விருதுகளுக்கு தேர்வாகியுள்ள கலைஞர்களுடன் உரையாடல். இந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டுள்ள 131 பத்ம விருதாளர்களில் 19 பேர் பெண்கள், 5 பத்ம விபூஷன்கள், 13 பத்ம பூஷன்கள் மற்றும் 113 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகள் வழங்கப்பட உள்ளன. சிறப்பான சேவைக்காகவும் பணிக்காகவும் தமிழகத்தில் 13 பேருக்கு இந்த பத்ம விருதுகள் கிடைக்க உள்ளன. இசைத்துறையில் கர்நாடக சங்கீத வாய்ப்பாட்டு கலைஞர்களான காயத்ரி பாலசுப்ரமணியன், ரஞ்சனி பாலசுப்ரமணியன் ஆகியோருக்கும், பக்தி இசைக்கலைஞரான கலைமாமணி திருத்தணி என் சுவாமிநாதன் ஓதுவார் அவர்களுக்கும், மிருதங்க இசைக்கலைஞர் கலைமாமணி திருவாரூர் பக்தவச்சலம் அவர்களுக்கும் பத்மஸ்ரீ விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. சிறப்பான பணியை ஆற்றி வரும் பத்ம விருதாளர்களுக்கு ஆகாஷ்வாணி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது.
1: தொடர்ந்து என்றும் புதுமையை விரும்பும் இளைஞர்களுக்காக கோயம்புத்தூர் வானொலி நிலையம் ஒலிபரப்பிய நிகழ்ச்சிகள் இதோ உங்களுக்காக.
2: இன்றைய இளைஞர்கள் தன்னம்பிக்கையுடனும் தெளிவான இலக்குடனும் சரியான வழிகாட்டுதல் உடனும் முன்னேற வேண்டும் என்பதே கோயம்புத்தூர் ஆகாஷ்வாணி FM ரெயின்போ 103 முக்கிய நோக்கங்களில் ஒன்றாகும். அதற்காகவே இளைஞர்களின் மனதில் நம்பிக்கையை விதைத்து அவர்களின் தனித்திறமைகளை வெளிக்கொண்டு வந்து வாழ்க்கையில் உயரங்களை எட்ட ஊக்கமளிக்கும் முன் செல்லடா எனும் நிகழ்ச்சியை தொடர்ந்து வழங்கி வருகிறோம். அதே போல வேலை வாய்ப்புகள், உயர்கல்வி, போட்டித் தேர்வுகள், புதிய தொழில் வாய்ப்புகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் குறித்த தெளிவான தகவல்களை வழங்கும் வழிகாட்டி நிகழ்ச்சியிலும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த வல்லுநர்கள், கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு பயனுள்ள ஆலோசனைகளை வழங்கி வருகிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் உண்மையிலேயே இளைஞர்களின் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன, அவை அவர்களின் சிந்தனையிலும் எதிர்கால திட்டங்களிலும் என்னென்ன மாற்றத்தை உருவாக்கியுள்ளன, இந்த கேள்விகளுக்கான பதிலை இந்நிகழ்ச்சிகளால் பயனடைந்துள்ள ஒரு கல்லூரி மாணவரின் அனுபவத்தின் வாயிலாக தெரிந்து கொள்வோம். வாருங்கள், கோயம்புத்தூர் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் மல்டிமீடியா மற்றும் அனிமேஷன் துறையில் பயின்று வரும் எம் ஷியாம் கிருஷ்ணா என்ன சொல்கிறார் என்பதை இப்போது கேட்போம்.
3: எல்லாருக்கும் வணக்கம். எதாச்சியா ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 ஒரு ப்ரோக்ராம் கேட்டு முன் செல்லடா அப்படிங்கிற ப்ரோக்ராம் என்ன அருமையான ப்ரோக்ராமுங்க, ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் நிறைய சவால்கள் எதிர்கொண்டு வராங்க. கல்வியாக இருக்கட்டும், வேலைவாய்ப்பாக இருக்கட்டும், போட்டித் தேர்வுகளாக இருக்கட்டும், திறன் மேம்பாடாக இருக்கட்டும், எதிர்கால திட்டமிடலாக இருக்கட்டும் அப்படின்னு பல விஷயங்களில் அவங்களுக்கு வந்து வழிகாட்டுதல் தேவை. இந்த மாதிரி ஒரு சூழலில் இளைஞர்களுக்கு ஊக்கத்தையும் தன்னம்பிக்கையையும் கொடுக்கறக்கு ஒரு அருமையான மேடையாக இந்த முன் செல்லடா நிகழ்ச்சி இருக்கு.
4: என் பெயர் டாக்டர் வெற்றிவேல் செலியன், கோவை அரசு மருத்துவ

0: மருத்துவமனையில இயக்குனரா எலும்பு முறிவு சிகிச்சை பிரிவுல இருக்கிறேன்.
1: இத பாக்கும்போது நம்மளுடைய இளைய தலைமுறைக்கு ஏழை எளிய மாணவனாக, தமிழ் வழி கல்வி மாணவனாக, வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு பொறி இருக்கு. அறிஞர் அண்ணாவினுடைய வரிகளை மட்டும் இங்க சொல்ல விரும்புறேன். கடின உழைப்பு, விடாமுயற்சி, இது ரெண்டு இருந்ததுன்னா வெற்றி நிச்சயம், வானமே எல்லை. நானே இந்த அளவுக்கு உயர்வும் போது நீங்க பல உயரங்களையும் பல சாதனைகளையும் படைப்பீர்கள் என்பதில் மிகப்பெரிய நம்பிக்கை உண்டு. நன்றி, வணக்கம்.
2: இதை கேட்கறப்போ வெற்றி பெற்றவங்க யாருமே வந்து ஒரே நாள்ல அந்த அரியணையில உட்காரல. விக்ரமாதித்தன் கதையில வர மாதிரி பல படிகளை ஏறிதான் அந்த அரியணையில உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு எனக்கு தெள்ள தெளிவா புரிஞ்சுது. இந்த நிகழ்ச்சியில பேசினவங்க எல்லாருமே தொடர்ந்து முயற்சி பண்ணாங்க, தொடர்ந்து நிறைய கத்துக்கிட்டாங்க, தொடர்ந்து தோல்விகளை சமாளிச்சாங்க, அதுக்கப்புறம் தான் முன்னேறினாங்க. இந்த உண்மை இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிறவங்க எடுத்தவுடனே முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது முடியாது, படிப்படியாக தான் முன்னேற முடியும். எடுத்தவுடனே கிடைக்கிற வெற்றி இல்லைன்னா எடுத்தவுடனே கிடைக்கிற முன்னேற்றம்ங்கிறது நிலையானதாக இருக்காது, படிப்படியாக வர்றது தான் நிலையானதாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப அழகாக புரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த முன் செல்லடா அப்படிங்கிற நிகழ்ச்சி வெறும் டைட்டிலாக மட்டும் இல்லாமல் ஏக்கிறப்பெல்லாம் முன் செல்லடா, முன் செல்லடா, முன் செல்லடா அப்படின்னு எனக்கு சொல்கிற மாதிரியே ஒரு தோணுச்சு. கண்டிப்பாக நான் முன்னேறியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறியை எனக்குள்ளே ஏற்படுத்துச்சு. இப்போ இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்தில் நிறைய தகவல்கள், எக்கச்சக்கமான தகவல்கள் கிடைக்குது. ஆனால் இந்த எல்லா தகவலும் எங்களுக்கு வழிகட்டுதலாக இருக்கா அப்படின்னு பார்த்தா அது ஒரு சந்தேகம் தான். ஏன்னா அனுபவத்தோடு இருக்கிற அறிவுரை தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு நீண்ட கால தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல நான் நம்புகிறேன். அந்த மாதிரி அனுபவ அறிவை இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு கொண்டு போய் சேர்க்குற பணியை தான் முன் செல்லடா ஆகட்டும், சித்திர செவ்வானமாகட்டும், இல்லைன்னா யூத் அவுட்ரீச் ப்ரோக்ராம் ஆகட்டும், எல்லாமே செய்யுது. இந்த யூத் அவுட்ரீச் ப்ரோக்ராமில் எங்கள் ஹெச்ஓடி தான் சீஃப் கெஸ்ட்டாக பங்கெடுத்துக்கிட்டாங்க. அதில் ஒரு 10-15 ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன கொஷின்ஸ் கேட்குறாங்க, எங்களுக்குள்ளே இருக்கிற கொஷின்லாம் அப்படியே அவங்க கேட்குறாங்க, எங்களோட குரலாக அவங்க கேட்குறாங்க. அங்கே இருந்த எங்களோட ஹெச்ஓடி மேமும் இன்னொரு கர்னல் சார் அவரும் அழகாக எங்களுக்கு புரிகிற மாதிரி எல்லா பதில்களையும் கொடுத்தாங்க. 4 எபிசோடாக வந்தது. 4 எபிசோடுமே நான் உட்காந்து கேட்டேங்க. சத்தியமாக ஒரு ஒர்த்தான ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம்லாம் கேட்டுட்டு அப்படியே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எங்களோட கனவுகளுக்கு திசை காட்டுற ஒரு ஒளி கோபுரமாக இருந்துச்சு. தன்னம்பிக்கை குறைஞ்சவங்களுக்கு நம்பிக்கை அளிக்கிற ஒரு குரலாக இருந்துச்சு. முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிற இளைஞர்களுக்கு வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு தோள் தட்டி கொடுக்குற, ஊக்கமளிக்கிற ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருந்துச்சு. இந்த சிறப்பான யூத் என்கரேஜிங் ப்ரோக்ராம்ஸான சித்திர செவ்வானம், முன்செல்லடா, யூத் அவுட்ரீச் ப்ரோக்ராம் இதிலெல்லாம் பங்கேற்றுக்கிட்டு அவங்களோட அனுபவங்களை பகிர்ந்த ஆளுமைகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
3: எண்ணங்கள் தான் ஏணிப்படிகள், ஏறி நின்றால் நட்சத்திரங்களை வருடலாம் எனும் அறிஞர்களின் கூற்றிற்கேற்ப இளைஞர்களின் வளர்ச்சியே நாட்டின் வளர்ச்சி. அந்த வளர்ச்சி பயணத்தில் நம்பிக்கையுடன் துணை நிற்கும் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM ரெயின்போ 103 இது போன்ற பல பயனுள்ள நிகழ்ச்சிகளுடன் தொடர்ந்து உங்களோடு பயணிக்கும்.
4: அடுத்து மண்மணக்கும் மனதை தொடும் பாரம்பரியமிக்க நாட்டுப்புற இசை நிகழ்ச்சிகள் திருநெல்வேலி நிலையத்தாரால் வழங்கப்படுகிறது.
5: நாட்டுப்புற இசை நிகழ்ச்சிகள் உரை வழங்குபவர் ஏ சேகர் அவர்கள்.
6: வணக்கம். கலை என்பது மனித மனத்தின் கண்ணாடி. கலாச்சாரம் என்பது அந்த கண்ணாடியில் பிரதிபலிக்கும் மரபும் பண்பாடும். இந்த இரண்டையும் இயற்கையின் மனத்துடன் கலந்து மக்களின் வாழ்வோடு ஒன்றிணைக்கும் பொக்கிஷமே நாட்டுப்புற கலை. மண் வாசனையும் மக்கள் பாசமும் மரபின் வேர்களும் ஒன்றிணையும் இக்கலை காலம் கடந்தும் தனது தனித்துவத்தை தக்க வைத்திருக்கிறது. இது பாடலாகவும் நடனமாகவும் ஓவியமாகவும் சிற்பமாகவும் உருவெடுத்து கிராமங்களின் இதய துடிப்பை உலகிற்கு அறிமுகப்படுத்துகிறது. நாட்டுப்புற கலைகளை பாதுகாப்பதிலும் மக்களிடம் கொண்டு சேர்ப்பதிலும் வானொலியின் பங்கு மகத்தானது. வானொலியானது கிராமிய கதைகள், இசை மற்றும் பாரம்பரிய அறிவை அழியாமல் ஆவணப்படுத்தி அனைத்து தரப்பு மக்களுக்கும் எளிதாக கொண்டு சேர்க்கும் ஒரு சிறந்த ஊடகமாகும். பாங்குடன் மிளிரும் நாட்டுப்புற கலைகள் ஒன்றா இரண்டா கும்மி தொடங்கி கரகம் வரை பல வகையுண்டு. விரலிலே வித்தை காட்ட சிலம்பம், கூடி நின்று

0: கொட்டி பாட கும்மி, பொம்மை வைத்து கதை சொல்ல பொம்மலாட்டம், தலையில் கரகம் வைத்து மக்களை மகிழ்விக்க கரகாட்டம் என உள்ளத்து உணர்வுகளை செப்பனிட்டு காட்டுவது நம் நாட்டுப்புறக் கலைகள். நாதஸ்வரம் மற்றும் தவில் கருவிகளுடன் வழங்கப்படும் மங்கள இசை தமிழர் இல்லங்களிலும் தமிழர் சமூக வழிபாட்டிலும் தெய்வ வழிபாடுகளிலும் முக்கிய பங்கு பெறுகிறது. மங்களகரமான செயல்பாடுகளில் முக்கிய பங்கு பெறுவதால் இது மங்கள இசையாகிறது. இல்லற நிகழ்ச்சிகளிலும் சமுதாய விழாக்களில் தொடக்க நிகழ்ச்சியாகவும் கோவில் வழிபாடுகளிலும் இவ்விசை இசைக்கப்படுவதால் இதை மங்கள இசை என்று அழைக்கின்றனர். இசை வசனம் ஆகியவை இணைந்து மகாபாரதம், இராமாயணம் மற்றும் உள்ளூர் கதைகளை மக்களுக்கு எடுத்துரைக்கிறது வில்லு பாட்டு. வில்லின் நாணை தட்டி அதிலிருந்து எழும் ஒளிக்கேற்ப இசை பாடி கதைகளை விவரிக்கும் கலை. இது ஆன்மீக கதைகளையும் சமூக விழிப்புணர்வையும் மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது. கும்மி ஆட்டத்தில் பாடல்களை முதலில் ஒருவர் பாட, பின்னர் பெண்கள் குழுவாக இணைந்து பாடுகின்றனர். இது கிராமங்களில் பெரிதும் பிரபலமான கலை. கரகாட்டம் தமிழகத்தின் மிக பிரபலமான கலை. தண்ணீர் குடத்தின் மீது அலங்கார கூம்பை வைத்து தாளத்திற்கு ஏற்ப உடலை சமநிலைப்படுத்தி ஆடும் ஆட்டம். இது கிராம திருவிழாக்களிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. இரு வரிசையாக நின்று கைகளில் வண்ண துணிகளை பிடித்து தங்களின் காலடி அசைவுகளாலும் கை சத்தங்களாலும் ஒத்திசைவுடன் ஆடும் கலை ஒயிலாட்டம். கணியான் ஆட்டம் அல்லது கணியான் கூத்து என்ற பாரம்பரிய நாட்டுப்புறக் கலைதான் மகுட ஆட்டம். திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி போன்ற தென் மாவட்டங்களில் உள்ள சுடலை மாடன், அம்மன் மற்றும் சாஸ்தா கோவில் திருவிழாக்களில் இது பிரதானமாக ஆடப்படுகிறது. நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் பழமையான இக்கலை ஒரு தெய்வீக கலையாக கருதப்படுகிறது. தோற்பாவை கூத்து என்பது பதப்படுத்தப்பட்ட ஆட்டுத்தோளில் வரையப்பட்ட வண்ண பொம்மைகளை ஒரு வெள்ளை திரைக்கு பின்னால் ஒளிரும் விளக்குகளின் உதவியால் இயக்கி நிழலாக காட்டப்படும் பாரம்பரிய கூத்து. பெரும்பாலும் இராமாயணம் மற்றும் மகாபாரதம் போன்ற இதிகாச கதைகளும் நாட்டுப்புறக் கதைகளும் தேர்ந்தெடுக்கப்பட்டு நிகழ்த்தப்படுகின்றன. கிராமப்புறங்களில் மட்டுமே அறியப்பட்ட நாட்டுப்புறக் கலைஞர்களின் திறமைகளை ஒளிபரப்பி அவர்களுக்கு மாநில அளவிலான அங்கீகாரத்தையும் பிரபலத்தையும் வானொலி பெற்றுத்தருகிறது. நாட்டுப்புற பாடல்கள் மற்றும் கதைகள் மூலம் சுகாதாரம், விவசாயம், கல்வி மற்றும் சுற்றுச்சூழல் போன்ற முக்கிய செய்திகள் எளிமையாக மக்களை சென்றடைகின்றன. இன்றைய நவீன யுகத்திலும் நமது மண்ணின் பாரம்பரிய கலைகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் ஊடகமாகவும் மக்களையும் கலைஞர்களையும் இணைக்கும் பாலமாகவும் வானொலி செயல்படுகிறது. காலங்களின் மாற்றத்தால் இக்கலாச்சார கலைகள் எழுத்துக்களில் மட்டும் நிலைக்காமல் கதைகளாய் மட்டும் வளம் வராமல் இக்கலைகளையும் கலைஞர்களையும் ஆதரிப்பதன் மூலம் நமது கலாச்சார வேர்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்போம். நமது நாட்டுப்புற கலைகள் மூலம் தமிழர்களின் பண்பாட்டு பெருமைகளை உலகறியச் செய்வோம். நன்றி.
1: நாட்டுப்புற இசை நிகழ்ச்சிகள் உரை கேட்டீர்கள். வழங்கியவர் ஏ சேகர் அவர்கள். மாறும் ஊடக களம், வானொலிக்கு வளநிலம், தேசிய ஒலிபரப்பு தின தொகுப்பு நிகழ்ச்சியை ஒரு பாடலுக்கு பின் தொடர்ந்து கேட்கலாம்.

0: ஃப்ரெண்ட்ஸ், சமீபத்தில் என் ஃப்ரெண்டோட படம் பார்க்க போயிருந்தேன். படம் முடிஞ்சதும் அவர் ரெஸ்ட் ரூம் போகிறேன்ட்டு போயிட்டாரு. நான் அவர்கிட்ட வெளியில் தெருமுக்கில் இருக்கிற டீ கடையில் இருக்கேன்னு சொல்லிவிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். என் ஃபோன் சார்ஜும் இல்லை, சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. நானும் வெயிட் பண்ணுறேன் ஆளை காணோம். என்னடான்னு தெரியாமல் ஒரு சார்ஜரை கடன் வாங்கி ஃபோனை ஆன் பண்ணி கால் பண்ணால் அவர் பஸ் எடுத்துட்டேன்னு கூலாக சொல்கிறாரு. எனக்கோ செம டென்ஷன். நான் தான் டீ கடையில் இருக்கேன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொன்னால் அப்படியா எனக்கு கேட்கலையேன்னு சொன்னார். வலது பக்க காதில் கம்மியாக சத்தம் கேட்குதுன்னாரு. சரி ஒரு ஹியரிங் டெஸ்ட் எடுத்துருவோமே அப்படின்னு ஒரு கிளினிக் போனோம். டெஸ்ட்டில் வலது பக்க காது 40% தான் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னார். அந்த கிளினிக்குள்ளே அழகாக ஃபவுண்டன் வச்சு வண்ண மீன்லாம் வச்சுருந்தாங்க. டாக்டர் ஹியரிங் மிஷினை அவர் காதில் மாட்டினாங்க. உடனே என் ஃப்ரெண்டு நல்லா கேட்குதேன்னு சொன்னார். ஆனால் ஒரு இறைச்சல் சத்தம் கேட்குது அப்படின்னாரு. டாக்டர் அதுக்கு சிரித்தார். என்னன்னு கேட்டால் அந்த ஃபவுண்டனில் விழுற தண்ணி சத்தம் தான் அவருக்கு சலசலன்னு இறைச்சலாக கேட்டிருக்கு. உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எனக்கு சாதாரணமாக கேட்குற சத்தம் அவருக்கு புதுசாக கேட்குது. செவித்திறன் குறைபாட்டால் எத்தனை சத்தங்களை அவர் இழந்திருப்பாருன்னு யோசித்தேன். ஒரு விஷயம் நமக்கு சாதாரணமாக இருந்தாலும் இன்னொருத்தருக்கு அது கிட்டாத போது தான் அதோட அருமை தெரியுது. இது பல விஷயங்களுக்கு பொருந்தும். இதைத்தான் பார்வைத்திறனும் செவித்திறனும் இல்லாத ஹெலன் கலர் அவர்கள், பார்வைத்திறன் இல்லை என்றால் பொருட்களிடமிருந்து அந்நியப்படுகிறோம், ஆனால் செவித்திறன் இல்லை என்றால் மனிதர்களிடமிருந்து அந்நியப்படுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செவிக்கு உணவளித்து நம்மை கூட்டுறவாக ஒன்றாக இணைக்கும் வானொலிக்கு நம் நன்றிகளை உரித்தாக்குவோம்.
1: நிகழ்ச்சிகள் அடுத்து நாட்டின் கண்களாக மனித குலத்தின் சக்தியாக விளங்கும் பெண்களுக்கான நிகழ்ச்சிகளை நாகர்கோவில் வானொலி நிலையம் வழங்க கேட்கலாம்.
2: பெண்களுக்கான நிகழ்ச்சிகள் குறித்த உரை வழங்குகிறார் தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரியின் மேனாள் பேராசிரியர் வி. வேணுகுமார் அவர்கள்.
3: தேசிய ஒலிபரப்பு தினம், மாறும் ஊடகக்களம், வானொலிக்கு வளநிலம், பெண்களை போற்றும் வானொலி. இன்று ஜூலை 23 ஆண்டுதோறும் ஜூலை 23 தேசிய ஒலிபரப்பு தினமாக கொண்டாடி வருகின்றோம். நமது தேசத்தில் இந்தியன் பிராட்காஸ்டிங் கம்பெனி மூலமாக முதல் வானொலி ஒலிபரப்பு தொடங்கப்பட்ட தினம் 1927 ஜூலை 23 அந்நாளினை சிறப்பிக்கும் வகையில் தேசிய ஒலிபரப்பு தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்தியன் பிராட்காஸ்டிங் கம்பெனி என்று அறியப்படும் இந்திய ஒலிபரப்பு நிறுவனம் என்ற தனியார் நிறுவனத்தால் தொடங்கப்பட்ட ஒலிபரப்பினை 1930 ஏப்ரல் 1 முதல் இந்திய அரசு தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது. இது இந்திய அரசின் கட்டுப்பாட்டில் வந்தது முதல் இந்தியன் ஸ்டேட் பிராட்காஸ்டிங் சர்வீஸ் என்று அறியப்பட்டது. தொடர்ந்து 1936 ஜூன் மாதம் முதல் ஆல் இந்தியா ரேடியோ என்ற பெயரினை பெற்றது. அவ்வகையில் ஆல் இந்தியா ரேடியோ தனது 90வது தனது சேவையை வெற்றிகரமாக செய்து வருகின்றது. தகவல் தொடர்பு சாதனங்களுள் வானொலி இன்று வரை மிக சிறந்த உன்னத இடத்தில் உள்ளது. தொழில்நுட்ப வளர்ச்சியால் இன்று சமூக வலைதளங்கள் பல பெருகி வந்தாலும் வானொலிக்கு நிகர் வானொலியே. தேசத்தின் ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கும் மேம்பாட்டுக்கும் வானொலி துணை நிற்பதை காண முடிகிறது. தேசத்தின் மேம்பாட்டுக்கும் சமூக முன்னேற்றத்திற்கும் பெண்கள் முன்னேற்றம் மிகவும் தேவையாகின்றது. அதனால்தான் நாம் பெண்களை நாட்டின் கண்களாக பாவித்து வருகிறோம். இன்று நமது தேசத்தில் ஒவ்வொரு துறையிலும் பெண்களின் ஈடுபாடும் பங்களிப்பும் பெருகி வருவதை காண முடிகிறது. இது நமது பாரத தேசத்தை வளமான பாதைக்கு கொண்டு செல்லும் என்பது தெளிவு. எந்த சூழ்நிலையிலும் பெண்கள் தங்கள் தன்னம்பிக்கையை இழக்கக்கூடாது என்பதற்காக பெண்கள் முன்னேற்றம், மகளிர் மேம்பாடு பற்றி பல்வேறு ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை நடத்தி வருகின்றது அகில

0: இந்திய வானொலி. தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விழாள் பெண் என்பது வள்ளுவம். குடும்ப விளக்கான பெண்களிடம் காணப்படும் திறமைகள் ஏராளம். பெண்கள் பல துறைகளிலும் இன்று சாதனைகள் புரிந்து வந்தாலும் அனைத்து பெண்களுக்கும் வாய்ப்புகள் கிடைப்பதில்லை. வாய்ப்பு கிடைக்காத பெண்களிடம் திறமைகள் குவிந்திருப்பதை காண முடிகின்றது. வீடுகளில் அனைத்து வேலைகளை நிர்வகிக்கும் படிக்காத பெண்களிடமும் நிர்வாக திறன் மேலோங்கி இருப்பதனை காணலாம். எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் பெண்கள் தன்னம்பிக்கையை இழந்துவிடக்கூடாது. மாதா பிதா குரு தெய்வம் என்பதும் மாதிரு தேவோ பவ என்பதும் பாரத நாட்டு பண்பாட்டின் வெளிப்பாடு. அவர்களிடம் காணப்படும் நற்குணங்களை ஆண்களும் உணர்ந்து பின்பற்றினால் மன நிம்மதி கிடைப்பதோடு குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் என்பது உண்மை. அதன் காரணமாக சமூகம் மேம்படும், நாடு வளம் பெறும், உலக அமைதி உண்டாகும் என்பது தெளிவு. பெண் கல்வி கற்றால் அக்குடும்பமே அறிவு பெறுகிறது. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒய்விளக்காக பிரகாசிப்பவள் பெண். இன்று பெண்கள் அரசியலில், அறிவியலில், விண்வெளியில், கல்வியில் என அனைத்து துறைகளிலும் இடம் பிடித்து சாதனை புரிந்து வருகின்றனர். பெண்களின் தனிச்சிறப்பு அவர்களின் அன்பு, பொறுமை, சகிப்புத்தன்மை போன்றவையாகும். எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் குடும்பத்தை காப்பதில் அவர்கள் காட்டும் தியாகம் ஈடு இணையற்றது. பெண்களை மதிப்பதும் அவர்களுக்கான உரிமைகளை கொடுப்பதும் ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு மிகவும் இன்றியமையாதது. அவ்வகையில் பெண்களை முன்னிலைப்படுத்தி அவர்களுக்கான நிகழ்வுகளை கொடுப்பதில் அகில இந்திய வானொலி சிறப்பிடம் பெற்று திகழ்கின்றது. பெண்களை சாதனை படைக்க தூண்டுவது, சாதனை படைத்த பெண்மணிகளை சமூகத்திற்கு அறிமுகப்படுத்துவது, ஏதோ ஒரு மூலையில் தொழில் முனைவோராக விளங்கும் பல பெண்களை வெளி உலகுக்கு காட்டுவது, முன்மாதிரி பெண்களை உலகறியச் செய்வது போன்ற அரிய செயல்களை தினசரி செய்து வருகின்றது அகில இந்திய வானொலி. பெண்களுக்கான சமூக நீதியை கிடைக்கச் செய்வதில் வானொலியின் பங்கு அளவிட முடியாதது. அகில இந்திய வானொலியின் அன்றாட நிகழ்வுகளில் சராசரியாக 10-15% நிகழ்வுகள் பெண்களுக்கு மட்டுமே உரித்தான சிறப்பு நிகழ்வுகளாக அமைவதனை காண முடிகிறது. இதனை காய் சிநேகிதியே, வாராய் தோழி, பூவையர் பூங்கா, பாவையர் பார்வை, என் உயிர் தோழி போன்ற நிகழ்வுகள் வெளிப்படுத்துகின்றன. மேலும் மத்திய அரசின் பொது சுகாதாரம், மருத்துவ கல்வி மற்றும் குடும்பநல திட்டங்களை நிர்வகிக்கும் சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகம் வழங்கும் பெண்களுக்கான சுகாதாரம் மற்றும் ஆரோக்கியம் பற்றிய தேவையான குறிப்புகளையும் வானொலி வழங்கி வருவது பாராட்டுக்குரியது. பதின்பருவ பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், மாதவிடாய் காலத்தில் பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், இரத்த சோகை மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கான பாதுகாப்பு நடைமுறைகள் பற்றிய விரிவான காரணங்களையும் தீர்வுகளையும் மருத்துவர்கள் மூலம் பேச வைப்பது பெண்கள் மத்தியில் வானொலி கேட்கும் மனநிலையை அதிகரித்துள்ளது. மேலும் பொதுவான நிகழ்வுகளாக ஒலிபரப்பாகும் இளைய பாரதம், சந்திப்போம் சிந்திப்போம், என்றும் இளமை, கனிந்த வாழ்வின் அனுபவங்கள், தேநீர் நேரம் போன்ற நிகழ்வுகளிலும் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து சிறப்பிக்கும் பாங்கினை செய்து வருகிறது ஆகாஷ்வாணி. மேலும் கிஷான் வாணி நிகழ்வுகளிலும் தென்னை, நெல், வாழை, கரும்பு, காய்கனி வகைகள் போன்றவற்றை விவசாயம் செய்து வரும் பெண் விவசாயிகளை பேட்டி எடுப்பதும் நேரலையில் பேச வைப்பதும் சிறப்புக்குரியது. மட்டுமல்லாது ஆடு மாடு வளர்த்தல், தேனீ வளர்த்தல், கைத்தொழில்கள் செய்தல் போன்றவற்றில் முன்னிலையில் உள்ள பெண்களை அழைத்து வானொலி மூலம் தங்கள் தொழில்நுட்பங்களையும் அனுபவங்களையும் நேயர்களுடன் பகிர வைப்பது போன்றவை பெண்களுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டும் நிகழ்வாக அமைகின்றது. சமூக மேம்பாட்டில் பெண்களின் முன்னேற்றம் இன்றியமையாதது. அதற்காக பெண்களுக்கான தனிச்சிறப்பு நிகழ்வுகளை ஒலிபரப்பு செய்து மகளிர் மேம்பாட்டுக்காக துணை நிற்கும் அகில இந்திய வானொலியின் அரிய பணிக்காக வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வளர்க பெண் சுதந்திரம், வாழ்க பாரதம், ஜெய்ஹிந்த்.
1: தொடர்ந்து மலைகளின் ராணியான ஊட்டியில் அமைந்துள்ள ஆகாஷ்வாணி நிலையத்தார் வழங்கும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த நிகழ்ச்சிகள்.
2: வணக்கம், நான் டாக்டர் பத்மா மெரினா, பிசியோதெரபிஸ்ட், இயல்முனை மருத்துவர். வானொலி மூலமா மருத்துவத்துறை எப்படி மேம்படுது அதை பற்றி நான் பேச போகிறேன். யூஸ்வலாக ரேடியோ அப்படின்னு நம்ம சொன்னோன்னா நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கிடைக்கிறதோ இல்லை நியூஸ் கேட்கறதோ இல்லை பாட்டு கேட்கறதோ அது மட்டும்தான் அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் வானொலியை ரெகுலராக கேட்குறவங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும், வானொலி வெறும் அனௌன்ஸ்மெண்ட்ஸோ நியூஸோ இல்லை பாட்டோ தாண்டி எஃப்எம் இல்லை ரேடியோ வந்து ஒருத்தருடைய கம்பானியனாகவே ஒருத்தவங்க கூடவே இருக்கிறதாவே மாறிடுதுன்றது வானொலி கூட ஒன்றிணைந்து இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கேட்குறவங்களுக்கு ஒரு எமோஷ்னல் கனெக்ஷனை உண்டாக்குன்றது, அது எப்படி நம்மளுக்கு ஒரு சுதிகான எஃபெக்டை கொடுக்குன்றது வந்து வானொலி கூட இருக்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் அது தெரியும். இது மருத்துவத்துறையில் எவ்வளோ மேம்பட்டிருக்கு அப்படின்னா, மருத்துவர் ஒருத்தவங்க வந்து டாக்டர் போய் பார்க்குறாங்கன்னா அந்த ஒருத்தருக்கு மட்டும்தான் டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்றது தெரியும். ஒரு டாக்டருடைய கருத்து வந்து டாக்டரை பார்க்குற அந்த ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியும். டாக்டர் சொல்றது அந்த ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியும், அவங்களையோ இல்லை அவங்கள சார்ந்த அவங்க குடும்பத்திற்கு மாத்திரம்தான் தெரியும். ஆனால் வானொலியில் ஒரு மருத்துவர் பேசும்போது அதை கேட்குற எல்லாருக்குமே தெரியும் அந்த மருத்துவர் என்ன கருத்து சொல்ல வராரு, இல்லை அந்த மருத்துவத்தை பற்றின கருத்து என்ன அப்படின்றது வந்து அந்த நோயை பற்றின ஒரு அவேர்னஸ் என்னன்றது கேட்குற எல்லா

யாருக்குமே தெரிய வரும். இப்போ எஃப்எம் கேட்கறதெல்லாம் நிறைய பேருக்கு கிட்ட குறைஞ்சிருச்சு. ஆனா நாங்க சின்ன வயசுலலாம் இருக்கும் போது காலையில ஏந்திரிக்கும் போதே எங்க வீட்டில் எஃப்எம் தான் ஓடும். எஃப்எம்ல என்ன ஓடும்னா ஃபர்ஸ்ட் பாட்டு ஓடும், அப்புறம் நியூஸ் ஓடும், அப்புறம் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் ஓடும். ஸோ நாங்கள் ஸ்கூலுக்கு கிளம்பி போகிற வரைக்கும் நாங்கள் வந்து எஃப்எம் கேட்டுக்கிட்டே தான் இருப்போம். எஃப்எம்ல டைம் சொல்லுவாங்க, அந்த டைம் பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறது மாதிரி. ஸோ நிறையா அறிவு சார்ந்த கருத்துக்களை வானொலி மூலமாக நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது உண்டு. இப்பவும் வானொலி மூலமாக ஒரு டாக்டர், ஒரு மருத்துவர் ஒரு கருத்தை சொல்கிறாருன்னா அதை கேட்குற எல்லாத்துக்குமே போய் சேரணுன்றது உண்மையான ஒரு கருத்து. அந்த நேரத்துக்கு மாத்திரம் இல்லை, எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை அந்த நேரத்துக்கு மட்டும்தான் இருக்குமானு கேட்டால் இருக்காது. ஒரு வேளை கேட்கும் போது அந்த பிரச்சனை பற்றின ஒரு கருத்தே இருக்காது. ஒரு மருத்துவர் வந்து ஒரு மூட்டு வலி பற்றி சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், கேட்கும் போது கேட்குறவங்களுக்கு எல்லாருக்குமே மூட்டு வலி இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. மூட்டு வலியே இல்லாதவங்க கூட இருப்பாங்க, அதை கேட்பாங்க. ஆனா அந்த கருத்து வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கேட்கிற எல்லாருக்குமே போய் சேரும். அது அந்த நேரத்துக்கு மாத்திரம் இல்லை, கேட்குறப்போ மாத்திரம் இல்லை, கேட்டு முடிச்சிட்ட பிறகும் அதை நம்ம மனசுக்குள்ளே இருக்கிறனால நம்ம தேவைப்படும் போது நம்மளுக்கு அது ரொம்ப முக்கியமான கருத்தாக அது நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ யூஸ்வலாக வந்து கேட்கறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் வந்து நம்ம பிரெயினில் போய் செட்டில் ஆயிரும். நம்மளுக்கு எப்பப்பெல்லாம் நம்மளுக்கு அது தேவைப்படுமோ அப்பப்பெல்லாம் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரேடியோவில் கொடுக்குற மருத்துவ டீட்டெயில்ஸ் உடைய அட்வான்டேஜ் என்னன்னா, ஓரளவுக்கு நம்மளுக்கு ஒரு சில மருத்துவம் தெரிஞ்சிருக்கும், ஆனால் ரீசண்டாக என்ன அப்டேட் ஆயிருக்கு அப்படின்றது எல்லா மக்களுக்குமே தெரியறதுக்கு நல்ல வழி வந்து ரேடியோ தான். ரீசண்டாக என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு, மருத்துவத்தில் என்ன மாற்றங்கள் இருக்குது, இல்லை அந்த நோய்க்கு என்ன மாற்றங்கள் இருக்குது, அந்த நோய் எப்படி நம்ம அணுகலாம், அந்த அணுகுமுறையில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது, எவ்வளோ மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குன்றது வந்து அப்பப்போ நம்மளுக்கு சொல்லக்கூடிய ஒரு இடம் தான் வந்து ரேடியோன்னு நான் சொல்லுவேன். வெறும் இன்ஃபர்மேஷன் மட்டும் ப்ரொவைட் பண்ணாமல், வெறும் கருத்து மட்டும் அதை பற்றி சொல்லாமல் ரீசண்டாக என்ன அப்டேட்ஸ் இருக்குன்றதையும் வந்து ரேடியோ நம்மளுக்கு சொல்லும். ரேடியோவில் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட், டாக்டர் போய் பார்க்கும் போது டாக்டர் வந்து ஒன் ஆன் ஒன் இருக்கும் போது அந்த ஒன் ஆன் ஒன் கிட்ட தான் மட்டும்தான் அந்த ரீசன்ட் அப்டேட்டை சொல்ல முடியும். ஆனால் ஒரு டாக்டர் வந்து ரேடியோவில் சொல்லும் போது அதை கேட்குற எல்லாருக்குமே அந்த ரீசன்ட் அப்டேட்ஸ் வந்து மருத்துவத்துறையில் என்னென்ன மேம்பட்டிருக்குன்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிய வரும். ரேடியோவில் மருத்துவம் சொல்லும் போது அதை எல்லாருமே ஃப்ரெண்ட்லியே ஏற்றுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சில டைம் டாக்டர்கிட்ட போய் சொல்லும் போது டாக்டர் வந்து இதெல்லாம் தொந்தரவு இருக்கும், நம்மளுக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அதை எடுத்துக்கிற மனப்பான்மை பல பேஷண்ட்ஸ் கிட்ட டைரக்டாக இருக்கும் போது இருக்காது. ஆனால் ரேடியோவில் நம்ம ஏற்கனவே அதை கேட்டிருக்கனால தொந்தரவு நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரிகிறது வந்து ஈஸியாக அக்செப்ட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பாக கூட ரேடியோவில் மருத்துவம் சொல்கிறதுனால நம்மளுக்கு அது ஏற்படக்கூடியது. நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கும், அதை ஒரு டாக்டர் கிட்ட எப்படி கேட்கணும் அப்படின்றது வந்து அவங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கும். அது கேட்கலாமா, கேட்கக்கூடாதா, டாக்டர் கோச்சிப்பாங்களா, டாக்டருக்கு கோவம் வந்துருமா, அப்படியெல்லாம் நிறையப்பட்ட தாட் ப்ராசஸ்னால சில பேர் அதை டாக்டர்கிட்டே டைரக்டாக கிளாரிஃபை பண்ணாமல் வந்துருவாங்க. ஆனால் ரேடியோவில் ஒரு மருத்துவர் ஒரு மருத்துவத்தை சொல்லும் போது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் வந்து அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய டவுட்ஸ் வந்து அது ஃபுல்லாகவே கிளாரிஃபை ஆகிடும். அதுக்குன்னு தனியாக நம்ம டாக்டர்கிட்ட கேட்கலாமா கேட்க வேண்டாமான்ற அந்த அச்சத்தை வந்து ரேடியோ மூலமாக வர மருத்துவம் வந்து நம்மளுக்கு தெளிவுபடுத்தி கொடுக்குது. அது மாத்திரம் இல்லை, நம்மளுக்கு அன்றாடம் நடக்கக்கூடிய காரியங்கள், இப்போ ஒரு இடத்துல வேக்சினேஷன் போடுறாங்க, இந்தந்த நாளில் போலியோ வேக்சினேஷன் போடுறாங்க, போலியோ டிராப்ஸ் போடுறாங்க, இந்தந்த மெடிக்கல் கேம்ப் இங்கே நடக்குது அப்படின்றதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரேடியோவில் கேட்கறனால நம்மளுக்கு சீக்கிரமாக அந்த பயனை நம்ம அடையிறதுக்கான அந்த பெனிஃபிட்டை நம்ம எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரேடியோ மூலமாக மருத்துவர் பேசுறதுல நம்மளுக்கு தெரிய வருது. ஒரு மருத்துவர் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்த டாக்டர் இங்கேருந்து இங்கே இவ்வளோ நாளில் இந்த டைமில் வருவாங்க அப்படின்னு நம்மளுக்கு ரேடியோவில் சொல்லப்போ எல்லாருக்குமே அந்த இன்ஃபர்மேஷன் போய் சேர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்தந்த மருத்துவம் இங்கெங்கே கிடைக்கும் அப்படின்றத வந்து ஒரு டாக்டர் வந்து ரேடியோவில் சொல்லும் போது இந்தந்த நாளில் இங்கெங்கே போனால் இந்தந்த மருத்துவம் நம்மளுக்கு இங்கெங்கே கிடைக்கும் அப்படின்றது வந்து கேட்குற எல்லாருக்குமே அது பயனுள்ளதாக இருக்குன்றது அதில் மாற்று கருத்தே இல்லை. ஸோ ரேடியோ மூலமாக மருத்துவம் டிஸ்கஸ் பண்ணும் போதும் மருத்துவர் பேசும் போதும் பொதுமக்களுக்கான பயன் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்றதில் மாற்று கருத்தே இல்லை. அப்படி கேட்டு வளர்ந்து இன்னைக்கு திருப்பியும் உங்களுக்கு ரேடியோ மூலமாக மருத்துவருடைய பெனிஃபிட்டை ரேடியோவில் நான் சொல்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த ரேடியோவுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.

0: மலை வாசஸ்தலம்தான். பண்பலை ஒலிபரப்பில் தனித்தன்மையோடும் துடிப்போடும் இயங்கி வரும் கொடைக்கானல் வானொலி நிலையம் ஒலிபரப்பிய பண்பலை நிகழ்ச்சிகள் இதோ உங்கள் செவிகளுக்கு விருந்தாக.
1: நேயர்களுக்கு வணக்கம். வானொலி ஒலிபரப்பு ஒரு சாதாரண மனுஷனோட நேரத்தை ரொம்பவே பயனுள்ள பொழுதா மாத்தும். அதோட பல நல்ல நல்ல தகவல்களை மக்களோட மனசுல ஒவ்வொரு நாளும் பதிச்சுட்டே போகுது. ஏன் எல்லா ஊடகங்களும் இதைத்தானே செய்யுதுன்னு நீங்க எல்லாரும் முணுமுணுக்கிறது கேக்குது. கொஞ்சம் பொறுங்க, சொல்றேன். வானொலியோட தனி சிறப்பே போற போக்குல நச்சுன்னு நறுக்குன்னு தரமான செய்திகளை தந்துட்டு போறதுதான். அப்படிப்பட்ட வானொலிகளின் வரிசையில வானளவு உயரத்துல உயர்ந்து நிற்கும் நம்ம கோடை பண்பலை நிகழ்ச்சிகள் நேயர்களின் இதயத்தை கவர்ந்ததா மட்டும் இல்லாம அவங்களோட பொழுதுகள்ல ஆக்கப்பூர்வமான தகவல்களையும் தந்துட்டே இருக்கும். எப்படின்னு தானே கேக்குறீங்க? அதுக்காகவே இதோ நம்ம கோடை பண்பலை 100.5 ஒரு குட்டி படைப்பு. தகவல்களுடன் கூடிய பொழுதுபோக்கு என்னென்ன கேட்கலாமா?
2: நாட்டு மக்களுக்கு ஒரு நற்செய்தி, கோடை பண்பலை வானொலியோடு இணைந்திருப்போருக்கு பரிசு வாய்ப்பு. கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்ச்சிகளின் சிறப்புகளை சொல்வோருக்கு தங்க வானொலி பெட்டி பரிசாக வழங்கப்படும்.
3: நிகழ்ச்சிகளின் சிறப்புகளை சொன்னா என்ன பரிசு?
2: தங்க வானொலி பெட்டி.
3: ஐயோ, யாராச்சும் பார்த்திருக்கீங்களா? தங்கத்துல வானொலியா? கேள்விப்பட்டதே இல்லையே. எப்பா தண்டோரா போடுறவரே, கோடை எஃப்எம் நிகழ்ச்சிகளை பத்தின ஏதாவது விவரம் தெரியுமா?
2: அது தெரிந்திருந்தால் நானே அந்த தங்க வானொலி பெட்டி பரிசினை பெற்றிருக்க மாட்டேனா?
3: ஏயா, ஏன் சிரிப்பு? தங்கத்துல வானொலிய பார்த்தா சும்மா விட்டுருவீங்களா? பரிசு என்ன சொன்ன?
2: தங்க வானொலி பெட்டி.
3: ஐயோ, நான் என்ன பண்ணுவேன், யார கேப்பேன் சொக்கா? எப்பா சொக்கா, கோடை எஃப்எம்ல கொடுக்கற தங்க வானொலிய எனக்கே கிடைக்கிற மாதிரி அருள் புரிய மாட்டியா? உன் காதுல விழாதே தாய மீனாட்சி.
4: என்னையா கூப்பிட்டீங்களா?
3: உன்னை யாருமா கூப்பிட்டா? நீ போ. பாத்தையா பாத்தையா மீனாட்சி, நான் கூப்பிடும் போதெல்லாம் மத்தவங்க திரும்பி பாக்குறாங்களே தவிர நீ திரும்ப மாட்டேன்றியே மீனாட்சி. என்ன மட்டும் ரச்சி. ஐயோ ஐயோ, இன்னைக்கு தங்க வைக்கிற விலையில ஒரு காசா ரெண்டு காசா தங்கத்துல செஞ்ச வானொலியாமே. இந்த நேரம் பார்த்து எனக்கு ஒண்ணும் ஞாபகத்துல வரல, ஞாபகத்துல வரல. ஐயோ, அது எனக்கு இல்ல, எனக்கு இல்ல, எனக்கு இல்ல. எப்பா சொக்கா, வேற யாரோ இத நல்லா அடிச்சுட்டு போக போறான். எனக்கு இல்ல, எனக்கு இல்ல, தங்கத்துல செஞ்ச வானொலி எனக்கு இல்ல.
5: ஐயா.
3: யாரியா?
5: நண்பரே, அழைத்தது நான் தான்.
3: ஏன் அழைச்சிங்க? யாருங்க நீங்க?
5: சொற்சுவை பொருட்சுவை அனைத்தும் கூட்டி சுந்தர தமிழினிலே பாட்டிசைத்து செந்தமிழ் கவிபாடும் கோடை பண்பலையின் அறிவிப்பை அறிந்தவன் நான்.
3: அது சரி, தண்டோரா போட்டத நீங்களும் கேட்டாச்சா? என் வயிற்றுல இடிக்க வந்திருக்கீங்க.
5: அந்த நிகழ்ச்சி விவரம் உனக்கு கிடைத்து விட்டால் அந்த தங்க பரிசு உனக்கு கிடைத்து விடும் அல்லவா?
3: ஐயோ, அந்த விவரம் மாத்திரம் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த கணமே என் கையில தங்க பரிசு.
5: நிகழ்ச்சி விவரத்தை நான் உனக்கு தருகிறேன்.
3: ஏது நிகழ்ச்சிகளின் விவரத்தை நீங்க எனக்கு தரீங்களா? வேண்டியதுதான். உங்களோடத என்னோடதுன்னு சொல்லிக்கவா?
5: என் மீது சந்தேகம் என்றால் என்னை பரீட்சித்து பாரேன். உனக்கு திறமை இருந்தால்
3: என்கிட்டயே மோத பக்ரியா. நான் பார்வைக்கு சுமாரா இருப்பேன். என் திறமைய பத்தி உனக்கு தெரியாது.
5: கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா?
3: வேணா வேணா, எனக்கு கேட்க மட்டும்தான் தெரியும். தயாராயிரு.
5: கேளு.
3: சற்றே பொறும். அதிகாலை பொழுதுக்கு
5: அருள் மாலை,
3: பக்திக்கு
5: கோவில் விழா தகவல்,
3: மழைக்கு
5: பூந்தளிர் நேரம்,
3: உழவருக்கு
5: வேளாண் தகவல்,
3: சொற்பதம் அறிய
5: பாட்டும் பதமும்,
3: நாட்டு நடப்புக்கு
5: தக்குமுக்கு தர்பார்,
3: வரலாற்றுக்கு
5: இன்று அன்று,
3: சிந்தனைக்கு
5: நல்லதாக 4 நிமிடங்கள்,
3: சிரிப்போடு கூடிய தகவலுக்கு
5: இன்று ஒரு தகவல்,
3: கல்வி மருத்துவம் விவசாயம் வாழ்வியலுக்கு
5: வானவில்,
3: நம் பாரதத்தின் புகழை சொல்லு,
5: வியத்தகு இந்தியா,
3: பாடும் வாய்ப்புக்கான களம்,
5: பாட்டு பட்டாளம்.

0: நேரலுக்கு
1: தேடி வரும் பண்பலை,
0: இளையோருக்கு
1: கல்லூரி கலாட்டா,
0: மங்கையரின் பெருமைக்கு
1: மகளிர் நேரம்,
0: மெல்லிசைக்கு
1: நெஞ்சில் நிறைந்தவை,
0: துள்ளல் இசைக்கு
1: தோல்தமாக்காதோல்,
0: நேயர்களின் பொழிப்புரைக்கு
1: உயிரெழுத்து,
0: நகைச்சுவைக்கு
1: கரக்கல் கேள்வி,
0: நல்ல தமிழுக்கு
1: செப்புக செந்தமிழ்,
0: இலக்கியத்திற்கு
1: நாவல் நேரம்,
0: கச்சவி தரும் பாட்டுக்கு
1: ஆசையில் ஒரு குக்கு,
0: மாணவ செல்வங்களுக்கு
1: இளமை பேசுகிறது,
0: மனசுக்கு
1: கொடைத்தென்றல்,
0: மாவட்டத்துக்கு
1: நினைவே சுகம்,
0: நிறைவுக்கு
1: இரவு சிறகு.
2: ஐயா ஐயா, அளவிடு அளவிடு, அந்த நிகழ்ச்சியோட விவரத்தை இங்க கொடு. தங்கத்துல செஞ்ச வானொலிய வாங்காம வரமாட்டேன். ஆனா கொஞ்சம் பயமா இருக்கு.
1: பயமே ஜெயம், வெற்றி உனதே, பரிசும் உனதே, போய் வா.
2: ஐயோ ஐயோ, எனக்கு தான் இனி அந்த தங்க வானொலி எனக்கு தான். அப்புறம் ஐயா, இந்த பரிசுல பங்கு இங்கு கேட்ட மாட்டீங்கல்ல.
3: பொழுத மட்டுமா போக்குது வானொலி, பல தரமான தகவல்களையும் போற போக்கிலேயே தந்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டாங்கல்ல.
4: மாறும் ஊடக களம், வானொலிக்கு வளநிலம், தேசிய ஒலிபரப்பு தின தொகுப்பு நிகழ்ச்சியை ஒரு பாடலுக்கு பின் தொடர்ந்து கேட்கலாம்.

0: வானொலிங்கிறது செவி வழி நுகரும் ஒரு ஊடகம். நாம நம்முடைய அன்றாட வேலைகளை செஞ்சுட்டே நிகழ்ச்சிகளை கேட்கலாம். இதற்கு கேட்டல் திறன் மட்டுமே போதும். ஐம்புலன்களில் கேட்டல் திறன் தான் தலையாயதுன்னு வள்ளுவ பெருமான் கூறுகிறார். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள்ளெல்லாம் தலை. அதாவது எல்லா செல்வத்தை விடவும் செவியால் கேட்டு பெறக்கூடிய செல்வமே மேலானது அப்படிங்கிறாரு வள்ளுவர். கேள்வி என்ற அதிகாரத்தில் கேட்டலின் முக்கியத்துவம் குறித்து கூறுகிறார். அதே போல கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி. அதாவது கேள்வி அறிவால் துளைக்கப்படாத செவிகள் கேட்டறிந்தாலும் கேளாத செவிகள் போன்ற தன்மையுடையவை ஆகும் அப்படின்னு கேட்டலின் அவசியத்தை திருவள்ளுவர் கூறுகிறார். ஒரு திருக்குறளை படிக்க 15 நிமிடம் ஆகும். ஒரு நாளைக்கு ஒரு குறள் என்ற முறையில் படித்தால் 1330 நாட்களில், அதாவது 3.5 வருடங்களில் திருக்குறளை முழுமையாக படிச்சிடலாம். அதனால் தினமும் வானொலி கேட்கிற நல்ல பழக்கம் உள்ள நீங்கள் கூடவே இதையும் சேர்த்துக்கலாம் என்பது என்னுடைய வேண்டுகோள்.
1: தொடர்ந்து நிலத்தை உழுது பண்படுத்தி உலகிற்கே உணவளிக்கும் வேளாண் பெருமக்களுக்கான நிகழ்ச்சியை திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் வழங்க கேட்கலாம்.
2: உலகமே உள்ளங்கையில் என்பதே இன்றைய டிஜிட்டல் ஊடகங்களின் வளர்ச்சி. ஆனாலும் இந்திய மக்களின் சமூகம், கலாச்சாரம், கல்வி, விவசாயம், அரசின் திட்டங்கள் போன்றவற்றை மிக எளிதாக நேயர்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் வானொலிக்கு நிகர் வானொலியே. பாரம்பரிய ஒலிபரப்பு முறை நின்றுவிடாமல் இணையதளம், சமூக வலைதளம், செயலிகள் மூலம் புதுமையான வடிவத்தில் நம்பகமான தகவலுடன் மொழிவளம் குறையாமல் இன்றும் தனது செல்வாக்கை தக்க வைத்துள்ளது வானொலி. வானொலியின் ஒலிபரப்பு சேவையில் மிக மிக முக்கியமானது விவசாயம் பற்றிய செய்திகளை காலத்தில் கொண்டு சேர்ப்பதே. ஏர்தொழில் சிறக்க அன்றும் இன்றும் என்றும் விவசாயிகளுக்கு ஏணிப்படிகளாக உறுதுணையாக இருப்பது நமது திருச்சிராப்பள்ளி வானொலியே. ஆம், பாரம்பரியம் மாறா அதே சமயம் நவீன தொழில்நுட்பங்களை வழங்கி விவசாய மேம்பாட்டிற்காகவும் விவசாயிகளின் வாழ்வுயரவும் தனது ஒலிபரப்பு சேவையினை செவ்வனே செய்து வரும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் சிறப்பினை எடுத்துரைக்கிறார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக மேனாள் துணைவேந்தர் பத்மஸ்ரீ முனைவர் கு. ராமசாமி அவர்கள்.
3: மண்ணின் வளத்திற்காகவும் வேளாண்மைக்காகவும் 1966 துவங்கப்பட்டது. பலருடைய பங்கு இருந்தாலும் ஒரு சிலரை நினைவு கூற வேண்டிய நேரம் இது. திருச்சி வானொலி நிலையத்திலும் தமிழகத்தில் உள்ள வானொலி நிலையத்திலும் வேளாண் பட்டதாரிகளே பணியாற்றி இருக்கின்றார்கள். இதில் உழவர்களை கொண்டு வந்து சேர்த்ததும் ஆராய்ச்சியாளர்களை கொண்டு வந்து சேர்த்ததுமான

0: புகழி சுப்பிரமணியம் அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். மண் வாசனை, மண்ணின் வளம், கேள்வி பதில், நாடகங்கள் மூலமாக உழவை கொண்டு போய் இணைத்து பொது சேவையிலும் வானொலியில் பங்கேற்க வைத்தவர் புகழி சுப்பிரமணியம் அவர்கள். அப்புறம் வான்மதி கண்ணன், முக்கியமா வந்து பசுமை புரட்சி காலத்துல இவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து பண்ண ஆற்றல் வந்து பெருசு. அதனாலே வந்து ஆடுதுறை 27 ஒரு நெல் வானொலி நெல் என்று அழைக்கப்படுகின்ற நிலைக்கு எடுத்து சென்றவர்கள் அவர்கள். அதாவது சாப்பாட்டுக்கு கோதுமையும் பால் பவுடரும் கப்பல்ல வந்து இறங்கினாதான் நமக்குங்கிற ஒரு நிலை இருந்த போது, எப்படியாவது உணவு உற்பத்தியை பெருக்க வேண்டிய காலகட்டத்தில் உணவு உற்பத்திக்காக உயர் வெளிச்சல் வந்து ஆடுதுறையிலிருந்து வெளியிடப்பட்ட ஆடுதுறை 27 என்ற தகத்தை உழவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்தது மட்டுமல்லாமல் 50% விவசாயிகள் 56% நிலப்பரப்பில் இதை பயிரிடுவதற்கு வித்திட்டவர்கள் திருச்சி வானொலி அதை சார்ந்த பங்களிப்பாளர்கள் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க முருகானந்தம் அவர்களும் உழவர்களுக்கு சென்றடைய வேண்டிய செய்திகளை பல்வேறு உருவாக்கங்கள் மூலமாக கொண்டு சேர்த்தவர்கள். இப்ப கூட சரவணன் சென்னையில இருக்காரு, அவரும் திருச்சி வானொலி நிலையத்துலதான் இருந்தாரு. சித்ரா தேவி இருந்தாங்க. திரும்ப சொல்ல வேண்டுமானால் திருச்சி வானொலியால் வேளாண்மை வளர்ச்சிக்கு வித்திட்டு நம்முடைய உணவு உற்பத்திக்கு தன்னிறைவுக்கு கொண்டு சேர்த்தவர்கள் அவர்கள். வருகின்ற காலத்தில் உணவு உற்பத்தியை மாற்று திசையில் மாற்றி ஏற்றுமதிக்கு உதவக்கூடிய நிலையில் உணவு உற்பத்தியோடு நில்லாமல் விலைகூட்டு பொருளாக மாற்றி ஏற்றுமதி செய்கின்ற போதுதான் விவசாயம் வளர்ச்சியடை, நஞ்சில்லாத உணவு படைக்க வேண்டும் என்கின்ற காலம் வந்துவிட்டது. இதையும் மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டிய காலகட்டம். திருச்சி மாநிலத்தை பொறுத்தவரை எப்போ மேட்டூர் தண்ணி திறக்கிறாங்கிறத முதல்ல அறிவிச்சு கழனி தயாரிப்பதற்கு உதவி நாற்றுப்பாவை நடுவதற்கான காலங்களையும் சொல்லி உணவு உற்பத்திக்கு தேவையான உரங்கள் பூச்சிக்கொல்லிகளை சேர்ப்பதற்கான வழிகாட்டுதலையும் செய்து அப்போதைக்கு அப்போது ஆண்டுதோறும் நாங்கள் விடுகின்ற ரகங்களையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற பணியை செய்தவர். இது உரையாடல் மூலமாகவும் இருக்கலாம், கேள்விப்பதில் மூலமாகவும் இருக்கலாம், அல்லது சில வெளியீடுகள் மூலமாகவும் இருக்கலாம். பல்வேறு தலைப்புகளில் செய்திகளை கொண்டு போய் சேர்ப்பதற்கு உதவியாக இருந்தது திருச்சி வானொலி ஆகும். காவிரி படுகையில் எந்தெந்த நேரத்தில் எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு ஒவ்வொரு நிலைகளிலும் உதவி புரிந்தது வானொலி தான். அறிவியல் வளர்ச்சியிலும் செய்தி சேகரிப்பிலும் செய்திகளை கொண்டு சேர்ப்பதிலும் பெரும்பங்காட்டி இருக்கிறது திருச்சி வானொலி. அதிலே ஆராய்ச்சி அறிஞர்களுடைய பங்கு இருந்தாலும் கூட அதை தேர்ந்தெடுத்து யாரை அழைத்து செய்தியை சொன்னால் எங்கு சேரும் என்பதை அறிந்தவர்கள் வானொலியில் பணியாற்றியவர்கள். உணவு உற்பத்தியில் 80களிலே தன்னிறைவு அடைந்து விட்டோம். ஒரு தொலைநோக்கு எல்லையை நிர்ணயித்து அதை கொண்டு போய் சேர்த்தது வந்து ஒழுங்காக செய்தது வானொலி, அதுவும் திருச்சி வானொலி.
1: உலக உயிர்களின் பசிப்பினி போக்கும் விவசாய தொழிலை ஏற்றமிகு வகையில் விவசாயிகள் திறம்பட செய்திடவும் இயற்கை இடர்பாடுகளை சமாளித்திடவும் நஞ்சில்லா உலகை படைத்திட எண்ணில் அடங்கா தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு கொண்டு சேர்த்திடும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் ஒலிபரப்பு சிறப்பினை எடுத்துரைத்தார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக மேனாள் துணைவேந்தர் பத்மஸ்ரீ முனைவர் கு. ராமசாமி அவர்கள்.
2: அடுத்து சுட்டி குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகளை ஒலிபரப்பிய புதுச்சேரி வானொலி நிலையத்திலிருந்து
3: நேயர்களுக்கு வணக்கம். மாறும் ஊடக களம் வானொலிக்கு வளநிலம். குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள் குறித்து காற்றலையின் வழியே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியுடன் ஸ்ரீனிவாச முருகன், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. காலங்கள் மாறுகின்றன, தொழில்நுட்பங்கள் வளர்கின்றன. தொலைக்காட்சி, இணையம், சமூக ஊடகங்கள் என எண்ணற்ற தகவல் தொடர்பு சாதனங்கள் வந்துவிட்டன. இருப்பினும் குழந்தைகளின் கற்பனைக்கு இறக்கைகள் கட்டி அறிவை வளர்த்து நல்ல பண்புகளை விதைக்கும் ஊடகமாக வானொலி இன்றும் தனித்துவமாக விளங்குகிறது. குழந்தைகளின் மன உலகம் மிகவும் மென்மையானது. அவர்கள் கேட்கும் ஒவ்வொரு கதையும் பாடலும் உரையாடலும் அவர்களின் சிந்தனையை வடிவமைக்கிறது. இதனை உணர்ந்த வானொலி சிறுவர்களுக்காக தரமான பல்சுவை நிகழ்ச்சிகளை பல ஆண்டுகளாக வழங்கி வருகிறது. கதை சொல்லல், கவிதை சொல்லல், கட்டுரை, சமூக விழிப்புணர்வு நாடகங்கள் நடித்தல், பாடல்கள், வினாடி வினா, அறிவியல் தகவல்கள், பொது அறிவு வினா, சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு, தேசிய தலைவர்களை பற்றி பேசுதல், நல்லொழுக்க கதைகள், நாட்டுப்புற மரபுகள், தமிழ் மொழி வளர்ச்சிக்கான நிகழ்ச்சிகள், இப்படி திறமைகளை வெளிப்படுத்தும் பல்வேறு வடிவங்களில் வானொலி நிகழ்ச்சிகள் அமைக்கப்படுகின்றன. புதுச்சேரி வானொலி நிலையமும் குழந்தைகளின் அறிவாற்றல், படைப்பாற்றல் மற்றும் பேச்சு திறனை, நடிப்பு திறனை ஊக்குவிக்கும் வகையில் பல்சுவை நிகழ்ச்சிகளை முதன்மை அலைவரிசையில் வாரந்தோறும் சனிக்கிழமை மாலை 5:30 இளஞ்சிறார்கள் பங்குபெறும் சின்னஞ்சிறு கிளிகள். ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 சிறுவர்கள் பங்குபெறும் சிறுவர் பூங்கா நிகழ்ச்சிகளையும் தொடர்ந்து வழங்கி வருவதுடன் குழந்தைகளின் உலகத்தையும் வளப்படுத்துகிறது. நேயர்களே, இப்போது சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியில் புதுச்சேரி பள்ளியைச் சேர்ந்த மாணவி ஒருவர் பங்கேற்று நடித்ததை கேட்கலாம்.
4: கண்தானத்தை வலியுறுத்தி தனி நடிப்பு மூலமா எவ்வளவு அழகா சொல்ல வராங்கன்னு கேட்கலாமா? நடிக்க வருபவர் 7ஆம் வகுப்பு மாணவி லோகிதா.
5: காட்சி 1.
6: என்னதுப்பா இது? பூவா? பூவுக்கு என்ன நேரம்ப்பா? சிவப்பா. நம்ம எப்பப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போறோம்? நாளைக்க. எனக்கு பார்வை கிடைக்குமாப்பா? கிடைக்குமா? எனக்கு பார்வை கிடைச்சா எல்லாரையும் பார்க்கலாம். ஆனா என் அம்மா மட்டும் என்னால பார்க்க முடியாதுல்ல. என் அம்மா இருந்திருந்தா சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல.
5: காட்சி 2.

0: மனைவி லோகிதா.
1: காட்சி ஒன்று.
2: என்னதுப்பா இது? பூவா? பூவுக்கு என்ன நிறம்ப்பா? சிவப்பா. நம்ம எப்பப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போறோம்? நாளைக்கா? எனக்கு பார்வை கிடைக்குமாப்பா? கிடைக்குமா? எனக்கு பார்வை கிடைச்சா எல்லாரையும் பார்க்கலாம். ஆனா என் அம்மா மட்டும் என்னால பார்க்க முடியாதுல்ல. என் அம்மா இருந்திருந்தா சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல.
1: காட்சி இரண்டு.
3: நம்மளும் எவ்வளோ தடவை ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கிறோம், ஆனா இது வரைக்குமே அது கண் பார்வை கிடைக்கவே இல்லையேப்பா. அப்ப நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு சொல்றீங்களாப்பா? சரிப்பா, நான் போய் தூங்குறேன்.
2: அப்பா போலாமா?
4: அப்பா இந்த தடவையாவது எனக்கு கண் பார்வை கிடைக்குமாப்பா?
2: டாக்டர் என்ன சொல்வாங்கன்னு தெரியல இல்லப்பா. அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோமா? ஓ வந்தாச்சா?
4: டாக்டர் ஒவ்வொரு தடவையும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது எனக்கு பார்வை சீக்கிரம் கிடைச்சிரும்னு சொல்றீங்க, ஆனா இது வரைக்குமே எனக்கு கண் பார்வை கிடைக்கவே இல்லையே டாக்டர்.
2: நான் எப்பதான் டாக்டர் இந்த உலகத்தை பார்க்க போறேன்? நீங்க சொல்ற பதில பார்த்தா எனக்கு ஆபரேஷன் சீக்கிரம் முடிஞ்சு கண் பார்வை கிடைச்சிரும் நம்பிக்கை வருது டாக்டர்.
1: காட்சி மூன்று.
2: ஹலோ.
3: அப்படியா? நெக்ஸ்ட் வீக் டாக்டர் எனக்கு ஆபரேஷன் சொன்னாரா?
2: யாருமா எனக்காக கண்ணு கொடுத்தது?
3: ஓ சஸ்பென்ஸா? எனக்கு பார்வை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் சொல்வேன்னு சொல்றீங்களா? சரிப்பா, நான் போனை வைக்கிறேன். தாத்தா பாட்டி கிட்ட எல்லாம் போய் சொல்லணும்.
1: காட்சி நான்கு.
2: டாக்டர் நான் கண்ணை திறந்து பார்க்கும் போது ஃபர்ஸ்ட் என் அப்பாவை தான் நான் பார்க்கணும். என் முன்னாடி என் அப்பா இருக்காரா?
3: டாக்டர் என்னால பார்க்க முடியுது டாக்டர். எனக்கு பார்வை கிடைச்சது டாக்டர்.
2: இவர்தான் என் அப்பாவா டாக்டர்? என்னாச்சு டாக்டர் என் அப்பா கண்ணுக்கு? கட்டு போட்டிருக்காங்க.
3: என்ன டாக்டர் சொல்றீங்க? அப்பா என் அப்பா எப்படி பண்ணீங்க? எனக்கு பார்வை கிடைக்கணும்னு உங்க கண்ணே தானம் பண்ணிட்டீங்களேப்பா. இது பேருதான் கண்தானமாப்பா. உங்களை இருட்டுல தள்ளிட்டு எனக்கு வெளிச்சத்தை தந்துட்டீங்களேப்பா. ஏப்பா இப்படி பண்ணீங்க? இறந்தவங்க யாராவது எனக்கு கண்ணு கொடுத்திருந்தா இந்த நேரம் என் அப்பாவுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? இவ்வளவு நாளா நீங்க என்ன கண்ணாந்து பாத்துக்கிறீங்கப்பா, இனி நான் உங்களை கண்ணாந்து பாத்துக்கிறேன்ப்பா. வாங்கப்பா வீட்டுக்கு போலாம்.
0: அடடா, என்ன அருமையா நடிச்சு காமிச்சிட்டாங்க. கண்டானம் செய்வது எவ்வளவு முக்கியம் என்பதை விளக்கி அழகா செஞ்சு காட்டிட்டாங்க இல்லையா?
5: இது போன்ற பள்ளி மாணவ மாணவிகள் சிறுவர்களுக்கான நிகழ்ச்சிகளில் பங்கேற்று தங்களுக்குள்ள திறமைகளை பல்வேறு விதங்களில் வெளிப்படுத்தி வருகின்றனர். வானொலியின் மிகப்பெரிய பலம் கேட்கும் திறனை வளர்ப்பது. இதனால் குழந்தைகளின் கற்பனை வளம், மொழித்திறன், கவனிக்கும் திறன் ஆகியவை இயல்பாக மேம்படுகின்றன. இன்றைய டிஜிட்டல் உலகிலும் வானொலி புதிய வடிவங்களை ஏற்றுக்கொண்டுள்ளது. அவர்களின் கனவுகளுக்கு சிறகுகள் தரும் மேடையாக வானொலி தொடர்ந்து திகழ்ந்து வருகிறது. ஊடக உலகம் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருந்தாலும் அந்த மாற்றங்களை பயன்படுத்தி வானொலி புதிய நேயர்களை அடைந்து நவீன தொழில்நுட்பத்துடன் இணைந்து தனது சேவையை மேலும் விரிவுபடுத்திக் கொள்ளும் வாய்ப்புகளை பெற்றுள்ளன. எனவே மாறும் ஊடக களம் வானொலியின் வளர்ச்சிக்கான வளமான நிலமாக அமைகிறது. குழந்தைகளின் சிரிப்பையும் கனவுகளையும் எதிர்காலத்தையும் கொண்டாடும் சிறுவர் நிகழ்ச்சிகளுக்கு ஆகாஷ்வாணி புதுச்சேரி சார்பாக வாழ்த்துக்கள்.
6: தூங்கா நகரில் உள்ள மதுரை ஆகாஷ்வாணி வழங்கும் நாடக நிகழ்ச்சிகள் இதோ உங்களுக்காக.
7: வணக்கம் நேயர்களே, திரை இல்லாமல் காட்சிகளை காட்டியது, முகங்கள் இல்லாமல் உணர்வுகளை பகிர்ந்தது, வெறும் குரலாலும் இசையாலும் ஒளி அமைப்பாலும் கோடிக்கணக்கான நேயர்களின் கற்பனைக்கு சிறகுகள் கொடுத்தது வானொலி நாடகம். பல சிறந்த எழுத்தாளர்கள்

0: நடிகர்கள் கலைஞர்களை உருவாக்கிய கலை அரங்கமாகவும் வானொலி நாடகங்கள் திகழ்ந்தன. இன்றைய நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற பேராசிரியர் மற்றும் நாடக கலைஞர் ஜோசப் டிசோசா அவர்கள் தனது நாடக அனுபவங்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்கிறார்.
1: நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம். என் பேர் ஜோசப் டிசோசா. மதுரை காமராசர் பல்கலைக்கழக ஓய்வு பெற்ற பணியாளர். சுமார் 45 வருடங்களாக வானொலி நாடகங்கள்ல நடிச்சிட்டு வரேன். என்னுடைய முதல் வானொலி நாடகம் 1978 திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்துல நான் நடிச்சது எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா ஸ்பூல் ரெக்கார்டிங், நாம நடிச்ச நாடகத்தோட ஒலிப்பதிவு நாடாவ ஒரு ரெக்கார்டிங் டெக்ல பிளே பண்ணுவாங்க. இன்னொரு ஸ்பூல்ல பாத்தீங்கன்னா மியூசிக் எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அந்தந்த வசனத்துக்கு ஏத்த மாதிரி உள்ள மியூசிக் எஃபெக்ட்ஸ் இருக்கும். இன்னொரு ஸ்பூல்ல சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். அதாவது மழை பெய்யற மாதிரி, இடி அடிக்கிற மாதிரி, பெரிய அரங்கத்துல மக்கள் கைதட்டி ரசிக்கிறது மாதிரி, விடியற் காலையில பறவைகள் கிரீச்சிடுகிற சத்தம், இப்படி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். இதையெல்லாம் வானொலி நாடகத்துல இணைக்கிற அந்த டெக்னிக்கல் விஷயங்கள் இருக்கு பாருங்க. இப்போ வந்து கணினியில எல்லாமே இருக்கு. ஆனா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா 3 டெக்கு ஆப்ரேட் பண்ண வேண்டியிருக்கும். ஒன்னுல வாய்ஸ் இருக்கும், இன்னொன்னுல வந்து மியூசிக் எஃபெக்ட்ஸ் இருக்கும், 3வதுல சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். இந்த 3ஐயும் ஒரே சமயத்துல இணைக்க வேண்டியிருக்கும். ஒரு 15 நிமிட நாடகம் இருக்கும்னா, அதாவது எல்லாவற்றையும் ஒன்றாக கோர்ப்பது என்பது எப்படியும் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மென்டல் அஸ் வெல் அஸ் பிசிக்கல் ஒர்க். இந்த பணியை திறம்பட செய்த வானொலி நாடக அமைப்பாளர்களை நான் நன்றியோடு நினைச்சு பார்க்கிறேன். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்துல எக்கோ ஸ்டுடியோ அப்படின்னே ஒரு ஸ்டுடியோ இருந்துச்சு. இப்ப எடுத்துக்காட்டா நாடகத்துல மனசாட்சி பேசுது, கடவுள் பேசுறாரு, ஒரு காட்சி வந்துச்சுன்னா நாங்க அந்த எக்கோ ஸ்டுடியோல போய் வசனம் பேசுவோம். வானொலி நாடகத்துல நடிக்கிறது ஒரு வகையில பார்த்தா சுலபம், ஒரு வகையில பார்த்தா கஷ்டம். சுலபம் அப்படின்னு சொன்னா வசனத்தை மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, பல நாள் ஒத்திகை பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, சில மணி நேரங்கள்லயே ஒலிப்பதிவு பண்ணிடலாம். இது சுலபம் தான். ஆனா என்ன கஷ்டம்னா வசனத்தை படிக்கிறோம், ஆனா அது படிக்கிற மாதிரி இருக்க கூடாது, நடிக்கிற மாதிரி இருக்கணும். நாம வசனத்தை படிக்கிறோம் அப்படிங்கிறது நேயர்களுக்கு தெரியாத மாதிரி அந்த வசனத்துக்கு ஏத்த உணர்ச்சியை குரல்ல ஏத்தி அதை வாசிக்கணும். ஒரு மேடை நாடகத்துல நான் ஒரு மகாராஜாவா நடிக்கிறேன்னா, நான் அணிந்திருக்கக்கூடிய மகாராஜாவுக்குரிய அந்த கிரீடம், குண்டலங்கள், காஸ்டியூம், இடையில் உள்ள வாள், முறுக்கு மீச, அடர்ந்த தலைமுடி, மேக்கப்பு, இதெல்லாம் ஒரு அரசனுக்குரிய கம்பீரத்தை எனக்கு கொடுத்துரும். ஆனா வானொலி நாடகத்துல நான் அரசரா நடிக்கிறேன்னா மேக்கப் கிடையாது, காஸ்டியூம் கிடையாது, அழகான முறுக்கு மீச கிடையாது, ஆனால் அந்த அரசருக்குரிய கம்பீரத்தை நான் குரல்லையே காட்டணும் இல்லையா? அதுதாங்க கஷ்டம். வானொலி நாடகங்கள்ல பல வகை இருக்கு. வரலாற்று நாடகங்கள், புராண நாடகங்கள், சமூக நாடகங்கள், நகைச்சுவை நாடகங்கள், இப்படி பல்வேறு நாடகம். அனைத்து வகை நாடகங்களையும் நான் நடிச்சிருக்கேன்னு சொல்றது எனக்கு ஒரு வகையில பெருமையாவே இருக்கு. குறிப்பா சொல்ல போனா ஒரே ஒரு நாடகத்தை மட்டும் நான் சொல்றேன், அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நாடகம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 30 நிமிட நாடகத்துல ஒரே ஒரு கதாபாத்திரம் மட்டும்தான். ஒரு வயதான நபர் தன்னுடைய வாழ்க்கையை திரும்பவும் அசை போடுற மாதிரி, எப்படி அவர் வாழ்ந்தாரு, பணக்காரர் ஆனாரு, எப்படி அவர் தன்னுடைய செல்வத்தை இழந்தாரு, செல்வரா இருந்தபோது அவருக்கு கிடைச்ச மதிப்பு மரியாதை ஏழையா மாறினதும், எப்படி இந்த சமூகம் அவர் அவாய்ட் பண்ணிச்சு, இப்படி 30 நிமிஷம் அவர் ஒருத்தரே பேசுற மாதிரி ஒரு நாடகம். சில சமயம் அழுது கொண்டே வசனம் பேசுற மாதிரி இருக்கும், சில சமயம் சிரிக்கிற மாதிரி, சில சமயம் வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரி பேசணும். இது எல்லாமே நான் ஒருத்தன் தான். மதுரை வானொலி நிலையம் இந்த கதாபாத்திரத்தில் நடிப்பதற்கு என்னை தேர்ந்தெடுத்ததற்கு நான் வானொலிக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன மாதிரி நிறைய கலைஞர்கள், முக்கியமாக இல்லத்தரசிகள், சில பெண்மணிகள் பாத்தீங்கன்னா அவங்க மனசுக்குள்ளேயே ஒரு ஆசை இருக்கும், தங்களுடைய நடிப்பு திறனை வெளிக்காட்ட வேண்டும் என்ற ஆசை இருக்கும். பள்ளி மேடைகள்லயும் கல்லூரி மேடைகள்லயும் நடிச்சிருப்பாங்க. பிறகு கல்யாணம் ஆகி குழந்தை, கணவன், வீட்டு வேலைகள் அப்படின்னு ஆகி ஒரு இல்லத்தரசி ஆகி இருப்பாங்க. ஆனா நடிக்கணுங்கிற ஆசை ஒரு கனலா அவங்க உள்ளத்துல எப்பொழுதுமே எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அவர்களுடைய கனவுகளை நனவாக்கியது வானொலி நாடகம் அப்படின்னு தான் சொல்லணும். வானொலி ஒரு கண்ணியமான சாதனம். ரேடியோ இஸ் எ டிக்னிஃபைடு மீடியா. ஒரு வானொலி பெண் கலைஞர் நாடகத்தில் இடம்பெறக்கூடிய காதல் வசனம் பேசணும்னா பக்கத்தில் நிற்கக்கூடிய ஆணை பார்த்து கூட பேச வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க மைக்கை பார்த்து தான் பேசணும். There is no eye to eye contact in the radio drama. இந்த மைக்கு தான் வானொலி பெண் கலைஞருடைய காதலன், கணவன், எல்லாமே. மைக்கை ஃபேஸ் பண்ணி தான் அவங்க பேசணுமே தவிர பக்கத்தில் அடுத்த மைக்கில் நிற்கக்கூடிய ஒரு ஆடவரை பார்த்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. வானொலி நேயர்களுக்கு மட்டுமல்ல, என்னை போன்ற வானொலி கலைஞர்களுக்கும் வானொலி என்பது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகவே இருந்து வந்திருக்கிறது. அன்று முதல் இன்று வரை என்றென்றும் அகில இந்திய வானொலி தன்னுடைய நோக்கமான டு இன்ஃபார்ம், டு எஜுகேட், டு என்டர்டைன், அறிவித்தல், கற்பித்தல், மகிழ்வித்தல் என்ற முப்பெரும் பணிகளை திறம்பட ஆற்றி வருகிறது.

0: வாழ்க வானொலி.
1: மாறும் ஊடக களம், வானொலிக்கு வளநிலம். தேசிய ஒலிபரப்பு தின தொகுப்பு நிகழ்ச்சியை ஒரு பாடலுக்கு பின் தொடர்ந்து கேட்கலாம்.

0: இதுவரைக்கும் வானொலியின் பல பயன்களை பல வகைகளில் உங்ககிட்ட நான் பகிர்ந்திருக்கேன். நிறைவாக வானொலியின் முக்கியமான பயனை பற்றி சொல்ல போகிறேன். மேற்கத்திய செவ்வியல் பாடல்களில் பீத்தோவனோட 9th சிம்ஃபனி மிக பிரபலம். அந்த பாடலை 1824 முதன் முதல்ல அரங்கேற்றம் செய்த போது அவருக்கு பார்வையாளர்கள் கரகோஷம் எழுப்பினாங்க. ஆனால் அவருக்கு செவித்திறன் குறைபாடு இருந்ததால் அருகே இருந்த ஒரு பாடகர் அவரை பார்வையாளர் பக்கம் மெதுவாக திருப்பினார். அப்புறம்தான் தனக்காக பார்வையாளர்கள் கைத்தட்டுறாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சது. நாம் கேட்டு சிலாகிக்கின்ற ஃபர் எலீஸ், மூன்லைட் சொனாட்டா, 9th சிம்ஃபனி போன்ற மாபெரும் படைப்புகளை தந்த பீத்தோவனுக்கு கேட்கும் திறன் இல்லை என்று நினைக்கும்போது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குல்ல. இசை வாத்தியத்தின் அதிர்வுகளை உணர்ந்து மகோன்னதமான இசையை கொடுத்துருக்கார். ஆனால் பீத்தோவன், ஹெலன் கெல்லர் போன்ற கேட்கும் திறன் அற்றவர்கள் தங்களின் பிறவி ஞானத்தின் மூலமும் பகீரத பிரயத்தனம் மூலமும் தான் தனிப்பெருமையை அடைஞ்சிருக்காங்க. இதை ஏன் இங்கே சொல்கிறேன்னா, நம்முடைய காக்னேட்டிவ் எபிலிட்டிஸ், அதாவது அறிவாற்றல் திறன் வளர கேட்டல் திறன் மிக முக்கியம். ஒருவேளை பீத்தோவனுக்கு காது கேட்கும் திறன் இருந்திருந்தா அவர் இன்னும் பல படைப்புகளை கொடுத்துருப்பார். நம்முடைய அறிவாற்றல் திறனை வளர்ப்பதில் வானொலி ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இன்று சிறு கணக்குகளை கூட ஃபோனில் இருக்கிற கால்குலேட்டரை பயன்படுத்தி விடை கண்டுபிடிக்கும் பழக்கம் வானொலி கேட்கும் பழக்கம் குறைந்ததால் வந்தது தான். அதனால் இனிவரும் சந்ததியினர் தங்கள் அறிவுத்திறனை வளர்க்க வானொலியை பயன்படுத்திக் கொள்ளணும்.
1: தொடர்ந்து விளம்பரம் ஈர்க்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய காரைக்கால் வானொலி நிலையத்தின் பங்களிப்பை கேட்கலாம்.
2: வானொலி என்பது பல்வேறு தரப்பட்ட செய்திகளையும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளையும் ஒளிபரப்பி மக்கள் மனதில் நீங்காத இடம்பெற்ற ஊடகம். அந்த வகையில் மக்கள் தினந்தோறும் விரும்பி கேட்கும் வானொலியில் ஒளிபரப்பு செய்யப்படும் விளம்பரங்கள் மக்கள் மூலம் கேட்கப்பட்டு அதன் மூலம் அவர்கள் விளம்பரம் சார்ந்தவற்றை நாடி சென்று பயனடைகிறார்கள். அதிலும் அகில இந்திய வானொலியில் ஒளிபரப்பப்படும் விளம்பரங்கள் 100% உண்மைத்தன்மை வாய்ந்தவை. இதில் ஒளிபரப்பாகும் விளம்பரங்கள் மக்கள் விரும்பி கேட்கும் நிகழ்ச்சிகள் மற்றும் அவர்களால் கேட்கப்படும் நேரங்களில் ஒளிபரப்பு செய்யப்படும் போது இது மக்களை உடனடியாக சென்று சேர்கின்றன. வானொலியும் விளம்பரமும் குறித்து அகில இந்திய வானொலியின் முன்னாள் நிலைய இயக்குனர் மற்றும் காரைக்கால் பண்பலையில் பணியாற்றிய போது விளம்பர பிரிவில் சிறப்பாக செயல்பட்டவருமான கே சித்ரலேகா சுகுமார் அவர்கள் தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்.
3: வணக்கம். வானொலி தான் ஒரு சிறந்த மீடியமா இருந்துட்டு இருக்கு. மக்களுடைய கைபேசியிலேயே கேட்டுக்கிற அளவுக்கு கூட வானொலி இருக்கு. எளிதாக எல்லா மக்களையும் போய் சேரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு ஊடகம் மும்பையில இருந்து ஒளிபரப்பும் இந்தி பாடல்களா இருந்தாலும் கூட அது விரும்பி கேட்கப்பட்ட ஒரு காலம். அந்த சமயத்துல நான் வந்து காரைக்கால் வானொலியில வேலை பார்த்துட்டு இருந்தேன். 2014 வரைக்கும். அப்போ காரைக்கால் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு நிலையம் தான் நான் சொல்லுவேன். என்ன பொறுத்த வரைக்கும் காரைக்கால் வானொலியை மட்டும் எடுத்துட்டு எனக்கு மனதுக்கு மிக நெருக்கமான வானொலி நிலையம் அங்கு வந்து பார்த்தோன்னா எங்க போனாலும் காரை எஃப்எம் கேட்டேன் அப்படிம்பாங்க. போகக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு வந்து நீ காலையில் ஒரு தடவை போட்டாலும் மத்தியானம் ஒரு தடவை போட்டாலும் நைட் ஒரு தடவை மூணுக்குமே விளம்பரம் வரும். அந்த அளவுக்கு மக்களுக்கு ஒரு நம்பிக்கையாகவும் இருந்தது. எல்லா இடத்துலயும் ஒலிக்கும். நான் அங்க வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா இன்ட்ரடியூஸ் பண்ணது இப்ப கோவில் பற்றின ஒரு லைவ் பிராட்காஸ்ட் கொடுப்போம். அப்ப அதுக்கு தொடர்பு உள்ளவர்கள் வந்து அது கார விளம்பரங்களை கொடுப்பாங்க. கோவில் நகரமா இருக்கிறதுனால அது சுற்றி இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாவற்றிலும் வந்து ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்துட்டே இருக்கும். அதுக்காக விளம்பரங்கள் நிறைய வர ஆரம்பிச்சது. நான் வந்து ஜாயின் பண்ணும்போது 90 லட்சமாக இருந்தது இயர்லி இன்கம். நான் அங்கிருந்து மாற்றலாகி கோவைக்கு வரும்பொழுது 3 கோடி வரைக்கும் வந்துருச்சு. மக்களுக்கு நெருக்கமான வானொலியா இருந்தது. எந்தெந்த சமயத்துல என்னென்ன நிகழ்ச்சிகள் கொடுக்கணுமோ அந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை கொடுத்ததுனால விளம்பரதாரர்களும் அதற்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து விளம்பரங்கள் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்களும் எல்லாருமே வந்து திரைப்பட பாடலாக இருந்தாலும் சரி, மருத்துவ நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் ரொம்ப ஆர்வத்தோட அதுல ஈடுபட்டு ஆர்வத்தோட செய்வாங்க. அதனால கூட நிறைய விளம்பரங்கள் வந்தது. சோ அது

0: நிறைவான ஒரு பணின்னு சொல்ல முடியும் எனக்கு.
1: காரி பண்பலகை பொறுத்தவரை காலையில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள், நேயர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சிகள் மற்றும் விவசாய நிகழ்ச்சிகள், அந்தந்த நாளுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள் ஆகியவற்றை தான் மக்கள் மிகவும் விரும்பி கேட்கிறார்கள். பல தரப்பட்ட நிகழ்ச்சிகள் மூலம் மக்கள் மனதை கவர்ந்து வரும் காரி பண்பலை இந்நிகழ்ச்சிகள் மூலம் விளம்பரங்களையும் ஈர்த்து வருகிறது. இவ்விளம்பரங்கள் குறுகிய நேரத்தில் கவனத்தை ஈர்க்கும் ஜிங்கிள்ஸ், உரையாடல் வடிவம் இவற்றில் அமைந்தும் உள்ளூர் மொழி உள்ளூர் நிகழ்வுகளை வெளிப்படுத்தும் வகையிலும் அமைந்துள்ளன. பண்பலகில் சரியான நிகழ்ச்சி, சரியான நேரங்கள், தரமான உள்ளடக்கம், நம்பகமான விளம்பர சேவை ஆகியன விளம்பரங்களை ஈர்த்து தருகின்றன. நீண்ட காலமாக காரி பண்பலையோடு பயணித்து இந்த சிறப்பான விளம்பரங்களை தந்து சிறந்த விளம்பர முகவராக விளங்கி கொண்டிருக்கும் ஏ அருள் பிரகாஷ் அவர்கள் தனது கருத்துக்களை சொல்கிறார்.
2: வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 2005 விளம்பர முகவரா விளம்பரங்கள் விளம்பரதார நிகழ்ச்சிகளை கொடுத்துக்கிட்டு வரோம். கிட்டத்தட்ட 20 ஆண்டு கால பயணம் காரைக்கால் பண்பலையோடு எங்களுக்கு, மேலும் பல ஆண்டு காலம் இது தொடரும். காரைக்கால் பண்பலை தொடங்கிய முதல் மக்களை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும் நோக்கத்தோட நல்ல நிகழ்ச்சிகளை நாள்தோறும் கொடுத்துட்டு வராங்க.
1: தங்களுடைய நிறுவனம் கடை சார்ந்த விளம்பரங்கள் வானொலியில் ஒலிபரப்பு செய்யப்பட்டால் சரியான வகையில் மக்களை சென்றடைகிறதே என்ற நோக்கில் விளம்பரங்களை தேடி வந்து தருவதும் கண்கூடு. அவ்வகையில் காரைக்கால் பண்பலையில் பல ஆண்டுகளாக தங்களது நிறுவன விளம்பரங்களை கொடுத்து பயன்பெற்று வரும் முகமது நூருதீன் அவர்கள் தனது கருத்துக்களை இங்கே பதிவிடுகிறார்.
3: நான் காரை பண்பலையில் நிகழ்ச்சிகள் மூலம் எங்கள் நிறுவன விளம்பரங்களை வழங்கி வருகிறேன். காரை பண்பலைக்கு நானும் ஒரு ரசிகன். இப்பண்பலை புத்தம் புதிதாய் நித்தம் நித்தம் பல நிகழ்ச்சிகளை கொடுக்கிறது. இடையிடையே ஒளிபரப்பப்படும் விளம்பரங்களையும் மக்கள் கவனித்து விளம்பரம் தாங்கி வரும் செய்திகளை அறிந்து அந்த விளம்பரம் சொல்லும் கடைகள், பொருட்கள், இது போல பல விஷயங்களை அறிந்து அங்கு சென்று வாங்கி பயன்பெறுகின்றனர். இதன் காரணம் எங்கள் பொருட்கள் விற்பனை ஆகின்றன, வியாபாரங்களும் சூடு பிடிக்கின்றன. இதனால் விளம்பரங்கள் ஈர்க்கும் நிகழ்ச்சிகளை சிறப்பாக தந்து அதில் முதன்மையாக விளங்குகிறது காரைக்கால் பண்பலை.
1: கொண்டு வந்து தரப்படும் விளம்பரங்களை ஆராய்ந்து சரிபார்த்து அவ்விளம்பரம் நம் நிலைய விதிகளுக்கு உட்பட்டதாக உள்ளதா என்பதை தெளிந்து விளம்பரங்கள் ஒளிபரப்பு செய்யப்படுகின்றன. இது குறித்து கூறுகிறார் விளம்பர பிரிவில் மிக சிறப்பாக பணியாற்றி வரும் எம் ராஜராஜன் அவர்கள்.
4: எல்லாருக்கும் வணக்கம். நான் விளம்பரம் பிரிவில் 11 வருஷமா பணியில இருக்கேன். விளம்பரம் ஈர்க்கும் நிகழ்ச்சிகள்னா மக்களுக்கான நிகழ்ச்சி, ஆலை உலா, சந்தனக்கூடு, வேளாங்கண்ணி கொடியேற்றம், விவசாய நிகழ்ச்சி, நலமாய் வாழ, பசுந்தளிர், தகவல் நேரம், இது போல மக்களுக்கான நிகழ்ச்சிகள் அதிகமான விளம்பரங்களை நம்ம வானொலிக்கு கொண்டு வருது. அது போல மக்கள் பங்கு பெறும் நிகழ்ச்சி துளி வரும் பாட்டு, சிந்தனை அரங்கம், வணக்கம் தோழி, எல்எஸ்சி, நண்பெண்டா, கலக்கல் நேரம், கடிதங்கள் வழியாகவும் நேர்கள் நம்ம வானொலியில பங்கு எடுக்கிறதும் நிறைய விளம்பரங்களை கொண்டு வருது. நன்றி, வணக்கம்.
1: வானொலியில் ஒலிபரப்பு செய்யப்படும் விளம்பரங்கள் வானொலிக்கு வருவாய் பெற்று தருவதோடு வானொலியில் விளம்பரம் தரும் முகவர்கள் விளம்பரதாரர்களுக்கும் நல்ல வருமானத்தை பெற்று தந்து அவர்கள் வாழ்வையும் சிறக்க செய்கிறது. அந்த வகையில் வானொலியில் விளம்பரம் கொடுப்பது வழி வழியாய் தொடர்ந்து வரும் ஒரு செயல். இது தொடர்ந்து வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது என்ற மகிழ்வோடு வணக்கம் கூறி விடைபெறுகிறோம்.
5: அடுத்து தூத்துக்குடி வானொலி நிலையம் வழங்கும் முதியோர் நல நிகழ்ச்சிகள்.
6: தூத்துக்குடி வானொலி படைத்தளித்த முதியோர் நல நிகழ்ச்சிகளிலிருந்து உங்களுக்காக நல வாழ்வு நிகழ்ச்சியில் முதியோர் கண் பராமரிப்பு குறித்து கண் மருத்துவர் கவிதா அவர்கள் கூறும்போது,
7: முதுமையின் காரணமாக வரக்கூடிய கண் நோய்கள் பல இருக்கின்றன. முக்கியமானவற்றை மட்டும் நாம் இங்கே பார்க்கலாம். கண் புரை நோய், இது வந்து நம்ம நாட்டில் இருக்கிறதுல 80% கண் பார்வை இழப்புக்கு காரணம் கண் புரை நோய். அடுத்தது வந்து கண் நீர் அழுத்த நோய். அடுத்ததாக நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல விரும்புறது என்னன்னா, விழித்திரையில சர்க்கரை நோயினால வரும் பாதிப்புகள், மூப்பின் காரணமாக ஏற்படும் விழித்திரை பாதிப்புகள். வெள்ளெழுத்துங்கிறது வந்து வயதாவதனால் கண்ணில் உள்ள தசைகள் மற்றும் லென்ஸ் இது ரெண்டுமே வீக் ஆகிறதுனால நம்மளால கிட்ட உள்ள சிறிய எழுத்துக்களை பார்க்க முடியாமல் போவது. எட்ட வைத்தால் நன்றாக தெரியும். 40 வயது ஆனவுடனேயே இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் ஆகியவற்றை செக் பண்ணும்போது கண் நீர் அழுத்தம் இருக்கிறதா, வெள்ளெழுத்து வந்திருக்கிறதா, எல்லாமே ஆரம்ப ஸ்டேஜ்லயே நம்ம பார்த்துட்டா எதுவா இருந்தாலும் ட்ரீட் பண்றதுக்கோ அல்லது ஃபாலோ அப் எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியா இருக்கும். டயபெட்டிஸ் அந்த மாதிரி டிசார்டர்ஸ் இருக்கிறவங்க அதுக்கான விழித்திரை செக்கப் எல்லாமே செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. எதுவாக இருந்தாலும் ஆரம்ப ஸ்டேஜ்லேயே ட்ரீட் பண்ணிக்கிறது நல்லது.
6: கனிந்த வாழ்வு நிகழ்ச்சியில்

0: தமிழ்நாடு நெடுஞ்சாலை துறையில் நிர்வாக அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்ற எல் சிவகாமி அம்மாள் அவர்களுடனான நேர்முகத்திலிருந்து.
1: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார்.
1: உங்களை பத்தின ஒரு எளிய அறிமுகம்.
2: நான் வந்து 1960 தென்காசி
1: மாவட்டம்,
2: அதுல எலத்தூர் கிராமத்துல பிறந்தேன். படிச்சது எல்லாமே அங்கதான். கல்லூரி வந்து பக்கத்துல குற்றாலம், அதுல ஏபியூசி மட்டும்தான்.
1: ஆமா. சரி, எப்போ பணியில வந்து சேர்ந்தீங்க?
2: 1985.
1: எந்த துறையில வந்து நீங்க சேர்ந்தீங்க மேடம்?
2: நெடுஞ்சாலைத்துறை.
1: சரி, நெடுஞ்சாலைத்துறையில வந்து முதன் முதலாக எந்த பணிக்கு நீங்க சேர்ந்தீங்க?
2: இளநிலை உதவியாளர் பணியில சேர்ந்தேன்.
1: சரிங்க மேடம். எந்த ஊர்ல நீங்க ஜாயின் பண்ணீங்க?
2: திருச்செந்தூர்.
1: அங்க பணி அனுபவம் எப்படி மேடம் இருந்தது?
2: அங்க பணி அனுபவம் முதல்ல உள்ள சேர்ந்தோடனே எனக்கு பணி என்ன பண்ணணும் என்ன ஏதுங்கிறது எதுவுமே தெரியாது. அலுவலக பணினா என்னன்னே தெரியாது.
1: சரி,
2: தபால் வரும். வந்த உடனே அந்த தபாலுக்கு எப்படி பதில் எழுதணுங்கிறது எனக்கு தெரியாது. சீட் வைஸாக பிரித்து கொடுப்பாங்க. இந்த தபாலுக்கு எப்படி சார் என்னோட சீட்டுக்கு வந்திருக்கு, ஜூனியர் அசிஸ்டன்ட் போட்டு வந்திருக்கு. எங்கள் சீனியர் இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட கேட்டு படிச்சுட்டு வீட்டுக்கு போனால் நிம்மதியாகவே இருக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு முறையும் சீனியர்கிட்ட போய் நம்ம நின்று கேட்க வேண்டியது இருக்கு. இப்படியே கேட்டு நம்ம பண்ணினா ஒன்று அவரோட சீட்டு வேலையை அவர் பார்க்கணும். நம்ம நினச்ச நேரத்துக்கு நம்மளுடைய பதில் எழுத முடியாது தபாலுக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஃபைல் லேண்ட் ஒர்க் தாரக மந்திரம்.
1: ஆமா, அருமையா சொன்னீங்க.
2: ஏழியரா ஆபீஸ் போவேன், பழைய ரெக்கார்ட ஃபுல்லா எடுப்போம். கடந்த ஆண்டு கோப்பு, இந்த முத்தின ஆண்டு கோப்பு, 10 வருஷ கோப்பு, 5 வருஷ கோப்பு எல்லாம் ஆபீஸ்ல இருக்கும்.
1: கண்டிப்பா
2: இந்த சீட்டுக்குள்ளதான் பாப்பேன். என்ன வந்திருக்கு, இவங்க என்ன எழுதிருக்காங்க, என்ன மாதிரி எழுதணும், பேட்டர்ன் வந்து எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சிட்டேன். ஈவினிங் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், அன்னையும் நான் பாப்பேன். ஆனா சாட்டர்டே சண்டே எல்லாம் லீவ் நாள்லாம் ஆபீஸ் போக மாட்டேன். நான் டிராஃப்ட் போட்டா அதுலயும் என்னுடைய அதிகாரி கை வைக்க கூடாது, பச்சை மையால் ஒரு புள்ளி கூட வைக்க கூடாதுன்னு நான் நினைப்பேன். அதனால டிராஃப்ட் வந்து ரொம்ப கிளீனா இருக்கும். அப்படிதான் என்னுடைய பணிகளை நான் படிச்சேன். லாஸ்ட் போஸ்டிங் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் டிபார்ட்மெண்ட்ல, அதுதான்
1: நிர்வாக அதிகாரியா.
2: ஆமா, அது வந்து சென்னையில.
1: சென்னையில பணியாற்றும் போது சக ஊழியர்கள் வந்து ஓய்வு பெறும் போது அவங்களுடைய ரியாக்ஷன் வந்து எப்படி இருந்தது?
2: சார், ஓய்வு பெறும் போது என்னையே அளவுச்சிட்டாங்க. அதுல மேக்சிமம் இன்ஜினியர்ஸ் வந்து லேடிஸ் தான். என்னுடைய ஆட்டிடியூட பார்த்துட்டு நிறைய கேபினுக்கு வருவாங்க.
1: சரி,
2: ஒரு பாசிட்டிவாக பேசுவேன் நான்.
1: சரி,
2: இப்போ எந்த குடும்பத்தில் தான் பிரச்சனை இல்லை வரும், இதெல்லாம் கொஞ்ச நாள், அப்புறம் அதுக்காக நம்ம ஓடிட முடியுமா, ஓட முடியாது. வெளியில் போகையில் ஒரு மன தெளிவோடு போயிருக்காங்கங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது சார். நான் ரிட்டையர்மெண்ட் அன்னைக்கு தான் கேட்டேன். பேசினாங்க, நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு சகோதரியாக இருந்தாங்க, ஒரு தாயாக இருந்தாங்க, நாங்கள் இப்படி யார்ட்டுமே பேசினதில்லை. அவங்க வந்து ரிட்டையர்ட் ஆகி போகிறாங்கன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பணியில் இருக்கும்போதே ஓய்வு பெற்ற பண்ணி என்ன செய்யணுங்கிறத பிளான் பண்ணிட்டேன்.
0: பார்வை நிகழ்ச்சியில் முதியோர் பராமரிப்பு குறித்து வேணி அவர்கள் ஆற்றிய உரையில்,
3: மின்னல் போன்ற வாழ்க்கையிலே மிகுதியாக செயல்கள் செய்து எண்ணல் எழுச்சியோடும் எழில் நிறைந்த வாழ்வோடும் காலம் முழுமைக்கும் கடமைகள் பல செய்து உறவுக்கு கை நீட்டி ஊக்கமுடன் வாழ்ந்து பெருக்கும் வருவாயில் நாளும் பொறுப்பாய் சேமித்து கூட்டு குடும்பத்திலே நாளும் கூடி வாழ்வும் கண்டு வீட்டு பணிகளெல்லாம் விரும்பும்படியாய் செய்து துருதுருப்பும் சுறுசுறுப்பும் துணையாக வாழ்வில் கொண்டு பொறுமையின் சின்னமாய் பொறுப்புடன் பணிகள் செய்து புதுமை பல படைத்து புகழ்பெற்று வாழ்ந்தோர்கள் மூத்தோர்கள். மனிதனுடைய ஆயுட்காலம் அப்படிங்கிறது மொத்தம் 120 ஆண்டுகள். 65 வயசு அப்படிங்கிறது முதுமையினுடைய ஆரம்பம். அந்த காலகட்டத்தில் அவர்களை நாம் கண் போல காப்பது நம்ம ஒவ்வொருடைய கடமை. அவங்கள்ட்ட நிறைய பேசணும், அவங்க விரும்பிய இடங்களுக்கு அழைத்து செல்லணும், அவங்கள எவ்வளவு தூரம் மகிழ்ச்சியாக நம்ம வச்சுருக்க முடியுமோ அவங்கள வச்சுருக்கணும், அவங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றணும், அவங்கள கொஞ்ச நேரம் நடைப்பயணம் செய்யறதுக்கு நம்ம கூட அழைச்சிட்டு போகலாம், எது வந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம அவங்க மனசுக்குள்ளே விதைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க எப்பவும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச சின்ன சின்ன வேலைகளை அவங்களுக்கு செய்ய அனுமதிக்கலாம், பிடித்தமான நூலை படிக்க செய்யலாம். படைப்பதற்கும் ஒரு முதுமை வந்து ஒரு வரப்பிரசாதம். உலக புகழ் பெற்ற எழுத்தாளர் சிட்டி ஷெல்டன் கூட 80 வயசை தாண்டின பின்னர் தான் எழுதி கொண்டிருந்தார், வீட்டில் பெரியவங்க இருந்தா அவங்களை கவனிக்க நம்ம குழந்தைகளை ஊக்குவிக்கலாம்.
4: நிறைவாக தர்மபுரி வானொலி நிலையத்தில் ஒலிபரப்பான அறிவியல் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.
0: அறிவே ஆற்றல் என்பார்கள். அந்த அறிவை எளிய மொழியில் மக்களிடம் கொண்டு சேர்க்கும் சிறந்த ஊடகங்களில் வானொலிக்கு தனித்துவமான இடமுண்டு. பாமர மக்களும் தொலைதூர கிராமங்களில் வாழ்பவர்களும் கூட அறிவியல் தகவல்களை எளிதாக அறிந்து கொள்ள வானொலி பெரும் பாலமாக விளங்குகின்றது. அறிவியலை மக்களிடம் அன்றாட வாழ்க்கையோடு இணைத்து எடுத்துரைப்பதில் வானொலியின் பங்கு மிக சிறப்பானது என்றால் அது மிகையல்ல.

0: மக்களின் மனதிற்கு நெருக்கமான ஊடகமாக எப்பொழுதும் இருக்கும் சக்தி வாய்ந்த ஊடகம் வானொலியானது இயற்கை பேரிடர்கள், மருத்துவ விழிப்புணர்வு, வேளாண்மை, சுற்றுச்சூழல், விண்வெளி ஆய்வு, புதிய கண்டுபிடிப்புகள் போன்ற பல்வேறு துறைகளில் அறிவியல் சார்ந்த தகவல்களை உடனுக்குடன் மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது. அந்த வகையில் தர்மபுரி பண்பலை மற்றும் ஏற்காடு பண்பலையானது தாங்கள் வழங்கி வரும் நிகழ்ச்சிகளான அறிவியல் மலர், விடை தேடும் வினாக்கள், வானலையில் வசந்தம், இளந்தென்றில், சூழல் காப்போம், தேசிய அறிவியல் தினம், தேசிய கணித தினம் போன்ற சிறப்பு நாட்களில் அறிவியல் நிகழ்ச்சிகளை மக்களிடம் கொண்டு சேர்த்துக் கொண்டிருக்கின்றது. அறிவியல் நிகழ்ச்சிகளானது மக்களிடம் அறிவியல் மனப்பான்மையை வளர்ப்பதே முதன்மை நோக்கமாக கொண்டுள்ளது. மூட நம்பிக்கைகளை அகற்றி சிந்திக்கும் திறனை ஊக்குவித்து காரண காரிய தொடர்பை உணர செய்கின்றன. அன்றாட வாழ்வில் பயன்படுத்தப்படும் மின் சாதனங்கள், மருத்துவ முன்னேற்றங்கள், காலநிலை மாற்றம், செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி ஆராய்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்ற பல தலைப்புகளில் எளிய நடையில் விளக்கம் அளிக்கப்படுகின்றது.
1: சரி சரி, எல்லாரும் சாப்பிட்டீங்கல்ல, உங்க இலை ஸ்நாக்ஸ் கவர் எல்லாம் கொடுங்க, எடுத்துட்டு போய் அந்த மூலைக்கா போட்டுட்டு வந்துடுறேன்.
2: ஏய், என்ன பண்ற? நல்ல விஷயங்களை எல்லாம் எதுவும் தெரிஞ்சிக்காத.
1: ஏங்க, நான் என்ன பண்ணேன்?
2: இந்த மாதிரி குப்பைகளை பொது இடங்கள்ல போடக்கூடாது. அப்படி போடுறதுனால பிளாஸ்டிக் கவருங்க, குப்பைங்க நீர்நிலையில கலக்குது. இதனால நீர்நிலைகள் மாசுபடுறது இல்லாம நீர்வாழ் உயிரினங்கள் எல்லாம் அவதிக்குள்ளாவுது.
1: ஏங்க, என்னமோ நான் மட்டும்தான் போடுற மாதிரி பேசுறீங்க. போங்க, இதுக்குதான் உங்க கூட நான் எங்கேயுமே வரதில்ல.
2: நாம் பண்ணு பேசக்கூடாது. இப்ப பொதுவா வந்து எல்லாருமே இந்த விஷயத்த வந்து செய்யக்கூடாது. இப்படி நாம போட்டு போறதுனால நீர்நிலைகள் பாதிப்படைகிறது இல்லாம இது காத்துனால அடிச்சுட்டு போய் வயல்வெளியில பிளாஸ்டிக் சேரும் போது அங்குள்ள கால்நடைகள்லாம் அதை சாப்பிட்டு இறக்க கூட செய்யுது. இதனால காகித குப்பைகளை பொது இடங்கள்ல நாம போடக்கூடாது.
3: நம்ம குழந்தைகளுக்கு நாம தான் முன்னுதாரணமா இருக்கணும். மத்தவங்க செய்யறாங்கன்னு அதே தப்ப நீயும் செய்யறது சரியா?
1: சரிங்க சரிங்க, தப்புதான். இனிமேல் நான் அந்த மாதிரி தப்ப பண்ணல. பசங்களா, அம்மா செஞ்ச தப்ப இனிமேல் நீங்களும் செய்யக்கூடாது, சரியா?
4: சரிம்மா.
0: வானொலியின் அறிவியல் நிகழ்ச்சிகள் மாணவர்களின் அறிவுத்திறனை மேம்படுத்துகின்றன. விவசாயிகளுக்கு புதிய தொழில்நுட்பங்கள், நோய் மேலாண்மை, வானிலை தகவல்கள் ஆகியன வழங்கப்படுகின்றன. பெண்களுக்கு ஆரோக்கியம், குழந்தைகள் பராமரிப்பு, ஊட்டச்சத்து போன்ற தகவல்கள் கிடைக்கின்றன. இளைஞர்களுக்கு புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் வேலைவாய்ப்பு தொடர்பான அறிவியல் வளர்ச்சிகள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன.
5: பசு பசு, என்ன எதையோ நோண்டிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது.
6: ஆனால் கொஞ்சம் இருமா, நான் ஒரு விஷயத்த தேடிட்டு இருக்கிறேன் நெட்டில், அது கிடைக்கவே மாட்டேங்குது.
5: நீங்கள் கரெக்டாக கொடுத்தா கிடைக்க போகுது. எப்பவுமே இன்புட் கரெக்டாக கொடுத்தா அவுட்புட் கரெக்டாக வந்துடும்.
6: ஆ, சரியாக சொன்னேன். இதை தான் நான் எதிர்பார்த்தேன். முக்கியமாக இப்போ நடக்கக்கூடிய நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, செல்ஃபோனு, கம்ப்யூட்ரு, அப்புறம் சிக்னல்ஸு, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சம்மந்தமாக இருக்கக்கூடிய அனைத்து விஷயமும் எதுலேருந்து செயல்படுதுன்னு உனக்கு தெரியுமா?
5: எதுலேருந்து செயல்படுது? எல்லாம் நம்ம இயக்கிறதுனால செயல்படுது.
6: ஆ, இது தெளிவாக சொல்கிறதுக்கு அர்த்தம் இல்லை. இது ஜென்ரலாக எல்லாரும் பார்க்குறவங்க சொல்லிடுவாங்க. ஆனால் இதனுடைய முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, அதை பற்றி உனக்கு தெரியுமா?
5: ஆ, நானும் படிச்சிருக்கேன். கம்ப்யூட்ரு இதெல்லாம் இயங்குறதுக்கு முன்னாடி அதோட அடிப்படை லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குது.
6: அட, சூப்பரில் லாங்குவேஜ். அதுதான் நாம பேசுறத நான் என்ன சொல்றேன்னு உனக்கு தெளிவா புரியறதுக்காகவும், நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கறத எனக்கு தெளிவா புரியறதுக்காகவும் பயன்படுத்துறது தான் மொழி. நாம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய எல்லா விஷயத்திலயுமே இந்த கணிதம் அப்படிங்கிறது, அதாவது மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு.
5: நாம பயன்படுத்துற ஒவ்வொரு பொருளுக்குமே அதை இயக்குறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நாம சில சிக்னல்ஸ் எல்லாம் அதுக்கு நம்ம இன்புட்டா கொடுத்து வைக்கிறோம்ல, அப்பதானே அது கரெக்டா செயல்படுது.
6: இப்போ நம்ம பென் டிரைவ் பயன்படுத்துறோமா?
5: ஆமா.
6: ஹார்ட் டிஸ்க் பயன்படுத்துறோமா?
5: பயன்படுத்துறோம்.
6: மொபைல்ல எத்தனை ஜிபி டேட்டா இருக்குன்னு பாக்குறோமா?
5: கண்டிப்பா பாக்குறோம்.
6: சோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் பூலியன் எண்கணிதம் அப்படின்னு சொல்லுவாங்க.
5: ஆமா, அதுல கூட குறிப்பா 0-1 வேல்யூ தான் பயன்படுத்துவாங்களாமே.
6: கரெக்டா புடிச்சிட்ட, அதே தான் சொல்றேன்.
7: நவீன அறிவியல் கண்டுபிடிப்புகளும் மனித வாழ்வின் மாற்றங்களும், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னா, 15-20 முன்னாடி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அறிவியல் ஆய்வு கட்டுரை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த அறிவியல் ஆய்வு கட்டுரையோ இல்லை ஏதோ ஒன்று நம்ம வந்து பார்க்கணும்னா, நமக்கு வந்து ஒரு பெரிய பெரிய நகரங்கள், பெரிய பெரிய ஐஐடி அந்த மாதிரி ஒரு பெரிய இன்ஸ்டியூட்

0: நோக்கி நம்ம பயணம் செய்யணும். அப்படி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கையிலேயே மொபைல் இருக்குங்க. ஸோ எல்லார் கையிலையும் இன்டர்நெட் இருக்கு. ஸோ இந்த இன்டர்நெட்டை வச்சு இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சிக்க முடியாத விஷயங்கள் எல்லாம் வந்து எவ்வளோ விஷயங்கள் நம்மளால கற்றுக்க முடியுது. ஸோ அப்படின்னும் போது நம்ம அதை முன்னேற்ற பாதைக்கு யூஸ் பண்ணலாம்.
1: அறிவியல் என்பது ஆய்வகங்களில் மட்டுமே இருப்பதல்ல, அது மக்களின் வாழ்க்கையில் நடைமுறையாக பயன்பட வேண்டும். இந்த எண்ணத்தை உருவாக்குவதில் வானொலி முக்கிய பங்காற்றுகிறது. விஞ்ஞானிகள், மருத்துவர்கள், வேளாண் நிபுணர்கள், பேராசிரியர்கள் ஆகியோரை நேர்காணல் செய்து அவர்களின் அனுபவங்களையும் கருத்துக்களையும் மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது. இதன் மூலம் அறிவியல் பொதுமக்களின் வாழ்வோடு நெருக்கமாக இணைய நமது தருமபுரி பண்பலை ஏற்காடு பண்பலையின் நிகழ்ச்சிகள் உதவி வருகின்றது.
2: செல்களின் தொகுப்பு தான் நாம். நாம் சுமார் 50 டிரில்லியன் செல்களின் கூட்டமைப்பால் உருவானதுதான் ஒவ்வொரு உயிர்களும். அப்ப மனிதனின் உடம்பு எதனால் கட்டமைக்கப்படுகிறது என்றால் 50 டிரில்லியன் செல்களால் கட்டமைக்கப்படுகிறது. நாம் உண்கிறோம் என்றால் நாம் உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லுக்கும் உணவளிக்க வேண்டும். ஆகவே நாம் உண்ணக்கூடிய பெரிய அந்த உணவு மூலக்கூறுகள் சீரண நொதிகள் மூலம் சிறிய உணவு மூலக்கூறுகளாக மாற்றப்பட வேண்டும். அப்படி மாற்றப்பட்டால்தான் நம்முடைய மிக நுண்ணிய செல்லுக்குள் அந்த உணவு துகள் செல்லும். அதற்குள் சென்ற பிறகுதான் அது ஆற்றலை வெளிப்படுத்தும்.
1: நமது பண்பலையில் ஒலிக்கும் ஒவ்வொரு அறிவியல் நிகழ்ச்சியும் ஒரு புதிய சிந்தனையின் விதையை மக்கள் மனதில் விதைக்கின்றது. அறிவியலை எளிமையாகவும் சுவாரஸ்யமாகவும் மக்களிடம் கொண்டு சேர்க்கும் சிறந்த ஊடகமாக வானொலி தொடர்ந்து திகழும் என்பதில் ஐயமில்லை. அறிவியல் உண்மைகளை புரிந்து கொண்டு பகுத்தறிவுடன் வாழும் சமூகத்தை உருவாக்குவதில் வானொலியின் பங்களிப்பு என்றும் மகத்தானதாகவே இருக்கும். வானொலி ஒலிக்கும் இடமெல்லாம் அறிவியல் விழிப்புணர்வு மலர்கிறது. அறிவியல் விழிப்புணர்வு மலரும் இடமெல்லாம் முன்னேற்றமான சமூகம் உருவாகிறது.

இது செயற்கை நுண்ணறிவு யுகம். மனிதனை விட இயந்திரங்கள் அறிவு கூர்மை மிக்கதா உள்ளது. மனித குலம் தன் இருப்பை தக்க வைக்க தன் அறிவாற்றல் திறன் மூலமாக இயந்திரங்களை விட வேகமாக முன்னேறணும். எதெல்லாம் அறிவை வளர்க்கிறதோ அதற்கு நேரம் ஒதுக்கி, எதெல்லாம் சிந்தையை சிதைக்கிறதோ அதை அகற்றினால் நாம் அனைவரும் வளமாக வாழலாம். அறிவை வளர்ப்பதில் வானொலி மிக முக்கிய பங்காற்றுது. இன்று நம்ம கைபேசியில் நியூஸ் ஆன் ஏர் ஆப் செயலி மூலம் சென்னை முதல் சியாட்டில் வர ஆகாசவாணியின் நிகழ்ச்சிகளை இலவசமாக கேட்கலாம். இதை பயன்படுத்தி பயன்பெறுங்க. மீண்டும் நேயர்கள் அனைவருக்கும் ஆகாஷ்வாணி சார்பில் தேசிய ஒலிபரப்பு தின நல்வாழ்த்துக்கள்.

0: மாறும் ஊடகக்களம், வானொலிக்கு வளநிலம், தேசிய ஒலிபரப்பு தின சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி. பங்கேற்ற வானொலி நிலையங்கள் சென்னை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, நாகர்கோவில், ஊட்டி, கொடைக்கானல், திருச்சிராப்பள்ளி, புதுச்சேரி, மதுரை, காரைக்கால், தூத்துக்குடி மற்றும் தர்மபுரி வானொலி நிலையம். அமைப்பில் உதவி லக்ஷ்மி. நிகழ்ச்சி அமைப்பு பொன் சந்திரன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால். இனி கேட்கலாம் திரை இசைப்பாடல். சலங்கை ஒளிப்படத்தில்

பாக்கெட்டா பாக்கெட்டா தூமி பாக்கெட்டா பாக்கெட்டா தூமி நாட்டியம் உலகம் சிவனின் தஞ்சம் அவன் பாதமே பங்கஜம் நர்த்தனமே சிவகவசம் நடராஜ பாதம் நவரசம் திரநன.

எஃப்எம் எக்ஸ்பிரஸ். இவ்வறிவிப்பினை தொடர்ந்து 12:10 சிந்தனை அரங்கம், இதயத்திற்கு நெருக்கமான உணர்வு திரை வானொலி. 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகையின் பசுந்தலில் பங்கேற்பவர் செல்வி எம் பிரதீக்ஷா. 12:55 பன்னிசை, 1:00 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் தேன்மழை. 1:55 மெல்லிசை, 2:00 லஞ்ச் பிரேக். முதலில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. இரண்டு லஞ்ச் பிரேக்கில் மயிலாடுதுறை JKR பாலி கிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள். திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பொதுநல மருத்துவர் டாக்டர் ஜி விவேக் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 2:30 திருவாரூர் VK ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலின் டாக்டரிடம் கேளுங்கள். 3:00 திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் LSE. 3:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் LSE. 4:00 அறிவோம் நம் உரிமை, நுகர்வோர் நலம் குறித்து நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் திருத்திரை.

0: கூண்டி வழக்கறிஞர் வி. சுரேஷ் அவர்கள். மாலை 5 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் பாட்டிக்கெண்ண போட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. 5:15 அலையோசை. 5:30 விளக்கேற்றும் வேலை. 6 மணிக்கு பன்னிசை. 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு. மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. சிறுநீரக நோய் தடுப்பு மற்றும் பாதுகாப்பு குறித்து விளக்கம் அளிக்கிறார் நாகப்பட்டினம் சிறுநீரக சிகிச்சை மருத்துவ வல்லுநர் டாக்டர் ஜி. நித்யா அவர்கள். 6:45 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் இசை தூரிகை. 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் பருத்தியில் நோய் மேலாண்மை. காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண்மை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் உதவி பேராசிரியர் சண்முகப்பிரியா அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. 8 மணிக்கு காற்றில் வரும் கானம். 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று. 8:30 திருவாரூர் சீமாட்டி சில்சின் காற்றில் வரும் கானம். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை. காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இன்சொல் அமது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு. மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 10 மணிக்கு இரவும் மலரும். 11 மணிக்கு காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். கேட்டது FM எக்ஸ்பிரஸ்.
1: தெவிட்டாத தெல்லமுதாய் தமிழோசை.
2: நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தே.
3: தெய்வீக ராகங்களாய் தமிழிசை.
1: தமிழ் மணக்கும் பாடல்களாய் திருமுறை.
3: செவி இனிக்கும் நாள்தோறும் இருமுறை.
1: காரைக்கால் பண்பலையில் ஒவ்வொரு நாளும் பிற்பகல் 12:55
3: மாலை 6 மணிக்கும்
1: இன்னிசையாய் உலாவரும்
3: பன்னிசை.
0: நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: சிந்தனை அரங்கம். காட்சி தரும் ஊடகங்கள் கண்ணை கவரும், காற்றில் வரும் வானொலியோ நெஞ்சை கவரும். இந்த வரிகள் அழகாக இருக்குல்ல. இன்னைக்கு இருக்கிற இந்த நவீன உலகத்துல நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக விதவிதமான காட்சி ஊடகங்களும் டச் ஸ்கிரீன் மொபைல் போன்களும் பெருகிடுச்சு இல்லையா? ஆனாலும் எந்த காட்சியும் இல்லாமல் ஒளியை மட்டுமே வைத்து கொண்டு பல கோடி மக்களின் இதயங்களை ஆளுகின்ற ஒரு அற்புதம்தான் வானொலி. கண்ணுக்கு திரையே இல்லாமல் கேட்கும் மனிதர்களின் மனதிற்குள் கற்பனை திரையை விரிக்கும் விந்தையை வானொலி நன்றாகவே அறிஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இல்லையா? கண்கள் பார்க்க தேவையில்லை, ஆனால் காதுகளின் வழியே ஒட்டுமொத்த உலகையும் நம் கண்ணெதிரே கொண்டு வந்து நிறுத்தும் இந்த வானொலி. இந்த வானொலியோட இந்த சிறப்பான நாளில் நம்ம வந்து ப்ராட்காஸ்டிங் டே செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த ஒரு நல்ல நாளில் இன்றைக்கி சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் இதயத்திற்கு நெருக்கமான உணர்வு திரை வானொலி இந்த தலைப்பில் பேசலாம். அழையுங்கள் 0436823123121 அல்லது 299948 அல்லது 299958 இந்த எண்களில். நிகழ்ச்சியில் நேர்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல நேர நேயர் என்ன சொல்ல போகிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: அரியலூர் மாவட்டம் தேவனூர் ஜோதிலட்சுமி.
0: தேவனூர் ஜோதிலட்சுமி, முதல் நேரா வந்திருக்கீங்க, சொல்லுங்க.
1: ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது பாத்தீங்கன்னா, என் உடலுக்கு உணவுகள் எப்படி சக்தியை தருதோ அது போல என் மனசுக்கு தேவையான உணர்ச்சி பூர்வமான ஒரு ஊட்டச்சத்தை தருதுல இந்த வானொலிக்கு நிகர் வானொலி தான். என் வாழ்க்கையில என்னை சுத்தி யாருமே இல்லாத சூழ்நிலைகள்ல பாத்தீங்கன்னா, ஒரு மெல்ல

0: தனிமை வந்து என்ன ஒட்டிக்கும். அப்போது நிறைய மன அழுத்தங்கள், தோல்விகள், துன்பங்கள் தந்த வழிகள் எல்லாம் ஒரு சேர என்ன மனச்சோர்வுக்குள்ள தள்ளி விரக்தி உணர்வை ஏற்படுத்திய போது என் தனிமை பசிக்கான அறுப்புகள் விருந்தாக இருந்து என் மனசுக்கு தேவையான ஆறுதலையும் அரவணைப்பையும் புத்துணர்ச்சியையும் கொடுத்து என்னை உயிர்ப்போட வாழ வைக்கிற ஒரு அன்னையாக இருக்குது இந்த கம்பி இல்லாத காற்றலை ஒளி ஊடகம்.
1: சூப்பரா சொல்லியிருக்கேன்.
0: இந்த வானொலிகள்ல ஒலிக்கும் பாடல்கள், நல்வழி சிந்தனைகள் எல்லாம் என் மனபாரத்தை இறக்கி வைக்கும் தாய்மடியாக, என் சோகத்தை போக்கும் அருமருந்தாக, எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாத மனதை லேசாக்கும் மருந்தாகவும் அப்பவும் இப்பவும் எப்பவும் என் அருகிலேயே இருக்கும் என்னுடைய வானொலி. என் பலவீனங்களை போக்கி தாழ்வு மனப்பான்மையை கலைந்து தன்னம்பிக்கை உள்ளவளா ஒரு பக்குவப்பட்டவளாகவோ என்னை சுற்றின்னு இருக்கிற நிறைய பேருக்கு ஒரு விழிப்புணர்வு தகவல்களை சொல்லி தருபவளாக என்னை மாத்திச்சு இந்த வானொலி. அதாவது சுருக்கமா சொன்னா, காதுகளுக்கு விருந்தளித்து அறிவுக்கு தீனி போட்டு என்னை போல கிராமத்து பெண்களுக்கு உற்ற ஒரு தோழியாக விளங்குவது எதுன்னா அது வானொலி தான்.
1: சூப்பர்மா,
0: நன்றி.
1: நன்றிம்மா. அதாவது நம்ம ஒரு டிவி பார்க்குறோம், இல்லை ஒரு ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவோ ஏதோ ஒரு டச் ஸ்க்ரீன் மொபைல் ஃபோனை வச்சு ஏதாவது ஒரு காட்சிகளை நம்ம பார்க்குறோம், நம்ம நேரத்தை நம்ம செலவிடுறோம் அப்படிங்கும்போது அந்த காட்சிக்குள்ளார நம்முடைய மனதானது போயிடும். அதுக்கு பிறகு நம்ம வேறு எதுவும் கற்பனையாக நம்ம எதுவும் பார்க்க முடியாது, நம்ம கண்கள் பார்க்குறத நம்ம பார்ப்போம் இல்லையா. ஆனால் அந்த வானொலி அப்படிங்கிறது வந்து ஒரு கற்பனையை வந்து நமக்கு ஊட்டுது அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். நேர்கள்லாம் ரொம்ப இதயபூர்வமாக பேசுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கேட்க மட்டும்தான் செய்வோம். அப்போ வந்து அந்த கேட்கும் பொழுது நமக்குள்ளார நிறைய இமேஜினேஷன், நமக்குள்ள நிறைய கற்பனைகள்லாம் தோன்றும் இல்லையா. நம் ஒரு பாடல் கேட்கும்போது நம்மளே ஒரு ஹீரோயினாக கூட நம்ம நினச்சிக்கலாம், ஹீரோவாக கூட நம்மளை நினச்சிக்கலாம். அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசும்போது அதை நம்மளை வச்சு நம்ம அதை இமேஜின் பண்ணிக்கலாம். நம்மளோட கற்பனை நம்ம வந்து அந்த வானொலி என்ன கொடுக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய கற்பனைகளை வந்து நம்ம வளர்த்திக்கிட்டே போகலாம். அது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும். அது எப்படி உணர்வு பூர்வமாக எப்படி சொல்கிறது அப்படிங்கிறது தெரியல. நேர்கள் நிறைய பேர் வருவாங்கன்னு நினைக்கிறாங்களா, என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். அடுத்த நேயர் வணக்கம். அடுத்த நேயர் சிந்தனை அரங்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: கடலூர் மாவட்டம் பெண் கரும்பூர் நேரு.
1: ம், சொல்லுங்கள்.
2: வானொலி நேயர் என்பதில் நான் பெருமைப்படுகிறேன். அதாவது மேடம், எத்தனையோ ஊடகங்கள் இருந்தாலும் வானொலியில் பாடல் கேட்கும் போது செவிக்கு விருந்து கிடைக்கிறது. இன்னைக்கு நான் ஒரு சோகத்தில் இருந்தால் கூட ஒரு பாடலை கேட்கும் போது அது வானொலியை கேட்கும் போதுதான் எனக்கு ரொம்ப ஆனந்தத்தை தருகிறது. நீங்க எத்தனையோ பண்ணீங்க, நான் வந்த என்னை வந்து யாருமே வானொலி நேயர் என்று நான் பத்திரிகையிலும் சரி எங்கேயும் சரி நான் வானொலி நேயர் என்றுதான் நான் போட்டுக்கொள்வதில் நான் பெருமைப்படுகிறேன். என்னை நிறைய நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்தியதே அந்த வானொலி தான். இன்னைக்கு ஏகப்பட்ட நண்பர்கள் கிடைத்தது காரணம் எது என்று சொன்னால், இந்த நட்பு பாலத்தை உருவாக்கியதே வானொலி என்பதில் நான் பெருமைப்படுகிறேன். அந்த அளவுக்கு ஒரு நட்பை உருவாக்கி என்னையும் உறவுக்குள் ஒரு நல்ல நண்பர்களை என்னை உருவாக்கி கொடுத்ததே இந்த வானொலி என்பதே நான் பெருமைப்படுகிறேன் மேடம்.
1: நன்றி, நன்றி.
2: எத்தனையோ பேர் இன்னைக்கு வானொலிக்கு அதிகமா கேட்கக்கூடிய இன்னைக்கு நம்ம காலை பண்பலியில் கூட நீங்க பாத்தீங்கன்னா நிறைய நிகழ்ச்சிகளை கேட்கறதுலே ரொம்ப அது ஆனந்தமா அடையுது.
1: இன்னைக்கு
2: பாத்தீங்கன்னா எல்லா மலர் நின்றவையாக இருக்கட்டும், அங்க இந்த இரவு நேரத்துல போடுகின்ற
1: இரவு மலரும்
2: பாடலாக இருக்கட்டும், ஆனந்த அளவு இரவு நேரத்துல அந்த பாடல் எல்லாம் கேட்கும் போது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது மேடம். மேன்மேலும் வளர இவருடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேடம்.
1: நன்றி, நன்றி.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: வந்தாச்சு உங்கள் PSR தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
7: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
6: PSR தங்க மாளிகை காரைக்கால். வந்தாச்சு உங்கள் PSR தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
7: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
6: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி

0: ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: நேர்லி நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சுளை மற்றும் இதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
2: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
3: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
2: ஜிஎல் மருத்துவமனை
3: காரைக்கால்.
1: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும்.
4: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
5: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
4: விபிஎன் கண் மருத்துவமனையும்
6: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
7: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர்
8: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: நாளை மாலை 5:30 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர்.
9: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
10: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே.
1: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் சொல்லமுது.
11: வீட்டு உபயோக பொருட்கள்
12: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
13: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம்.
14: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
15: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
16: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन-जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
4: தங்க நகை எடைக்கு பில்லு இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
5: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் துள்ளி வரும்
6: பாட்டு.
5: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
7: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
5: நாளை 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் எய்ம்ஸ் அமுது தார்பாய்கள் கிரீனெட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
8: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
5: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
5: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம். இன்னைக்கு சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில இதயத்திற்கு நெருக்கமான உணர்வு திரை வானொலி இந்த தலைப்புல பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேரம் நாம சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்.
10: என்றும் என்பால் பாசம் கொண்ட தங்கைக்கு வணக்கம். கும்பகோணம் டிஎஸ் பாலு.
5: சொல்லுங்க.
10: இப்ப நீங்க இந்த திரைசை பாடல் போட்டீங்களா, அந்த பாட்டு வந்து கேட்கறப்ப அந்த வானொலியில பேட்டரி ரேடியோ வச்சுட்டு கிட்டத்தட்ட 43 வருடம் ஆகுது. தாராசுரம் அந்த அரசராஜர் வந்து பாடத்துல வந்து அந்த மணல்ல வந்து படுத்துட்டு கேட்ட பாடல் அது. உங்களை மேலாம் வந்து கேட்கறப்ப வந்து ஒரு சகோதரி கிட்ட நிறைய பேர் சொல்லலாம் எல்லாருமே உங்களை போட்ட எல்லோருமே வந்து ஒவ்வொரு வந்து ஒரு நவரசம் மாதிரி. அனைவருக்கும் என் தலைதாழ்ந்த வணக்கம். தங்கைகளுக்கு நன்றி.
5: நன்றி. நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேயர் வணக்கம்.
11: ஆமா
5: வணக்கம்.
11: ஹலோ வணக்கம்.
5: வணக்கம் சொல்லுங்க, யாரு எங்க இருந்து பேசுறீங்க?
11: காட்டுமன்னார் கோயில் இருந்து கா குளஞ்சியப்பன்
5: சொல்லுங்க.

0: இதயத்திற்கு நெருக்கமான உணர்வு திரை வானொலி. இது மறுக்க முடியாத உண்மை. அதாவது இன்னைக்கு வானொலின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உருவம் இல்ல ஒரு ஆசிரியர் உண்மையா. அதாவது இப்ப எனக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாது. நான்லாம் படிக்கக்குள்ள பாத்தீங்கன்னா எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா இது வானொலியில பேசணுங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு வந்த பிறகு நிறைய தேடல் உருவாச்சு. தேடல், அதாவது சொல்லுவாங்களா, கட்டணை தூரம் தொட்டனை தூரம் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரம் அறிவுன்னு. இப்ப மணல்ல நோண்ட நோண்ட அது எவ்வளவு நாள் நீர் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இதனுடைய நம்ம இதனுடைய ஈடுபாடுல நம்ம கேட்க கேட்க கேட்க நம்மளுடைய அறிவு திறன் மெருகூட்டுது.
1: கண்டிப்பா.
0: அதே போல பாத்தீங்கன்னா இங்க வர்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா என்னன்னா, இப்ப வந்து நீங்க எல்லாம் காலையில இந்த SMS இந்த மாதிரி இதெல்லாம் போடுறீங்கல்ல, அப்ப எனக்கு எல்லாம் ஆங்கிலத்துல படிக்கவும் தெரியாது எழுதவும் தெரியாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு இதா இருந்தாலும் அந்த நான் எழுதுனா படிக்கிறேன். ரெண்டாவது இந்த வாய்ஸ் மெசேஜ் இதெல்லாம் இருக்கும் இன்னைக்கு அலைபேசியில, நான் அப்படிலாம் இல்ல, அதாவது பிராக்டிக்கலா அனுபவம் வருதுங்க, கையாலேதான் அடிப்பேன். இப்ப அடிக்க அடிக்க பாத்தீங்கன்னா எனக்கு நல்ல இந்த ஒரு ஆங்கிலத்துல வந்து நல்ல ஒரு அறிவு திறன் எனக்கு கூடுதுன்னு தான் சொல்லணும். அதனால இந்த வானொலிங்கிறது நீங்க நம்ம குழந்தைகள் முதற்கொண்டு எல்லாருமே கேட்கலாம். இது யாரும் வாங்க முடியாதுங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது, எல்லாருமே வாங்கக்கூடிய ஒரு எளிய விலைதான். அதனால இந்த வானொலி கேட்டா அறிவு திறன் நிச்சயமும் ஒரு நல்ல ஆசிரியரா எனக்கு இருக்குங்கிறது தானங்க என்னுடைய கருத்து.
1: நன்றி தல்சிலினை அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம் சொல்லுங்க.
2: நண்பர்கள் வணக்கம்மா.
1: வணக்கம் சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: ராஜேந்திரன் மணக்குடி. நல்லா இருக்கீங்களா?
1: நல்லமா இருக்கும், சொல்லுங்க.
2: இந்த நட்பே இந்த நட்பே இந்த நிலை இயக்குனர் நட்பே எனக்கு வானொலி மூலியமா கிடைச்சது. இப்ப பாத்தீங்கன்னா நான் ரிட்டையர்ட் ஆகி வந்தம்மா. அடுத்தாங்க அந்த ஆரம்பித்த காரைக்கால் பண்பலுடைய ஒளிபரப்பு இன்றைய வரைக்கும் எனக்குள்ள போயிட்டு இருக்குன்னு என்னுடைய அழுத்தத்தையும் மன, அதாவது ஒரு பணி ஓய்வு பெற்ற வந்த பிறகு என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்த எனக்கு என்னுடைய கடமைகள் எல்லாம் முடிச்சிட்டேன். முடிச்சிட்டு நிலங்களை சாகு பண்ணி இந்த பேரம் பேச்சு கூட பொழுது போக்குறது. அது பிறகு என் மனைவி என் துணைவியாரு என் கூட சேர்ந்துக்கிட்டாங்க. அப்போ என்னுடைய மன அழுத்தத்தை போக்கி எனக்கு ஒரு நிம்மதியை தரக்கூடிய ஒரு காலையில் இருந்தோட வானொலி நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சிகள் என்னென்ன என்னென்ன தலைப்புல என்னென்ன கொடுக்குறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு இந்த சுற்றுச்சூழல் உணர்வு தந்திரம் காலையில 7 மணிக்கு நம்ம போட்டு விட்டு இருந்தோம் பாத்தீங்கன்னா, அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு தகவலும் கொடுப்பாங்க. இந்த பூமியை எப்படி காக்கணும், நெகிழி பொருள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது, சுற்றுச்சூழலால இன்னைக்கு இந்த பரப்போருடைய 8 வருடங்கள் மிக கஷ்டமான காலம்னு சொல்றாங்க. அப்ப காரைக்கால் பண்பலுடைய சூழல் உணர்வு தணர்வு வந்து அது கொடுக்கும். நீ பூமியை இப்படி காத்தினா உனக்கு இயற்கை இந்த அளவுக்கு கொடுக்கும், காற்று இந்த அளவுக்கு நேசிச்சுன்னா இந்த அளவுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற நீர் நிலம் காற்று மூன்றையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு பொதுமக்கள் ஆகிய உங்க கையில், தனி மனிதன் ஆகிய உங்க கையில் தான் இருக்குது. வானொலி இதை கொடுத்தது. வானொலி வந்து என்னுடைய குடும்ப ஒரு காடுல ஒரு மெம்பர். இந்த காடு அட்டையில எனக்கு ரெண்டு பிள்ளைங்க மூணாவது பிள்ளைங்க எனக்கு காரைக்கால் வானொலி. இந்த வானொலியில வரக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளையும் நான் கேட்பேன், விட மாட்டேன். பொழுதுபோக்கு அதானே, பொழுதுபோக்குன்னு சொல்ல முடியாது, என் அறிவை மேம்படுத்த கொள்ளக்கூடியது. இந்த அறிவை மேம்படுத்தி இன்றைக்கு ஒரு பொழுதுபோனக்கு ஒரு காலத்துல பல விஷயங்கள் நான் இருந்தாலும் இந்தியா முழுக்க சுத்தி வந்தேன், அங்கேயும் பல விஷயங்களை கத்துக்கிட்டேன். இன்னைக்கு காரைக்கால் வானொலியில் வந்த பிறகு பல விஷயங்களை நான் இந்த அறிவு களஞ்சியத்தின் மூலியமாக ஒரு சிந்தனை அரங்கம், கவிமுற்றம், கவியரங்கம், பாட்டரங்கம் ரெண்டு மணி நேரம் போட்டாங்க வானொலிக்கு. இன்னைக்கு இந்த 2 நாள் 12 வானொலி தமிழ்நாட்டில் 12 வானொலி நிகழ்ச்சிகள் கொடுத்தாங்க பாருங்க. ஒவ்வொரு நிகழ்ச்சி கேட்க கேட்க கேட்க ஆக இப்படி இல்லாம இருக்கு, இப்படி இல்லாம இருக்கு. அப்போ என்னை செம்மைப்படுத்திக் கொள்ள, அதனால என்னை செம்மைப்படுத்தல, நான் 2 பேரும் செம்மைப்படுத்தணும், என்னுடைய அடுத்த தலைமுறையை வளர்க்கணும். அப்ப அந்த வானொலியை ஒவ்வொருத்தரும் கேட்டாங்கன்னா வாழ்க்கையில மேன்மை அடையலாம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்துமா. வானொலிக்கு என்னுடைய மனதார நன்றிமா.
1: சூப்பர் சூப்பர். நிகழ்ச்சியில் நீ அடுத்த நேயர். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சொல்லுங்க, யார் இங்க பேசுறீங்க?
3: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புளம் தெற்குல இருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோம், சொல்லுங்க.
3: அதாவது வானொலி என்பது நம்முடைய இதயத்தோட ஒன்றி இருக்கிறது. நம்முடைய அதாவது காட்சி ஊடகங்கள் வந்து காட்சி திரைகள் வந்து நம்ம வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கணும். இந்த வானொலி என்பது அப்படி அல்ல, நாம் செய்யக்கூடிய வேலையை செய்து கொண்டே நம்ம வானொலியை கேட்டுக்கொண்டே இருக்கலாம்.
1: நம்மளே கற்பனை கோட்டையில மிதக்கலாம்.
3: ஆமா, நம்ம வந்து வேலை பாட்டுக்கு வேலை ஓடும், இது காதால நம்ம கேட்க போறோம். கற்பனையில நம்ம வந்து என்னென்ன செய்யணும் எப்படி

0: செய்யணும் அப்படிங்கிற ஒரு கற்பனையும் நமக்கு ஏற்படும். ஆக அதை பாத்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய வானொலியில வரக்கூடிய அத்தனை நிகழ்ச்சிகளுமே இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கு வந்து இளைஞர்களாக இருந்தாலும் வயதானவர்களா இருந்தாலும் மற்ற யாராக இருந்தாலும் அவர்களுக்கு வந்து ஒரு உந்து சக்தியாக தான் இருக்குது அத்தனை நிகழ்ச்சியுமே. ஆக வானொலி என்பது இன்றைக்கு வந்து எல்லாரும் கேக்குறாங்க. நான் இந்த எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா 20 அத காலையில 6 மணிக்கு போட்டேன்னா 11 மணிக்கு தான் நான் வானொலியை நிப்பாட்டினேன். ஆக அனைத்து வானொலிகளையும் நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஆக வானொலி என்பது மிக சிறந்த சாதனம், அதை எல்லாரும் கேட்கணும் மேடம். நம்ம வந்து ஒரு இயற்கையான ஒரு சூழலை உருவாக்க வேண்டுமானால் நம்முடைய வானொலியை கேட்கணும். நம்முடைய வானொலி என்பது நல்ல மருத்துவ குறிப்புகளை சொல்லுகிறது, நல்ல சிந்தனைகளை சொல்லுகிறது. அனைவரும் வானொலி கேட்போம். வானொலி நிலையத்திற்கு வாழ்த்துக்கள். நன்றி.
1: நன்றி நன்றி. கண்களால் பார்த்து ரசிக்கும் எத்தனையோ திரைகள் இன்னைக்கு நம்ம கண் முன்னே இருந்தாலும், ஆனால் காதுகள் வழியே இதயத்தை தொட்டு நம்ம வேறொரு உலகத்திற்கு அழைத்து செல்லும் மாயாஜலம் இந்த வானொலிக்கு மட்டுமே சொந்தம் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா. நிகழ்ச்சியில் நீங்க அடுத்த நேயர் என்ன சொல்ல போறாங்க கேட்கலாம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம். சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் பாபுராஜபுரம் முகமது இக்பால்.
1: சொல்லுங்க.
2: அனைவருக்கும் இனிய தேசிய ஒலிபரப்பு தின வாழ்த்துக்கள். ரேடியோங்கிறது ஒரு விஞ்ஞானத்துடைய அற்புதமான கண்டுபிடிப்புமா. அது வந்து ரேடியோ வந்து எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் போய் சென்று அடையுதுங்க. உதாரணமா நம்ம வேலை பார்த்துக்கிட்டு தான் டிவின்னா நம்ம அதே டிவி பார்த்து வேற வேலையே செய்ய முடியாதுங்க. ரேடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம பொதுவா தலைவர் தொழிலாளி முடித்திருத்தும் கடை ஹோட்டல்ஸு அது மாதிரி தொழிலாளர் உள்ள இடத்துல எல்லாம் ரேடியோ உபயோகப்படுத்துறாங்க. அதே போல
1: அந்த வேலை பழு தெரியாம இருக்கும் இல்லையா, கேட்டுட்டே நம்ம வேலை செய்யும் போது.
2: ஆமா. அதே போல பள்ளி மாணவர்களுக்கும் ரொம்ப உதவிகரமா இருந்துச்சுங்க. பட்ஜெட்ல கல்வி ஒளிபரப்பு தனியா ஒளிபரப்புறாங்க. அது மாதிரி விவசாயிகளுக்கும் விவசாயம் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி ஒளிபரப்புறாங்க. அது மாதிரி இல்லத்தரசிகளுக்கு சமையல் குறிப்பு போன்ற ஒளிபரப்புறாங்க நிகழ்ச்சிகள். மருத்துவத்துறையில இருந்து டாக்டர் வந்து நேரடி ஒளிபரப்பு மூலம் நம்மளுக்குள்ள என்னென்ன நோய் இருக்கோ அதை கேட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி அதை பத்தி ரேடியோ ரொம்ப பயன்படுது. காரைக்கால நல்ல உன்னதமான சேவை செஞ்சு வருது. தொடர்ந்து சேவை செய்வதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
1: நன்றி. நேர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் திருவாரூர் சீமாட்டி சில்ஸ்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
1: நேர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உளங்கனிந்த நல்வாழ்த்துக்கள். வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே. எண்ணில் அடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: வந்தாச்சு உங்கள் PSR தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
7: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
6: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
6: வந்தாச்சு உங்கள் PSR தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
7: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
6: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம். இன்னைக்கு சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில இதயத்திற்கு நெருக்கமான உணர்வு திரை வானொலி இந்த தலைப்புல பேசிட்டு இருக்கோம். நேர்கள்லாம் ரொம்பவே உணர்வு பூர்வமா பேசிட்டு இருக்கிறாங்க நிகழ்ச்சியில. நேம் அடுத்த நேரம் நாம சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம், நான் கோவையில் இருந்து ராஜேஷ்.
0: சொல்லுங்க.
1: இன்னைக்கு தேசிய ஒலிபரப்பு நாள், காரைக்கால் வானொலியில பேசுறதுல ரொம்ப சந்தோஷம்.
0: இதான் முதல் முறையா காரைக்கால் பண்பலைக்கு பேசுறீங்களா?
1: இல்ல மேடம், நான் பேசிருக்கேன், ஏன்னா ரொம்ப நாளாயிடுச்சு. ரொம்ப சிறப்பான ஒரு நாள் இல்லையா? வாழ்த்துக்கள் உங்களுக்கும். வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
1: அதாவது வானொலிங்கிறது மேடம் ரொம்ப உயரமான ஒண்ணு. என்ன பொறுத்த வரைக்கும் நான் பார்வை இல்ல, நான் சிறிய வயதுல இருந்தே நான் கேட்டு வளர்ந்தது ஃபுல்லா வானொலி தான். 40 வருடங்களுக்கு

0: மேல வானொலி கேட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் வானொலி ஒலிக்காத நாள் என்னுடைய வீட்டுல இல்லைன்னு சொல்லணும். ஒருவேளை என்னுடைய வீட்டுல வானொலி ஒலிக்கிறேன்னா இன்னைக்கு நான் இந்த உலகத்துல இல்லைன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு வானொலி வந்து என்னுடைய கூட ரத்தத்துல கலந்த ஒண்ணு மேடம். பல பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள், பலதரப்பட்ட உண்மையான தகவல்கள், இன்னைக்கு பல இடங்கள்ல நம்மள மாத்தக்கூடிய மாயமான தோற்றங்கள் வரும்போது உண்மையான தகவல்களை உடனுக்குடன் கொடுக்கிறது, பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை அள்ளி வழங்குறதுல நம்ம வானொலிக்கு நிகர் எதுவுமே கிடையாது மேடம். அதுல சிறப்பா இன்னைக்கு சிட்டலை வரிசையெல்லாம் முந்தி இருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்போம். இப்ப இணையதளம் வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, இப்ப நான் கோயம்புத்தூர்ல இருந்து காரை வானொலி கேட்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு வானொலியோட அட்வான்டேஜ் மிக சிறப்பா இருக்கு. அதனால இன்னைக்கு இந்த நாள்ல உங்க எல்லார்கிட்டையும் பேசுறதுக்கும் நம்ம வானொலி நண்பர்கள் எல்லார்கிட்டையும் நான் உலக வானொலி தின வாழ்த்துக்களை நம்ம ஆர்ஜி எல்லோருக்கும் தெரிவிச்சுக்கிறேன் மேடம்.
1: நன்றி நன்றி.
0: தொடர்ந்து நேயர்கள் வந்துகிட்டே இருப்பாங்க, அதனால விரைவா முடிச்சுக்கிறேன்.
1: நன்றி நன்றி சார்.
0: தேங்க்யூ மேடம். தேங்க்யூ.

0: இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம். இன்றைக்கி சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் இதயத்திற்கு நெருக்கமான உணர்வு திரை வானொலி இந்த தலைப்பில் பேசிகிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் இனியும் அடுத்த நேரம் நாம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம் மேடம். நான் சிவபுரம் சோமசுந்தரம் பேசுகிறேங்க.
0: ம், சொல்லுங்க.
1: அதாவது வானொலி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வயலும் வாழ்வும் சாயந்தரம் நேரத்தில் நிறைய இங்கே வந்து கேட்பாங்க. ஏன்னா விவசாயம் சார்ந்த இது, அதே மாதிரி வானிலை மாற்றம் என்ன அப்படிங்கறத கேட்பாங்க. நாளைக்கு விதை விதைக்கிறது, இந்த மாதிரி உரம் போடுறது, மழை எப்படி வருது, அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி.
0: சரி, உங்களுக்கு எப்படி இதயத்திற்கு நெருக்கமான உணர்வு திரையா வானொலி இருக்கு?
1: ஆமா, உண்மையிலேங்க, நாங்க சின்ன வயசுல பாட திரை செய்தாங்க அதிகமா கேட்போம். ஆனா அதுல வந்து கிராமிய கலைகள்ல வந்து இந்த நாட்டுப்புற பாட்டு, இந்த இதெல்லாம் வந்து நிறைய கேட்பாங்க இங்க கிராமத்துல. இந்த வயல்ல இந்த நாத்து நடுற பாட்டு, இதெல்லாம் வந்து அந்த கிராமிய கலையில போடுவாங்க டெய்லி. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அதே மாதிரி கால்நடை வளர்த்தல், மீன் வளர்ப்பு, இது மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகள் வந்து கிராமப்புறத்துல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு பேருதவியா இருக்குங்க.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில நீ மடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க. யார் இங்க பேசுறீங்க?
2: மேட்டுப்பாளையம் நாகராஜன்.
0: சொல்லுங்க.
2: வானொலி மேடம், எனக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு படத்தை பார்த்துக்கிட்டோ இல்ல ஒரு புக்கை படிச்சுக்கிட்டே வியாபாரம் பண்ண முடியாது. இந்த வானொலியை நான் கேட்டுக்கிட்டே வியாபாரம் பண்றதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம வியாபாரம் ஓடிடுது. வர்றவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை

0: எப்ப பார்த்தாலும் ஒரு சந்தோஷமாவே முகத்தை மகிழ்ச்சியாவே வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி கிடைக்குது வானொலினால. இல்லையா நீ பாட்டு சிரிச்சுட்டே ஜாமம் வைக்கிற அப்படின்னா வானொலி கேட்டுட்டு நான் கொடுத்துட்டு இருப்பாங்க. நடக்கிற நிகழ்ச்சி இல்ல ஏதோ ஒரு நகைச்சுவை ஏதோ ஒன்று வர்றப்ப அதை கேட்டு செஞ்சுட்டுமா ஒரு நேயர்கள் பேசுறப்ப கூட சிரிப்பு வரும் டாக்குன்னா அதை வந்து சிரிச்சுட்டா ஜாமம் வைப்பேன். அதனால ஒரு சந்தோஷமாவே ஜாமம் கொடுக்கறதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கு. எந்த ஏமாந்தாலும் செய்ய முடியாது. நன்றி மேடம்.
1: நன்றி. நிகழ்ச்சியில நீயும் நிறைவான நேயர் வணக்கம்.
2: ஹலோ
1: வணக்கம். சுருக்கமா உங்களோட நிறைவான நேரம் வந்திருக்கீங்க, சுருக்கமா சொல்லுங்க. சொல்லுங்க.
2: நான் வானொலி கிட்ட 30 வருஷத்துக்கு மேல கேட்டுக்கிட்டு இருக்கேன். எத்தனையோ பிறகு என் மனதுக்கு காயம்பட்ட மனதுக்கு மருந்து போட்டது எனக்கு இருந்தது வானொலி தான். ஏன்னா நான் உண்மை பொழுதுபோக்காக இல்லை, நல்ல நல்ல கருத்துக்கள் நல்ல நல்ல பயனுள்ள சேவைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த வானொலி நான் உயிர் உள்ள வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். என் உயிரே வானொலி தான்.
1: நன்றி. நன்றி. தொழில்நுட்பங்கள் எவ்வளவு மாறினாலும் வேலை செய்து கொண்டே கேட்கக்கூடிய சுகமான சுமையற்ற ஊடகமாக இந்த வானொலி மட்டுமே இருக்கு இல்லையா? முகத்தை காட்டாமல் வெறும் குரலால் மட்டுமே நம்மை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கும் வானொலி என்றுமே ஒரு அழியாத காவியம்தான். இது வெறும் பொழுதுபோக்கு கருவி அல்ல, நம் மனதோடு இணைந்த இதயத்திற்கு நெருக்கமான உணர்வு திரை என்று சொல்வது மிகையானது அல்ல. இன்னைக்கு சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் 11 நேயர்கள் பங்கெடுத்து கொண்டாங்க. பங்கெடுத்து கொண்ட அனைத்து நேயர்களுமே இதயத்திற்கு நெருக்கமான வானொலியை வந்து ரொம்பவே இதயபூர்வமாக சொன்னாங்க. பங்கெடுத்து கொண்ட நேயர்களுக்கும் பங்கு பெற முயற்சி செய்த நேயர்களுக்கும் பண்பலின் சார்பாக நன்றியும் பாராட்டுகளும். நிறைவு பெறும் நிகழ்ச்சி சிந்தனை அரங்கம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் இளைஞர்களின் எதிர்காலம் மற்றும் நலனே முக்கியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மக்களுக்கு நம்பகத்தன்மையான செய்திகள் மற்றும் தகவல்களை வழங்குவது தற்போது டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அமெரிக்கா சவுதி அரேபியா இடையே வளைகுடா நாடுகளுக்கான அணுசக்தி திட்டத்தை உருவாக்கும் வகையிலான முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாஹத் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் இளைஞர்களின் எதிர்காலம் மற்றும் நலனே முக்கியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நீட் வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக விரைவு நீதிமன்றம் அமைத்து குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான நடவடிக்கைகளை எடுக்க அலுவலர்களுக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்துவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். மாணவர்கள் நலனுக்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை தொடங்க முயன்றார். அப்போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் மற்றும் மாணவர்கள் போராட்டம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். கேள்வி நேரத்தின் போது மற்ற விஷயங்கள் குறித்து விவாதிக்க அனுமதி அளிக்க முடியாது என்று அவைத்தலைவர் கூறினார். நீட் உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க அரசு தயாராக இருப்பதாகவும் திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டார். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை இன்று கூடிய போது அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அசாம், குஜராத், ஹிமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துக் கொண்டார். மழை வெள்ளத்தால் இப்பகுதிகளில் விவசாய நிலங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் மீட்புப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவைத்தலைவர் கூறினார். பின்னர் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்.

0: வலியுறுத்தி அமளியில் ஈடுபட்டனர். இந்த விவகாரம் குறித்து விவாதிக்க அரசு தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறினார். இருப்பினும் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டு மக்களுக்கு நம்பகத்தன்மையான செய்திகள் மற்றும் தகவல்களை வழங்குவது தற்போது டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் வளர்ச்சி மற்றும் மக்களுக்கு அறிவு சார்ந்த தகவல்களை வழங்குவதிலும் ஒற்றுமை உணர்வை ஏற்படுத்துவதிலும் பொது ஒலிபரப்பு சேவை வழங்கி வரும் நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றுவதை எடுத்துரைக்கும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எழுத்தறிவை மேம்படுத்துவதிலும் சுகாதார விழிப்புணர்வை ஏற்படுத்துவதிலும் விவசாயிகளுக்கு வேளாண்மை குறித்த தகவல்களை வழங்குவதிலும் பொது ஒலிபரப்பு சேவை நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் முதல் முதலாக ஒலிபரப்பு சேவை தொடங்கப்பட்ட நாளை நினைவு கூறும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுவதாகவும் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே மக்களுக்கு தேவையான பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளோடு பல்வேறு முக்கிய தகவல்களையும் வழங்குவதில் ஆகாஷ்வாணி முக்கிய பங்கு வகிப்பதாக சென்னையைச் சேர்ந்த வானொலி நேயரும் பட்டய கணக்காளருமான திருமதி புவனேஸ்வரி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: ஜூலை 23 ஒரு வருஷமும் நம்ம நேஷனல் பிராட்காஸ்டிங் டேவை செலிப்ரேட் பண்றோம். 1927 இதே நாள்ல மும்பைல இருந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிராட்காஸ்டிங்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் 1936 ஆல் இண்டியா ரேடியோ ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு காலகட்டத்துல செய்திகளை தெரிஞ்சு கொள்றதுக்கு, பாடல்களை கேட்கறதுக்கு, விவசாய தகவல்களை அறிந்து கொள்வதற்கு, மாணவர்களுடைய கல்வி செய்திகள், உடல்நல விழிப்புணர்வு, இது எல்லாவற்றுக்கும் வந்து ரேடியோ தான் மிக முக்கியமான ஒரு கருவியா வந்து நம்ம யூஸ் பண்ணோம். பட் இன்னைக்கு வந்து நமக்கு எஃப்எம் இருக்கு, பாட்காஸ்ட்னு பல வகையான டிரான்ஸ்பர்மேஷன்ஸ் வந்திருக்கு. ஆனா இதனோட நோக்கம் மட்டும் இன்னும் மாறல. மக்களுக்கு தேவையான நியூஸ் என்டர்டைன்மெண்ட்ஸ் அண்ட் கோஆர்டினேஷனை ரொம்ப சிறப்பா கொடுத்துட்டு இருக்காங்க.
0: தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் நடைபெறும் ஆசியான் மண்டல மாநாட்டில் உரையாற்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இதனை தெரிவித்தார். கடல்சார் பாதுகாப்பில் இந்திய பெருங்கடல் பகுதியில் உள்ள நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். இலங்கை, பிலிப்பைன்ஸ், ஜமைக்கா, மியான்மர், வெனிசுலா, ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளின் இயற்கை பேரிடரின் போது இந்தியா உதவி அளித்துள்ளதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். சுதந்திர போராட்ட வீரர் லோக்மானிய பாலகங்காதர திலகர் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய பாலகங்காதர திலகர் மக்களிடையே தேசப்பற்றை ஊட்டியதாக கூறியுள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை உலகறிய செய்த அவர் சகோதரத்துவ உணர்வை மக்களிடையே ஏற்படுத்தியதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். பாலகங்காதர திலகரின் படைப்புகள் மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் வகையில் உள்ளதாக திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில், சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதனை அடைந்தே தீருவோம் என்று முழக்கமிட்ட பாலகங்காதர திலகரின் நாட்டுப்பற்று இப்போதும் ஊக்கமளித்து வருவதாக தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இளைஞர்களுக்கு தேசப்பற்றை ஊட்டியதில் பாலகங்காதர திலகரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள பதிவில், பாலகங்காதர திலகரின் படைப்புகள் மற்றும் சமூக சீர்திருத்த செயல்கள் நாட்டின் பாரம்பரியத்தை பறைசாற்றியதாக தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை தூண்டுவதாக இந்தியா குற்றஞ்சாட்டியுள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நடைபெற்ற விவாதத்தின்போது இதனை தெரிவித்த ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி

0: திரு ஹரீஷ், ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று திட்டவட்டமாக கூறினார். இந்தியாவின் சில பகுதிகளை பாகிஸ்தான் ஆக்கிரமித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். சிந்து நதிநீர் பிரச்சினை குறித்து பேசிய திரு ஹரீஷ், எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை பாகிஸ்தான் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அசாமில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 41 அதிகரித்துள்ளது. தொடர் மழை காரணமாக 640,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அடுத்த 3 அசாமில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா சவுதி அரேபியா இடையே வளைகுடா நாடுகளுக்கான அணுசக்தி திட்டத்தை உருவாக்கும் வகையிலான முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இந்த அணுசக்தி ஒப்பந்தம் மூலமாக சவுதி அரேபியாவின் அணுசக்தி திட்டத்தில் அமெரிக்க நிறுவனங்கள் பெருமளவில் பங்கேற்க வழிவகை ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க எரிசக்தி துறை கூறியுள்ளது. இந்த ஒப்பந்தம் அமெரிக்க நாடாளுமன்றத்தின் பரிசீலனைக்கு தற்போது அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாஹத் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். கனடாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அவர் 11-4, 11-8, 11-3 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் டாய்ஸ் ஏ சான் லீயை வென்றார். செர்பியா ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் அஸ்வத் பட்டம் வென்றார். இப்போட்டியின் 9வது சுற்று முடிவில் 7.5 புள்ளிகளை பெற்று அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் இன்று ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் தொடங்குகின்றன. ஆகஸ்ட் 2 வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் நீரஜ் சோப்ரா, மீராபாய் சானு உள்பட 125 பேர் பங்கேற்கின்றனர். இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கிடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ஹராரேயில் மாலை 4:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் இளைஞர்களின் எதிர்காலம் மற்றும் நலனே முக்கியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மக்களுக்கு நம்பகத்தன்மையான செய்திகள் மற்றும் தகவல்களை வழங்குவது தற்போது டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அமெரிக்கா சவுதி அரேபியா இடையே வளைகுடா நாடுகளுக்கான அணுசக்தி திட்டத்தை உருவாக்கும் வகையிலான முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாஹத் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 12:50.
2: இந்த ஆடித்திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
3: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
4: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இனி கேட்கலாம் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
2: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தளிர், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய பசுந்தளிர் நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேட்போமா? ஒரு இரவு தென்னாலிராமன் தனது தோட்டத்துல 2 திருடர்கள் பதுங்கியிருந்ததை கவனித்தாராம். அவர்களை ஏமாற்ற நினைத்த தென்னாலிராமன் தன்னோட மனைவி கிட்ட, திருட்டு வேற எங்க பார்த்தாலும் நடக்குது, நம்மிடம் இருக்கிற தங்க பெட்டிய கிணத்துக்குள்ள போட்டுடலாமா அப்படின்னு உரக்க சொன்னாராம். இதை கவனிச்ச திருடர்கள் என்ன பண்ணாங்கன்னா, கிணற்றுல இருக்கிற தண்ணீரை இறைக்க தொடங்கினாங்களாம். விடியும் வர நீரை இறைத்து கொண்டே இருந்தாங்களாம். விடியற் காலையில பெட்டியை திறந்து பார்த்தா திருடர்களுக்கு அதிர்ச்சியா, வெறும் கல்லு மட்டும் தான் இருந்துச்சா. தென்னாலிராமன் சிரிச்சுக்கிட்டே வெளியே வந்து பார்த்தாராம்.

0: திருடர்களும் வெட்கி போய் ஓடினாங்களாம். இந்த கதை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, புத்திசாலித்தனம் தான் எதையும் வெல்லும் என்று.
1: வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தளி நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்கள இப்ப சந்திக்கலாமா?
0: வணக்கம் பாப்பா.
2: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
2: என் பெயர் எம் பிரதிஷா.
0: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
2: ஐந்தாம் வகுப்பு படிக்கின்றேன்.
0: சரிங்கம்மா, இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
2: மூதரை பாடல் பாட போகிறேன்.
0: எங்க பாடுங்களே?
2: அடக்கம் உடையா அறிவிலர் என்றனி கடக்கம் கருதம் வேண்டாம் அடைத்தலை ஓடு மீன் ஓட ஒரு மீன் வரும் அளவு வாடி இருக்குமம் கொக்கு அவ்வையா. பாடல் பொருள்: மடையில் பாய்கின்ற நீரில் ஓடுகின்ற சிறுமீன்கள் ஓடிக்கொண்டிருக்க கொக்கானது தனக்கு இரையாக கூறிய பெரிய மீன்கள் வரும் வரை அசைவின்றி காத்திருக்கும். அது போல தமக்குரிய காலம் வரும் வரை சிலர் அடங்கியிருப்பார்கள், அவர்களை அறிவில்லாதவர் என்று எண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் பாரதியார் பாட்டு பாட போகிறேன். செந்த விநாடு எனும் போது நிலை என்று தேன் வந்து பாயிருக்கு அதில் உங்கள் தந்தைய நாடென்று சின்ன ஒரு சக்தி பிறக்குதும் காவிரி தென்பெண் பாலாறு தமிழ் கண்ட தொப்பெருமை வகினது மேவி ஆறு பலவோட திருமேனி செய்த தந்தார் கல்வி சிறந்த தமிழ்நாடு புக கம்ப பேசத்து என பல்விதமான சத்திரத்தின் மன பரங்கு வீசும் தமிழ்நாடு வள்ளுவர் தன்னை உலகி நிக்க தந்துவான் புக கொண்ட தமிழ்நாடு நெஞ்சால் சிலப்பதிகாரம் என்ற மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு.
0: சூப்பர் பாட்டு பாடுனீங்க. நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வருங்காலத்துல என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
2: டீச்சர்.
0: எதனால நீங்க டீச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
2: எல்லாருக்கும் கல்வி சொல்லி கொடுக்கணும்.
0: சூப்பர் சங்க பாப்பா, நீங்க வருங்காலத்துல சிறந்த ஆசிரியர் ஆகிறதுக்கு காரைக்கால் குடும்ப சார்பாக வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
1: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களில் மழலை மொழியில் நினைந்தோம்.

0: கேட்டது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
1: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 12:56. இனி கேட்கலாம் பன்னிசை.

0: இயற்கையை நாம் காத்தால் இயற்கை நம்மை காக்கும். சமூக நலனில் அக்கறையோடு உங்கள் காரை பண்பலை 100.3. பண்பலை 100.3 நேயர்களின் கேட்டு ரசிக்கலாம். காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் தேன்மழை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா July 28 வரை மட்டுமே எண்ணிலடங்க ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: தேன்மழை 70-80களின் தெவிட்டாத தேனுமுத கானங்கள். நிகழ்ச்சியில் முதல் பாடல் 3 திரைப்படத்திலிருந்து கே.ஜே. யேசுதாஸ் குரலில், இளையராஜாவின் இசையில் கண்ணதாசனின் வரிகளில். உங்களுக்காக

0: நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம், நாளை மாலை 5:15 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் சிட்டுக்கு ஒரு பாட்டு விளம்பரதார நிகழ்ச்சிகள் கேட்கலாம். பண்பலை 100.3 நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசர், காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ ஷேக்கர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை பூமெக்ஸ்.
4: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் குமுகனம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
5: வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட்.

0: மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வரங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
1: வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: நாளை மாலை 4:30 ஊரும் உறவும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் பிரீஸ்.

தேன்மொழி நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நினைவெல்லாம் நித்யா திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் ஒலிக்கவிருக்கிறது. இசை இளையராஜா, வரிகள் வைரமுத்து.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேர்களே, நமது பண்பலையில் காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸ் வழங்கும் துளிவரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூல் உள்ள மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 இன்சல் அமுதி நிகழ்ச்சி வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் கிரீன்நெட் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.

பண்பலை 100.3 இணைந்து நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் தேன்மழை. நேர்களை இன்று பிற்பகல் 2:05 லஞ்ச் பிரேக்கில் டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பொதுநலன் மருத்துவர் டாக்டர் ஜி விவேக் அவர்கள் பங்குபெறும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி கேட்கலாம். தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இளையராஜாவின் இசையில் கே.ஜே. யேசுதாஸ் எஸ். ஜானகி குரல்களில் புது கவிதை.

0: பண்பலை நேரம் 1:21 தென்மொழி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து எஃபி பக்கத்தில் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ், ஒட்டுண்டன்பட்டி அருள்குமரன், நடுக்களம் லதா செபஸ்டியன், நல்லபெருமாள் சி நல்லபெருமாள், அப்புறம் அமிர்தராயன் கோட்டை பாரிவள்ளல், நந்தகுமார், அமுதா சேகர், ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி. நேர்களை இன்று பிற்பகல் 4 மணிக்கு அறிவோம் நம் உரிமை, நுகர்வோர் நலம் குறித்து நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் திருத்துறைப்பூண்டி வழக்கறிஞர் வி சுரேஷ் அவர்கள். பங்கு பெறவும் பயன்பெறவும் காத்திரங்கள் நேர்களே. இன்று மாலை 4 மணிக்கு அறிவோம் நம் உரிமை நிகழ்ச்சிக்காக பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திலிருந்து. பாடலை எழுதியிருக்காங்க வைரமுத்து, இசையமைச்சிருக்காங்க இளையராஜா, பாடலை பாடியிருக்காங்க ஜென்சியோடு இணைந்து இளையராஜா.

0: அன்பளினூறு புள்ளி மூன்றோடு இணைந்து நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருந்தது காரைக்கால் பியசா தங்க மாளிகை வழங்கிய தேன்மழை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பியசா தங்க மாளிகை. வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது பியசா தங்க மாளிகை காரைக்கால்.
1: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை எடைக்கு பள்ளி இலவசம் எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம் தேன்மழை. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கோழி கூவுது திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை எதிர்வரும் 26 ஞாயிற்றுக்கிழமை காலை 11 அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் அஞ்சலாகும். பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் வரும் ஞாயிறன்று இரவு 8 மீண்டும் அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள் நேர்களே.

0: பண்பலின் ஒரு புள்ளி மூன்றி நேர்களுக்கு கரகல்பிய சத்தங்க மாளிகையின் ஒழுங்கிணைந்த நல்வாழ்த்துக்கள். வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே. எண்ணிலடங்க ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது பிய சதங்க மாளிகை காரைக்கால். பண்பலின் நேர்களுக்கு திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் ஒழுங்கிணைந்த நல்வாழ்த்துக்கள்.
1: ஆடி வந்தாச்சு ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

தென்மொழி நிகழ்ச்சிக்கு எஃபி பக்கத்தில் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. மயிலாடுதுறை ரேவதி நிகர் அஞ்சு ரவிச்சந்திரன், திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, அதம்பார் கலைச்செல்வி, நாகூர் ஏஜேஎம் என் முகமது ஜலீல். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ரயில் பயணங்களில் திரைப்படத்திலிருந்து. டி ராஜேந்தர் இசையில் எஸ் ஜானகி பாடியிருக்காங்க.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். நீட் வழக்குகளை விசாரிக்க விரைவு நீதிமன்றங்கள் அமைத்து குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குவது உறுதி செய்யப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு உரிய தருணம் இது என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட தியாகி சுப்பிரமணிய சிவாவின் 101வது நினைவு தினத்தை ஒட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவருக்கு அஞ்சலி செலுத்தினார். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் இளைஞர்களின் நலனும் எதிர்காலமுமே அரசின் உயர் முன்னுரிமை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதிபட தெரிவித்துள்ளார். நீட் நுழைவுத் தேர்வு தொடர்பான வழக்குகளை துரிதமாக விசாரிக்க விரைவு நீதிமன்றங்கள் அமைத்து குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை வழங்கப்படும் என்றும் சமூக வலைதளத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். இளையோரின் எதிர்காலத்திற்கு ஊறு விளைவிக்க முயல்வோரை அரசு ஒருபோதும் பொறுத்துக் கொள்ளாது என்றும் தெரிவித்தார். மாணாக்கரின் நலன்களை பாதுகாக்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். நீட் விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகளில் எதிர்க்கட்சியினரின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா இன்று கேள்வி நேரத்தை எடுக்க முற்பட்ட போது நீட் மற்றும் மாணவர் போராட்ட பிரச்சினைகளை எதிர்க்கட்சியினர் எழுப்பினர். கேள்வி நேரத்தில் வேறு எந்த விஷயத்தையும் யாரும் பேச அனுமதி அளிக்கப்படாது என்று கூறிய அவைத் தலைவர் நீட் பிரச்சினையில் விவாதத்திற்கு தயார் என்று ஏற்கனவே அரசு உறுதியளித்திருப்பதை சுட்டிக்காட்டினார். அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரினார். ஆனால் எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபடவே மக்களவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே பிரச்சினை எதிரொலித்தது. நீட் பிரச்சினையில் எதிர்க்கட்சியினர் குரல் எழுப்பிய போது பேசிய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, மத்திய அரசு நீட் குறித்த பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருந்தும் காங்கிரஸ் கட்சி நிபந்தனைகளை விதிப்பதாக குறை கூறினார். நீட் தேர்வு விவகாரத்தை அரசியலாக்கக்கூடாது என்று வலியுறுத்திய அவர், இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விரிவான பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்தார். வினாத்தாள் கசிவிற்கு காரணமானவர்களுக்கு கடும் தண்டனை வழங்கப்படும் என்று பிரதமர் உறுதியளித்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே நிபந்தனைகள் விதிப்பதை விட்டுவிட்டு இது தொடர்பான விவாதம் இன்று நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று திரு கிரண் ரிஜிஜு கோரினார். இவ்விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலகும் வரை விவாதம் நடைபெறாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே குறிப்பிட்டார். இதனால் நிலவிய அமளியால் மாநிலங்களவையும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக பலத்த மழை, வெள்ளம், நிலச்சரிவு பேரிடர்களில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உயிரிழந்தவர்களுக்கு மாநிலங்களவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இயற்கை பேரிடர்கள் பெரும் சேதத்தை விளைவித்துள்ளதாக கூறிய அவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் தேசிய பேரிடர் மீட்பு படையினருடன் இணைந்து மீட்பு

0: நிவாரண நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டுள்ளதாக குறிப்பிட்டார். உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அவையில் சிறிது நேரம் மௌனம் அனுசரிக்கப்பட்டது. நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான உரிய நேரம் இது என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். நீட் தேர்வு சமத்துவமின்மையை குறைப்பதற்கு பதிலாக பள்ளிக்கல்வி முறையிலிருந்து பயிற்சி மையங்களுக்கு இடம்பெயர்ந்ததாக குற்றம் சாட்டினார். பள்ளிக்கல்வி சார்ந்த திறன் மதிப்பீட்டிலிருந்து பயிற்சி மைய தேர்வு தொழில்நுட்பங்களுக்கு நீட் தேர்வு சென்றுவிட்டதாகவும் குறை கூறியுள்ளார். மாநிலங்கள் மீதும் அதன் பள்ளிகள் மீதும் அதில் பயிலும் மாணாக்கரின் மீதும் நம்பிக்கை வைப்பதன் அவசியத்தை வலியுறுத்தினார். சுமையை குறைப்பது, வர்த்தக மயமாக்கலை நீக்குவது, மாணாக்கரின் தரத்தை உயர்த்துவது என்ற மூன்று நோக்கங்களுடன் கொண்டுவரப்பட்ட நீட் தேர்வு அதிலிருந்து நீர்த்துவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு திறந்த மனதுடன் இதுகுறித்த விவாதங்களை மேற்கொண்டு நீட் தேர்வை ரத்து செய்வதன் அவசியத்தையும் அவர் எடுத்துரைத்தார். நீட் தேர்விற்கு எதிராக மாணாக்கரை காங்கிரஸ் கட்சி தவறாக வழிநடத்துவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் காங்கிரஸ் தலைமையகத்தின் முன்பு இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அவர், தேச நலன்களுக்கு எதிராக மாணாக்கரை காங்கிரஸ் திசை திருப்புவதாக குறை கூறியுள்ளார். தேசத்திற்கு எதிராக போராடுபவர்களுடன் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி கைகோர்த்து இருப்பதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். நீட் தேர்வுக்கு எதிராக இளைஞர்கள் மாணவர்களின் போராட்டம் தீவிரமடைந்து வரும் நிலையில் முன்னெச்சரிக்கை கருதி சென்னை மெரினா கடற்கரைக்கு செல்ல பொதுமக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. உழைப்பாளர் சிலை முதல் கலங்கரை விளக்கம் வரையிலான அனைத்து நுழைவு வாயில்களும் மூடப்பட்டுள்ளதோடு இரண்டு துணை ஆணையர்கள் தலைமையில் 200-க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமது 3 நாடுகள் பயணத்தின் இறுதிக்கட்டமாக ரொமேனியாவில் இன்று முதல் 2 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். அந்நாட்டு அதிபர் நிக்குசார் டேனுடன் உடனான இருதரப்பு பேச்சுவார்த்தையை அடுத்து பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. குடியரசுத் தலைவர் நாளை இந்தியா ரொமேனியா வர்த்தக மாநாட்டில் உரை நிகழ்த்த உள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சுதந்திர போராட்ட வீரர் தியாகி சுப்பிரமணிய சிவாவின் 101வது நினைவு தினத்தை ஒட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அன்னாருக்கு மலரஞ்சலி செலுத்தியுள்ளார். வந்தே மாதரம் என்ற தேசபக்தி முழக்கத்தின் மூலம் மக்களிடையே விடுதலை உணர்வை விதைத்தவர் தியாகி சுப்பிரமணிய சிவா என புகழாரம் சூட்டினார். தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் அரசு சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் இன்று மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1927 இதே நாளில் வானொலி ஒலிபரப்பு சேவை முதல் முறையாக தொடங்கப்பட்ட நிலையில் 1936 ஆல் இண்டியா ரேடியோ என்று பெயர் மாற்றம் கண்டு தற்போது ஆகாஷவாணி என்று அழைக்கப்பட்டு வருகிறது. வேளாண்மை, கல்வி, விளையாட்டு, உயர் கருத்துக்கள் உள்ளிட்டவற்றை வானொலி வழங்கி வரும் நிலையில் மத்திய மாநில அரசுகளின் திட்டங்களை இதன் மூலம் அறிந்து கொள்ள முடிவதாக ராணிப்பேட்டையைச் சேர்ந்த விவசாயி தெரிவிக்கிறார்.
2: வானொலி அப்பவே வந்து செய்தி மேல ஒரு ஆர்வம், செய்தி கேட்கணும்னு சொல்லிட்டு. நம்ம தொழில பாதிக்காது இந்த வானொலி வந்து. விவசாயத்துக்கு போகும்போதும் அந்த வானொலி பெட்டி இருக்கும். நெசவு தொழில் சேரும்போது வானொலி பெட்டி தான் இருக்கும். எனக்கு 6 மணிலாம் எந்த உடனே ஆன் பண்றேன். நல்ல பல தகவல் இருக்கு. மத்திய அரசு பல திட்டங்கள் வந்து இந்த வானொலி மூலம் கேட்கறேன்.
0: நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் கோரிக்கைகள் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு தாமிரபரணி ஆற்றில் பல்வேறு அரசியல் கட்சியினர் இன்று மலர்தூவி மரியாதை செலுத்தினர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் கடலோர பகுதிகளில் தீவிரவாதிகளின் ஊடுருவலை தடுப்பதற்கான சாகர் கவாச் பாதுகாப்பு ஒத்திகை இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. ஆற்காட்டுத்துறை கடற்பகுதியில் வேதாரண்யம் கடலோர பாதுகாப்பு குழுவினர் இந்த ஒத்திகையை முனைப்புடன் மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நாகை மாவட்டம் வேதாரண்யம் கடலோர பகுதியில் தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுக்க சாகர் கவாச் பாதுகாப்பு ஒத்திகை இன்றும் நாளையும் இருதினங்கள் நடைபெறுகிறது. ஆற்காட்டுத்துறை கடற்பகுதியில் வேதாரண்யம் கடலோர பாதுகாப்பு குழும காவல் ஆய்வாளர் கனகசுந்தரம் தலைமையில் கடலோர பாதுகாப்பு போலீசார் படகு மூலம் ரோந்து சென்று ஒத்திகையில் ஈடுபட்டனர். வேதாரண்யம் கடலோர மீனவ கிராமங்களான வெள்ளப்பள்ளம், புஷ்பவனம், நாலுவேதபதி, கோடியக்கரை, மணியந்தீவு போன்ற மீனவ கிராமங்களில் 50க்கும் மேற்பட்ட போலீசார்

0: ஆறு குழுக்களாக பிரிந்து சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். வலையில் தென்படும் மீனவர்களிடம் சந்தேகத்திற்கிடமான நபர்கள் யாரேனும் தெரிந்தால் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தர வேண்டும் என முன்னெச்சரிக்கை செய்து வருகின்றனர். இன்று துவங்கிய இந்த பாதுகாப்பு ஒத்திகை நாளை மாலை 6 மணி வரை நடைபெறுகிறது. நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
1: தமிழகத்தில் MBBS BDS மருத்துவ படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று மாலை 5 மணியுடன் நிறைவடைகிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து சரிந்து வருவதை அடுத்து திருச்சி மண்டல தலைமை பொறியாளர் ஜெயக்குமாரி தலைமையில் நீர்வளத்துறை அதிகாரிகள் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலவாரியத்தில் இதுவரை பதிவு செய்யாதவர்களுக்கான சிறப்பு முகாம்கள் வரும் 28ஆம் தேதி முதல் August 6ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. திருச்சி கொட்டப்பட்டு கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் நாட்டுக்கோழி வளர்ப்பு குறித்த கட்டண பயிற்சி வரும் 13ஆம் தேதி நடைபெறுகிறது. விருப்பம் உள்ளவர்கள் கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று இம்மையத்தின் தலைவரும் பேராசிரியருமான டாக்டர் சிபி தாமஸ் தெரிவித்தார். இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று மாலை 4:30 ஹராரேயில் நடைபெறுகிறது. ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையில் இந்திய அணி இதில் களமிறங்குகிறது. சீன ஒபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் இந்தியாவின் லக்ஷயா சென், ஆயுஷ் ஷெட்டி ஆகியோர் இன்று களமிறங்குகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் வழக்குகளை விசாரிக்க விரைவு நீதிமன்றங்கள் அமைத்து குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குவது உறுதி செய்யப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு உரிய தருணம் இது என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட தியாகி சுப்பிரமணிய சிவாவின் 101வது நினைவு தினத்தை ஒட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவருக்கு அஞ்சலி செலுத்தினார். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு கூறியுள்ளார். இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

மெல்லிசை கேட்டீர்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். சிந்தனை துளி. தலைக்கவசம் சுமையல்ல, உங்களை காக்கும் இமயம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டுருக்கோம். கேன்சரை வந்துட்டு 100% குணப்படுத்த முடியுமா அப்படின்ற கேள்விக்கு ஒருத்தர் நேர பதில் கேட்குறாரு. இதுதான் இருக்கிறதுலே கஷ்டமான ஒரு கேள்விங்க. ஃபஸ்ட்டு எங்களை ஒரு பேஷண்ட் பார்க்கும்போது அல்லது அவங்க சொந்தக்காரங்க பார்க்கும்போது எங்ககிட்ட கேள்வி கேட்குறதே அதுதான், சார் என்ன கேரண்டி சார், நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிடுறோம் பட் கேரண்டி ஏதாவது பண்ணி கொடுக்கலையே சார் அப்படின்னு. இந்த கேரண்டி அப்படின்ற விஷயமே வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கேன்சர் அதனுடைய வேலை என்னென்னா, நம்ம உடம்பில் ஒரு ஆழமான ஒரு வேரை பதிஞ்சு வளர்கிற விஷயந்தான் நம்மளோட கேன்சர்னு சொல்கிறது. ஸோ இந்த கேன்சர் குணப்படுத்தணும்னா ஒரே ஒரு வழி என்னென்னா, ஆரம்ப நிலையில் வரணும். இதுதான் ஒரே ஆன்சர். உதாரணத்துக்கு ஸ்டேஜ் ஆரம்ப நிலையில் ஸ்டேஜ் 1 98% சக்ஸஸுக்கான சான்ஸ் இருக்குது மார்பக புற்றுநோய்க்கு. இப்போ ஸ்டேஜ் 1 நாங்கள் மார்பக புற்றுநோய் இருந்தால் ரெண்டு பேருக்கு வந்துட்டு ஃபெயிலியர் வரும் அப்படின்னா, அப்போ 100%லேருந்து போயிடுச்சு, 98% ஆனாலே 2% நமக்கு தோல்வி இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ 100% வேணும்னா ஒரே ஒரு விஷயம், ஸ்டேஜ் 1 கண்டுபிடிக்கணும். இதுதான் ஒரே சான்ஸ். ஸோ வேறு ஏதாவது அறுவை சிகிச்சை மூலமாலோ இல்லை வேறு மருந்துகளாலோ அந்த 100% நம்மளால் கடைபிடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியும். உதாரணத்துக்கு சில புற்றுநோய்களில் அறுவை சிகிச்சையோடு சேர்ந்து ஒரு மாத்திரையோ இல்லை ஒரு ஊசியோ நம்ம கம்பைன் பண்ணோம்னா சக்ஸஸ் ரேட் வந்து 100% ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த காம்பினேஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அப்படின்ற பேர் தான்

0: மல்டி மொடாலிட்டி ட்ரீட்மெண்ட்னு சொல்கிறது. இப்போது நீங்கள் யாராவது கேன்சர் ஹாஸ்பிட்டல் போயிருந்தீங்க, எங்கேயாவது ஸ்பெஷலிஸ்ட் குரூப் ட்ரீட்மெண்ட்டில் போயிருக்கீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி கேன்சர் ஸ்டேஜுக்கு நம்ம மல்டி டிசிப்ளினரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, ஒரு அறுவை சிகிச்சை இல்லையோ ஒரு மருந்து இல்லை ஒரு கீமோதெரப்பி ஒரு இம்யூனோதெரப்பி மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி அந்த 100% நம்ம அடையிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்துட்டு காம்பினேஷன் ட்ரீட்மெண்ட். என்றைக்கு வந்துட்டு கேன்சர் ஒரு நபர் வைத்தியத்திலேருந்து மாறி பல ஸ்பெஷலிஸ்ட் சேர்ந்து ஒரு பேஷண்ட்டுக்காக உழைக்கும் போது பேஷண்டுடைய விளைவுகள் ரொம்ப நல்லாக அமையும்.
1: நேர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373 23 33 33. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வின்னா நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
2: இதுவரை கேட்டது நாமக்கல் தங்க புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். தரம், தனித்துவம், தனி கவனம்.

0: லஞ்ச் பிரேக். இன்றைய லஞ்ச் பிரேக்கில் மயிலாடுதுறை ஜே கே ஆர் பாலிகிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் மயிலாடுதுறை ஜே கே ஆர் பாலிகிளினிக். ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் ஜே கே ஆர் பாலிகிளினிக் மயிலாடுதுறை.
1: மயிலாடுதுறை ஜே கே ஆர் பாலிகிளினிக்கில் தோல், இதயம், எலும்பு முறிவு, மூலம், பவுத்திரம் மற்றும் பொது மருத்துவம் ஆகியவற்றிற்கு பிரபல மருத்துவர்கள் வருகை தந்து சிகிச்சை அளிக்கிறார்கள்.
2: அதோடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10 மணி முதல் 1 மணி வரை தோல் மற்றும் பொது மருத்துவ நிபுணர் வருகை தந்து இலவச ஆலோசனைகள் வழங்குகிறார்.
1: மேலும் ஜே கே ஆர் ரத்த பரிசோதனை நிலையம் தினமும் காலை 7 மணி முதல் இயங்கும்.
2: ஆலோசனைகளும் சிகிச்சையும் பெற
1: ஜே கே ஆர் பாலிகிளினிக் கண்ணையா பிரேமாட்டவர், பூக்கடை திரு பஸ் ஸ்டாப், மயிலாடுதுறை.
2: 9443-95130.
1: ஜே கே ஆர் பாலிகிளினிக்.
0: நேர்களே, இன்றைய டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பொதுநல மருத்துவர் டாக்டர் ஜி விவேக் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களுக்கு பதில் தர இருக்காங்க. பங்கு கொள்ள அழியுங்கள். 0436823123 அல்லது 2994840 அல்லது 2995580 இந்த எண்களில். வணக்கம் டாக்டர்.
3: வணக்கம்
0: டாக்டர். இன்னைக்கு பொதுநலம் தொடர்பான நேயர்களோட சந்தேகங்களுக்கு பதில் தர இருக்கிறீங்க. உங்களை பத்தின ஒரு சின்ன அறிமுகத்தோட நம்ம நிகழ்ச்சியை தொடங்கிக்கலாம் டாக்டர்.
3: நான் மருத்துவர் ஜி விவேக்குமார், திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரியில எம்டி ஜெனரல் மெடிசின் உதவி பேராசிரியரா இருக்கேன், பொதுநல மருத்துவம்.
0: ஓகே சார், இப்போ வந்து இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு உடல்நல பிரச்சனை வந்தாலே எல்லாரும் பெருசா பயந்துடுறாங்க. ஒரு பொதுநல மருத்துவரா இந்த சமூகத்துல உங்களோட பங்கு எவ்வளவு முக்கியமானது சார்?
3: நம்ம எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் ஆரோக்கியம்ங்கிறது வந்து இயற்கை, செயற்கைங்கிறது தான் வியாதி. செயற்கையா நம்ம எவ்வளவு விஷயங்கள் சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வியாதியமும் நேர்கொண்டுதான் ஆகணும். அப்போ ஒரு பிரச்சனைய வந்து நம்ம சின்னதா முடிச்சுக்கலாமா, இல்ல லைஃப் ஸ்டைல் மாடிபிகேஷன் நம்ம சொல்லுவோம், சின்னதா நம்ம சரியான தூக்கம், சரியான சாப்பாடு, அதுலதான் பிரச்சனையா இல்ல இது வியாதியாவே மாறிடுச்சா அப்படின்னு நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மருத்துவர் ஆலோசனை மூலமா தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதுக்கப்புறமா நம்ம அதுக்கு சிறப்பா தனியா ஏதாவது சிறப்பு மருத்துவம் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம அதுக்கு மேற்கொண்டு மேல போறதுக்குமே இந்த பொதுநல மருத்துவங்கிறது இன்றியமையாதது. அதுக்கு அடுத்ததுதான் நம்ம ஆரோக்கியத்துக்கு உள்ள போறது.
0: ஓகே சார், இப்ப நேயர்கள்லாம் லைன்ல வர ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் நேரம் நம்ம சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம் சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: மயிலாடுதுறை ரேவதி நகர்
0: உச்சந்திரன். டாக்டர்கிட்ட பேசலாம்.
4: வணக்கம் டாக்டர்.
3: வணக்கம்.
4: எனக்கு வயசு 60 ஆகுது. நான் ஒரு தையர் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு வந்து எனக்கு உணவு முறையை மட்டும் சொல்லுங்களேன். எப்படி நான் காலையில் என்ன உணவு எடுத்துக்கலாம்? ஆனால் சுகர் இருக்கு எனக்கு. மத்தியானம் என்ன உணவு, இரவு என்ன உணவு எடுத்துக்கலாம்? டீ காப்பி குடிக்க மாட்டேன், சிகரெட்டு இது எந்த இதுவும் கிடையாது. உணவு முறையை மட்டும் சொன்னேன்னா அது மட்டும் சொல்லுங்க. ரேடியோல வானொலியில கேட்டுக்கிற வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்
0: சார். சொல்லுங்க சார்.
3: ஒண்ணுல நம்ம சில விஷயங்கள்ல நம்ம ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டோம்னா நிறைய விஷயம் ஈஸியா புரிஞ்சிடும். நம்ம வீடு கட்டும் போது நமக்கு செங்கல், ஜல்லி, ஜல்லி, மணல் எல்லாமே தேவைப்படும். ஒரு நம்ம வீடு கட்டி முடிச்சிட்டோம்னா அதோட தேவை

0: இருக்காது. அதே மாதிரிதான் மனித உடலுமே, நம்ம ஒரு 15-16 வயசுக்கு நம்மளோட உருவம் வந்துடுச்சே, உடல் வந்துடுச்சே அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம உடல் வளர்றதுக்கான சாப்பாடை சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் ஊட்டச்சத்து மெயின்டெனன்ஸ் நம்ம சொல்றோம்ல, பராமரிக்கிறது, வீடை பராமரிக்கிறது அப்படின்ற மாதிரி உடம்ப பராமரிக்கிற அளவுக்கு சாப்பிட்டா போதும். அப்போ ஒரு நாளைக்கு என்ன தேவைங்கிறது வந்து அந்தந்த உழைப்பை பொறுத்து இருக்கு. அதே மாதிரி நம்ம 20 வயசுக்கு அப்புறம் நம்ம வளர போறது இல்ல, அதனால அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் தான். மெயின்டெனன்ஸ் வந்து நியூட்ரிஷன் தான், ஊட்டச்சத்து, சரியான ஊட்டச்சத்து. இப்ப அவரு வந்து 60 வயசு, அவரு வந்து உணவு பழக்க வழக்கம் எல்லாம் ஏற்கனவே கெட்ட பழக்கம் எதுவும் வச்சிடலை. பிளஸ் அதனால அவரு உணவு பொறுத்த வரைக்கும், சுகரை பொறுத்த வரைக்கும் கேக்குறாரு அப்படின்னா, நம்ம மாவு சத்து முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கணும், புரத சத்து முடிஞ்ச அளவுக்கு அதிகப்படுத்திக்கணும், கொழுப்பு சத்து முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிக்கணும். ஆனா எல்லா சத்துமே இன்றியமையாதது. அவங்கவுங்களோட வயது, அவங்களோட வேலை, அதுக்கு தகுந்தாப்புல உணவை மாத்திக்கணும்.
1: ஓகே சார், இப்போ வந்து ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது, வானிலை மாற்றங்கள் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்குது, என்ன மாதிரி

0: முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிக்கணும். ஆனா எல்லா சத்துமே இன்றியமையாதது. அவங்கவுங்களோட வயது, அவங்களோட வேலை, அதுக்கு தகுந்தாப்புல உணவை மாத்திக்கணும்.
1: ஓகே சார், இப்போ வந்து ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது, வானிலை மாற்றங்கள் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்குது. என்ன மாதிரியான நோய்கள்லாம் இப்போ இந்த சீசனில் வரும், அதை தற்காத்துக்கொள்ளணும் அந்த நோய்கள்லேருந்துன்னா என்ன செய்யணும் சார்?
0: மனிதர்களோட உடல் அமைப்பு, உடல் அவங்க செய்கிற வேலை, அப்புறம் வந்து மனிதர்களும் சரி விலங்குகளும் சரி இனப்பெருக்கம் பண்ணுறது எல்லாமே நம்மளோட சோலார் லூனார் சைக்கிளில் பேஸ் பண்ணி தான் இருக்கும். நம்மளோட 28 நாளைக்கு ஒரு தடவை பெண்களுக்கு மாதவிடாய் வருது. அதே இது பாலூட்டிகளுக்கு விலங்குகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா, அது குட்டி போடுறது மத்த எல்லாமும் பார்த்தீங்கன்னா சைக்கிள் எல்லாமே இந்த லூனார் சைக்கிளை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்போ நம்ம வந்து சூரியனையும் சந்திரனையும் விலகி நம்ம வாழ முடியாது. அந்த சைக்கிளில் தான் நம்ம உடல் அமைப்பும் இருக்கு. அதே மாதிரி சீசன், அது பருவநிலை மாற்றத்துக்கு தகுந்தாப்புல உடலும் மாறிக்கிட்டே இருக்கும், வியாதிகளும் மாறும். வசந்த காலம்னு சொல்லுவோம் நம்ம, ஏன்னா மனிதர்களும் அந்த டயத்தில் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க, இயற்கையும் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப சீற்றங்கள்லாம் எதுவுமே இருக்காது. அதுக்கு அடுத்து அந்த வெயில் மட்டும் கொஞ்சம் இருக்கும். அதை வெயில தணிக்கிறதுக்கு உடலுக்கு நம்ம நீர் சத்து குறையாத அளவுக்கு காலையில நீர் ஆகாரமோ இல்ல மோர் பால் இந்த மாதிரி நீர் சத்து குறையாத அளவுக்கு இந்த சீசன்ல வச்சுக்கணும். அதிகபட்ச பெரிய வியாதிகள்னு பாத்தீங்கன்னா அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம், தொண்டை சளி, ஏன்னா தண்ணி மாத்தி குடிக்கிறது, அது மாதிரி ஐஸ் வாட்டரு ஜூஸ் வெளியில சாப்பிடுறது, வந்து ஈ முக்கிற பண்டங்கள் ஏதாவது சாப்பிட்டோம்னா அதனால வர வயிறு உபாதைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதிகபட்சம் அம்மை போடும். அந்த அதை தாண்டி பெரிய வியாதிகள் இந்த சீசன்ல இருக்காது பொதுமக்களுக்கு பொதுவா. மற்றபடி பெரிய வியாதிகள் உள்ளவங்களுக்கு எப்ப வேணாலும் அவங்க உடம்ப சரியா வச்சுக்கல மாத்திரை போடலன்னா ப்ராப்ளங்கள் வரலாம்.
1: ஓகே சார், இப்ப நேயர்கள்லாம் லைன்ல வராங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்
1: சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் சிறிய வந்து மாணிக்கம் பேசுறேம்மா.
1: பேசுங்க.
2: எங்க வீட்டுக்காரம்மா வயசு வந்துமா 60, எங்க வீட்டுக்காரம்மா வயசு வந்து 40 ஆகுதுமா. அவங்க இடம் வந்து 65 இடம். ஆனா எதாவது சாப்பிட்டாங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு அரை மணி நேரம் கழிச்சு வாந்தி மாதிரி வருதுமா அவங்களுக்கு, வாட்டர் பிக்குது எனக்கு. அவங்களுக்கு எதாவது சாப்பிட்டாங்கன்னா வாந்தி வருதுமா? அது நானும் உங்களுக்கு வெளியில உங்களுக்கு காமிச்சுட்டு அது நிக்கிற மாதிரி தெரியலம்மா
1: சார்.
2: அது டாக்டர் கேட்டு சொல்லுங்கம்மா, நான் ரேடியோல கேட்டுக்கிறேன்
1: சார். ஏதாவது வேற ஏதாவது கேள்வி கேட்கணுமா சார் அவங்க கிட்ட?
0: அவங்களுக்கு 40 வயசுன்னு சொன்னீங்க, இந்த பிரச்சனை எவ்வளவு நாளா இருக்கு?
2: இப்போ ஒரு 2 மாசமா இருக்கு சார்.
0: 2 மாசமா இருக்கு. அது டாக்டர் கிட்ட எல்லாம் காமிச்சீங்களா?
2: காமிச்ச பிறகு அது மாத்திரை போட்டா கேக்குது சார், அதுக்கப்புறம் பழைய மாதிரியே ஆயிடுது சார். அவங்களுக்கு கடையில சாப்பிட்டாலும் சரி வீட்டுல சாப்பிட்டாலும் சரி சாப்பிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு அவங்களுக்கு வாமிட் வந்துடும் சார்.
0: நான் சில விஷயங்கள் சொல்றேன், அதை அப்படியே கேட்டுங்க. அதுல உங்களுக்கு ஏதாவது அது தோணுச்சு அப்படின்னா நம்ம மருத்துவக் கல்லூரியிலயோ பக்கத்துலயோ வந்து காமிச்சிங்க, நான் என்னென்ன செய்யணும்னு நான் சொல்லிடுறேன்
1: உங்களுக்கு. ஓகே சார், சொல்லுங்க சார்.
0: ஒன்றும் இல்லை, நம்ம குடல் சார்ந்த பிரச்சனைகள் ரொம்ப ரொம்ப காமனாக ஆயிடுச்சு இப்போ. இந்த மாதிரி கெலுசல் குடிக்கிறது, அந்த மாதிரி அஜீரணத்துக்கான மருந்து சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப காமன் ஆயிடுச்சு. ஏன்னா ஒன்று வந்து உணவு பழக்கம் வழக்கம், இன்னொன்று வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் நம்ம பொதுவாக சொல்றது வயிறு புண்ணு. அல்சருங்கிறது வந்து நம்ம சொல்ற மாதிரி வயிறு புண்ணு மட்டும் இல்லை, அது உள்ளார சின்னதா புண்ணு மாதிரி வந்து ஓட்டையே உளுந்து ரத்தம் கூட சில பேருக்கு வரலாம். அது வந்து மலத்துல வந்து மோஷன் கருப்பா கூட போகலாம், சில பேருக்கு வாந்தியில கூட பிளட் இதா வரலாம். இது வந்து சரியான உணவு பழக்க வழக்கம் இல்லாதது ஒண்ணு. இன்னொன்னு வந்து ஹெச்பலர்னு ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருந்ததுனால உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அல்சர் எப்ப வேணாலும் வரலாம். அதனால நமக்கு எல்லா பிரச்சனைகளுமே ஸ்கேன்ல தெரியறதுக்கு வாய்ப்புகள் 100% கிடையாது. சில பிரச்சனைகளுக்கு நம்ம ஸ்கோபி பாக்குறது, அதாவது கேமரா வச்சு உள்ள போய் பார்த்து அது மூலமா நம்ம என்னன்னு பாக்கணும். இது எல்லாமே குடல் நிபுணரோ இல்ல பக்கத்துல பொது நல மருத்துவரோ இருந்தாருன்னா அவங்க அடுத்தது ஃபர்தரா அவங்க கண்டினியூ பண்ணணும். இதுல வந்து சாப்பாட்டுல சில கார வகைகள், அதாவது பூண்டு, வெங்காயம், பட்டை மிளகா இதெல்லாம் அதிகமா சேர்த்துக்க கூடாது. மசாலா இது மாதிரி வயிறு உபாதை இருக்கிறவங்க இதை அவாய்ட் பண்ணணும். தண்ணியில மருந்து மாத்திரை மட்டும் கண்டினியூஸா போட்டுட்டே இல்லாம இன்வெஸ்டிகேஷன், அதாவது அடுத்த ப்ராப்பரா உள்ள இன்வெஸ்டிகேஷனை எடுக்கணும். அதுக்கு ஸ்கோப் பி நெக்ஸ்ட் பண்றது நல்லது.
1: ஓகே சார். இப்போ வந்து பொதுவாக வந்து இப்போ நம்ம மேல் வயிறு வலிக்குது அப்படின்னு சொன்னாலே ஏதோ சாப்பிட்டது ஒத்துக்கல, இல்லை கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்றத தானே யூகிச்சுக்கிட்டு சிலர்

0: வந்து அந்த சொல்லக்கூடிய அந்த வயிறு புண்ணாகாமல் இருக்கக்கூடிய அந்த ராபி பிரசோல் அந்த மாதிரி மாத்திரைகள்லாம் தானாகவே செல்ஃப் மெடிக்கேஷன் எடுத்துக்கிறாங்க. இப்போ செல்ஃப் மெடிக்கேஷனுங்கிறது வந்து காமனாக போய் மெடிக்கல் ஷாப்பில் அவங்களோட பிரச்சனையை சொல்லி வாங்கிக்கிறது அந்த மாதிரி ஒரு வழக்கமும் இருக்குது. இது எந்த அளவுக்கு ஆபத்தானது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
1: நம்ம ஓவர் த கவுண்டர் ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவோம். சில இதுக்கெல்லாம் மருத்துவர் பிரிஸ்கிரிப்ஷன் இருக்கணும்னு கட்டாயம் இல்லாத மருந்துகள்ல வந்து நிறைய வாங்கி சாப்பிடுவாங்க. அது வந்து யாராலையும் ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா அவங்க எத்தனை மெடிக்கல் ஷாப் போறாங்க, எத்தனை நாள் வாங்கி போடுறாங்கன்னு அவங்களே ஞாபகம் வச்சிருக்க மாட்டாங்க. ஓவர் த ஒரு 2-3 வருஷத்துல கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மாத்திரை உள்ள போயிருக்கும். அது என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு மாத்திரைக்கும் ஒரு தன்மை உண்டு. இப்ப தண்ணி நிறைய குடிச்சா ஒண்ணுக்கு நிறைய போகணுங்கிறது ஒரு சைடு எஃபெக்ட் மாதிரி தானே, தாக்கத்துக்காக குடிக்கிறோம் ஆனா ஒண்ணுக்கு நிறைய போற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மாத்திரைகளுக்குமே எல்லா மாத்திரைகளுக்குமே உப நம்ம எதிர்பார்க்கிற விளைவுகள் ஒண்ணு, பக்க விளைவுகள்னு உண்டு. அது இந்த மாதிரியான ஆசிடை குறைக்கிறதுக்கான மாத்திரைகளும் இல்ல ஜெல்லும் நிறைய பிரச்சனைகள் உண்டாக்கும். உதாரணமா கிட்னில ஸ்டோன் வரலாம். இன்னொன்னு வந்து கிட்னில வந்து புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ் கண்டினியூஸா போட்டோம் அப்படின்னா நம்ம கிட்னில இருக்கிற ஃபில்டர் வந்து சரியா வேலை செய்யாம கிட்னி ப்ராப்ளம் கூட ஃபியூச்சர்ல வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. நம்ம என்ன காரணம்னே தெரியாம சாப்பாடையும் மோசமா சாப்பிட்டுட்டு டயத்துக்கு சாப்பிடாம அன்டயத்துல நடுராத்திரில சாப்பிடுறது அந்த பழக்கங்களும் இப்ப அதிகமாயிடுச்சு. இன்னொன்னு அடல்ட்ரேட்டட் ஃபுட்ஸ் நிறைய, கலப்படம் உள்ள ஃபுட்டு, அப்புறம் கலர் நிறைய சேர்ந்த ஃபுட்டு, இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடுறது, ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய சாப்பிடுறது, அதனால ஆண்களா இருந்தா மது பழக்கங்கள் இருந்ததுனாலும் அதனாலயும் சேர்ந்து இந்த மாதிரி அல்சர் வரலாம். நம்ம மெயினா காரணங்களை கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வைத்தியத்துக்கு போகணும்.
0: ஓகே சார். அதாவது இப்போ காமனாக வந்து அல்சர் ப்ராப்ளம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அது வந்து வயிற்றில் போய் ஒரு ஓட்டை போட்டு அது வந்து பிளட் வர அளவுக்கு போகும் அப்படின்னு சொல்லும்பொழுது சாதாரணமாக ஒரு வயிற்று வழி நார்மலாக ஒரு பெயின் கில்லர்னால் அதுக்கு வந்து வயிறு புண்ணாகாமல் இருக்க டேப்லெட்டு டாக்டர்ஸே ப்ரிஸ்கிரைப் பண்ணுறீங்க நீங்கள். அது இல்லாமல் சாதாரணமாக ஒரு மேல் வயிறு வலிக்குது, சாப்பிட்டது ஏதோ கேஸ்ட்ரைட்டிஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம மருத்துவர் அணுகி தான் மாத்திரை வாங்கணும்னு சொல்கிறீங்க. ஓகே ஓகே ஓகே சார், தொடர்ந்து நம்ம பேசலாம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு சார். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள்.
2: மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்கில் தோல், இதயம், எலும்பு முறிவு, மூலம், பவுத்திரம் மற்றும் பொது மருத்துவம் ஆகியவற்றிற்கு பிரபல மருத்துவர்கள் வருகை தந்து சிகிச்சை அளிக்கிறார்கள்.
3: அதோடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10 மணி முதல் 1 மணி வரை தோல் மற்றும் பொது மருத்துவ நிபுணர் வருகை தந்து இலவச ஆலோசனைகள் வழங்குகிறார்.
2: மேலும் JKR ரத்த பரிசோதனை நிலையம் தினமும் காலை 7 மணி முதல் இயங்கும்.
3: ஆலோசனைகளும் சிகிச்சையும் பெற
2: JKR பாலிகிளினிக் கண்ணையா பிரேமாட்டவர், பூக்கடை திரு பஸ் ஸ்டாப், மயிலாடுதுறை.
3: 9443-95130
2: JKR பாலிகிளினிக்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேக்கர்ஸ் இன் உழவர்களுக்கு
6: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம் ONGC.
7: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
8: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
9: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
10: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கார் எலக்ட்ரிக்கல்ஸ், கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
11: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: நாளை காலை 7:00 திருவாரூர் மெடிக்கல் சென்டர் வழங்கும் அங்குமுத்து தங்கமுத்து. நாளை மாலை 5:15 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரியின் சிட்டுக்கு ஒரு பாட்டு. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். விளம்பரதார நிகழ்ச்சிகள் கேட்கலாம். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் ஊரும் உறவும். இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 டாக்டரிடம் கேளுங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பொதுநல மருத்துவ

0: டாக்டர் ஜி விவேக் அவர்கள் நேர்களின் சந்தேகங்களுக்கும் நான் கேட்கிற கேள்விகளுக்கும் சரியான ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து நம்ம டாக்டர்கிட்ட பேசலாம். டாக்டர் டாக்டர் இப்போ பொதுவாக வந்து ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து காமனான ஒரு வார்த்தையாக போயிட்டு எல்லாருக்குமே அந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இருக்குது. அப்படிங்கும்பொழுது தூக்கமின்மை அது வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. சரியாக எனக்கு தூக்கம் வரல, நிறைய பேர் ஸ்க்ரீன் டைம் அதிகமாக ரொம்ப நேரம் பார்க்குறாங்க, பார்த்துட்டு அதனால் தூக்கமின்மை பிரச்சனை இருக்குது. இல்லை ஒரு ஒரு வேலைப்பழு அதிகமாக இருக்கும் பொழுது ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும்போது அந்த தூக்கமின்மை பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர்.
1: ஆமா, இது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயமும் கூட. ஏன்னா டெக்னாலஜின்றது வந்து நமக்கு சாதகமாகவும் இருக்கும் பாதகமாகவும் இருக்கும். நம்ம அதை எதுக்காக யூஸ் பண்றோங்கிறத நம்ம கவனிக்கணும். ரொம்ப ஸ்கிரீன் டைம் ரொம்ப அதிகமாயிடுது. பசங்க வந்து சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே அதிக நேரம் ஸ்மார்ட் போன்ல இருக்காங்கிறது வந்து ஒரு வியாதியாவே இப்ப நம்ம சேர்த்துட்டோம். சைக்கியாட்ரியில நம்ம ஒவ்வொரு வியாதிக்கும் நம்ம கோடிங் கொடுப்போம் இங்கிலீஷ் மெடிசின்ல பொறுத்த வரைக்கும். அதுல வந்து ஸ்கிரீன் டைம் அதிகமா யூஸ் பண்றது ஒரு வியாதியா நம்ம சேர்த்துட்டோம். ஏன்னா அவங்க வேற எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் காமிக்க முடியாம ஃபுல் அண்ட் ஃபுல் அதுலயே முக்கியமான நேரத்துல செலவழிக்கிறது நம்ம பாக்குறோம். இப்ப அது என்ன செய்யுது அப்படின்னா, அந்த செல்போன் ஸ்கிரீன்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த வெளிச்சத்தை அதிகமா பார்க்கும்போது அதுல ப்ளூ லைட் நிறைய அதுல இருந்து எமிட் ஆகும். அந்த ப்ளூ லைட்டை நம்ம பார்க்கும்போது நம்மளோட மூளையில சில கெமிக்கல் வந்து மாறுது. அதனால நமக்கு தூக்கம் வந்து ஆழ்ந்த உறக்கத்துக்கு நமக்கு கிடைக்கிறது இல்ல. அந்த ஆழ்ந்த உறக்கம் கிடைக்காத சூழ்நிலையில நம்ம பகல்ல ஒரு மாதிரி ட்ரௌசியா நம்ம சொல்றது ஒரு மாதிரி அசதியாவே இருக்கிறது, தூங்கியும் தூங்காத மாதிரியான சூழ்நிலை இருக்கிறது, அப்புறம் தெளிவான முடிவு எடுக்க முடியாம இருக்கிறது. பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்றதுக்கான டயத்தை நம்ம செலவு பண்ணாம அது அணியில நம்ம செல்போன்லயும் என்டர்டைன்மெண்ட்லயும் நம்ம டயத்தை செலவு பண்ணும்போது நம்மளோட பிரச்சனைகள் அதிகரிக்குமே தவிர குறைய போறது இல்ல. இப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ங்கிறது நீங்க சொல்றது வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளமா தான் இருக்கு.
0: சார், இப்போ பொதுவாக வந்து இந்த ஸ்க்ரீன் டைம் நீங்கள் சொல்லும் பொழுது அந்த லேப்டாப்பு மொபைல்லாம் நம்ம அதிகமாக பார்க்கும் பொழுது சார் கண் பார்வை, சார் லைனில் இருக்கீங்களா, கண் பார்வையை பாதிக்குது. அதுங்கிறத தாண்டி நம்மளோட உடல் உறுப்புகளில் எதுக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுது சார்? பொதுவாக ஒரு இரவு உறக்கம் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம், எத்தனை மணி நேரம் தூங்கணும்?
1: நம்ம யூஸ்வலா நம்ம பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் வந்து சுகர் பேஷண்ட் நம்ம வந்து 40 வயசு 50 வயசுல பாத்துட்டு இருந்தோம். இப்ப 20-30 வயசுல நிறைய சுகர் பேஷண்ட பாக்குறோம், பொதுவாவே பாக்குறோம். இன்னொன்னு எல்லா நிலையிலயுமே, அதாவது அப்பர் கிளாஸ் மிடில் கிளாஸ் அந்த ஆபீஸ் வேலையில செய்யறவங்க ஆரம்பிச்சு டெய்லி லேபர் வரைக்குமே நம்ம சுகர் பேஷண்ட் இப்ப சர்வசாதாரணமா பாக்குறோம். எல்லாரும் வீட்லயும் ஒரு சுகர் பேஷண்ட் இருக்காங்க. இதுக்கு காரணம் வந்து இன்சுலின் சரியா இல்ல அப்படின்றத விட கார்டிசால்னு ஒரு ஹார்மோன் இருக்கும், அது அதிகமா இருக்கிறது கூட ஒரு காரணம் தான். இந்த கார்டிசால்ங்கிறது எங்க இருந்து சுரக்குது அப்படின்னா, நம்ம உடல்ல வந்து எப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ் அதிகமாகுதோ எப்பெல்லாம் தூக்கம் குறையுதோ, அது டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட்னு நம்ம ஒரு சிர்கடன் ரிதம்னு சொல்லுவோம். சூரியனோட எழுந்திரிச்சு சூரியனோட தூங்கின காலம் போய் சூரியனுக்கு அப்புறமும் எந்திரிக்காம இன்னொன்னு சூரியன் போனதுக்கு அப்புறம் நடுராத்திரி 12 மணி வரைக்கும் நம்ம சாப்பிட்டுட்டு தூக்கத்தை குறைக்க குறைக்க நம்மளோட ஆயுள் காலம் உண்மையிலே குறையுது. நம்ம ஆரோக்கியமான ஆயுள் காலங்கள் உண்மையிலே குறையுது. தூக்கம் குறைய குறைய சராசரி தூக்கம் 8 மணி நேரம்ங்கிறது வந்து இப்ப 5 மணி நேரத்துக்கு கீழே வந்துடுச்சு, 4 மணி நேரம் அந்த லெவலுக்கு வந்துருச்சு. அப்போ குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப்னு சொல்லுவோம், நல்லா தூங்கி எழுந்திரிச்சேன் அப்படிங்கறத இப்ப சொல்ல முடியாத அளவுக்கு போகுது. நியர்லி ஒரு 70% ஸ்கிரீன் டைம் யூஸ் பண்ண அதிகமா யூஸ் பண்றவங்களுக்கு தூக்கத்துல கனவு சரியா வராது. அப்ப கனவு வரலங்கும் போது அது நல்ல தூக்கம் இல்லை.
0: ஓகே சார்.
1: அதோட விளைவு சுகராகவும் நம்ம ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டின்னு சொல்லுவோம், இருதய துடிப்பு வந்து கரெக்டா மேனேஜ் ஆகி பிபி நடுராத்திரில குறையணும். அதுக்கு நம்ம இடம் கொடுக்காததுனால இருதயத்து மேலையும் அதிகமான பொழு இறங்குது, உடல்லையுமே சர்க்கரைகளோட மேனேஜ் பண்ண முடியாத சூழ்நிலை வருது. அப்ப இளம் வயதுலயே உங்களுக்கு சுகர் வர்றதுக்கும் பிரஷர் வர்றதுக்கும் இருதய பிரச்சனைகள் வர்றதுக்கும் காரணங்கள் ரொம்ப அதிகமாயிடுது.
0: ஓகே சார், அப்போ வந்து கண்டிப்பாக 8 மணி நேரம் தூக்கங்கிறது அவசியம்னு சொல்றீங்க?
1: கட்டாயமாக. நம்ம ஆரோக்கியமா ரொம்ப நாள் நீடிச்சு, அதாவது 90 வயசு 100 வயசுக்கு நான் ஆரோக்கியமா வாழணும்னு ஆசைப்பட்டேன், 8 மணி நேரம் தூக்கம் கட்டாயம். நீங்க எவ்வளவு எவ்வளவு குறைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளோட ஆரோக்கியத்தை நம்மளே குறைக்கிறோம்னு அர்த்தம்.
0: ஓகே சார், இப்போ அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் சார்.
1: ஆ வணக்கம். வணக்கம்
2: வணக்கம், நான் சீரியாலியில இருந்து சந்தை சூசன் மூம் பேசுறேன்
0: சார். சொல்லுங்க, உங்க சந்தேகத்தை கேளுங்க டாக்டர்ட்ட.
2: சார், எனக்கு வந்து 63 வயசு ஆகுது, பிரஷரும் இருக்கு சுகரும் இருக்கு. சுகர் வந்து 240 இருக்கு, பிரஷர் வந்து 180 இருக்கு, மாத்திரை

0: ஜிஹெச்ல நோட்டு போட்டு வாங்கி சாப்பிட்டு இருக்கேன். அசைவ சாப்பாடு சாப்பிடலாமா அதுக்கு?
1: அசைவ சாப்பிடலாமான்னு கேக்குறீங்களா?
0: ஆமா சார். ரெண்டாவது வந்து ஜிஹெச்ல என்ன பண்றாங்கன்னா, புது மருத்துவர்கிட்ட காமிச்சோம்னா அவங்க என்னன்னா அடிக்கடி வந்து எம்எஸ்ஐ பாருங்க, டெஸ்ட் எல்லாம் எடுத்து சுகர் டெஸ்ட் ப்ரெஷர் எல்லாம் எடுத்து எம்எஸ்ஐ பாருங்கன்றாங்க. எம்எஸ்ஐ எழுதி கொடுக்கறது ஓரளவு கட்டுப்படுது. இது கொஞ்சம்
1: உங்களுக்கு அறுவை சிகிச்சை நிபுணர் எம்டிங்கிறவங்க தான் பொதுநல மருத்துவர் எம்டி.
0: எம்எஸ்ஐ பார்க்க சொல்றாங்க, எம்எஸ்ஐ எழுதி கொடுக்குறாங்க. ரெண்டு மூணு மாத்திரை ப்ரெஷர் மாத்திரை கொடுத்தோன்னு பாத்தீங்கன்னா 140-130 உடையந்துருக்கு. அதுக்கப்புறம் வந்து மத்தவங்க எழுதி கொடுத்தாங்கன்னா அது திருப்பி ஒரு மாத்திரையில கொண்டாந்து தர்றாங்க. அவங்க வந்து எம்எஸ் என்ன பண்றாங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாத்திரை எழுதி கொடுக்குறாங்க, அதோட சத்து மாத்திரை இந்த மஞ்சள் மாத்திரை ஒன்று கொடுத்துறாங்க. இது ரெகுலர்
1: அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க,
0: ஐட்டம் சாப்பிடும்போது குறையுது
2: சார். மாத்திரை அதிகமா இருக்குன்னு சொல்றீங்களான்னு கேக்குறாங்க.
0: இல்ல இல்ல இல்ல, மாத்திரை அதிகம் இல்ல. எம்எஸ் எழுதி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் குறையுது. மத்த டாக்டர் எழுதி கொடுத்தாங்கன்னா அந்த ஆர்டினரி டாக்டர் எழுதி கொடுத்தாங்கன்னா எம்எஸ் எழுதி எம்பிபிஎஸ் இது மாதிரி உள்ளவங்க எழுதி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் கூடுது. அதான் கேக்குறேன் சார்.
2: இப்ப நீங்க என்ன கேட்கணும், உணவு அசைவம் சாப்பிடலாமான்னு
0: கேக்குறீங்க? அசைவம் சாப்பிடலாங்களா? இந்த இதுக்கு ப்ரெஷர் சுகர் இருக்கிறவங்க அப்படிங்கறது கொஞ்சம் கஷ்டம்.
2: சரி ஓகே சார், சொல்லுங்க சார்.
1: ஆனா முதல்ல உங்களுக்கு அந்த ஆரம்பிக்கும் போது ஒன்னு சொன்னேன், வீடு கட்டும் போது நமக்கு நிறைய விஷயங்கள் தேவை. உடல் வளர்ந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் தேவையில்லை, மெயின்டெனன்ஸுக்கு மட்டும் நம்ம சாப்பிட்டா போதும். இன்னொன்னு உடல் உழைப்பு சார்ந்து அதுக்கு தகுந்தாப்புல சாப்பிட்டா போதும். ஒரு வய வேலை செய்யறாரு அப்படின்னா காலையில இருந்து ஒரு சாயந்தரத்துக்குள்ள ஒரு 100,000 தடவை மம்முட்டி எடுத்து கொத்திடுவாரு. அந்த அளவுக்கு நம்ம வேலை செய்யல அப்படின்னா நம்ம சாப்பாடை குறைச்சிதான் ஆகணும். எதை குறைக்கலாம் அப்படின்னா சாதம், இட்லி, தோசை இந்த மாதிரி நம்ம வயிறு ஃபில் பண்ற மாதிரியான சாப்பாடுகள், அதாவது மாவு சத்து உள்ளத குறைச்சிடணும். வெள்ளை உணவுகள், அதாவது இட்லி, தோசை, மாவு இந்த மாதிரி ஐட்டங்களை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிடணும். நீங்க கேக்குற மாதிரி அசைவம் சாப்பிடலாம். எப்படி சாப்பிடலாம் அப்படின்னா, மீன் சேர்த்துக்கலாம், அவிச்ச முட்டை சேர்த்துக்கலாம். எப்படி எவ்வளவு சேர்க்கிறோங்கிறது முக்கியம் இருக்கு, எப்படி சமைச்சு சாப்பிடுறோங்கிறதுலயும் அதுல முக்கியம் இருக்கு. அதை நம்ம போட்டு வறுத்து கருக்கி சாப்பிடுறது நல்ல விஷயம் கிடையாது. அதுவே மீன்ல குழம்புல போட்ட மீன் ரெண்டு துண்டு சாப்பிடுறீங்கன்னா சாதத்தை அந்த அளவுக்கு குறைச்சிக்கணும். சாதத்தை குறைச்சிட்டு மீன் ரெண்டு துண்டு சாப்பிடுறது தப்பு இல்ல. ஆனா நம்ம சாதத்தையும் நிறைய சாப்பிட்டு மீனை சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு நல்லதுக்காக தான் சாப்பிடுறேன்னா எப்படின்னா, நம்ம ஒரு குப்பை மேட்டுல நம்ம என்னதான் போய் நல்ல விஷயத்த வச்சாலும் அதுவும் சேர்ந்து குப்பை ஆயிடும்.
2: அப்ப
1: பேலன்ஸ், அதாவது சரிவிதமான சமச்சீர் உணவைதான் சாப்பிடணும். அப்ப மதியான சாப்பாடு சாப்பிடுறீங்க, கீரை காய்கறி கூட்டு சேர்க்கறீங்கன்னா சாதத்தோட அளவு கைப்பிடிதான் இருக்கணும் சுகர் பேஷண்ட்டுக்கு. அப்போ கீரை காய்கறி கூட்டு நிறைய வச்சு வயிறு எவ்வளவு நாள் ஃபீல் பண்ணலாம். அப்போ சீக்கிரமா செரிக்க கூடாது, சாப்பிட்டது லேட்டா தான் செரிக்கணும், திருப்பி திருப்பி பசிக்க கூடாது. அதுதான் டயபெட்டிக் டயட்டு. புரத சத்து அதிகமா எடுத்துக்கணும். சிம்பிளா சொல்ல போனா வாயு ஐட்டம் நிறைய சாப்பிடுங்க, செரிக்காம வச்சுக்கீங்க, ரொம்ப நேரமும் அடிக்கடி போய் சாப்பிடாதீங்க, உணவோட அளவை குறைங்க, சத்தாவும் சாப்பிடுங்க.
2: ஓகே சார், இப்ப அடுத்த நேர சந்திக்கலாம். அடுத்த நேர் வணக்கம்.
3: அம்மா வணக்கம்மா.
2: வணக்கம் சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: சிறப்பு விருந்தினருக்கு வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
3: நான் அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் என்ன கொழுஞ்சிநாதன்
2: பேசுங்க. டாக்டர்கிட்ட கேளுங்க.
3: எனக்கு வயசு வந்து ஒரு 50 ஆரம்பம். அதாவது சுகர் பார்த்தீங்கன்னா 142 இருக்கு. கொலஸ்ட்ரால் மட்டும் கொஞ்சம் கூட இருக்குன்னு சொல்றாங்க. ரெண்டு அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா
2: என்ன கூட இருக்குன்னு சொல்றாங்க?
3: கொலஸ்ட்ரால் கொஞ்சம் கூட இருக்குன்றாங்க.
2: கொலஸ்ட்ரால்,
3: ஆமா. இப்ப நாங்க செய்யக்கூடிய தொழில், இப்ப சார் சார் சொன்ன மாதிரி நாங்களாம் அடிக்கடி நைட்ல கொஞ்சம் கண்ணு முழிக்கிற வேலை இருக்கு எங்களுக்கு, புரோகித வேலை
1: பார்த்து.
3: அதனால பகல்ல பாத்தீங்கன்னா எப்பயுமே மேக்சிமம் எனக்கு தூக்கம் வராது சார். ஆனா எப்ப நைட்ல படுத்தோம்னா உடனே தூக்கம் வந்துடும். அதனால ஏதாவது ப்ராப்ளம் வருங்களா என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. ரெண்டாவது அடுத்து இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா, எனக்கு எல்லாமே இப்ப நார்மலா இருக்குன்னு நானா நினைக்கிறேன், நீங்க என்னன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நான் உங்களை கேட்டுக்கேன்.
1: முதல்ல நீங்க கேட்ட கேள்வி, கொலஸ்ட்ரால பத்தி நிறைய சந்தேகங்கள் எல்லாருக்குமே இருக்கும். கொலஸ்ட்ரால்ங்கிறது வந்து நம்ம கொழுப்ப சாப்பிட்டாதான் கொலஸ்ட்ரால் வரும்னு நினைக்காதீங்க. அதிகப்படியான மாவு சத்து எடுத்துக்கிட்டா அது உள்ள போய் அது சர்க்கரையாவே இருக்காது, சர்க்கரை அப்படியே கொழுப்பாதான் மாறும். அப்போ பொழுது அன்னைக்கு இப்ப நான் சுத்த செய்வங்க, நான் அசைவத்தை தொண்டதே கிடையாது, முட்டை பால் கூட சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட கொலஸ்ட்ரால் இருக்கும். எப்ப அப்படின்னா அதிகமான சர்க்கரை உள்கொள்ளும் போது எல்லாமே கல்லீரல்ல போய் கொழுப்பாதான் மாறும். ஒரு லெவலுக்கு மேல அது வெறும், இப்ப பணம் அதிகமா சம்பாதிக்கிறவங்க என்ன செய்வாங்க, தங்கமா மாத்துவாங்க, இடமா மாத்தி வைப்பாங்க, எங்கேயாவது போய் பேங்க்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி உடம்பும் சாப்பிட்ற சாப்பாட அளவுக்கு மீறிச்சுன்னா, தேவைக்கு அதிகமா இருந்ததுன்னா அது கல்லீரல்ல கொழுப்பா படிய வைக்கும். அதுக்கப்புறம் உடம்புல இருக்க எல்லா தசைகளுக்கு நடுவுலையும் கொழுப்ப படிய வைக்கும். கடைசியில உறுப்புகளுக்கு நடுவுலையும் கொழுப்ப படிய வைக்கும். எப்ப அந்த

0: ஸ்டேஜ் வருதோ அப்ப இன்சுலின் வேலை செய்யாது, அப்பதான் சக்கரை வரும். அப்போ எனக்கு 20 வயசுங்க, ஆனா எனக்கு சுகர் ஏன் வந்துச்சு அப்படின்னா, அவங்க கல்லீரல் பூரா பாத்தீங்கன்னா ஸ்கேன் எடுத்து பாத்தீங்கன்னா ஃபேட்டி லிவர் கிரேட் 1, 2, 3 போகும். அப்ப நான் ஆல்கஹாலிக் ஸ்டேட் ஆஃப் ஹெபடைட்டிஸ்ங்கிறது இப்போ ஒரு பெரிய வியாதியாவே டெவலப் ஆயிட்டு இருக்கு. அது என்ன வியாதின்னா, ஒருத்தர் பொழுத அன்னைக்கும் ட்ரிங்க்ஸ் பண்றாரு, சரக்கு அடிச்சுக்கிட்டே இருக்காரு, அவருக்கோட கல்லீரல் எப்படி வீணா போதும், அதே மாதிரி அதிகமான சர்க்கரையை உட்கொள்ளும் போதும், தேவைக்கு அதிகமா சாப்பிடும் போதும், உடம்பு ஒல்லியா இருந்தாலும் தொப்பா இருக்கும். ஏன்னா அது சென்ட்ரல் ஒபிசிட்டின்னு சொல்லுவோம், அதிகமான கொழுப்பு உள்ள போய் உட்கார்ந்துட்டு உடம்பு கெடுக்கும், அது சர்க்கரையை உண்டாக்கும், சர்க்கரை இதெல்லாம் வெளியேற்றுறது கிட்னி போராடும் போது அதனால ப்ரெஷர் ஏறும். இது சர்க்கரை மட்டும் பிரச்சனை இல்ல, கொழுப்பும் பிரச்சனை தான். அப்போ சாப்பிடுற சாப்பாடு என்னங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொரு கேள்வி என்ன கேட்டாரு?
1: அதான் சார், இந்த கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது, சுகர் வந்து 142 இருக்குது, எனக்கு எல்லாம் நார்மலாக இருக்காங்கிறது தான் அவங்க கேட்ட கேள்வி சார், வேற எதுவும்.
0: நீங்கள் மெயினாக நீங்கள் நல்லா தூங்குறீங்க, நல்லா எழுந்திருக்கிறீங்க, டெய்லி பசிக்குது, நல்லா
1: நைட்டில் நல்லா தூக்கம் வருதுன்னு சொல்கிறாங்க,
0: என்னால் வேலை செய்ய முடியுது அப்படிங்கும்போது நீங்கள் ஆரோக்கியமாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா நல்ல விஷயம் தான். அது நீங்கள் ஆரோக்கியம் தான், வெறுமனே நம்பர் துரத்திட்டு போகாமல் நீங்க ஆரோக்கியமா ஃபீல் பண்ணாலே அது ஆரோக்கியம் தான். ஆரோக்கியம் என்னைக்கு நமக்கு இல்லாம போகும்னா, தூக்கம் இல்லாம போகும்போது, டெய்லி வெளியே போகாம போகும்போது, நமக்கு டெய்லி பசி இல்லாம போகும்போது நமக்கு ஆரோக்கியம் இல்லைன்னு அர்த்தம். உடம்பு எப்ப கனமா ஃபீல் ஆகுதோ, எந்த இடத்துல வெயிட் இருக்குன்னு நமக்கு தோணுதோ, அங்க வியாதி பிரச்சனை இருக்கு. இன்னொன்னு, தூக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். வேற வழி இல்லை, நான் வேலைக்கு போய் தான் ஆகணும், நைட்டு லேட்டா வந்துதான் ஆகணும்னு சூழ்நிலை இருந்ததுன்னா, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூக்கம் தொடர்ச்சியா கிடைக்கலன்னாலும் இடையில பகல்ல 1 மணி நேரம் தூங்கலாம், தப்பே இல்லை. அது பேர் நாப், இடையில வந்து தூங்குறது நல்ல விஷயம்தான்.
1: ஓகே சார், தொடர்ந்து நம்ம பேசலாம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள். இந்நிகழ்ச்சினி பகுதியினை வழங்கியோர் மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக், ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். JKR பாலிகிளினிக் மயிலாடுதுறை.
2: மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்கில் தோல், இதயம், எலும்பு முறிவு, மூலம், பவுத்திரம் மற்றும் பொது மருத்துவம் ஆகியவற்றிற்கு பிரபல மருத்துவர்கள் வருகை தந்து சிகிச்சை அளிக்கிறார்கள்.
3: அதோடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10 மணி முதல் 1 மணி வரை தோல் மற்றும் பொது மருத்துவ நிபுணர் வருகை தந்து இலவச ஆலோசனைகள் வழங்குகிறார்.
2: மேலும் JKR ரத்த பரிசோதனை நிலையம் தினமும் காலை 7 மணி முதல் இயங்கும்.
3: ஆலோசனைகளும் சிகிச்சையும் பெற
2: JKR பாலிகிளினிக், கண்ணையா பிரேமா டவர், பூக்கடை திரு பஸ் ஸ்டாப், மயிலாடுதுறை.
3: செல் 9443395130.
2: JKR பாலிகிளினிக்.
1: இனி தொடர்ந்து கேட்கலாம் திருவாரூர் VK ஆயுர்வேத மருத்துவமனையின் டாக்டரிடம் கேளுங்கள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் திருவாரூர் VK ஆயுர்வேத மருத்துவமனை, VK ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை காரைக்கால்.
2: VK ஆயுர்வேத ஹாஸ்பிடல் திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
3: இனி ஆயுர்வேத சிகிச்சை செய்ய எங்கும் செல்ல தேவையில்லை, நம் பகுதிகளிலேயே தங்கி சிகிச்சை பெறலாம். அனைத்து வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா.
2: கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுகிறீர்களா? கவலையை விடுங்க, கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா போங்க.
3: VK ஆயுர்வேத ஹாஸ்பிடல், கமலாலயம் தென்கரை திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயூரநாதர் வடக்கு வீதி மயிலாடுதுறை, பெருமாள் கோவில் தெரு காரைக்கால்.
1: நேர்களை இன்றைய டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பொதுநல மருத்துவர் டாக்டர் ஜி விவேக் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களுக்கு பதில் தந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து நம்ம டாக்டர் கிட்ட பேசலாம் சார். சார், பொதுவாக இப்போ வந்து காலை உணவு, அதாவது டயட் அப்படிங்கிற பேரில், ஃபாஸ்டிங்கிற பேரில் காலை உணவு நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணுறாங்க. அந்த காலை உணவோட முக்கியத்துவம் என்னங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
0: இது உணவு பொறுத்த வரைக்கும் நம்மளோட பழைய பழைய மாடல் சொல்கிறேன், அது நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. நம்ம தாத்தா பாட்டி, நம்ம பூர்வீகம் எல்லாருமே விவசாயம் தான், விவசாயம் சார்ந்த மக்கள் தான் நம்ம, அந்த பாரம்பரியத்துல தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். அவங்களோட பழக்க வழக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நினைச்ச நேரத்துல நம்ம அடுப்பு எரிக்க முடியாது, அடுப்பு வந்து மூட்டி எரிச்சு ஒரு தடவை சமைக்கிறதே பெருசு அவங்களுக்கு. அதனால அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, வெயில் வர்றதுக்கு முன்னாடியே வயல்ல போய் வேலை செஞ்சுட்டு 11 மணியை போல கரையேறிடுவாங்க, அந்த டயத்துல சாப்பிடுவாங்க. திருப்பி மறுபடியும் இன்னொரு தடவை 3 மணிலயோ இல்ல 4 மணிலயோ ஒரு உணவு, அவ்வளவுதான். சூரியன் அஸ்தமனம் 6 மணிக்கு மேல எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, விளக்கு ஏற்ற போறேன், அடுப்பு அணைக்க போறேன்னு சொல்லிட்டு அதோட ஏதாவது வேணும்னா கேட்டு மூடிடுவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நினைச்ச நேரத்துக்கு நம்ம அடுப்பு ஆன் பண்ண முடியாது, ஏன்னா அந்த இருட்டிடுச்சு அப்படின்னாலும் கரண்ட் கிடையாது. அப்போ அப்ப இருட்டுல வந்து உணவுல எது வேணாலும் கெட்டு போய் விழுந்துடலாம். அதனால சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் யாரும் சாப்பிட்ட பழக்கம் நம்ம பாரம்பரியத்துல கிடையாது, உலகம் பூரா. இப்போ நம்ம எப்ப அந்த வெளிச்சம் அதிகமா ஆகுதோ, அது வந்து நம்மள என்ன செய்யுதுன்னா, நம்மளோட டயத்தை கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி தள்ளி தள்ளி இப்ப 12-1 மணி வரைக்கும் சாப்பிட்டுட்டு தூங்குற சூழ்நிலை உருவாக்கி, அப்ப எல்லாமே சிர்கேடன் ரிதமே மாறுது. அப்போ கால உணவுங்கிறது வந்து இப்ப இருக்கிற, இப்ப எல்லாரும் ஸ்கூலுக்கு போயாகணும், ஆபீஸ் போயாகணும்,

0: அப்படிங்கும் போது 11 மணிக்கு 12 மணிக்கு நம்ம சாப்பிட முடியாது. அப்ப காலை உணவு ஸ்டாப் பண்ணவே கூடாது. கண்டிப்பா நம்ம ஓவர் நைட் பாஸ்டிங் இருக்கிறதுனால காலை உணவு கட்டாயம். இல்ல அப்படின்னா என்ன ஆகணும், உடம்பு இன்னும் புஷ் பண்ணணும். எல்லாத்துல இருந்து எடுத்து சர்க்கரையை கொண்டாந்து சேர்க்கறதுக்கு கார்டிசன் நிறைய தேவைப்படும். அப்போ உடம்பு வந்து இருதயத்திற்கு அதிகமாக்கியே வச்சிருக்கும். அது பின்னாலத்துல நல்லது கிடையாது. அப்போ காலை உணவு ரொம்ப ரொம்ப கட்டாயம். ஒரு நாளைக்கு 4 வேளை 5 வேளை சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிட்டாலே போதும். அதுவும் ஊட்டச்சத்து சாப்பிடணும், நீர் சத்து குறையாம வச்சுக்கணும். காலை உணவு மட்டும் இல்ல, எந்த அளவுக்கு காலை உணவு மஸ்டோ அதே மாதிரி நைட்ல சாப்பிடுறது அவ்வளவுக்கு உடம்புக்கு கேடு.
1: ஓகே சார், இப்போ இரவு உணவு வந்து ரொம்ப நிறைய பேர் இப்போ வந்து இரவு உணவு தான் அதிகமாக எடுத்துக்கிறாங்க, காலை உணவை ஸ்கிப் பண்ணுறாங்க. காலை உணவுங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்கள், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
2: அரியலூர் மாவட்டம்
1: உதயநத்தம்.
2: சுப்ரமணியம். ஆ,
1: பேசுங்க டாக்டர் கிட்ட.
2: 76 வயசு.
0: சொல்லுங்க.
2: 76 வயசு. கால் வரலயே எடுத்தாச்சு. அந்த நிலையில திரும்பவும் இருக்கு. என்ன செய்யலாம்?
0: இன்சுலின் போட்டுட்டு இருக்கீங்களா?
2: ஆ, இன்சுலின் அந்தியிலும் காலிலும் போட்டுக்கிட்டு இருக்கேன், ரெண்டு காலிலும் போட்டுக்கிட்டு
0: இருக்கேன். சில விஷயங்கள் நான் சொல்லிடுறேன், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரிதல் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். கோதுமை தான் ஒரு தீர்வு அப்படின்னா வடக்கிந்தியாவில் உங்களுக்கு சர்க்கரையே இருக்க போறது இல்லை. ஏன்னா அவங்க வெறும் சப்பாத்தி மட்டும்தான் சாப்பிடுவாங்க. சாதனையில நம்மள மாதிரி எண்ணெய் ஊத்திலாம் இது பண்ண போறது இல்லை. அப்படியே சுட்டு அப்படியே சாப்பிடுறாங்க. குருமா கூட சாப்பிட மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு கூட சர்க்கரை இருக்கு. அப்போ உணவு மட்டுமே ஒரு பங்கு இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் முதல்ல சொன்ன மாதிரி கொழுப்பு படிகிறது மத்த எல்லா விஷயமுமே. ஒன்ஸ் நீங்க இந்த 70+ வந்துட்டீங்க அப்படின்னா இன்சுலினோட ரிசர்வ், அதாவது உடம்புல இருந்து இயற்கையா சுரக்கிறோட இன்சுலினோட அளவு குறைய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நம்ம கட்டாயமா Type 2 diabetes மெலிட்டஸ்ன்னு சொல்லுவோம். அதில் மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருப்போம். அதனால அடிஷ்னலாக நம்ம இன்சுலினும் போடுற மாதிரி தான் இருக்கும். இன்சுலினோட அளவு வந்து சீராக நமக்கு கிடைக்குதா இல்லையா, நம்ம சாப்பிட்ட உணவுக்கு இது போதுமா அப்படிங்கிறத நம்ம அப்பப்போ குளுக்கோமீட்டர் ஒன்று கையில் வச்சுக்கிட்டு அவரே நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு நமக்கு தெரிஞ்சிடும். 2 பாயிண்ட் கூட்டுறதோ குறைக்கிறதோ மருத்துவர் ஆலோசனைப்படி இன்னும் சில மாத்திரைகள்லாம் புதுசாக வந்துடுச்சு. நம்ம GHல நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் நம்ம MD டாக்டரை பார்த்து இன்னும் கொஞ்சம் கன்சல்ட் பண்ணணும். டயட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட உடனே உட்காரக்கூடாது. சாப்பிட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் நடந்தாலே நியர்லி 10-12% சர்க்கரைகள் குறையுது. சாப்பிட்ட உடனே நடக்கணுங்கிறது. இன்னொன்று வந்து சாப்பாடு, சாப்பிட்ட சாப்பாடுல புரத சத்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகணும். வெறும் சப்பாத்தி இல்லாமல் சப்பாத்தி மாவே நம்ம அரைக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம கமர்ஷியலாக வர பாக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரிஃபைன் பண்ணி ஒயிட் மாவு மாதிரி ஆக்கி மைதா மாதிரி ஆக்கிடுறாங்க. சாப்பிட்ற சப்பாத்தி வரணுங்கிறதுக்காக நம்ம நார் சத்து அதிகப்படுத்தணும், புரத சத்து கொஞ்சம் அதிகமாகணும். அது புரத சத்துக்கு பட்டாணி, சுண்டல், பன்னீர், சோயா இதெல்லாம் இது சைவத்தில். அசைவத்தில் பார்த்தீங்கன்னா மீன், முட்டையோட வெள்ளைக்கரு, ஒரு நாளைக்கு 2-3 வெள்ளைக்கரு கூட சேர்த்துக்கலாம். புரதத்தை அதிகமாக ஆக்க ஆக்க சர்க்கரைகள் நல்லா மெயின்டைன் ஆகும். காரணம் அது செரிக்கிறதுக்கு டைம் எடுக்கும், இடையில நம்ம சாப்பிட மாட்டோம், வயிறுமே நல்லா அடவாக இருக்கும், பசி எடுக்காது திருப்பி. இவ்வளவு வந்து கண்டிப்பா சர்க்கரைக்கே வந்து நிபுணரை பார்த்து இந்த இன்சுலினோட அளவை சரி பண்ணிக்கணும். இன்னும் 2-3 டேப்லெட்ஸ் புதுசா இருக்கு, அதெல்லாம் சேர்க்கறது நல்லது.
1: ஓகே சார். சார், பொதுவா இப்ப வந்து ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை, பொதுவாக இப்போ நமக்கு காதில் ஒரு பிரச்சனை, காது வலி அப்படின்னு சொன்னால் நம்ம உடனே சரி ஓகே காதில் பிரச்சனையா, அப்போ ENT டாக்டர்கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். அந்த காது வலி வந்து காதில் வந்த பிரச்சனையாலையா இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையோட சைடு எஃபெக்டா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எதுவும் இது பண்ணுறதில்ல. அப்போ வந்து ஒரு ஸ்பெஷலைசேஷன் முடித்த டாக்டர்ஸ் சுற்றி இருக்கும்பொழுது நம்ம என்னென்ன உறுப்புகளில் பிரச்சனையோ அந்தந்த உறுப்புகளுக்கு சம்மந்தப்பட்ட டாக்டர்கிட்ட போகணுங்கிறத ஒரு பேஷண்ட்டாக நம்மளே முடிவு பண்ணிடுறோம். அது மாதிரி இல்லாமல் ஒரு ஒரு டாக்டரை, சரியான டாக்டரை வந்து நம்ம எப்படி சூஸ் பண்ணணும், ஏதாவது ஒரு காமனான ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் ஒரு பொதுநல மருத்துவர்கிட்ட நாங்கள் வரணும் அப்படின்னு சொன்னால் அது எப்படி சார் சூஸ் பண்ணணும், அதை பற்றி கொஞ்சம்
0: சொல்லுங்களேன். இதில் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை, டாக்டர்ஸ் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை இல்லை, இது பெரிய பிரச்சனை தான்.

0: என்ன காரணம் அப்படின்னா சுகர் பேஷண்ட்டுக்கு நெஞ்சு வலியை வந்து நெஞ்சு வலியா வரணும்னு அவசியம்
1: இல்லை.
0: நெஞ்சு எரிச்சலா வரும், இந்த நெஞ்சு எரிச்சலா வரும், ஏப்பம் வந்துகிட்டே இருக்கும். இவங்க என்ன நினைப்பாங்கன்னா நம்ம குடல்ல தான் அந்த பிரச்சனை, நேற்று சாப்பிட்டது மதியானம் சாப்பிட்டதுதான் பிரச்சனைன்னு நினைச்சிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ட்ரக் போட்டுட்டு இருப்பாங்க, இல்லைன்னா குடல் நிமிடத்தை போவாங்க. அவருமே எடுத்தோடனே இசிஜி பாக்கணும், இதய டாக்டர் பாக்கணும்னு அவரால் சொல்ல முடியாது. அவருமே வந்து குடலை தான் பாப்பாரு. அப்போ நிறைய தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ வந்து நம்ம கரெக்டான டயத்துல ஒரு ஹார்ட் அட்டாக் பேஷண்ட பாக்க முடியாம சரியான ஒரு இசிஜி எடுத்தா கூட கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அந்த பேஷண்ட்டுக்கு ஸ்கேனு இவங்களே சில சமயத்துல ஸ்கேன் எடுத்துட்டு வருவாங்க. எதுக்கு ஸ்ட்ரைட்டா ஸ்கேன் எடுத்துட்டே போயிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் எடுத்துட்டு போவாங்க. ஸ்கேன்ல ஒண்ணும் இருக்காது, ஏன்னா அவருக்கு இருதயத்துலதான் பிரச்சனை இருக்கும். ஆனா அது நெஞ்சரிச்சல் மாதிரி வெளியில காமிச்சிட்டு இருக்கும். சில சமயத்துல இடது கை வலி இருக்கும், ஆர்த்தோ டாக்டர்கிட்ட போயிருப்பாங்க, அது ஆனா இருதய மாரடைப்பா இருக்கும். இப்போ எல்லாமே எல்லாத்தையும் தெரிஞ்ச ஆளு அப்படின்னா உங்களுக்கு எம்டி ஜெனரல் மெடிசன் தான். அவரு தேவைப்பட்டா இல்லைங்க இப்ப ஆன்ஜியோ பண்ணணும், உங்களுக்கு ஸ்டென்ட் வைக்கணும்னு சொன்னா அப்ப கார்டியாலஜிஸ்ட் போகணும். இல்லங்க எனக்கு தெரிஞ்ச சில பேஷண்டே நிறைய அது மாதிரி இருக்காங்க. ஒருத்தங்க வந்து சாப்பிடுறதே கஷ்டப்படுறாங்க, குடல் நிமிடந்து போயிட்டே இருக்காங்க, எல்லாம் செக் பண்ணிட்டாங்க நார்மலா இருக்கு. கடைசியில பார்த்தா சிசிடி ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தா தைராய்டு கட்டி வெளியில வர்றதுக்கு பதில் உள்ளார வளர்ந்து உணவு போகும்போது மட்டும் அடைக்குது. இது அவங்க கண்டுபிடிக்கவே 2-3 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளார எல்லா டாக்டரையும் சுத்தி வந்து, ஏன்னா அவங்களுக்கு லிமிடேஷன்ஸ் இருக்கு ஸ்பெஷலிஸ்டுக்கும். அது மாதிரி நம்ம நம்மள்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸ் அதை வந்து நம்ம தவறுதலா பயன்படுத்துறது கூட ஒரு தப்பு தான்.
1: ஒரு பொது நல மருத்துவரை, ஏதோ ஒரு காமனான ஒரு ஏதாவது உடல்ல பிரச்சனைனா பொது நல மருத்துவரை அணுகி அவங்களோட ரெஃபரன்ஸ்ல நம்ம அடுத்தடுத்த டாக்டர்ஸ் கிட்ட போலாம் அப்படிங்கறத சொல்றீங்க.
0: ஆமா, நம்ம மருத்துவ கல்லூரியே பாத்தீங்கன்னா அப்படிதான் நம்ம டிசைன் பண்ணிருப்போம். ஜெனரல் மெடிசன், ஜெனரல் சர்ஜரி அப்படிதான் டிபார்ட்மெண்ட்டை பிரிஞ்சிருக்கும். அதுல ஜெனரல் மெடிசன்னா மருத்துவர்கிட்ட போய் அதுக்கப்புறமா அவரு சொல்லுவாரு நீங்க இங்க போங்க, உங்களுக்கு இந்த தேவை இருக்கு, இல்ல இதுவே போதும். ஏன்னா ஸ்பெஷலிஸ்ட் வந்து ரொம்ப கம்மி, அவங்களையுமே ரொம்ப நம்ம அபியூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப அதிகமான லோடு கொடுத்தோம்னா அவங்களாலையும், ஏன்னா கிரிட்டிக்கல் காம்ப்ளிகேட்டட் கேசஸ் அவங்க ஒரு கேஸ ஒரு மணி நேரம் பார்க்கணும். இப்ப நம்ம அவங்க அவசர கதியில பார்த்தா அவங்களாலையுமே சரியான தீர்வு எடுக்க முடியாது.
1: ஓகே சார், இப்ப அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம் சொல்லுங்க, யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: ராயம்பாளையம் கூழ்குடி சக்கராத்தான் தமிழ் பேசுறேன்.
1: பேசுங்க டாக்டர்ட்ட.
2: சார்
0: சொல்லுங்கம்மா.
2: சார் எனக்கு ரொம்ப நாளாவே சுகர் இருக்கு சார், குறையவே மாட்டேங்குது. இன்சுலின் போட்டு பாக்குறோம் சார், குறைய மாட்டேங்குது. மாத்திரை
0: சாப்பிடுறேன்,
2: சுகர் வந்து 300 குறையவே மாட்டேங்குது சார், அப்படியே இருக்கு. கால் எல்லாம் எரிச்சல் அதிகமா இருக்கு.
1: என்ன வயசாகுதுமா?
0: என்ன சாப்பிட்டீங்க? இது மட்டும் தான் சாப்பிட்டீங்க? அப்ப நைட் என்ன சாப்பிடுவீங்க?
2: நைட் கோதுமை தோசை தான் சார் சாப்பிடுவேன்.
0: சாயந்திரம் டீ காபி தான் உண்டா?
2: ஆ, காபி உண்டு சார், காபி குடிப்பேன்.
0: காபி குடிப்பீங்க? இப்ப நீங்க சாப்பிட்ட உணவுலயே வந்து காஃபிக்கு சக்கரை போட்டாலும் போடாட்டியும் அந்த பாலுலயுமே சக்கரை இருக்கு, ஏன்னா அது மாவு சத்து தான். காஃபிங்கிறது ஒரு கொட்டையில இருந்து எடுக்கிற எண்ணெய் தான், அதுல வந்து நம்ம எதிர்பார்க்கறத தாண்டி கேலரிஸ் அதிகமா உள்ளதுதான். அதனால நீங்க இப்ப நான் கோதுமை சாப்பிட்டேங்கிறதுனால சுகர் போயிடும்னு நினைக்காதீங்க. நீங்க மத்தது சேர்க்கறதும் அதுல சேர்ந்துகிட்டேதான் வரும். அதே நேரத்துல சாப்பிடுற சாதம் 1 கப் அளவுதான். கீரை காய்கறி கூட்டு கொஞ்சம் அதிகமாக்கிக்கணும். இத இன்னைக்கு செய்யறத செஞ்சுட்டு உங்களோட இன்ஃபெக்ஷன் மாத்தினீங்க அப்படின்னா தாராளமா சுகர் குறைஞ்சு வரும். அதனால செடன்டரி லைஃப் ஸ்டைல் சும்மா நடக்கணும், சாப்பிட்டுட்டு நடக்கணும். ஒரு நாளைக்கு வந்து 6 கிலோமீட்டர்ஸ் கணக்கு நடக்கணும். ஒரே ஸ்டெப்ல நடக்கலனாலும் காலையில மதியானம் சாயந்தரம் கொஞ்சம் கொஞ்சம் நடக்கணும். 10,000 ஸ்டெப் நீங்க எடுத்து வைக்கிறாடி ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப் இருக்கணும். இதை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா எந்த சக்கரையா இருந்தாலும் கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணலாம். மருந்து மட்டுமே தீர்வல்ல, உடல் உழைப்பும் முக்கியம், உணவு பழக்க வழக்கமும் ரொம்ப முக்கியம்.
1: ஓகே சார், அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம் சொல்லுங்க, யாரு இங்க இருந்து பேசுறீங்க?
3: வயிற்றுல கணல நடக்க முடியுது, ஒரே எரிச்சலா எரியுது, அடைக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஒரு

0: மீட்டர் கூட நடக்க முடியல.
1: நடந்தா மூச்சு வாங்குதா?
0: மூச்சு வாங்கினேன் சார், அப்படியே அடக்கிற மாதிரி அப்படியே இந்த இதுக்கு கட்டி பிடிச்சது மாதிரி இருக்கு.
1: இருதய பிரச்சனைக்காகவோ இல்ல சுகர் பிரச்சனை இருக்கா மாத்திரை சாப்பிடுறீங்களா?
0: இல்லடி சாப்பிட்டேன் சார், 2 வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் முடிஞ்சிருக்கு சார், இன்னும் சாப்பிடல சார்.
1: மாத்திரை எதுவும் போடுறது இல்ல? இப்போ
0: போடுறது இல்லைங்க சார்.
1: இல்ல நீங்க வந்து திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி காலையில ஓபிக்கு வந்துருங்க, பழைய நோட்டு கீட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருங்க. ஏன்னா நீங்க ஏற்கனவே இருதய பிரச்சனைக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு நிறுத்திருக்கீங்க. இருதயம் எந்த ஸ்டேஜ்ல இருக்கு, என்ன மாதிரி தொந்தரவு இருக்குன்னு கவனிக்கணும். அது அன்னில நுரையீரலையும் ஏதாவது தொந்தரவு இருக்கான்னு கவனிக்கணும். ஏன்னா உணவு சாப்பிட்டுட்டு களைப்புங்கிறது எல்லாருக்கும் வர்றதுதான். அதை வந்து நம்ம நடக்கவே முடியலங்கிறதோட சேர்க்க கூடாது. நம்ம உடல் ரீதியா பிரச்சனை இருந்தும் நீங்க மருந்து போடாம இருந்திருக்கீங்க, அதையும் நம்ம கவனிக்கணும். மருத்துவக் கல்லூரிக்கு வந்துருங்க. சாப்பிட்ட உடனே நடக்க முடியாம போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எல்லா ரத்த ஓட்டமும் வயிறுக்கு போயிடும். அப்போ கை காலுக்கு ரத்த ஓட்டம் இருக்காது. அதனாலதான் சாப்பிட்ட உடனே யாராலையும் வேலை செய்ய முடியாது. அது ஏஜ் கூடும்போது இருக்கும். அதனால இருதயம் பலவீனமா இருந்தது, டயஸ்டாலிக் டிஸ்பங்க்ஷன், சிஸ்டாலிக் டிஸ்பங்க்ஷன் சொல்லுவோம். அதால பம்ப் பண்ண முடியல, அதால ரிலாக்ஸ் ஆக முடியல அப்படின்னா, இருதயம் துடிச்சாலும் அதால முழுசா ரத்தத்தை கொண்டு சேர்க்க முடியல அப்படின்னா அசதி இருக்கும். அப்ப அது சாப்பிட்டா இன்னும் அதிகமா இருக்கும். அந்த அதுக்கு காரணம் இருதயம் தானா, இல்ல நுரையீரல் பிரச்சனையா, இல்ல சக்கரை பிரச்சனையா, இல்ல பிரஷர் ப்ராப்ளமாங்கிறத கண்டிப்பா மருத்துவர் அணுகி எல்லா செக்கப்பும் பண்ணணும் கண்டிப்பா.
2: ஓகே சார், தொடர்ந்து நம்ம பேசலாம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருவாரூர் வி கே ஆயுர்வேத மருத்துவமனையின் டாக்டரிடம் கேளுங்கள்.
3: வி கே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் திருவாரூர் மற்றும் கோட்டக்கல், ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
4: இனி ஆயுர்வேத சிகிச்சை செய்ய எங்கும் செல்ல தேவையில்லை, நம் பகுதிகளிலேயே தங்கி சிகிச்சை பெறலாம். அனைத்து வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா.
3: கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுகிறீர்களா? கவலையை விடுங்க, கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா போங்க.
4: வி கே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல், கமலாலயம் தென்கரை திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயூரநாதர் வடக்கு வீதி, மயிலாடுதுறை, பெருமாள் கோவில் தெரு, காரைக்கால்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேர்களே, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL ஹாஸ்பிட்டல், திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
7: காரைக்கால் GL மருத்துவமனை,
3: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
7: GL மருத்துவமனை,
3: காரைக்கால்.
2: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும்.
8: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனையும்
9: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
8: VPN கண் மருத்துவமனையும்
10: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
11: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
2: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர்.
12: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல், கழுத்து செயின், காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: நாளை மாலை 5:30 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர்.
13: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்த புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
14: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் 49th துவக்க விழா, சலுகை July 16-20 மட்டுமே.
2: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமது.
15: வீட்டு உபயோக பொருட்கள்
16: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
17: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம்.
18: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3 டாக்டரிடம் கேளுங்கள். இன்னைக்கு நிகழ்ச்சியில திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பொதுநல மருத்துவர் டாக்டர் ஜி விவேக் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களுக்கு பதில் தந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து நம்ம டாக்டர் கிட்ட பேசலாம் சார். சார், பொதுவா இப்ப வந்து 30-40 வயதை கடந்தவங்க எந்தெந்த பரிசோதனைகள்லாம் செஞ்சுக்கணும் சார், எவ்வளவு குறிப்பிட்ட இடைவெளியில செஞ்சுக்கணும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: இப்போ பொதுவா வந்து இந்த மெட்டபாலிக் டிசார்டருங்கிறது அதிகமா ஆகுது. அது அன்னில நம்ம கம்யூனிகபிள் டிசீஸ் சொல்லுவோம், இருமல், சளி, ஜுரம், அந்த லெவலை தாண்டி டெங்கு, நிறைய காய்ச்சல், மலேரியா, அந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம நல்லா குறைச்சிட்டோம். நம்ம பொது சுகாதாரம் அதிகமானதுனாலையும், விழிப்புணர்வு அதிகமானது, பிளஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லா இடத்துலையும் கிடைச்சது, மருத்துவம் கிடைச்சதுனால இந்த கம்யூனிகபிள் டிசீஸ் நல்லாவே கட் பண்ணிட்டோம். நமக்கு இப்ப நான் கம்யூனிகபிள் டிசீஸ் தான் மெயின் ப்ராப்ளமே. நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ங்கிறது வந்து மெட்டபாலிக் டிசார்டர், அதாவது உடல் சார்ந்த, உடல்ல இருந்து டெவலப் ஆகிற பிரச்சனைகள், அதாவது சுகரு, பிரஷரு, தைராய்டு ப்ராப்ளம், அது அந்நில கிட்னி தொந்தரவு. இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா RFT, LFT, இது பொதுவாகவே இப்போ நிறைய வெளியிலையும் சரி, தனியார்லையும் சரி, அரசு சார்ந்த

0: இதுலையும் சரி எல்லா இடத்துலயுமே எல்லா டெஸ்ட்டுமே அவைலபிள் தான். கண்டிப்பா இசிஜி எடுத்து பார்த்துருக்கணும், ஒரு எக்ஸ்ரே டெஸ்ட் எடுக்கணும். அதனால சுகருக்கு, ப்ரெஷருக்கு, கொலஸ்ட்ரால், அப்புறம் கிட்னி நல்லா ஃபங்க்ஷன் ஆகுதா, கிட்னி நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்காங்கிறதுக்கான டெஸ்ட், இதை வந்து பொதுவாகவே எடுத்து பார்த்துக்கிறது நல்லது. இது நம்ம வியாதி இருந்தாதான் இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பா சுகர் அண்ட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் கண்டிப்பா பார்க்கணும். நம்ம உடல் வந்து ஒல்லியா இருக்கும், குண்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பிரிக்க வேண்டாம். எல்லாருமே ஒரு தடவை பேஸ் லைன், நம்ம இவங்களுக்கு இவ்வளவுதான் பிபி இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கூட பிபி பார்க்கணும். இன்னொன்னு வந்து அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐயோட யூசேஜ் அதிகமாக ஆக அதோட பயன்பாடு ரொம்ப அதிகமாகுது. பயன்பாடு அதிகமாகும் போதே இப்ப அறியாமையில இருக்கிறவங்களுக்கு சில விஷயங்களை நம்ம கொண்டு போய் சேர்த்துட்டோம் அப்படின்னா தெளிவா சேர்த்துடணும். தெளிவா இல்லாம நிறைய விஷயங்களை சேர்க்கும் போது அந்த தகவலே நாளைக்கு அவங்களுக்கு பிரச்சனையை உண்டாகலாம். ஏன்னா இப்ப தலைவலிக்குது, தலைவலின்னா என்ன பிரச்சனையா இருக்கலாம், கண்ணு பவர் ப்ராப்ளம் இருக்கலாம், கண்ணாடி போடலாம், இல்லைன்னா சைனஸ் பிரச்சனை இருக்கலாம், இல்ல மூளையில கேன்சர் கூட இருக்கலாம், எல்லாத்தையுமே அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொடுத்துரும் உங்களுக்கு. நம்ம அதை பார்த்துட்டு அதையே யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுவே ஒரு மன வியாதியா மாறிடும். அது சொல்றதா கேக்குறதா இல்ல டாக்டர்ஸ்ட போய் எப்படி கேக்குறது, இந்த சந்தேகமும் இருக்கும். சில சமயத்துல என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்களே ஒரு டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட ஏஐகிட்ட கொடுக்கும்போது அது இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி அது இருக்குன்னு இவங்க கற்பனை பண்ணி இவங்கள கவுன்சிலிங் கடைசியில என்ன ஆயிடும்னா ஒரு வியாதி இல்லாம அவங்களுக்கு சைக்கியாட்ரி கவுன்சிலிங் பண்ற அளவுக்கு கூட நிறைய பேரை பாக்குறோம் இப்ப
1: நாங்க. ஓகே சார், அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம். வணக்கம் சார். அரியலூர் மாவட்டத்துல இருந்து தொட்டிக்குளம் தியாகராஜன் பேசுறாங்க மேடம். அதாவது இப்ப சார் சொன்னாங்க டீ காபி குடிச்சா கூட சுகர் வர வாய்ப்பு இருக்கு. சில பேர் டீ காபி மட்டும் சாப்பிட்டா சுகர் வர வருதுன்னு சொல்ல முடியாது, வேற வேற இதா இருக்குன்னு சொல்றாங்க சார்.
1: அதாவது அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு தான் சொன்னாங்க சார்.
2: சொல்லுங்க
1: சொல்லுங்க உங்க கேள்வி. இப்ப
0: நீங்க கேக்குற கேள்வி கரெக்ட் தான். ஏன்னா உணவை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன் அப்படின்னா உணவு டயட்டிஷியன் ஒரு படிப்பே படிக்கிறாங்க, கிட்டத்தட்ட 4 வருஷம் அவங்க தொடர்ச்சியா அதை படிக்க வேண்டியதா இருக்கு. நம்ம உணவுங்கிறது ஒரு மாதிரி கன்ஃபியூசிங் தான். இன்னமுமே நம்ம இப்போ ஆடு மாடுக்கு என்ன சாப்பாடு போடலான்னு எல்லாருக்குமே தெரியும், ஆனா மனுஷனுக்கு மட்டும் என்ன சாப்பாடு கொடுக்கலாங்கிறது வந்து இன்னமுமே நம்ம டிஸ்கஷனாவே
1: சந்தேகமா தான் இருக்கு.
0: சந்தேகமாவே இருக்கு. என்ன மனுஷன் சாப்பிடுவாங்கிறது வந்து இன்னமும் ஒரு கேள்விக்குறிதான். எதை சாப்பிடலாம், எது நல்ல சாப்பாடு, நாளுக்கு நாள் நல்ல சாப்பாடு வந்திருக்கணும். ஆனா சாப்பாடு மோசமாகுங்கிறத வந்து எல்லாராலையும் உணர முடியுது. ஒரு கடைக்கு போறோம், சாப்பிடுறோம், நெஞ்சரிக்குதுன்னு வந்துடுறோம். ஒரு கல்யாணத்துக்கு சாப்பிடுறோம், சாப்பாடு நல்லா இல்லைங்க, சாப்பிட்ட சாம்பார் நெஞ்சு கரைச்சிக்கிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்றத நம்ம இப்ப ரெகுலரா பாக்குறோம். நம்ம இன்னைக்கு இருந்துதா இல்லையாங்கிறத விட இப்ப ரெகுலர் ஆயிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னா மனுஷனோட லாப நோக்கத்துல நிறைய போகும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு உடம்புக்கு தேவையில்லாத அடல்ட்ரேட்டட் ஃபுட்டு நிறைய சேருது. இதோட நம்மளுமே தேவைக்கு அதிகமா சாப்பிடுறோம். பசிங்கிறதுல நிறைய பசி இருக்கு. உண்மையிலே பசி சாப்பிடுறது, போர் அடிக்குதுன்னு சாப்பிடுறது, இல்ல சும்மா டென்ஷனா இருக்கு ஏதாவது போய் சாப்பிட்டா போறோம், இல்ல இங்க ஒரு கடை புதுசா தோந்துருக்கா நல்லா இருக்கான்னு போய் சாப்பிடுவோம். இந்த மாதிரி எந்த விலங்கும் இருக்கிறது இல்ல. மனுஷன் மட்டும்தான் மனசுக்கும் சாப்பிடுறான், உடம்புக்கும் சாப்பிடுறான், வயிற்றுக்கும் சாப்பிடுறான். அப்ப என்ன ஆயிடுது, ஒரு நாளைக்கு எத்தனை டீன்னு இப்ப கணக்கு இல்லாம போயிட்டு எல்லா இடத்துலயும் டீ கடை அதிகமாயிடுச்சு. ஒரு நாளைக்கு 5 டீ கணக்கு வச்சுங்க, ஒரு டீக்கு 2 ஸ்பூன் சர்க்கரை போடுங்க, கையில கை நிறைய சர்க்கரை உள்ள சாப்பிடுறோம் நம்ம. இதுல எங்க நீங்க சர்க்கரையை குறைக்க போறீங்க? ப்ராப்ளம் வந்து டயட்டுங்கிறது வந்து நம்ம மனசுக்கும் சேர்த்து சாப்பிடவே கூடாது, வயிற்றுக்கு மட்டும்தான் சாப்பிடணும்.
1: ஓகே சார், இவ்வளோ நேரம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இவ்வளோ நேரம் அதாவது கேட்குற கேள்விகளுக்கு ஒரு உதாரணத்தோட, ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளோட எளிமையாக எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க சார். காரைக்கால் பண்பலையின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.
0: நன்றி
1: சார். கேட்டது திருவாரூர் வி கே ஆயுர்வேத மருத்துவமனையின் டாக்டரிடம் கேளுங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பொதுநல மருத்துவர் டாக்டர் ஜி விவேக் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களுக்கு பதிலளித்தார். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் திருவாரூர் வி கே ஆயுர்வேத மருத்துவமனை, வி கே ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை காரைக்கால்.
3: வி கே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
4: இனி ஆயுர்வேத சிகிச்சை செய்ய எங்கும் செல்ல தேவையில்லை, நம் பகுதிகளிலேயே தங்கி சிகிச்சை பெறலாம். அனைத்து வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா.
3: கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுகிறீர்களா?

0: கவலைய விடுங்க, கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா போங்க.
1: வி கே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல், கமலாலயம் தென்கரை, திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயூரநாதர் வடக்கு வீதி, மயிலாடுதுறை, பெருமாள் கோவில் தெரு, காரைக்கால்.
2: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது வானிலை அறிக்கை. சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

நேரம் 2:55, 15 நொடி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: நீலகிரி மாவட்டம் தேவாலா, புதுக்கோட்டை மாவட்டம் இல்லுப்பூர், கீழ்கோத்தகிரி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. சேலம் மாவட்டம் மேட்டூர், திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அருங்காபுரி, திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், தாமிரபாக்கம், புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர், ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம், திருவள்ளூர், சோழவரம், மேல்கூடலூர், பூண்டி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாய் இருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்காலில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகளவு வெப்பநிலையான 41.5 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலிலும் உதகமண்டலத்திலும் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 11.6 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை திண்டுக்கல் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. கரூர், மதுரை, திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. சென்னை, நாகப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், கோயம்புத்தூர், வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் சில இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மிதமான இடிமழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இதே காற்றின் வேகத்தோடு லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளையும் நாளை மறுநாளும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் இடிமின்னலுடன் மழை பெய்யும் வாய்ப்புண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்கால் பகுதிகளில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. 26ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் தமிழ்நாட்டின் வடக்கு உட்பகுதி, கடலூர் தமிழ்நாடு, புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. 27ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. இன்று தொடங்கி இம்மாதம் 27ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. ஈரோடு, கரூர், மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அதிகளவு வெப்பநிலை இயல்புக்கு 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்படக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இயல்பையொட்டியே இருக்கும் வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக

0: 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கும். மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸாக இருக்கும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். வெப்பநிலை அதிகளவு 23 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 11 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கும் வாய்ப்புண்டு. கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31.7 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 25.8 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 3 மணி.

0: பண்பலை 100.3 நேயர்களின் கேட்டு ரசிக்கலாம். திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் எல்எஸ்சி இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
5: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக கரைக்கால் பண்பலை 100.3 ஃபேஸ்புக் பக்கத்தில் நம்ம பதிவிட்டிருக்க கேள்வி, வானொலி உங்கள் மனதில் பிடித்திருக்கும் இடம் ஒரு வார்த்தையில். வானொலி நேசிக்கிற எல்லாருக்குமே வானொலி வந்து ஒரு நீங்காத இடமாக மனசில் இடம்பெற்றிருக்கும். அது நண்பனாக யோசிப்பாங்க, ஒரு ஆசிரியராக, அறிவுரை கூறுபவராக, ஒரு துணையாக, தனிமை விரட்டியா, இந்த மாதிரி நிறைய ரோல் இருக்கும். அவங்க மனசில் அந்த மாதிரி ஒரு இடத்தையும் வானொலிக்கு கொடுத்துருப்பாங்க. உங்கள் மனதில் வானொலி பிடித்திருக்கும் இடம் ஒரு வார்த்தையில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கோம். கரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக் பக்கத்தில் உங்களுடைய பதிலை ஷேர் பண்ணுங்கள்.

0: நேர்களை பண்பலை நூறுபள்ளி மூன்றில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூல் அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சலமுது தார்பாய்கள் கிரீனேட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக நம்ம பதிவிட்டிருந்த கேள்வி பண்பலையின் முகநூல் பக்கத்தில், வானொலி உங்கள் மனதில் பிடித்திருக்கும் இடம் ஒரு வார்த்தையில் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நேயர்களும் அவங்க வானொலிக்கு மனசில் கொடுத்துருக்க இடத்தை பற்றி சொல்லிகிட்டே இருக்காங்க.

காட்டுமன்னார் கோயில் வடபுறம் வேல்முருகன் சொல்லியிருக்காங்க, வானொலி என் மனதை திடப்படுத்தும் ஆசான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேரளம் செந்தில் கண்ணன் என்னுடைய நண்பன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்னப்பன்பேட்டை ஜோதி என்னுடைய தோழியாக பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வானொலி என்னுடைய உயிர் நண்பன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புதுத்துறை செல்வகுமார். சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க வழுவூர் பண்டாரவாடை ஸ்ரீகிருஷ்ணா. வானொலி என் வாழ்க்கையின் வசந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பண்ணைப்புறம் ராதாகிருஷ்ணன்.

0: வனக்குடி ராஜேந்திரன் சொல்லியிருக்காங்க, குடும்பத்தில் ஓர் அங்கம் வானொலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.

0: பண்பலை 100.3 இணைந்த நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருவாரூர் சீமா டீசல்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் லைக் ஷேர் கமெண்ட். வானொலி உங்கள் மனதில் பிடித்திருக்கும் இடம் ஒரு வார்த்தையில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். நிகழ்ச்சியில் நேயர்கள் சொல்லிட்டே இருக்காங்க. அவுரிக்காடு வித்யா வீரமணி சொல்லியிருக்காங்க, வானொலி என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குத்தாலம் கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தனிமையான உணர்வை போக்கும் நல்லதொரு தோழன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய உச்ச நண்பன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருபுவனம் நந்தினி சுரேஷ். அரியலூர் மாவட்டம் கீழ்குடியிருப்பு சிங்காரவேலூர் என்னுடைய முதல் நண்பன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கும்பகோணம் குமரன். ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் என் ஆறுயிர் நண்பனுக்கு மேலானவன் வானொலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய முதல் தோழின்னு சொல்லியிருக்காங்க கீழ்குடியிருப்பு ஜான்சி கவியரசி. வானொலி எனது நண்பன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெருஞ்சேரி ஜார்ஜ். அப்புறம் அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன்கோட்டை பாரிவள்ளல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வானொலி என் இதயத்தில் ஆரம்பித்து என் இறுதி நாள் வரை பயணம் செய்யக்கூடியவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரூர் கொடிக்கால்பாளையம் ஜான்ஹாஜா நஜ்முதீன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையை மாற்றிய வழிகாட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய நண்பன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐயவாடி அசோக்ராஜ். சோமசுந்தரம் சிவபுரியிலேருந்து சொல்லியிருக்காங்க, மன இறுக்கத்தை போக்கி மனசுக்கு மகிழ்ச்சி தருவதில் வானொலிக்கு ஈடு இணை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய முதல் தோழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க மங்கை மடம் ஜெயந்தி கோவிந்தராஜ். எனக்கு ஒரு ஆசான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பந்தநல்லூர் ரெபேக்கா. வானொலி என்னுடைய உற்ற நண்பன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காரைக்கால் மாஸ் நகர் ஸ்ரீதர்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
4: தங்க நகை இடைக்கு இலவசம் எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.

நேர்களை இன்று மாலை 4 மணிக்கு அறிவோம் நம் உரிமை. நுகர்வோர் நலம் குறித்து நேரலையில் விளக்கம் தருகிறார் திருத்துறைப்பூண்டி வழக்கறிஞர் வி சுரேஷ் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களுக்கு பதில் பெற நம்முடைய நிலைய தொலைபேசி எண்களில் அழைத்து பங்கு பெறலாம் நிகழ்ச்சியில். மூன்று மணி 23 நிமிடமாகுது. இன்றைய என்எஸ்சி நிகழ்ச்சிக்காக நம்ம முகநூல் பக்கத்தில் பதிவிட்டிருக்க விஷயம் என்னென்னா, வானொலி உங்கள் மனதில் பிடித்திருக்கும் இடம், ஒரு வார்த்தையில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். காமேஸ்வரம் செல்வி அறிவழகன் சொல்லியிருக்காங்க, என்னுடைய உயிர் தோழி வானொலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகூர் ஏஜேஎம்என் முகமது ஜலீல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அறிவு பெட்டகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமணஸ்தானம் வீரசுந்தரி, உண்மையான தோழன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பண்பாடு கலாச்சாரங்களை நமக்கு கற்றுத்தரும் ஆசான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காட்டுமன்னார் கோயில் குளஞ்சியப்பன்

மேலவழுதுறை சேப்பு விஜயராகவன் அப்படின்னு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உற்ற நண்பராக இருக்கிறது வானொலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தோழனாய் தோழியாய் அனைத்துமாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காரைக்கால் நளினி. நன்னிலம் அம்பலவாணன் வந்து என்னுடைய மனதில் ஒரு சிறந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு எல்லாமே சேர்த்து சொல்லியிருக்காங்க. என்னுடைய அறிவு பெட்டகம் அப்படின்னு வானொலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆண்டிவடம் கார்த்திகேயன். வாய்ப்பேசும் நூலகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வானொலி மதுரை சோ சண்முக சுந்தரம். தாயாக தந்தையாக ஆசானாக கடவுளாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க வீரகுமார். அத்திக்கோட்டை மீனும் பகிர்சாமி, மன அழுத்தத்தில் இருக்கும்பொழுது ரேடியோ கேட்டால் மனம் லேசாகிவிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வண்ணமந்தல் ரஞ்சிதா, அறிவு ஊற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிக மனதிற்கு மிக நெருங்கிய தோழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருபுவனம் அலமேலு மங்கை.

0: பண்பலையின் 1.3 இணைந்து நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருந்தது திருவாரூர் சீமாட்டிசல்ஸ் வழங்கிய எல்எஸ்சி இந்நிகழ்ச்சி. இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமாட்டிசல்ஸ்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி, ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்ட்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
4: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
5: வானொலி உங்கள் மனதில் பிடித்திருக்கும் இடம். ஒரு வார்த்தையில் மன்னார்குடி சசிகலா தியாகராஜன் சொல்லியிருக்காங்க, வானொலி என்னை எனக்கு உணர்த்திய மெய்ப்பொருள். வானொலி ஒரு சிறந்த புத்தகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜெயங்கொண்டம் கலைவாணர் மெர்சிராணி. எரவாஞ்சலி கலாவதி ராஜ்மோகன், என் தோழி குடும்பத்தில் ஒருத்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமலை ராயன்பட்டினம் வினோத்குமார், என்னுடைய டைம் பாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஞ்சிக்குடி மின்சார கண்ணன், தீபா, வைஷ்ணவி, பிரவாகினி எல்லாம் சேர்ந்து சொல்லியிருக்காங்க எங்களுடைய குடும்ப உறுப்பினர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்கறைவட்டம் உஷா, என் மனதை நிலைப்படுத்தி சிந்திக்க வைக்கும் உற்ற தோழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவனூர் ஜோதிலட்சுமி, என் அன்னையின் மறுபதிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவலைகளை போக்கி ஆறுதல் தரும் தாயின் மடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க பனங்கட்டங்குடி அனுசியா சங்கர்.

நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 7 மணிக்கு திருவாரூர் மெடிக்கல் சென்டர் திருவாரூர் வழங்கும் அங்கமுத்து தங்கமுத்து விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:15 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் சிட்டுக்கு ஒரு பாட்டு விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வந்தாச்சு. உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: நேர்களை நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
5: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர் ஷேகர் ஷேகர்ஸ்.
3: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல்லமுது.
6: வலி, கால் வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
3: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
7: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
3: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
8: வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
3: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
9: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்க காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
3: நாளை மாலை 4:30 ஊரும் உறவும் நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் பிரீஃப்ஸ்.

வானொலி உங்கள் மனதில் பிடித்திருக்கும் இடம் ஒரு வார்த்தைகள் அப்படின்னு கேட்டிருந்தோம். என்ன மேடம் ஒரு வார்த்தையில் சொல்லணும்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில் 6 மணிலேருந்து நைட் 11 மணி வரைக்கும் எங்கள் வீட்டில் வானொலி தான் ஒலித்து கொண்டே இருக்கும். எங்கள் மனதில் வானொலி நீங்கா இடம் பெற்றிருக்கும். கவி பாடும் காரை பண்பலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட்டார் மன்னார்குடி கலைவாணி வெங்கடேஷ். திருப்பூண்டி சுந்தரி சொல்லியிருக்காங்க, சுந்தரி பாஸ்கரன் என் நெருங்கிய தோழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுப்பட்டி பொன்னமராவதி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. வானவன் மகாதேவி சுதாகரன் உயிரினும் மேலானது எனது உன்னத உறவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிந்திக்க வைப்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாப்பா கோயில் ரவி. கடலூர் துறைமுகம் சுரேஷ் சொல்லியிருக்காங்க, வானொலி என்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஒன்றி இருக்குது அப்படின்றது என்னுடைய ஃபேஸ்புக் பதிவுகளே சாட்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மஞ்சக்கண்ணி மோகனசுவரம் சத்யா மோகேஷ் சர்வேஷ் இவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா என் வாழ்க்கையை மாற்றிய நண்பன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகர்கோவில் மந்திரமூர்த்தி ஆசானாக தோழனாக மதி மந்திரியாக எல்லாமாக திகழ்கிறது காற்றலையின் ஊடகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகை சிக்கல் சரண்யா சரவன் எனது பிரியமான தோழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா இதயத்தின் இசை ஒளியின் ஓவியம் எல்லாமே காரைக்கால் பண்பலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு உற்ற ஆசான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதம்பார் ராமன். வானொலி என் மனதில் முதலிடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சங்கரன் மங்கள் ஷாகுல் ஹமீது. கற்பகநாதர் குளம் லட்சுமணன் பிரியா ரெண்டு பேரும் சொல்லியிருக்காங்க வானொலி எனது நண்பன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

வானொலி உங்கள் மனதில் பிடித்திருக்கும் இடம் ஒரு வார்த்தையில் அப்படின்னு கேட்டிருந்தோம். என்னுடைய அன்பு தோழி, என் கூடவே இருப்பவள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருவாரூர் நஸ்ரீன் அயன் தாவூத். இளுவர் முருகேசன், காலை முதல் இரவு வரை என் கூடவே வருபவள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆட்டோதுரை, உடும்பு பிடி அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் முடிச்சிருக்காங்க. பவித்ரமாணிக்கம் ரகுபதி, பங்கு கேட்காத தொழில் பார்ட்னர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாலுவேதபதி விக்னேஷ்குமார், என் உயிர் மூச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வனரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, எனக்கு என்றென்றும் வானொலி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என் உயிர் தோழன் அப்படின்னு மயிலாடுதுறை ரவிச்சந்திரன் சொல்லியிருக்காங்க. நாலுவேதபதி அக்ஷயா, எங்கள் உயிர் மூச்சு வானொலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரமணி ராஜேஷ் சிதம்பரத்துலேருந்து, எனக்கு வானொலி, வானொலிக்கு நான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க நிறைய ஒரு கவிதை மாதிரி நிறையவே சொல்லியிருக்காங்க. தெத்தியிலேருந்து செல்வி, என்னுடைய உற்ற தோழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னை செதுக்கும் ஒளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க புவனவெளி சுமதி பாபு. வானொலி உற்ற தோழி மற்றும் வழிகாட்டி, அது மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலான்னு அதம்பார் கலைச்செல்வி சொல்லியிருக்காங்க. பிரதாபராமபுரம் பூவே அருள்தாசன், என் உயிர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேதாரண்யம் பயத்தவரன் காடு, மருத வடுகநாதன் எனது உயிர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மை நல்வழிப்படுத்தும் ஆசிரியர் வானொலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேமாத்தூர் அமுதா சேகர், நெய்விளக்கு தூயமணி, மனிதநேயத்தை வளர்க்கும் மானசீக குரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு பிடித்த நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக கொரநாட்டு கருப்பூர் பிரபாகரன் அவங்க சொல்லியிருக்காங்க. எனது ஆறு உயிர் நண்பன் ஓமன் நாட்டிலிருந்து வரதராஜன் சொல்லியிருக்காங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வந்தாச்சு. உங்கள் பிஎஸ்ஆர் தங்க பாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை எடைக்கு பில்லு இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.
4: கிங் அண்ட்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வந்தாச்சு. உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சி நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட 84 நேயர்கள் வானொலி அவங்க மனசில் பிடிச்சிருக்க இடத்தை பற்றி ரொம்ப அழகாக சொல்லிட்டுருக்காங்க. நிறைய பேர் அவருடைய நண்பன், உயிர், உற்ற தோழன், வழிகாட்டி இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க. சில பேர் கவிதைகளும் எழுதியிருக்காங்க. ஹரிஹரன் அவங்க என்ன ஊர்னு சொல்லலை, என்னுடைய காதுகள் இல்லாமல் இசை உணர முடியுமா, அதனால் காதுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

சொல்லியிருக்காங்க. என்னுடைய நண்பனுக்கு தாளம் திருடி திரு தில்லை வில்லாளன் சொல்லியிருக்காங்க. டிஆர்பட்டினம் ரமேஷ் வானொலி என்னுடைய வாழ்வின் ஒளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகப்பட்டினம் குருநாதன் வானொலி என்னுடைய வழிகாட்டி சிறந்த நண்பன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயிருக்கு மேலானது வானொலி அப்படின்னு நந்தகுமார் சொல்லியிருக்காங்க. பஞ்சநதி குளம்கோவி இளவரசன் என்னுடைய உயிர் சிந்தனை சிற்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சண்முகம் நேரம் தவறாமல் சொல்லியிருக்காங்க. நான் பேர் மட்டும் படித்தவங்க அவங்களுடைய ஊரை வந்து ஒரு குறிப்பிடலை. கிட்டத்தட்ட 84 நேயர்கள் இன்றைய எலசி நிகழ்ச்சியில் அவங்களுடைய வானொலி அவங்க மனசில் பிடிச்சிருக்க இடத்த பற்றி ரொம்பவே அழகாக சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய உணர்வுகளை ஷேர் பண்ண அத்தனை நேயர்களுக்கும் நன்றிகள்.

0: இயற்கை நமக்கு கொடுத்த கொடைகளை அளவோடு கையாள்வதே நாம் அடுத்த தலைமுறைக்கு செய்யும் ஆகச்சிறந்த உதவி. சமூக நலனில் அக்கறையோடு உங்கள் காரை பண்பலை 100.3. நேயர்கள் கேட்டு பங்கு பெற்று பயன்பெற காத்திருக்கும் இந்த நிகழ்ச்சி அறிவோம் நம் உரிமை நுகர்வோர் நலம் குறித்து நேரலையில் விளக்கம் அளிக்கிற திருத்துறைப்பூண்டி வழக்கறிஞர் வி. சுரேஷ் அவர்கள். நாம் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு பொருளை வாங்குகிறோம், ஏதோ ஒரு சேவையை பயன்படுத்துகிறோம். ஆனால் ஒரு பொருள் தரம் இல்லாமல் இருந்தாலோ, தவறான விளம்பரத்தால் ஏமாற்றப்பட்டாலோ, அல்லது வாங்கிய பொருளிலோ அல்லது சேவையிலோ குறைபாடு இருந்தாலோ, நமக்கென்று சட்டம் வழங்கியுள்ள உரிமைகள் என்ன அப்படின்றது நம்மள இன்னைக்கு பல பேருக்கு தெரியாமலே இருக்குது. விழிப்புணர்வு உள்ள நுகர்வோரே பாதுகாப்பான நுகர்வோர் அப்படிம்பாங்க. ஆனால் நமது உரிமைகளை அறிந்திருப்பது மட்டுமல்ல, அவற்றை தேவையான நேரத்தில் சரியான முறையில் பயன்படுத்துறதும் மிகவும் அவசியம். அந்த வகையில் இன்று அறிவோம் நம் உரிமை நிகழ்ச்சியில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், நுகர்வோரின் அடிப்படை உரிமைகள், ஆன்லைனில் வாங்குறது, நேரில் வாங்குறது முதல் அன்றாட வாழ்க்கையில் ஏற்பட்ட பல்வேறு நுகர்வோர் பிரச்சனைகள் குறித்து பல பயனுள்ள தகவல்களை நேரலையில் தர வந்திருக்காங்க திருத்துறைப்பூண்டி வழக்கறிஞர் வி. சுரேஷ் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களை நம்மளுடைய தொலைபேசி எண்களான 04-3-6-8 இந்த முன்னிணைப்பெண்ணோடு 2-3-1-2-3-1 அல்லது 2-9-9-4-8-0 அல்லது 2-9-9-5-8-0 இந்த தொலைபேசி எண்களில் அழைத்து கேட்கலாம். அலைபேசி எண் 9-5-6-6-4-2-7-2-3-1 இந்த எண்ணிலும் அழைத்து வரலாம் நேயர்களே. இது அறிவோம் நம் உரிமை. வணக்கம் சார். சார், இப்போ நுகர்வோர் நலம் குறித்து இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்களை எங்கள் கூட சொல்ல வந்திருக்கீங்க. நுகர்வோர் அப்படின்னா யார் சார்?
1: நுகர்வோர் என்பது மேடம், அதாவது ஒரு வணிக நோக்கத்துக்கு இல்லாமல் ஒரு பொருளை வந்து வாங்குறவங்க தான் நுகர்வோர்.
0: வணிக நோக்கத்துக்கு இல்லாமல்னா பொதுமக்கள்னு எடுத்துக்கலாமா?
1: ஆமாம்.
0: ஓகே சார்.
1: அவங்க தான் ஒரு நுகர்வோராக இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம்னா, ஒரு பெரிய நிறுவனம் வந்து ஒரு பொருளை விற்கிறாங்கன்னா, அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாதாரண பொதுமக்கள் தான் இப்போ நம்ம உலக அளவில் வந்து அந்த பொருளை வாங்குகிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்க தான் நுகர்வோர் ஆகுறாங்க.
0: ஓகே சார். இப்போ நுகர்வோர் அப்படின்னு சொல்லும் பொழுது பொருட்கள் வாங்குறவங்க தொழில் ரீதியாக இல்லாமல் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து பொருள்கள் வாங்கும் போது நம்ம கட்டாயமாக இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னால் என்னென்ன விஷயங்களை சொல்லுவீங்க சார்?
1: அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளை வாங்கும் பொழுது கட்டாயமாக அந்த பொருள் வாங்குறதுக்கான பில்லு நிச்சயமாக அதில் ஒரு இம்பார்ட்டனாக இருக்குது.
0: சரி சார்.
1: அதே போல் இப்போ ஆன்லைன் ஷாப்பிங்கெல்லாம் நிறைய இப்போ நம்ம உலகளவில் பெரிய அளவுக்கு இருக்குது, நம்ம இந்திய அளவில் நிறைய இருக்குது. இப்போ சில பொருட்களை வந்து நம்ம வாங்குறாங்க, அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேறு பொருள் வருது, நம்ம ஒரு மொபைல்

0: வாங்குறாங்கன்னா ஒரு வேற பொருள் வருது. அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து நம்ம பார்த்தோம்னா நம்ம ஒரு ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோ நம்ம வந்து எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகிறதுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டனாக இருக்குது.
1: ஓகே சார். இதை தவிர நம்ம வந்து அந்த தயாரிப்பு தேதி, அதோட எக்ஸ்பைரி டேட்டு, இந்த தரச்சான்று, இதெல்லாமே பார்க்குறது முக்கியம்.
0: அது அது நிச்சயமாக. அதாவது ஒரு பொருளை வாங்குகிறோம், ஒரு சின்ன ப்ராடக்ட் வாங்கினா கூட அதில் வந்து அந்த எக்ஸ்பைரி டேட்டு, ஒரு பால் வாங்கினா கூட அதில் எக்ஸ்பைரி டேட்டு, இது போன்ற விஷயங்களையும் நம்ம வந்து கவனிக்கக்கூடிய விஷயமா இருக்குது.
1: ஓகே சார். இப்போ நமக்கான நுகர்வோர் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கான அடிப்படை உரிமைகள், அந்த சட்டம் வழங்குகிற அடிப்படை உரிமைகள் என்னென்ன இருக்குது சார்?
0: அவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பொருளை வாங்குறவங்களுக்கு வந்து எல்லா விதமான உரிமைகளும் உள்ளது. அதாவது அந்த பொருளுடைய தன்மை, அவங்க எந்த அளவுக்கு அந்த அந்த பொருளுடைய மதிப்பீடு, அந்த அதோடய தரம் போன்றவற்றையெல்லாம் நம்ம வந்து பொதுமக்கள் வந்து பார்த்து தான் வாங்கணும்.
1: ஓகே சார். இப்போ அதாவது சட்டம் என்னென்ன சொல்லுது சார்? பொதுவாக நுகர்வோருக்கான சட்டம் அப்படின்றது என்னென்ன?
0: அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம 1986 ஒரு சட்டம் வந்து நம்ம பார்லிமெண்ட்டை கொண்டு வர்றாங்க. அதுக்கு பிற்பாடு வந்து தாராளமயம் உலகமயம் ஆக்கினதுக்கு பிறகு 2019 ஒரு ஆக்டு கொண்டு வர்றாங்க. ஏன்னா எல்லாமே உலகம் ஃபுல்லாக வணிகமயம் ஆகிட்டு, இப்போ தாராளமயம் ஆகிட்டு பொருளாதார ரீதியாக வந்து எல்லாருமே ஆன்லைனில் எல்லா நாட்டிலையும் யாருனாலும் வாங்கிக்கலாங்கிறதுனால புதுசாக ஒரு அமெண்ட்மெண்ட்டு கொண்டு வர்றாங்க. அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டின் படி அவங்களுக்கு வந்து நுகர்வோர் அந்த சட்டத்தினுடைய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், ஆன்லைன் பொருள் வாங்கும்போது எந்த அந்த எந்த கம்பெனி எந்த கம்பெனியில் வாங்குகிறோம் அது சம்மந்தம் அதை வந்து முக்கியமாக பார்க்கணும். அதே போல் அந்த பொருளுடைய தரம்,
1: இது போல சில விஷயங்களை வந்து நம்ம உன்னிப்பா பார்க்க வேண்டியதா இருக்கு. ஓகே சார். ஒரு காலர் இருக்காங்க, அட்டெண்ட் பண்ணிக்கலாம்?
0: ஆ சொல்லுங்க மேடம், சொல்லுங்க.
1: வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம், லைன்ல இருக்கீங்க? சொல்லுங்கம்மா, என்ன கேட்கணும்? யார்கிட்ட? நுகர்வோர் நலம் குறித்து உங்களுடைய சந்தேகம் என்ன?
2: மேடம், நுகர்வோர் வந்து இத பண்ணலாம்னு சொல்ல வந்துட்டு நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்குல்ல மேம், எந்தெந்த விஷயத்தை பண்ண கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்காங்க?
1: இந்த விஷயம் எல்லாம் பண்ணலாம், இந்த விஷயம் எல்லாம் பண்ண கூடாது நுகர்வோர் அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேக்குறீங்க இல்லையா?
2: ஆமா மேடம். ஆமா மேடம்.
1: ஓகேம்மா, லைன்ல நீங்க ரேடியோல கேட்டுக்கிறீங்களா?
2: ஓகே மேடம்,
1: நன்றி.
0: நுகர்வோர் வந்து அவங்க கேட்ட சரியான கேள்வி தான். நுகர்வு இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா நம்ம பொருளை வாங்குகிறோம், நம்ம வந்து அந்த பொருளுடைய தரம் குறித்து நம்ம வந்து பார்க்குறோம். இவங்க நம்ம தான் ஒரு பொருளை வந்து நம்ம போயிட்டு ஒரு இடத்துல வாங்குகிறோம். அப்போ வாங்கும் பொழுது வந்து இவங்க இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறத வந்து சொல்கிற மாதிரி அவங்களுக்கு நுகர்வோருக்கான ஒரு கடமைகள்லாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து பொருளை வாங்குறதுனால அந்த பொருளுடைய தரம் குறித்து தானே நம்ம வந்து ஒரு வழக்கோ ஒரு நீதிமன்றத்திலையோ நம்ம வந்து இது பண்ண முடியும். அதே நேரத்தில் வந்து அவங்க வந்து இந்த பொருளை வாங்க, அதை மேடம் வந்து கேட்டது என்னென்னா அந்த அவங்களுக்கான கடமைகள்
1: இதெல்லாம் செய்யாமல் இருக்கக்கூடாது நுகர்வோர், இதெல்லாம் இதெல்லாம் செய்யணும்னு இருக்கிற மாதிரி எதெல்லாம் செய்யாமல் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அவங்க.

0: அது எப்படி?
1: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க பாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
4: நேர்களை பண்பலையில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அறிவும் நம் உரிமை. நுகர்வோர் நலம் குறித்து நேரலையில் விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் திருத்துறைப்பூண்டி வழக்கறிஞர் வி சுரேஷ் அவர்கள். பாடலுக்கு முன்னாடி ஒரு நேர் கேட்டிருந்தாங்க, என்னென்னா நுகர்வோர் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சொல்லுங்கள் சார்.
5: அதாவது ஒரு பேங்கு சம்மந்தமாக ஒரு அக்கௌண்டோ ஓடிபி நம்பரோ வந்து வெளிநபர்கள் யாரும் கேட்டால் அதெல்லாம் கொடுக்கக்கூடாது. அதே போல் ஒரு நிறுவனத்தில் வந்து ஒரு நம்ம ஒரு ஆன்லைனில் ஷாப்பிங்

0: சொல்கிறோம்னா ஒவ்வொரு நிறுவனத்திலையும் ஒரு எழுத்தை மாற்றி கூட சில பேர் வந்து பயன்படுத்தி ஒரு வேடம் மாற்றி அது போல் நிறுவனங்கள்லாம் இருக்குது. இது வந்து அவங்களுக்கு வந்து சாதாரண மக்களுக்கு வந்து புரியாத சூழ்நிலையில் இது போல் வந்து அந்த நிறுவனம் பேரை நம்பி இது போல எல்லாம் வந்து
1: நம்பகமான
0: ஆன்லைனு
1: அந்த தளத்தில் தான் வாங்கணும்.
0: அது மாதிரியெல்லாம் ஒரு இதற்கு
1: ஓகே சார், அந்த மாதிரி பொருள்கள் வாங்கும் போதும் அந்த பொருளை பற்றின டீட்டெயில்ஸ்
0: ரிட்டர்ன் அது என்ன அது வாரண்டி கேரண்டி கொடுத்துருக்காங்க மொபைல் வாங்குறோம்னா அதில் வந்து எவ்வளோ நாளைக்கு அந்த வாரண்டி கொடுத்துருக்காங்க கேரண்டி கொடுத்துருக்காங்கிறதெல்லாம் வந்து உன்னிப்பாக வந்து ஒவ்வொரு நுகர்வோரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டியதாக இருக்கும்.
1: ஓகே சார், இப்போ பில் வாங்குகிறோம் இல்லையா, நிறைய பொருள் என்ன பண்ணுறோம்னா இப்போ கடையில் போய் வாங்குகிறோம், அவங்க பில் சின்ன பொருளாக இருந்தால் கூட என்ன பண்ணுறோம், சில பேர் பில் வாங்குவாங்க, சின்ன பொருள் தானே வேண்டாம் இது கொஞ்சம் காசு தானே அப்படின்னு பில் வாங்காமல் வந்துடுறோம். பெரிய பெரிய பொருள்களுக்கு மட்டும்தான் பில் வாங்குகிற பழக்கம் இருக்குது. பில் வாங்குவது அப்படின்றது ஏன் முக்கியம்?
0: பில் வாங்கும்பொழுது தான் மேடம் அதை அதாவது அந்த ஒரு நம்ம ஒரு நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு நம்ம போகிறோம்னா நமக்கான ஆவணங்கள்னு ஒன்று தேவைப்படும். நம்ம அதாவது வேறு ஏதோ பொய்யாக சொல்கிறத மாரி இல்லாமல் ஒரு நீதிமன்றத்துக்கு அணுகும்போது அங்கே வந்து கண்டிப்பாக ஒரு ஆவணங்கள்ங்கிறது தேவைப்படும். அந்த ஆவணங்களுக்காக தான் நம்ம வந்து கட்டாயமாக ஒரு பில்லு தேவைப்படும். ஏன்னா அதில் ஏதோ ஒரு குறைபாடு ஏற்படுது, ஒரு சின்ன பொருள் வாங்குகிறாங்க, ஏதோ ஒரு பொருள் வாங்கும் பொழுது அந்த ஆவணம் அந்த பில்லு இருந்தால் மட்டும்தான் அதை வச்சு நம்ம அங்கே வந்து ஒரு நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணும் பொழுது இவங்களுக்கான ரெமெடி கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும்.
1: ஸோ சட்டப்பூர்வமான ஆதாரம் அப்படின்றது
0: ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக அது இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியும்.
1: அதே மாதிரி கையில் எழுதி வச்சு வாங்கின பில்லும் இருக்கக்கூடாது இல்லையா,
0: அது அது அந்த அளவுக்கு இது பண்ண முடியாது, யார் அவங்களே கூட எழுதிக்கலாம்.
1: ஆமாம், அதனால அந்த கடை அப்படின்னு சொன்னால் அதுக்கான கரெக்டான பில்லு
0: பில்லு இருக்கணும், அந்த டேட்டு அவங்க எப்போ என்ன வாங்கினாங்கிறத அந்த இதில் மென்ஷன் பண்ணணும்.
1: ஓகே சார், இப்போ ஆன்லைனில் பொருள் வாங்கும் போது என்னென்னலாம் கவனிக்கலாம், கவனித்து ஏமாறாமல் இருக்கணும், இதெல்லாம் கவனித்து நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைனில் பொருள் வாங்கும் போது நம்ம என்னென்னத்தெல்லாம் கவனித்து வாங்கணும்?
0: ஆன்லைனில் பொருள் வாங்கும் போதும் அந்த அந்த நிறுவனம் வந்து எந்த நிறுவனத்தில் நம்ம எடுக்கிறோங்கிறத வந்து நம்ம முக்கியமாக ஒரு பொருளை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோங்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அதே போல் அந்த நம்ம வந்து அவங்களுக்கு பணம் அனுப்புகிறோம் அந்த டேட்டு, நம்ம ஜிபே இப்போ எல்லாமே ஆன்லைனில் வந்துட்டாங்க, இப்போ அந்த ஆன்லைனில் பண்ணும் பொழுது அந்த இது பண்ணுறது, அதேபோல் அந்த பொருள் அந்த பொருளுடைய தரம் குறித்து நம்ம வந்து
1: செக் பண்ணணும்
0: கண்டிப்பாக. ஆமாம், என்ன பொருள் வாங்குறாங்க அதோடைய ப்ரைஸ் எவ்வளவு இதெல்லாம் பற்றி அவங்க கட்டாயமாக அதில் வந்து
1: பேசுறாங்க
0: அது யாருமே பெருசா இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது கிடையாது. பெரிய நிறுவனங்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பணும். அவங்களுக்கு வந்து இல்லை அவங்க இப்போ வந்து அவங்களே அனுப்பலாம், நுகர்வோர் வந்து அவங்களே அனுப்பலாம், இது போல் வந்து நான் வந்து இத்தனை தேதியில் வந்து நான் வந்து ஒரு பொருள் வாங்கினேன், இந்த பொருளை வந்து எனக்கு வந்து இது போல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறோம். ஒரு 15 நாளைக்கு வரையும் அவங்களுக்கு வந்து வெயிட் பண்ணணும். அதுக்குள்ளே அவங்க வந்து அதுக்கு ரீப்ளை கொடுத்தாங்கன்னா நான் பொருளை மாற்றிக்கிறோம் இல்லைன்னு சொன்னால் மாற்றிக்கிட்டாங்கன்னா ஓகே, அப்படி மாற்றாத பட்சத்தில் வந்து அந்த அவங்க வசிக்கிற பகுதியில் வந்து அவங்க அந்த நுகர்வோர் நீதிமன்றத்தை நேரடியாகவே அவங்க அணுகலாம்.
1: ஓகே சார், அப்படி அணுகும்பொழுது எந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப், எனக்கு நேராக நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு போகிறேன்னா அங்கே வழக்கறிஞரை பார்க்கணுமா, இல்லை நானே அதை வந்து அப்ளை பண்ணி செய்யலாம் அப்படின்ற மாதிரி வசதி இருக்கா, என்ன மாதிரி சார்?
0: அது வந்து இப்போ ரொம்ப நேரடியாக அவங்களே அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து இப்போ மற்ற வழக்குகளை விட நுகர்வோர் வந்து நேரடியாகவே அந்த நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுத்து அவங்களே அதுக்கான ரெமெடியை தேடிக்கிறதுக்கான இப்போ வந்து நம்ம சட்டமெல்லாம் ஒரு வாய்ப்பு இருக்கும்.
1: ஓகே சார், இப்போ தேசிய ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு உதவி எண் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தேசிய நுகர்வோர் உதவி எண் வந்து 1-19-15 அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ இப்போ அதை நான் வந்து ஃபோன் பண்ணி நாங்கள் சொன்னாலும் அதுக்கு வந்து
0: அவங்க ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க, நீங்கள் வந்து அடுத்த கட்டமாக நீங்கள் போய் அங்கே போய் பாருங்க உங்களுக்கான வாய்ப்பு பண்ணிக்கணும்னா அவங்க வந்து சொல்லுவாங்க.
1: ஸோ இந்த 1-9-15 நம்ம ஃபோன் பண்ணினோம்னா அவங்க வந்து நம்மளுடைய
0: ஏன்னா அவங்களுக்கு சில பேருக்கு தெரியாது, மக்களுக்கு வந்து தெரியாததுனால இப்போ இதுவுமே இப்போ நீங்கள் மேடம் நீங்கள் வந்து கரெக்டாக அந்த நம்பரை வந்து சொல்லியிருக்கீங்க, நல்ல விஷயம்தான். இப்போ இது போல்

0: வந்து ஒரு விழிப்புணர்வுக்காகும் பொழுது அவங்க ஃபோன் பண்ணும் பொழுது அவங்க வந்து உடனடியாக அடுத்த கட்டமாக அவங்களுக்கு என்ன செய்கிறத வந்து சொல்லுவாங்க. நிறைய வந்து இப்போ வந்து அட்வொகேட்டை போய் அணுகிறத விட லீகல் அட்வைசரும் எல்லா கோர்ட்லேயுமே இருக்காங்க. அவங்க ஃப்ரீயாகவே செஞ்சு கொடுப்பாங்க. அது வந்து அரசாங்கம் வந்து அவங்களுக்கு வந்து தனியாக அவங்களுக்கு பேமெண்ட் கொடுத்துருவாங்க. ஒரு வழக்கு முடித்தாங்கன்னா அது போல் ஒரு சூழ்நிலாம் இப்போ இன்றைக்கி வந்து நம்ம தமிழ்நாட்டில்
1: நம்ம கொடுக்க வேணா அவங்களுக்கு அரசாங்கமே மற்றவங்களுக்கு ஏற்படுத்தி அவங்களுக்காக உதவி செய்ய
0: உதவி செய்யறதுக்கு எல்லாமே இருக்கு.
1: ஓகே சார், இது மாதிரி வெப்சைட்டும் இருக்கு இல்லையா, தேசிய நுகர்வோர் குறை தீர்ப்பு அப்படின்ற இணையதளமும் இருக்கு, அதுலயும் நம்ம பதிவு பண்ணலாம்.
0: பதிவு பண்ணிக்கலாம், பதிவு
1: பண்ணலாம். ஓகே சார், நம்மளாவும் செய்யலாம், இந்த மாதிரி போய் அவங்க கிட்ட நுகர்வோர் நீதிமன்றத்தையும் அணுகலாம்.
0: அணுகலாம்.
1: ஓகே சார், ஒரு காலரை அட்டன் பண்ணலாம் சார். வணக்கம்.
2: வணக்கம் மேடம். பொதுத்தன் சதுல பெரிய மகேந்திரன் மேம். மேம், எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து கன்சியூமர் கோர்ட் போறத பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நம்ம கன்சியூமர் கோர்ட்டுக்கு போறதுக்கு நம்மளோட கம்ப்ளைண்ட் பண்றோம்னா எவ்வளவு நாள்ல மேம் அந்த கம்ப்ளைண்ட்டுக்கான சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும், தீர்வு கிடைக்கும்? நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் பண்றோம் அப்படின்னா அது எவ்வளவு நாள் நமக்கு தீர்வு கிடைக்கின்றது முதல் என்னோட சந்தேகம். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா, அது எப்படி நம்ம ட்ராக் பண்றது, நம்மளுடைய கம்ப்ளைண்ட் எங்க இருக்கு என்ன ஏதுன்றதை நம்ம எப்படி ட்ராக் பண்றது அப்படின்றது என்னுடைய கேள்வி.
1: ஓகே சார், கேட்டுக்கோங்க ரேடியோவில். தேங்க்யூ.
2: தேங்க்யூ.
0: அதே மேடம், இப்போ வந்து நுகர்வோர் நீதிமன்றத்தில் வந்து அதிகபட்சமாக வந்து 6 மாதத்துலேயே வந்து வழக்குகள்லாம் முடித்து ஆர்டர் போட்டுடுறாங்க. இப்போ சார் கேட்டாங்கல்ல, நல்ல கேள்வி தான். 6 மாதத்துலேயே அந்த வழக்கோட வந்து உத்தரவு போட்டுடுறாங்க.
1: சரி,
0: இப்போ இதில் சார் சொன்னார்ல, அப்போன்னா ஒன்றும் இல்லை, அங்கே போயிட்டு இவங்க வந்து கேஸை ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா அவங்க மொபைல் போன்லேயே அந்த ஆப்பை ஏற்றிக்கலாம். அது ஒரு ஆப் கொடுத்துருவாங்க, அந்த கோர்ட்டுடைய இது எல்லாருமே அதை இது பண்ணிக்கலாம். இவங்க அந்த கேஸு என்னைக்கு அடுத்த வாய்தா என்னைக்கு வருது, என்ன அடுத்த ஸ்டேஜ் இருங்கிறத வந்து அவங்க மொபைல் போன்லேயே பார்த்துக்கிறதுக்கான ஒரு சூழல் இப்போ இன்னைக்கு
1: உருவாகி வழக்கு என்ன இருக்கும் அந்த ஆப்பில் நம்ம போட்டுட்டா அதை ட்ராக் பண்ணி
0: அவங்களே பார்த்துக்கலாம். அது அடுத்த ஸ்டேஜ் என்ன, அவங்க யாரை விசாரிக்கிறாங்க போகிறதுங்கிறதெல்லாம் வந்து இன்னைக்கு அதுமாரி ஒரு
1: சூழல். மேக்ஸிமம் 6 மாதத்துக்குள்ளே அதுக்கான
0: மேக்ஸிமம்
1: தீர்ப்பு கிடைச்சிருக்காங்க. ஓகே சார், இப்போ வந்து இந்த நுகர்வோர் சட்டம் அப்படின்றது வந்து நம்ம பொதுவாக பொருட்கள் வாங்குற அந்த கடைகளுக்கு மட்டுமா, இல்லை மருத்துவமனை, வங்கி, நம்ம இன்சூரன்ஸ் போடுறோம், கல்வி, இந்த மாதிரி நிறைய துறைகள் இருக்கு இல்லையா, எல்லாத்துக்குமே வந்து நுகர்வோர் சட்டம் பொருந்துமா சார்?
0: எல்லாத்துக்குமே பொருந்தும் மேடம். அது வங்கி, அதே போல் ஒரு பில்டிங் எடுத்து கட்டுறாங்க, அவங்க அந்த சொன்ன டைமிங்கில் வந்து அவங்களால கட்டி கொடுக்க முடியலை அப்படிங்கிற பொழுது அந்த நுகர்வோர் சட்டம் போயும். அதே போல் வந்து நீங்கள் வந்து கல்வி, ஒரு பேங்க்ல லோன் வாங்கியிருப்பாங்க, இவங்க பணம் அதிகமாக கட்டியிருப்பாங்க, அவங்க வந்து பேங்க்ல வந்து அதை பண்ணி கொடுக்காம இருப்பாங்க, ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அதுபோல் எல்லாமே இப்போ எல்லா இடத்துலையுமே அந்த நுகர்வோர் சட்டம் வந்து கண்டிப்பாக அதுக்கான ஒரு சொல்யூஷனை வந்து நம்ம பண்ணிக்கலாம்.
1: ஓகே சார், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கட்டணம் செலுத்தி நம்ம பில்லாக வாங்கி வச்சிருக்க எல்லா இடத்துலையும் நுகர்வோர் சட்டம் வந்து பண்ணலாம் அப்படின்றது. ஓகே சார், இப்போ ஒரு தவறான விளம்பரங்கள் வருது, அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு நான் வாங்கிடுறேன், இதுக்கு வந்து 1 for 1 இல்லை இதுக்கு வந்து இவ்வளோ குறைச்சலான விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, நான் வந்து போயிட்டு வாங்கிடுறோம், அது தரமற்ற பொருளாக இருக்குது, அப்போ நான் அந்த விளம்பரத்தை பார்த்து வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ அந்த விளம்பர பற்றி நான் வந்து எங்கே வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்? தவறான விளம்பரங்கள் வந்தால் அந்த விளம்பரத்தினால நான் பாதிப்படைஞ்சேன்னா அது குறித்தும் நான் என்னால் கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா?
0: கண்டிப்பாக பண்ண முடியும், பண்ண முடியும். இது ஆன்லைனில் பொருள் வாங்குறவங்க வந்து சில போலி இணையதளங்கள் மூலமாக வாங்குறதுனால வந்து இதை வந்து HTTPS இந்த வாடிக்கையாளர் விமர்சனங்கள் உள்ள தொடர்பு முகரி வந்து சரியாக உள்ளதாக இருந்தாலும் சில இது வந்து குறைபாடுகள்லாம் பார்த்து அந்த பொருளை வாங்கணும்.
1: ஓகே சார், ஸோ இப்போ இதுலேயும் நான் தவறான விளம்பரங்கள் மூலமாக இருந்ததுன்னா கூட என்னால் வந்து சட்டப்படி
0: அதுக்கான ரெமெடி இருக்குது மேடம்.
1: ஓகே சார்,

0: பண்பலை 100.3 நேயர்களுக்கு கரிகால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள். வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே எண்ணிலடங்க ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மாளிகை கரைக்கால். நேயர்களுக்கு திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: ஆடி வந்தாச்சு ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அறிவோம் நம் உரிமை. நுகர்வோர் நலம் குறித்து நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் திருத்துறைப்பூண்டி வழக்கறிஞர் வி சுரேஷ் அவர்கள். சார், இப்போ கலப்படம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, கடைகளில் இருக்குது, ஹோட்டலில் உணவில் இருக்குது, அந்த நிறமோ சுவையோ நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ உணவில் உணவுப் பொருட்களில் கலப்படம் இருக்குது அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்தால் கூட என்னால் கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா? நான் என்ன செய்யணும் முதல் வேலையாக? இந்த கடையில் உணவுப் பொருட்கள் கலப்படமாக இருக்குது, இந்த சாப்பாடு ஹோட்டலில் கலப்படமாக இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சால் முதல்ல நான் என்ன செய்யணும், எங்கே நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும்?
1: அது வந்து இந்த ஃபுட் சேஃப்டின்னு ஒரு
0: உணவு
1: பாதுகாப்பு துறை, அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து தகவல் சொல்லணும். அதில் வந்து அவங்க வந்து நேரடியாக வந்து அவங்க வந்து ஒரு நீங்கள் கம்ப்ளைண்ட் ஆகிடுறீங்கள, அவங்க நேரடியாக வந்து ஆய்வு பண்ணுவாங்க.
0: ஓகே சார்.
1: அதை பொறுத்து நம்ம வந்து அடுத்த கட்டமாக நாங்கள் வந்து அந்த உணவுனால் நமக்கு பாதிக்கப்பட்டிருக்குமேனால் நம்ம வந்து நேரடியாக நம்ம வந்து நீதிமன்றத்தையோ நாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு.
0: ஓகே சார். இது வந்து நான் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா, இந்த ஹோட்டலை பற்றி நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்றத நான் என்னுடைய அந்த கம்ப்ளைண்ட்டை உணவு பாதுகாப்புத்துறை ரகசியமாக வச்சுருக்குமா? அதுக்குல வந்து சட்டத்தில் பாதுகாப்பு இருக்கா? இப்போ நான் வந்து பொதுவாக கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், இவ்வளோ பெரிய சூப்பர் மார்க்கெட்லேயோ எங்கேயோ இது வந்து கலப்படமாக இருக்குன்னு, ஆனால் ஒரு தனி மனிதனா என்னுடைய நான் கொடுக்குற கம்ப்ளைண்ட் நான் தான் அப்படின்றது ரகசியமாக பாதுகாக்கப்படணும் அப்படின்னா அதுவும்
1: அதாவது அது அது நமக்கான இதை வந்து அவங்க பண்ணி கொடுப்பாங்க. அது அது மாதிரி சட்டத்தில் இடம் இருக்குது.
0: ஓகே சார். ஓகே சார். இன்னைக்கு நம்ம மக்கள் அதிகமாக செய்கிற ஒரு நுகர்வோர் தவறு அப்படின்னு சொன்னால் என்னவா சொல்கிறீங்க? பில்லு வாங்காமல் போகிறது ஒன்று ஒரு விஷயம், இந்த மாதிரி எதெல்லாம் வந்து நம்ம வந்து தப்பாக செஞ்சிடுறோம், அதனால இது பாதிக்கப்பட்டிருந்தா கூட என்னால் கேஸ் ஃபைல் பண்ண முடியல, அப்போ என்கிட்ட ஏதோ ஒரு ஆதாரம் இல்லை, என்ன எந்த விஷயத்த நான் வந்து செய்கிறது வந்து தப்பு?
1: நான் அதாவது நம்ம வந்து பில்லு ஒன்று வாங்க மாட்டோம், ஒன்று அந்த அந்த பொருளோட தரம் குறித்து நம்ம வந்து ஆய்வு பண்ணுறது கிடையாது. அதில் வந்து எவ்வளோ நாளைக்கு வந்து அந்த ப்ராடக்டோட டேட்டுங்கிறத வந்து நம்ம பார்க்க மாட்டோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம பஸ்லேயே போகிறோம், ஒரு டிக்கெட்டு இருக்குது, ஒரு 2 ரூபா சேஞ்சுன்னு சொன்னால் கூட நம்ம அதை பெருசாக வந்து அதை விட்டு நம்ம பாட்டில் இறங்கி வந்துகிட்ருக்கோம். இது போலையெல்லாம் வந்து நம்ம சாதாரணமாக நடக்கிறத வந்து நம்ம வந்து ஒவ்வொரு தனி மனிதனும் அதை வந்து செய்யாதனால தான் அது சம்மந்தமாக வந்து அது போயிட்டு போகுது அப்படின்னு சாதாரணமாக போயிடுறாங்க.
0: ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட
1: ஆமாம் போயிடுறாங்க. எல்லாம் சட்டம் நமக்கு வந்து எல்லாமே வாய்ப்பு கொடுக்குது, ஆனால் மக்கள் வந்து அதை வந்து நம்ம பயன்படுத்த மாட்டாங்கிறதான் ஒரு.
0: ஸோ இது ஒரு ஆலோசனையாக என்ன சார் சொல்லுவீங்க நுகர்வோருக்கு? இப்போ நீங்கள் வந்து இதை வந்து சட்டத்தை பயன்படுத்திக்கலன்ற மாதிரி சொல்கிறீங்களா, வேறு என்ன ஆலோசனைகள் பொதுவாக சொல்லுவீங்க நுகர்வோருக்கு? ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி இல்லை வாங்கிய பின்பு இதெல்லாம் செய்யுங்க, இதுதான் நுகர்வோருக்கான பாதுகாப்பு அப்படின்னு எந்த விஷயங்களை சொல்லுவீங்க சார்?

0: அறிவம் நம் உரிமை நுகர்வோர் நலம் குறித்து நேரலையில் விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் திருத்துறைப்பூண்டி வழக்கறிஞர் வி சுரேஷ் அவர்கள். சார், இப்ப நான் பேனலுக்கு முன்னாடி உங்ககிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா, நுகர்வோருக்கு உங்களுடைய முக்கியமான ஆலோசனை என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன் சார், சொல்லுங்க சார்.
1: நுகர்வோருக்கு நம்ம முக்கியமான ஆலோசனைனா, வாங்குற பொருளுக்கான அந்த பில்லை வந்து கட்டாயமா வந்து அவங்க வந்து வச்சுக்கணும். அதே போல எம்ஆர்பி ரேட்டு, அந்த தயாரிப்பு தேதி, அந்த காலாவதி, அவர் அந்த இதை வந்து கண்டிப்பாக பார்க்கணும். அதே போல் ஒரு நகை வாங்குறாங்கன்னா கூட அதில் ஐஎஸ்ஐ பிஎஸ்ஐ ஹால்மார்க்கு நகையாங்கிறதையும் அவங்க வந்து கண்டிப்பாக பார்க்கணும். அதாவது ஆன்லைனில் வாங்குற பொருளுக்கு வந்து நம்பகமான இணையதளமாங்கிறத வந்து அவங்க வந்து கண்டிப்பாக பார்க்கணும்.
0: ஓகே சார்.
1: இது போல சின்ன சின்ன விஷயங்களை வந்து அவங்க சரியா பண்ணாங்கனாலே பெரிய ஒரு மாற்றம்
0: தான். ஓகே சார். முக்கியமான ஒரு விஷயமா வாங்குறதுக்கு முன்னாடி யோசிங்க, வாங்குறதுல கண்டிப்பா பில்ல பாதுகாப்பா வச்சுக்கோங்க.
1: கண்டிப்பா.
0: பில்லு தான் வந்து எல்லா இடத்துலயும் உங்களுடைய
1: ஆதாரமா
0: இருக்கும். ஓகே சார். ஒரு காலர் அட்டன் பண்ணிடலாம்.
1: சொல்லுங்க.
0: வணக்கம்.
2: வணக்கம்மா.
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
2: இருவருக்கும் மாலை வணக்கம்.
0: சொல்லுங்க சார்.
2: சார், ஒரு பொருளை வந்து இப்போ நீங்க சொல்ற பாத்தீங்கன்னா, ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் கடையில தான் வாங்கணும் பொருளு, பிளாட்ஃபார்ம் கடையில வாங்கணும்னு வச்சுங்க, அங்கே வந்து பில்லு கொடுக்க மாட்டாங்க. அது எப்படி சார் இது பண்ண முடியும்? ரெண்டாவது வந்து, ஒரு பொருளை வாங்கின பிறகு நான் அங்க ஒரு கஸ்டமர் கேருக்கு போகணும் அப்படின்னா, எத்தனை நாட்களுக்குள்ள போய் அவங்கள்ட்ட கொண்டு நாங்க வந்து எங்களுடைய குறைகள் அவங்கள்ட்ட புதி பண்ணு சார்? இந்த ரெண்டு கேள்விக்கும் விளக்கம் கொடுங்க சார்.
0: ஓகே, நீங்க கேட்டுக்கோங்க. தெரியல. நன்றி.
1: இப்போ சாரு ஒரு கேள்வி கேட்டாங்க. அதாவது இப்போது பிளாட்பார கடம்னா உங்களுக்கு வந்து உணவு கடை தான் மேக்சிமம் இருக்கும். அதாவது ஒரு தனி

0: மனிதன் அன்றாடம் அவனுடைய வாழ்வாதாரத்துக்கான ஒரு சூழ்நிலையில் வந்து அவனுடைய வாழ்வாதாரமே அதுதான் அப்படிங்கிற பொழுது அது வந்து நுகர்வோர் சட்டத்தில் வந்து வராது. இப்போ ஒரு இட்லி கடை இருக்கும், அதில் சில குறைபாடுகள் இருக்கும். ஒரு அவனுக்கு தனி மனிதனுடைய வாழ்வாதாரத்துக்கு தான் அந்த கடை அப்படிங்கிற பொழுது வந்து நம்ம நுகர்வோர் சட்டத்தில் வந்து ரெமெடி தேட முடியாது. இப்போ ஒரு ஒரு பெரிய ஷாப்பிங் மால்லாம் நம்ம வந்து இது பண்ணலாம். ரோட்டு கடையில் வந்து ஒரு பொம்மை விற்கிறான், அவங்ககிட்ட வந்து நம்ம பில்லு வாங்க முடியாது. அவனுக்கு அதுதான் வாழ்வாதாரம். ஒரு பலூன் விற்கிறவன், அவங்ககிட்ட போய் நம்ம வந்து அது மேலே தான் பண்ண முடியாது. இது வந்து அந்த சட்டத்தில் வந்து வாய்ப்பு கிடையாது. அவனுடைய தனி மனிதனுடைய வாழ்வாதாரத்துக்கு அவன் அதை விற்று தான் அவன் சாப்பிடுங்கிற பொழுது நம்ம வந்து அதில் ரெமெடி தேட முடியாது. இப்போ இன்னொரு கேள்வி சார் கேட்டாங்க, எத்தனை நாளுக்குள்ளே போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு. அவங்க அந்த பொருளுடைய தரம் குறித்து தெரிஞ்சு போயிட்டனாலே வந்து அவங்களுக்கு ஒரு கால கெடுவெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து பொருள் சரியில்லைங்கிறது மாரி தெரிஞ்சிட்டாலே உடனடியாக நேரடியாக நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட வந்து தகவல் சொல்ல போகிறீங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு லீகலாக ஒரு நோட்டீஸ் விட்டீங்கனாலே அவங்க பயந்து நாளும் அவங்க திருப்பி தபால் கொடுக்கலன்னா நீங்கள் நேரடியாக நீதிமன்றத்தை அணுகலாம்.
1: இல்லை, சரிப்பாக வாங்கியிருக்காங்க உங்கள் பொருள், அவங்க யூஸ் பண்ணாமல் ஒரு மாதம் கழிச்சு யூஸ் பண்ணுறாங்க, ரெண்டு மாதம் கழிச்சு யூஸ் பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறப்ப அது வந்து சரியில்லை அப்படின்னு தெரிய வருது அப்படின்னா நான் அந்த 15 நாளுக்குள்ளே தான் அப்படின்னு ஏதாவது ஒரு காலக்கெடு இருக்கா?
0: இல்லை, அவங்க அந்த பொருளுடைய தரம் குறித்து தெரிஞ்சதுக்கு பிறகு தான் 15 நாளைக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் விடணும்னு சொல்கிறோம். இப்போ ஒரு டிவி வாங்குறாங்க, 10 நாள் வீட்டில் இருக்குது, 10வது நாள் அந்த டிவியை வந்து பிரித்து பார்க்குறாங்க, சரியாக ஓடலை அப்படின்னு சொன்னால் அந்த அவங்க பிரித்து பார்த்ததுலேருந்து அங்கிட்டு அந்த பொருளை யூஸ் பண்ணதிலிருந்து அங்கிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு காலக்கெடு.
1: இது எங்கிட்ட இருந்து வாங்கிட்டு போய் நீங்க 15 நாள் ஆயிடுச்சு, அதனால
0: அது அதெல்லாம் அதை சொல்ல முடியாது, சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. அவங்க அதுக்கான ஒரு காலவரையறை எல்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்க இது பண்ணிக்கலாம்.
1: ஓகே சார், இப்போ எம்ஆர்பி விலையை விட அதிக விலைக்கு பொருள் விற்றார்கள் அப்படின்னு சொன்னா அதுவும் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வரும் இல்லையா?
0: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா.
1: ஓகே சார், இப்போ அதுக்கும் நாங்க பில் வாங்கிட்டு நீங்க கொடுக்கறது வந்து அதிகமா கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஃபைல் பண்ணணும் அப்படியா?
0: ஆமா.
1: ஓகே சார், இப்போ ஒரு ஒரு பொருள் இலவச பரிசு நாங்கள் கொடுக்குறோம் இந்த ஒரு பொருளோட சேர்த்து, ஆனால் அதுக்கும் நாங்கள் சேர்த்து சர்வீஸ் சார்ஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து ஒரு ஏமாற்று வேலையா? ஏன்னா நான் அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறேன், ஆனால் சேர்த்து பணம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அந்த கிஃப்ட் வேணாம் அப்படின்னு சொன்னால் கூட அதுவும் சேர்ந்து வருது அப்படின்ற சொல்கிற பட்சத்தில் அது வந்து நுகர்வோர் பாதுகாப்பில் நம்ம கேட்கலாமா? இல்லை இது எனக்கு வேணான்னு சொல்லி எங்களுக்கு தலையில் அதிகமாக கட்டுறாங்க, இது அதிகமாக பணம் வசூல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது?
0: கண்டிப்பாக கண்டிப்பாக அது கேட்கலாம் மேடம். அதாவது அவங்க கிஃப்ட் பாக்ஸ் வந்து அவங்க வந்து அந்த நிறுவனம் ஒரு ஜவுளி எடுக்க போகிறோம் ஒரு பக்கெட் கொடுக்குறாங்க, அதுக்காக அவங்க வந்து சார்ஜ் பண்ண முடியாதுல்ல.
1: ஆமாம்,
0: அது வந்து அது நுகர்வோர் சட்டத்தின்படி தப்பு தான்,
1: தப்பு.
0: அவங்க அதுக்கான ரெமெடி தேடிகள்.
1: ஓகே சார், ஒரு காலர் வந்திருக்காங்க சார். வணக்கம்.
2: ஹலோ மேம். வணக்கம் மேம்.
1: வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
2: நான் சிதம்பரத்துல இருந்து சாந்திபாய் பேசுறேன் மேம்.
1: உங்களோட ரேடியோ வால்யூம் குறைச்சுக்கோங்கம்மா.
2: சரிங்க மேம். இந்த நுகர்வோருக்கு மட்டும் பாதுகாப்பு இல்லைங்க மேம், கடைக்காரங்களுக்கும் பாதுகாப்பு இருக்கணும். ஒரு கடையில போய் எண்ணெய் வாங்குறோம், அதுல வந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னு தெரிய மாட்டேது. மூட்டை 4000 ரூபாய் விற்கிது, கொள்ளாட்ட மூட்டை. அவங்க வந்து எப்படி 100 ரூபாய்க்கு 120 ரூபாய்க்கு ஆரம்பிச்சு என்ன குடுக்குறாங்க, அதுல என்ன சேர்க்கிறாங்க, அதை கொண்டு வந்து சட்டியில ஊத்தி எண்ணெய் சட்டில ஊத்தி நம்ம பயன்படுத்தினா அது ஒரு 40 வருஷமா வருது.
1: இல்ல அதுதான் சொன்னாங்க, இப்ப உணவு கலப்படம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாலே உணவு பாதுகாப்பு துறைக்கு நீங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உணவு பாதுகாப்பு துறையில நீங்க வந்து வெப்சைட்ல போயும் பார்க்கலாம், அதோடைய எண்கள் இருக்கு, உதவி எண்கள், அதையும் நீங்க வந்து போன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணலாம். வேற ஏதாவது கேள்வி இருக்காமா?
2: அது நாங்க செய்ய கூடாதுங்க மேம். நீங்களே கடைக்காரங்களுக்கு வந்து நீங்களே இப்படி எல்லாம் இருக்கணும், அது மாதிரி கலப்படம் பண்ண கூடாது.
1: இல்ல, நீங்க வாங்குறது இல்ல இல்ல, வாங்குற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் அந்த கடமை இருக்கு. நான் செய்யக்கூடாது, நீங்க செய்யணும், நீங்க செய்யக்கூடாது அப்படி கிடையாது. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பைசாவுக்கும் நம்மளுடைய உரிமை இருக்கு. நம்ம கண்டிப்பா எல்லாருமே அதை செய்யலாமா? வேற ஏதாவது கேள்வி இருக்கா?
2: அது நான் எதுக்கு கேள்வி சொல்றேன்னா மேம், அதை வாங்கி பார்த்து உடம்பு வீணா போயிருங்க மேம்.
1: உணவு பாதுகாப்பு துறைக்கு ஒரு லெட்டர் எழுதுங்க, கண்டிப்பா அது நடக்கும்.

0: நன்றிம்மா. சார், இப்போ வந்து இவங்க சொன்ன மாதிரி இதை யார் வேணும்னாலும்
1: பண்ணணும்னு
0: இல்லை இல்லையா? சரி சார், இப்போ வந்து வாரண்டி, இது ஒரு வருஷம் வாரண்டி அப்படின்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டோம். இது வந்து இந்த பொருளுக்கு ரெண்டு வருஷம் கேரண்டி அப்படின்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டோம். வாரண்டி கேரண்டி இது ரெண்டுத்துக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை சொல்லுங்கள் சார். வாரண்டி அப்படின்னு சொல்கிறதுக்கும் கேரண்டி, ஒரு பொருளுக்கான கேரண்டி, இந்த பொருளுக்கான வாரண்டி அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறோம். ரெண்டுமே ஒன்றா இல்லை அதுக்கான வேறு வேறு விஷயங்கள் இருக்கா?
1: ரெண்டுமே வெவ்வேறு தான் மேடம்.
0: ஆ, சொல்லுங்கள் சார்.
1: இப்போ வாரண்டிங்கிறது வந்து அந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள அந்த பொருள் ஏதேனும் பழுதடைஞ்சால் அவங்க வந்து சரி பண்ணி கொடுத்துருவாங்க.
0: சரி.
1: கேரண்டிங்கிறது வந்து அந்த
0: பொருள்,
1: அந்த பொருள் வந்து எதுவும் பழுதாயிட்டுனா அவங்க ஃபுல்லாகவே அதை மாற்றி கொடுக்கறதுக்கோ இல்லை அதில் வந்து ஏதாவது முக்கியமான ஒரு மொபைல் கீழே விழுந்துருச்சுன்னா அது ஒரு டிஸ்பிளே கூட அவங்க மாற்றி கொடுக்குற மாரி ஒரு இது இருக்கும். இது ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்குக்காக தான் வாரண்டி. கேரண்டிங்கிறது ஒரு டெம்பரரி
0: பர்மனண்ட்டு
1: முழுசாகவே மாற்றி கொடுக்கலாம், முழுசாக கூட மாற்றி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும்.
0: வாரண்டின்னா அதாவது பழுது சரி செய்யறதுக்கான ஒரு உறுதி அப்படின்னு எடுத்துக்கலாம். கேரண்டினா முழுசாகவே அதை வந்து மாற்றி கொடுக்கணும்.
1: ஆமாம், மாற்றி கொடுக்கணும்.
0: ஓகே சார். இப்போ வந்து சர்வீஸ் சென்டரில் நம்ம கொடுக்குறேன், என்னுடைய வந்து ஒரு என்னோடய பொருள் வாங்கி ஒரு வருஷத்துக்கு வரைக்கும் இவங்க வந்து எனக்கு ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க சார். இப்போ நான் சர்வீஸ் சென்டரில் ஃபஸ்ட் சர்வீஸ் செகண்ட் சர்வீஸ்னு கொண்டு கொடுக்குறேன் ஒரு அடுத்த சர்வீஸை. அப்போ அந்த சர்வீஸ் சென்டரில் என்னட்ட இதெல்லாம் போயிடுச்சு, இது இருக்குது அப்படின்னு சொல்லி தேவையில்லாத அந்த பழுதாயிடுச்சு டேமேஜ் ஆகிடுச்சுன்னு சொல்லி பணம் கேட்டால் நான் என்ன பண்ணணும்? எனக்கு வந்து அந்த ஃப்ரீ சர்வீசஸ் இருக்குது, ஒரு மூணு சர்வீஸ் நாலு சர்வீஸ் இருக்குது, ஆனால் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் வரும், இதில் வராது அப்படின்லாம் சொல்லி பணம் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்?
1: இப்போது அது சர்வீஸ் சென்டருக்கு போகும்பொழுது அவங்க வந்து அதை செஞ்சு கொடுக்காத பொழுது நம்ம வந்து நேரடியாக நுகர்வோர் நீதிமன்றத்தை அணுகலாம். ஏன்னா நம்ம அவங்க வந்து நம்ம அந்த பொருள் வாங்கும் பொழுது அதுக்கான முழுமையான பேமெண்ட்டை வந்து அவங்க வந்து எடுத்துக்கிட்டு தான் நம்ம வந்து பண்ணி கொடுப்பாங்க. அப்படி இருக்கிற பொழுது அந்த ஒரு அவங்களுக்கான அந்த சர்வீஸில் உள்ளதை வந்து அவங்க வந்து அதுக்கு வந்து அவங்க தான்
0: பொறுப்பெடுத்துக்கிட்டு கரெக்டாக செய்யணும். அப்படி இல்லைன்னா அடுத்த சர்வீஸ் சென்டருக்கு போகலாம். இல்லை இவங்க பண்ணலை அப்படின்றத நம்ம எழுத்துப்பூர்வமாக வாங்கிக்கலாம். இல்லை
1: வாங்கிக்கலாம்,
0: வாங்கிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம்.
1: வாங்கிட்டு நேரடியாக நம்ம அதுக்கான ரெமெடியை நம்ம தேடிக்கலாம்.
0: ஓகே சார்.
2: வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
3: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
4: தங்க நகை எடைக்கு இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.

0: அறிவோம் நம் உரிமை நுகர்வோர் நலம் குறித்து நேரலையில் விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் திருத்துறைப்பூண்டி வழக்கறிஞர் வி சுரேஷ் அவர்கள். சார், இப்போ வந்து இஎம்ஐயில் நான் வந்து பொருள் வாங்குகிறேன், அந்த அந்த மாதிரி வாங்கும் பொழுதும் பாதுகாப்பு, நுகர்வோர் பாதுகாப்பு கிடைக்குமா? ஏன்னா 20 மாதம் நான் இஎம்ஐ கட்டிகிட்ருக்கேன், 10 மாதத்துலேயே எனக்கு அந்தந்த ப்ராடக்டில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நான் நுகர்வோர் நீதிமன்றத்தை அணுக முடியுமா?
1: கண்டிப்பாக கண்டிப்பாக அணுகலாம் மேடம். இப்போது மொபைல் எடுக்கிறோம், டிவி, அது போல் வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, நிறைய பேர் எல்லாமே குடும்ப ஃபேமிலியில் நிறைய இது எடுக்கிறோம். அந்த இஎம்ஐ கட்டுறதுக்குள்ளேயே அந்த ஏதேனும் குறைபாடுகள் ஏற்படுமையானால் நம்ம நேரடியாக நுகர்வோர் நீதிமன்றத்தை அணுகலாம். அணுகி அதுக்கான ரெமடி நம்ம வந்து
0: நம்ம பில் வச்சுருக்கோம்,
1: பில் வச்சுக்கிறோம். அவங்களுக்கான அந்த எவ்வளோ நாள் அந்த இஎம்ஐ கட்டுறாங்கிறதா ரெசிப்ட் அவங்ககிட்ட இருக்கும், அதுக்கான அந்த வாரண்டி கேரண்டி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வச்சு நம்ம வந்து நம்ம இது பண்ணிக்கலாம்.
0: ஓகே சார், இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஜிஎஸ்டின்னு சொல்கிறோம் இல்லையா சார், இந்த ஜிஎஸ்டி பற்றின ஒரு சுருக்கமான தகவல் சொல்லுங்கள். ஜிஎஸ்டியை வசூல் பண்ணிட்டோம், நம்ம கடைக்காரர் பில் தரல அப்படின்னு சொன்னால் அதற்காக நாம் என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டினை ஃபஸ்ட்டு சொல்லிவிடுங்க சார்.
1: ஜிஎஸ்டி வசூல் பண்ணுறாங்க ஒரு இப்போ எல்லாமே எல்லா இடத்துலையுமே வந்து சில எல்லாமே பில் ஆன்லைனில் ஆயிடுச்சு. இப்போ ஜிஎஸ்டியில் வந்து 2 விதமான ஜிஎஸ்டி இருக்குது. உங்களுக்கு வந்து நம்ம மாநில அளவில் ஒரு ஜிஎஸ்டி, மத்திய அரசு ஒரு ஜிஎஸ்டி பில்லு வந்து உங்களுக்கு பாஸ் ஆகும். இதில் வந்து அவங்க வந்து பில் தர மறுத்தாங்கன்னா நம்ம நேரடியாக வந்து நுகர்வோர் நீதிமன்றத்தை நம்ம அணுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
0: ஓகே சார், இப்போ சின்ன தொகை தான், ஆனால் அதற்கான நான் ஒரு விழிப்புணர்வாக நான் போய் கேஸ் போடுறேன். இப்போ கேஸ் போட்டு தீர்ப்பு வந்து எனக்கு சாதகமாக வருதுன்னா எனக்கு என்ன மாதிரியான இழப்பீடுகள் கிடைக்கும்?
1: நீங்கள் ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குறீங்க, அந்த 100 ரூபாய்க்கான பொருளுக்கு நீங்கள் வந்து வழக்கு தொடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வழக்கு, அந்த 100 ரூபாய்க்கான பொருளுக்கு வந்து நீங்கள் வழக்குக்கான செலவு, உங்களுக்கு மன உளைச்சல், நீங்கள் அந்த நீதிமன்றத்துக்கு சென்று வந்த செலவு, இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து நீதிமன்றம் உங்களுக்கு சேர்த்து உத்தரவு கொடுத்துருவாங்க.
0: ஆமாம்,
1: அதனால் வந்து மணி எல்லாருமே போய் நம்ம நுகர்வோர் நீதிமன்றத்தை அணுகலாம். அதனாலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுடைய மன உளைச்சல் ப்ளஸ் வந்து நம்ம அந்த வழக்குக்கான என்ன செலவு பண்ணியிருக்கோமோ அதையும் சேர்த்து நீதிமன்றம் வந்து நமக்கு அந்த யாருக்கிட்ட போ கொடுக்க பெற்றுத்தர்றாங்களோ அவங்களோட சேர்த்து அந்த உத்தரவு போட்டுருவாங்க.
0: ஓகே சார், ஓகே சார். இப்போ வந்து மின்சாரம், குடிநீர், தொலைத்தொடர்பு இந்த மாதிரி பொது சேவைகளை குறித்தும் நுகர்வோர் வந்து புகார் அளிக்க முடியுமா?
1: புகார் அளிக்கலாம். இப்போ நகராட்சி மாநகராட்சியெல்லாம் நம்ம வந்து பில்லு கட்டுறோம், மின்சாரத்துறையில் நம்ம பில்லு கட்டுறோம். இப்போ எங்கே பில்லு நம்ம செலுத்துகிறோமோ அங்கே எல்லாமே நம்ம நுகர்வோர் தான். அதனால் வந்து அதுக்கானது நம்ம வீட்டுக்கு கரண்ட் வரலை அப்படிங்கிற பொழுது நம்ம வந்து பண்ணிக்கலாம்.
0: ஓகே சார், ஒரு காலர் அட்டன் பண்ணிக்கலாம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேர்களை நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூல் அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது தார்பாய்கள் கிரீனேட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
2: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்
0: பண்பலை 100.3. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.

0: நேரலை அறிவோம் நம் உரிமை நுகர்வோர் நலம் குறித்து நேரலையில் விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார் திரைப்பொண்டி வழக்கறிஞர் பி சுரேஷ் அவர்கள். நேர்களும் கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க சார், வந்து விளக்கம் கொடுத்துட்டே இருக்காங்க சார். இன்னொரு முக்கியமான கேள்வி, இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஃபாரின் போகிறாங்க, அது ஏஜென்சி மூலியமாக போகிறாங்க இல்லையா, அப்போ அங்கே வந்து பல நிறுவனங்கள் அழைச்சிட்டு போகிறது கரெக்டாக இருக்குது, சில நிறுவனங்கள்னால ஏமாற்றப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஏமாற்றப்படும் பொழுது என்னால் வந்து வழக்கு தொடர முடியுமா? அங்கேயும் நான் வந்து பணம் கட்டியிருக்கேன், ஸோ வழக்கு தொடர முடியுமா? ஏன்னா அது அது ஒருவேளை அந்த பில்லு வந்து கரெக்டாக இருக்கலாம், ஒரிஜினலாக இருக்கலாம், ஏமாற்றப்பட்டா இருக்கலாம். அந்த சமயத்தில் நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கள் சார்.
1: அது அதையும் கண்டிப்பாக வழக்கு தொடுக்கலாம் மேடம். இப்போ சுற்றுலாவுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க, அதே போல் அங்கே எதேனும் அவங்க அழைச்சிட்டு போயிட்டு அந்த இடத்த காமிக்க முடியலை போல, இல்லை இங்கே விசா வந்து அவங்க வந்து 15ஆம் தேதி ஒரு சொல்கிறாங்க, அவங்க வந்து ஒரு 2 நாள் கழித்து அழைச்சிட்டு போகிறாங்கங்கிற பொழுது அதையும் கண்டிப்பாக வந்து வழக்கு தொடுத்து அதுக்கான ரிமெடியும் பண்ணியிருக்கலாம். அதுமாரி முன்னுதாரண வழக்குகள் நிறைய வந்து நம்ம தமிழ்நாட்டிலே நடந்திருக்கு.
0: ஓகே சார், இது வந்து சுற்றுலா பற்றி சொல்கிறீங்க, வேலைக்கும் அதே மாதிரியா?
1: வேலைக்கு வந்து இந்த விசா எடுக்கிறாங்கல்ல, விசா அந்த ஏர்போர்ட்டு நம்ம அதாவது விசாவிலையும் அதுமாரி பிரச்சனை இருக்கும்பொழுது செய்யலாம். விசாவில் செய்ய முடியாது, விமான கட்டணங்கள் பண்ணுறாங்கள அந்த டைமில் வந்து டைமிங்க்கு வந்து அவங்க ஒரு டேட்டு சொல்கிறாங்க, அதுக்கு பிற்பாடு ஏற்படுமானாலும் அதையும் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேடம்.
0: ஓகே சார். சார், இப்போ வந்து ஒரு நுகர்வோராக நான் வந்து இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கடைபிடிக்கணும் அப்படின்னா என்ன ஆலோசனை சொல்லுவீங்க?
1: நுகர்வோரானா
0: நான் பொருள் வாங்கும் போது இதெல்லாம் கவனிக்கணும், இதெல்லாம் செய்யாதீங்க, வழக்கு தொடுக்கிற விஷயமா இருக்கட்டும், என்ன மாதிரியான விஷயங்களை நான் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்க?
1: இது வந்து மக்களிடையே விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறது தான். இப்போ நம்ம காரை பண்பலை தான் அதுக்கு ஒரு ஒரு உதாரணமாக வந்து இன்னைக்கு வந்து என்னை கூப்பிட்டு இது பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக மக்கள் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும், எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அதனுடைய தரம், ரசீது, அந்த ஒரு நகை எடுத்தால் கூட அதோடைய ஹால்மார்க்கு இதெல்லாம் வச்சு அவங்க வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அந்த டேட்டு ஒரு ஆன்லைன்லேருந்து ஒரு ஷாப்பிங் நம்ம பண்ணுறோமேனால் அதோடைய ஒரு ஒரு ஃபோட்டோ கூட அவங்க வந்து ஒரு எவிடன்ஸாக வச்சுருக்க பொழுது தான் நம்ம வந்து நிச்சயமாக வந்து நம்ம வந்து ஒரு வழக்கு தொடுத்து அது மூலியமாக ரெமெடி தேடிக்கலாம். மக்கள் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும், சின்ன சின்ன விஷயங்களுக்காக கூட வந்து மக்கள் விழிப்புணர்வு இல்லாதனால தான் வந்து பெரிய பெரிய நிறுவனங்களை வந்து சாதாரண மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்கிறதான் நம்மளுடைய ஒரு கருத்தாக சொல்ல முடியும் மேடம்.
0: ஓகே சார். சின்ன சின்ன தொகையாக

0: மாவட்டங்களையும் ஒரு நீதிமன்றம், மாநில அளவு ஒரு நீதிமன்றம், நேஷனல் அளவு ஒரு நீதிமன்றம் வச்சிருக்காங்க. எந்த இடத்துலனாலும் நம்ம போய் அதுக்கான ஒரு
1: லீகல் அட்வைஸும் ஃப்ரீயாவே கொடுக்குறாங்க.
0: அவங்களே போய் வழக்கு தொடுத்து, இதில் நீ நுகர்வோர் நீதிமன்றத்தில் என்ன ஒரு சிறப்புனா, அவங்களே நேரடியாக வழக்கு தொடுத்து அதுக்கான ரெமெடியை அவங்க தேடிக்கலாம்.
1: ஓகே சார், ஒரு காலர் இருக்காங்க, அட்டன் பண்ணிடலாம் சார். வணக்கம்.
2: வணக்கம்மா, நெடுஞ்சேரி பேசுகிறேம்மா.
1: ஆ சொல்லுங்கள் சார்.
2: அக்கிரேட்டா பேசுகிறாங்களா?
1: ஆ சொல்லுங்கள் சார், பேசலாம்.
2: நம்ம தமிழ்நாடு கூட்டுறவு சொசைட்டி இருக்கீங்களா, கூட்டுறவு அங்காடி, அங்க வந்துமா சில பொருட்கள்லாம் வந்து குறைவா குடுக்குறாங்க. சாருக்கு தெரியும், சாருக்கு தெரியுதோ தெரியல, எனக்கு தெரியும். எங்க நாங்க கிராமத்துல இருக்கிறோம், அங்க என்ன செய்யறாங்க அவங்க, கவர்மெண்ட் அலர்ட் படி ஒரு தராசுல வச்சு கரெக்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு பிறகு எங்களுக்கு கொடுக்கக்கூடிய பொருள் அனைத்தும் வந்து
0: ஒவ்வொரு அவரும் நுகர்வோர் தான், அவரும் அந்த பொருளை வந்து பணம் கொடுத்தா வாங்குறாரு. அந்த ஒரு ஒவ்வொரு சொசைட்டியும் ஒரு இது தான், ஒரு பொருள் வந்து கம்மியாக கொடுக்குறாங்கிற பொழுது அதையும் வந்து அவங்க வந்து நுகர்வோர் நீதிமன்றத்தை அணுகலாம்.
1: அவங்க சொசைட்டியில் போய் சொல்கிறோம் மேலிடத்தில் இது சரியா இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ
0: அவங்க உடனே அவங்க ஒரு நோட்டீஸ் அனுப்பி அடுத்த கட்டமாக அவங்க வந்து நீதிமன்றத்தை அணுகிறதுனால அவங்களுக்கு வந்து ரெமெடி கிடைக்கும்.
1: ஓகே சார், இதே மாதிரி இப்போ பெட்ரோல்லாம் வந்து கொஞ்சம் அதாவது அளவு குறையுது, இது சரியில்லைன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்தால் அதையும் நான் வந்து எப்படி வந்து நான் நுகர்வோர் நீதிமன்றத்தை அணுக முடியும் சார்? அங்கே இப்போ பில்லு நிறைய பேர் இப்போ என்னென்னா பில்லு வாங்குறதில்ல, பெட்ரோல் போடுறோம் வந்துடுறோம். இப்போ இந்த மாதிரி நான் வந்து எந்த பெட்ரோல் பங்க்கில் எனக்கு வந்து குறைவான அளவில் கிடைக்கிது அப்படின்னா நான் என்ன பண்ணணும்?
0: முதல்ல வந்து அந்த நம்ம வந்து கொஞ்சம் அமைதியாக இருந்து நம்ம வந்து அடுத்தது வந்து ஒரு சோதனை செய்யணும். இப்போ நம்ம ஒரு லிட்டரு நம்ம டேங்கில் போடுறாரு, நம்ம ஒரு லிட்டரு பாட்டிலில் வந்து அதை வாங்கி பார்க்கும் பொழுது அதில் அளவு குறையுமானால் நேரடியாக அந்த பெட்ரோலியத்துறைக்கு வந்து நம்ம ஒரு மனுவாக கொடுத்து அவங்க என்ன ஒப்பீனியன் கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து நம்ம அடுத்த கட்டமாக நம்ம வந்து ஒரு ரெமெடி தேடுறதுக்கான வாய்ப்பு.
1: ஓகே சார், இப்போ இது வரைக்கும் வந்து நுகர்வோர் நலம் குறித்து நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க, நேயர்களோட சந்தேகங்களுக்கும் பதில் சொன்னீங்க. நீங்கள் சொன்னது என்னென்னா, இப்போ கண்டிப்பாக ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த பொருளை பற்றிய தரத்தை வந்து பார்த்துக்கோங்க, பில்லை கண்டிப்பாக வச்சுக்கோங்க, ஒரு சின்ன ஒரு குறைபாடு இருந்தாலும் நுகர்வோர் நீதிமன்றத்தை அணுகுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். வேறு ஏதாவது நம்ம நேயர்களுக்கும் நுகர்வோருக்கும் சொல்ல விரும்புகிறீங்களா சார்?
0: அதான், நம்ம நுகர்வோர் எல்லாருமே நம்ம வந்து இந்த இப்போ நம்ம உலக அளவிலே வந்து இப்போ நம்ம இந்தியாவில் பெரிய மக்கள் தொகை உள்ள நாடு, இதில் வந்து நம்ம நுகர்வோர் தான் ஒரு நம்ம இந்தியாவினுடைய ஒரு பொருளாதாரம். இவங்க எல்லாமே பொருள் வாங்குறதுனால தான் நம்ம அரசாங்கத்துக்கு வந்து நிறைய பணம் வசூலாகுது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம நுகர்வோர் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டிருக்கணும்னு தான் நிச்சயமாக நான் சொல்கிறேன்.
1: ஓகே சார், நன்றி சார். பண்பலையில் வந்து இதுவரையும் நுகர்வோர் நலம் குறித்து நிறைய விளக்கங்கள் சொன்னீங்க, நன்றி சார்.
0: காரை பண்பலைக்கும் நேயர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது அறிவோம் நம் உரிமை. நுகர்வோர் நலம் குறித்து நேரலையில் விளக்கம் தந்தார் திருத்துறைப்பூண்டி வழக்கறிஞர் வி சுரேஷ் அவர்கள். நேயர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், வாட்ஸ்அப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. மற்றும் ஒரு இனிய சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் நேயர்களே. அதுவரை இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் காரை பண்பலை 100.3.

0: வாழ்வில் அற்புதம் நிகழ வேண்டும் என நினைக்காமல் நீங்களே அந்த அற்புதத்தை உருவாக்குங்கள் என்ற நற்சிந்தனையோடு ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேரம் 5 மணி.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் பாட்டுக்கென்ன போட்டி.

விளம்பரதாரர் ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, ஆல் இண்டியா ரேடியோ காரைக்கால் பண்பலை 100.3 ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை மாலை 5 மணிக்கு வலம் வரக்கூடிய பாட்டுக்கென்ன போட்டி நிகழ்ச்சியை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க. இந்த நிகழ்ச்சியில கட்டிமேடு ஆதிரங்கம் ஆ ஷாகுல் கமித் அவர்களும் ஆரூர் ஜீவா பழனிவேல் அவர்களும் மிகவும் விறுவிறுப்பா போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. சென்ற வாரம் ஆரூர் ஜீவா பழனிவேல் அவர்கள் புதிய பாடல்கள் தான் சிறந்தது அப்படின்னு முடிச்சார். இந்த வாரம் நிகழ்ச்சி தொடக்கமா, இல்ல இல்ல பழைய பாடல்கள் தான் சிறந்தது அப்படின்னு போட்டியை தொடங்குறார் கட்டிமேடு ஆதிரங்கம் ஆ ஷாகுல் கமித் அவர்கள்.
2: சகோதரி, நாம பல பாடல்களை பார்த்துருக்கோம், அதுல வர்ணன பாடல்களையும் பார்த்துருக்கிறோம். அதுல ஒரு சொல்லே மீண்டும் மீண்டும் வந்து சில பாடல்கள் நமக்கு இனிமை சேர்க்கும். அது கேட்கும் போதும் ஒரு இன்பம். அதுல சொல்லப்பட்டிருக்கிற கருத்து சொல்லாடல் மிக நேர்த்தியாகவும் அழகாகவும் இருக்கும். அப்படி ஒரு பாட்டு கட்டு

சாகுலண்ணே, பழைய பாட்டுல எப்படி வந்து கண்ணதாசன் கார்குழலை பத்தி ஆடுது ஆடுதுன்னு பாடினாரோ, அதுக்கு இணையான பாட்டு வர்ணனை பாட்டு. காதலிய குழந்தையா நினைச்சு அவளுக்கு தாலாட்டு மாதிரி காதலன் போடுவான். அந்த பாடம் ரொம்ப அழகா இருக்கும். காத்தோ

சகோதரி, மழைக்காலம் வந்துட்டா பிள்ளைங்க சந்தோஷமா விளையாடுவாங்க. அதே போல காதலர்கள் கூட இந்த மழை நேரத்துல அந்த மழைப்படுகிற அதுக்கு முன்னாலே தூவானம் இருக்கும்ல, அது மேல அப்படியே சில்லுடு விழும்போது மனசுக்குள்ள ஒரு ரம்மியமான சூழ்நிலை. காதலனும் காதலியும் மகிழ்ச்சியில அந்த தூவானத்துல பாடுற அந்த பாட்டு இருக்க என்ன இனிமையானது தெரியுமா?

அண்ணே, மழையில வந்து நீங்க சொன்னீங்க சின்ன குழந்தையெல்லாம் சாரல் அடிக்கும் போது சந்தோஷமா இருக்குன்னு, அதையும் தாண்டி ஒரு கன்னி பருவம்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த உலகத்துல எந்த கவலைகளும் இல்லாத ஒரு பருவம், சிட்டுக்குறி மாதிரி. அந்த பருவம் வந்து அந்த மழை வரும்பொழுது எப்படி மயில் பார்த்து ஆடுதோ, அது மாதிரி இளம் பெண்கள் அந்த மழை பருவத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு பாத்தீங்களா, அதை அப்படியே ரொம்ப அனுபவிச்சு பாடுவாங்க. அந்த உற்சாகத்தை அத்தனையும் கொண்டு வந்து பாட்டுல கொடுப்பாங்க. மேகம்

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: சகோதரி, இலக்கியத்துல தூது என்ற ஒரு இலக்கியம் இருக்கு, ஒரு வகை அது. அதுல காதலன் காதலிக்கு தூது விடுவான், மன்னன் இன்னொரு மன்னனுக்கு தூது விடுவான். அதுல ரொம்ப சிறப்பு என்னன்னா, தலைவிக்கு தோழின்னு ஒருத்தி இருப்பா, தலைவனுக்கு தோழன் ஒருத்தன் இருப்பான். இதுல ரொம்ப முக்கிய பங்கு யாருக்குன்னா, இந்த தோழிக்கு தான். தலைவனுக்கும் தலைவிக்கும் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை அவ வந்து சால்வ் பண்ணுவா. திருமணத்தை விரைவில் செய்யணுங்கிறத தூண்டுவதா இருந்தாலும் சரி, அதுல முக்கிய பங்கு வகிக்கிறது தோழிதான். அப்படி தோழி இல்லைன்னா ஒரு தலைவி எவ்வளவு கவலைப்படுவா என்பதை என்னுடைய பாட்டுல கவிஞன் என்ன அழகா சொல்லியிருக்கான் தெரியுமா?

அண்ணே, தூதுங்கிற உங்களுடைய இலக்கியம் போலவே எங்களுடைய பாடலிலும் தூதுவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னாக்கா நீங்க வந்து தோழி இல்ல அப்படிங்கிற மாதிரி தலைவி வருத்தப்பட்டா, ஆனா எங்களுடைய தலைவி இயற்கையே தூதா அனுப்புனா. மடர்ந்திருக்க கூடிய மலர்களையும், அந்த காற்று இருக்கு பாத்தீங்களா, தென்றல் காற்று, அதையுமே தூதா அனுப்பி அந்த காதலனுக்கு தன்னுடைய பிரிவின் வேதனையே சொல்லக்கூடிய அருமையான பாட்டு எங்களுக்கு இருக்கு. மல்லி

சகோதரி, படிக்கிற காலம் இருக்க அது ஒரு இனிமையான காலம். அது தொடக்க கல்வியா இருக்கலாம், அல்லது மேல்நிலையில படிக்கிறதா இருக்கலாம், கல்லூரியில படிக்கிறதா இருக்கலாம். ஆனா எங்க படிச்சாலும் அங்கிருந்து படிச்சுட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும்போது நம்ம மனம் இருக்கு பாருங்க, அப்படியே நம்முடைய நண்பர்கள் எல்லாம் கூடி அந்த ஆண்டு முழுதும் நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருந்த நம்ம அந்த பிரிகிற போது ஏற்படக்கூடிய மன வலி இருக்கு பாருங்க, அதை சொல்ல முடியாது. அவ்வளவு மன வருத்தமாக இருக்கும்.

பிரிகிற தருணம் இருக்க, அப்ப நம்ம எரியாமல் நம்ம கண்ணுல தண்ணீர் அப்படியே பெருக்கெடுக்கும். இத கல்லூரி நிலையில பார்க்கிற பொழுது எல்லாத்தையும் உணர்ந்த பிள்ளைங்க தன்னுடைய ஆசிரியரை பிரியறது, அங்க பழகினவங்களையெல்லாம் பிரியறது, எல்லாத்த விட தன்னுடைய வகுப்பு தோழரை தோழியரை பிரியறது இருக்க, அந்த கட்டம் நினைக்க நினைக்க எப்போதுமே அது நினைவா இருக்கும். அந்த பாடல்ல கூட என்னுடைய கவிஞன் அழகா சொல்லுவான், ஒரு நாள் பார்த்த இந்த முகத்தை நான் இன்னைக்கு எப்போ பார்க்க போறேனோ, இப்போ எல்லாம் நினைவில அந்த வருமோ, அதை நினைச்சு நினைச்சு பாடுவான். பசுமை

சாகுலன்ன, நீங்க சொல்ற மாதிரிதான், ஒவ்வொருவருக்குமே தன்னுடைய படிக்கின்ற காலங்கிறது பொற்காலம். அதை நீங்க கல்லூரி அளவுக்கு கொண்டு போனீங்க. ஆனா அந்த ஆரம்ப கல்வி இருக்குல்ல, அந்த நேரம் மனசுல கள்ளங்கபடம் இல்லாம கூட்டம் கூட்டமா சேர்ந்துட்டு அந்த நேரம் அதுங்களோட சந்தோஷம் இருக்கு பாருங்களேன், பட்டாம்பூச்சி மாதிரி சிறகடிச்சு பறக்கக்கூடிய அந்த இயல்பு இருக்கு. அதுக்கு உலகத்துல ஈடு இணையே இல்ல. இன்னைக்கு உட்கார்ந்துட்டு நாம நினைச்சு பார்ப்போம், இந்த வயசுல நாம என்ன செஞ்சோம்னு நினைச்சுன்னு பாருங்களேன். அப்ப நம்முடைய நட்பெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். அங்க போய் பட்டாம்பூச்சி பிடிச்சிருப்போம், அங்க போய் தோட்டத்துல விளையாடி இருப்போம், என்னென்னவோ செய்திருப்போம். அதெல்லாம் இப்ப நினைச்சு பார்த்தாலே ஒரு சந்தோஷம். அப்பா, இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய எல்லா கஷ்டமும் மறந்துடும். அப்படியாப்பட்ட பாட்டை கொண்டு வந்து கொடுத்தாங்க, பள்ளிக்கூடம்.

0: நேயர்களே, பாட்டுக்கு என்ன போட்டி ரொம்ப விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கு. இதன் தொடர்ச்சியை அடுத்த வாரம் வியாழக்கிழமை மாலை 5 மணிக்கு கேட்கலாம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் அடுத்த வாரம் வியாழக்கிழமை இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியில் வளம் வந்த கட்டிமேடு ஆதிரங்கம் ஆர் ஷாகுல் கமீத், ஆரூர் ஜீவா பழனிவேல் ஆகியோருடன் விடைபெறுவது உங்கள் அன்பின் ஆந்தக்குடி அருணா மணிவண்ணன். வணக்கம் நேயர்களே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் பாட்டுக்கென்ன போட்டி. நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி ஏஎம் அருள் பிரகாஷ், ஏஎம் அருண் பிரசாந்த். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 இது என்றும் என்றென்றும் உங்கள் மனதோடு. நேரம் 5:15.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: அலங்கார மாலைகளாய் நம் மனம் சேர துடிக்கும் பண்பலை ராகங்களாய் உலா வருகிறது அலையோசை.
3: வாசமுள்ள வெட்டி வேறு வந்து விளையாடுதடி, ஒரு நேசமுள்ள வல்லியப்பூ கொஞ்சி மனம் வீசுதடி, வாசமுள்ள மயிலே

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
3: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்கு வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
4: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
5: காரைக்கால் பண்பலை 100.3.

0: நிறைவு பெற்றது அலையோசை. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். நேயர்களே, நேரம் 5:30. ஆன்மீகத்தின் அன்பு நிறை வானொலி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் கேட்க இருப்பது விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியினை உடன் வழங்குவோர் வசந்தன்கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா சலுகை July 16 to 20 மட்டுமே. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவி உடன் ₹49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்து செல்லுங்கள். பிரிட்ஜ் உடன் ₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்து செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ₹49 மட்டும் செலுத்தி 20 pieces டினர் செட்டை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை July 16 to 20 மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
2: வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும்.

0: இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: விளக்கேற்றும் வேளையில் தொடக்கமாக வரும் பாடலை பாடியிருக்கிறார் எஸ் சௌமியா.

0: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். பூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
2: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
3: வாவ்,
2: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
4: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: விளக்கேற்றும் வேலையில் அடுத்த பாடலை பாடியிருக்கிறார் பி. ஜெயச்சந்திரன்.

0: இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும்

0: அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் ஜூலை 1 முதல் அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ்வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டினர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
3: விளக்கீட்டும் வேளையில் அடுத்த பாடலை பாடியிருக்கிறார் கலிகை டி தாமோதரன் அவர்கள்.

0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். திருவாரூர் சிமாட்டி சில்க்ஸ்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சிமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். காரைக்கால் PSR தங்க மாளிகை. வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே. எண்ணிலடங்கா டிசைன்களில் அழைக்கிறது PSR தங்க மாளிகை காரைக்கால்.
2: வந்தாச்சு உங்கள் PSR தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
3: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
5: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
6: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: நேயர்களின் இணைவுக்கு நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு சாய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ்
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30க்கு நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
3: விபிஎன் கண் மருத்துவமனையும். தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12:50க்கு ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
5: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 5:30க்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர்.
6: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.
0: இந்நிகழ்ச்சியை உடன் வழங்குவோர் வசந்தன் கோ.
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே.
0: நாளை மாலை 6:20க்கு நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
8: வீட்டு உபயோகப் பொருட்கள்
9: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
10: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை இரவு 7:30க்கு காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
11: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியோடு. தொடர்ந்து ஏ டி ஷெரீப் பாடிய பாடல் வருகிறது.

இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள்.

0: இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் & கோ.
1: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
2: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க பாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
6: தங்க நகை எடைக்கு பள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் TM சௌந்தரராஜன் அவர்கள் பாடிய பாடல்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியினை உடன் வழங்கியோர்
1: வசந்தன்கோ.
0: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 உடன். நேரம் 6 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம் பன்னிசை.

0: is more important than the welfare and future of the youth of the country. His statement comes amid ongoing student protests at Delhi's Jantar Mantar over the NEET paper leak case. The Prime Minister said he has directed the concerned authorities and officials to take all necessary steps in this regard. Both the Houses of Parliament have been adjourned for the day following the opposition protest over various issues, including the NEET paper leak case and student protests. Meanwhile, Parliamentary Affairs Minister Kiran Rijiju appealed to the opposition parties, particularly the Congress, to cooperate in holding a discussion on the NEET paper leak issue. He added that the government has already conveyed its willingness to hold a discussion on the issue in both houses as per the date and duration desired by the opposition. Mr. Rijiju appealed to the Congress party not to impose conditions, stating that such conditions may be seen as an attempt to avoid discussion. Union Minister and Leader of the House, Jagat Prakash Nadda, criticised the opposition, terming its conduct as highly irresponsible. He alleged that the opposition neither wants a discussion nor is willing to allow the House to function. Leader of the opposition, Mallikarjun Kharge, demanded the resignation of the Union Education Minister, saying that without his resignation, the discussion will not happen. He said that Congress is not shying away from discussion. Delhi police has clarified that the powers of detention granted under the National Security Act, NSA, to the Delhi Police Commissioner is not new, as it is a routine extension or a renewal of powers. In a statement, the Delhi police said this order is issued every 3 months and the present renewal was issued on 7th of July for the period 19 July to 18th October this year. He said the renewal was issued well before the commencement of the students' protests. President Draupadi Murmu has arrived in Bucharest, Romania today on the final leg of a three-nation visit. After arrival at the Cotroceni Palace, President Murmu accorded a guard of honour. During her visit, she will hold delegation-level talks with her Romanian counterpart, Nico Șordan. Several MOUs will be signed after the talks. The President of Romania and the First Lady will host a state dinner in honour of President Murmu tonight. India Today stressed that international waterways must remain safe and unblocked and call for dialogue and diplomacy to end the West Asia conflict. Addressing the 21st East Asia Summit, EAS, in Manila, External Affairs Minister Dr. S. Jaishankar said that attacks on seafarers, civilian shipping or infrastructure cannot be condoned under any circumstance. The minister said that the global order is uncertain and volatile, where interdependence and common interest coexist with competitiveness and rivalries. He also highlighted that the world economy is reeling under the impact of multiple conflicts. Dr. Jaishankar underlined India's commitment to ASEAN centrality, regional prosperous Indo-Pacific. In badminton, Indian shuttler PV Sindhu's campaign at the China Open Super 1000 came to an end after she suffered a defeat against China's Chen Yufei in the women's singles round of 16. In men's cricket, Zimbabwe were 108 for 5 in 17 overs against India in the first T20 international of the three-match series in Harare when reports last came in. Earlier, India won the toss and elected to field. And that is the end of this news bulletin.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்று நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆகாஷ்வாணியின் மன் கி பாத் நிகழ்ச்சி மூலம் தமது எண்ணங்களை மக்களுடன் பகிர்ந்து கொள்கிறார். பசுமை ஹைட்ரஜன் துறையில் உலகில் முன்னணி நாடாக மேம்பட பொருத்தமான நிலையில் இந்தியா இருப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் எஸ்ஓ நாயக் கூறியுள்ளார். தன்னார்வ உடல் தானம் குறித்து காரைக்கால் ஜிப்மர் இன்று கோட்டுச்சேரியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஒன்றை நடத்தியது. இனி விரிவான செய்திகள். நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியான விவகாரம் குறித்து இன்று நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளி ஏற்பட்டதால் இரு அவைகளும் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை முதலில் இருமுறையும் பிற்பகல் 2 மணிக்கு மேல் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் அலுவல்கள் முதலில் 3 முறை ஒத்திவைக்கப்பட்டு பிற்பகல் 3 மணிக்கு மேல் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. நீட் விவகாரம் குறித்து விவாதங்களை தவிர்க்கவே எதிர்க்கட்சிகள் முயல்

வதாகவும் புதிய நிபந்தனைகளை அவர்கள் விதிப்பதற்கு இதுவே காரணம் என்றும் மக்களவையில் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறினார். நாடாளுமன்றத்தில் முறைப்படி விவாதிக்க தயார் என்பதை அரசு தெளிவுபடுத்திய பின்னரும் காங்கிரஸ் மற்றும் இதர எதிர்க்கட்சிகள் அலுவல்களை தடைப்படுத்துவதாக மாநிலங்களவையில் அவர் குற்றம் சாட்டினார். நாட்டில் இளைஞர்களின் நலன் மற்றும் எதிர்காலத்தை விட முக்கியமானது வேறேதும் இல்லை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேர்வு வினாத்தால் கசிந்து வெளியான பிரச்சினையில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை விரைந்து மேற்கொள்ளப்படுவதை விரைந்து உறுதிப்படுத்தும் வகையில்

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேர்வு வினாத்தால் கசிந்து வெளியான பிரச்சினையில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை விரைந்து மேற்கொள்ளப்படுவதை விரைந்து உறுதிப்படுத்தும் வகையில் விரைவு நீதிமன்றங்களை அரசு அமைக்கும் என்று சமூக ஊடக பதிவு ஒன்றில் பிரதமர் அறிவித்துள்ளார். இதுகுறித்து தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தாம் அறிவுறுத்தியிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மாணவர் நலனை மேம்படுத்துவதற்கான தொடர் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இவ்வாறு முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இளைஞர்களின் எதிர்காலத்தை பாழாக்க முயல்பவர்களை அரசு சும்மா விடாது என்றும் பிரதமர் கூறியுள்ளார். விரைவு நீதிமன்றங்களை அமைப்பதற்கான பிரதமர் திரு நரேந்திர மோடியின் முடிவை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் வரவேற்றுள்ளனர். டெல்லி ஜந்தர் மந்தர் போராட்டத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்ததாக கூறப்படுவதை டெல்லி போலீஸ் மறுத்துள்ளது. சம்பந்தப்பட்ட பெண் உயிருடன் இருப்பதாகவும் அவர் தற்போது டெல்லி ராமனோகர் லோஹியா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் சமூக ஊடக பதிவில் டெல்லி போலீஸ் தெரிவித்துள்ளது. சரிபார்க்கப்படாத செய்திகளை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் மற்றும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்றும் அதிகாரப்பூர்வ தகவல் தொடர்பு ஊடகங்களை மட்டுமே நம்பலாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கிடையே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களை மிரட்டுவது போல் பாதுகாப்பு அமைச்சர் பேசியதாக காட்டும் வீடியோ போலியானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த வீடியோ செயற்கை நுண்ணறிவு மூலம் தயாரிக்கப்பட்டது என்றும் இந்தியாவிற்கு எதிரான பாகிஸ்தானிய பிரச்சார சக்திகளே இந்த வீடியோவை பரப்பி வருவதாகவும் பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் உண்மையறியும் பிரிவு தெரிவித்துள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாட்டினால் மோட்டார் வாகனங்களின் எஞ்சின் பழுதான பிரச்சினை அல்லது வாகனம் நின்று போன பிரச்சினை அதிகம் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்திய மோட்டார் வாகன உற்பத்தியாளர் சங்கத்திடமிருந்து பெறப்பட்டுள்ள தகவலில் இவ்வாறு தெரிய வந்திருப்பதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று மக்களவையில் எழுத்து மூலமான பதில் ஒன்றில் தெரிவித்தார். போக்குவரத்து துறையுடன் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரிவினரின் ஆலோசனை அடிப்படையில் முறையான கள பரிசோதனைகளுக்கு பின்னரே பெட்ரோலுடன் எத்தனால் கலந்து விற்கும் நடைமுறை கொண்டுவரப்பட்டதாக அமைச்சர் கூறினார். நாட்டில் போதிய அளவு மின்சாரம் கிடைப்பதாக மத்திய மின்சாரத்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். இன்று மக்களவையில் எழுத்து மூலமான பதில் ஒன்றில் அவர் இவ்வாறு கூறினார். இதுகுறித்து கூடுதல் விவரங்கள்.
1: 2014 ஆண்டிற்கு பின்னர் நாட்டின் மின்சார உற்பத்தி திறன் 324 கிகாவாட் அளவிற்கு உயர்த்தப்பட்டதால் இந்தியா மின் பற்றாக்குறை நாடு என்ற நிலையிலிருந்து மின்சாரத்துறையில் சுயசார்பு நாடாக மாறியிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறினார். இவ்வாண்டு ஜூன் மாத நிலவரப்படி நாட்டின் மொத்த மின்சார உற்பத்தி திறன் 548 கிகாவாட்டை விட அதிகம் என்று அவர் தெரிவித்தார். 2014 ஆண்டிலிருந்து இதுவரை நாட்டில் சுமார் 218,000 மின் சுற்று கிலோமீட்டர் அளவிற்கு கூடுதல் மின் விநியோக பாதைகள் நிறுவப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் கூறினார்.
0: அறிவியல் தொழில் ஆராய்ச்சிகளுக்கான CSIR ஆய்வகங்களால் உருவாக்கப்பட்ட 4 புதிய தொழில்நுட்பங்களை CSIR நிர்வாகம் தொழில் நிறுவனங்களுக்கு வழங்கியுள்ளது. கிராமப்புற நீர் விநியோக திட்டங்களில் கண்காணிப்பு மற்றும் அளவீட்டு பணிகளை திறம்பட்ட முறையில் மேற்கொள்ள ஏதுவாக CSIR உருவாக்கியுள்ள IoT தொழில்நுட்ப வசதியும் வர்த்தக ரீதியிலான பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. புதுடெல்லியில் இன்று இது தொடர்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் CSIR தலைமை இயக்குநர் டாக்டர் கலைச்செல்வி பேசுகையில், உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட புதிய தொழில்நுட்பங்களை தொழில்துறையினர் மற்றும் சமுதாயத்தின் தேவைக்கேற்ற படைப்புகளாக மாற்ற தாங்கள் முக்கியத்துவம் அளிப்பதாக கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @adnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்திலும், @RNUPuducherry என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 26 ஞாயிற்றுக்கிழமை ஆகாஷ்வாணியின் மன் கி பாத் நிகழ்ச்சி மூலம் தமது எண்ணங்களை மக்களுடன் பகிர்ந்து கொள்கிறார். பிரதமரின் இந்த 136 மனதின் குரல் நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியில் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒளிபரப்பாகும். AIR செய்தி இணையதளம் மற்றும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலிலும் இந்த ஒளிபரப்பை கேட்கலாம். ஒலிபரப்புத் துறையில் வானொலி மற்றும் தொலைக்காட்சியில் இருந்து டிஜிட்டல் ஒலிபரப்பு வரை பரிணாம வளர்ச்சி ஏற்பட்டுள்ள நிலையில் பிரச்சார் பாரதி புதிய தொழில்நுட்பங்கள் மூலம் மக்களுக்கு தேவையான செய்தி, கேளிக்கை மற்றும் கல்வி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வழங்கும் என பிரச்சார் பாரதி தலைமை செயல் அதிகாரி திரு கௌரவ் துவேதி தெரிவித்துள்ளார். இன்று தேசிய ஒலிபரப்பு தினத்தையொட்டி ஆகாஷ்வாணி செய்திகளுக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் அவர் இவ்வாறு கூறினார். வேவ்ஸ் என்னும் பிரச்சார் பாரதியின் OTT தளத்தை தற்போது 1,10,00,000 பேர் பயன்படுத்தி வருவதாகவும் பயனர் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பசுமை ஹைட்ரஜன் துறையில் உலகின் முன்னணி நாடாக மேம்பட பொருத்தமான நிலையில் இந்தியா இருப்பதாக புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையின் மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யெஸ்ஸோ நாயக் கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் இரண்டாவது பாரத் ஸ்கிரீன் ஹைட்ரஜன் உச்சி மாநாட்டில் வீடியோ

0: செய்தி மூலம் ஆற்றிய உரையில் அவர் இவ்வாறு கூறினார். இதுகுறித்து கூடுதல் விவரங்கள்.
1: தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கத்தினால் நாட்டின் எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ற வலுவான தூய எரிசக்தி சூழல் உருவாகி வருவதாக அமைச்சர் திரு எசோ நாயக் கூறினார். புதிய எரிசக்தி ஆதாரங்களுக்கு மாறும் போக்கில் புதிய கட்டம் ஒன்றை உலக நாடுகள் எட்டியிருப்பதாகவும், பசுமை ஹைட்ரஜனுக்கு மாறுவதில் முன்னணி நாடு எது என்பதே இன்றைய முக்கிய கேள்வி என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவை பொறுத்தவரை பசுமை ஹைட்ரஜன் என்பது புதிய பொருளாதார வாய்ப்பை தவிர வெறும் எதிர்கால உத்தேசம் அல்ல என்றும் அவர் தெரிவித்தார். இந்தியாவில் பசுமை எரிசக்தி திறன்கள் வேகமாக அதிகரித்து வருவதையும், முற்றிலும் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் அண்மையில் செயல்பட தொடங்கி இருப்பதையும் அமைச்சர் தமது உரையில் சுட்டிக்காட்டினார். இந்தியாவின் பசுமை ஹைட்ரஜன் சூழலை மேலும் வலுப்படுத்த தேவையான முக்கிய தலையீடுகள் குறித்து பாரத் கிரீன் ஹைட்ரஜன் மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்படுகிறது.
0: டெல்லி போராட்டத்திற்கு ஆதரவாக புதுச்சேரியில் ஆளுநர் மாளிகை முற்றுகையிடும் நோக்கத்துடன் இன்று அஜந்தா சிக்னல் சந்திப்பிலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு வந்த இந்திய மாணவர் சங்கத்தினர் மற்றும் மாணவிகளை போலீசார் பாதையிலே தடுத்து கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நீட் தேர்வு குளறுபடிகளுக்கு காரணமான மத்திய கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என கோரியும், இக்கோரிக்கையை வலியுறுத்தி டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களுக்கு ஆதரவாகவும் புதுச்சேரியில் பேரணி நடத்தப்படுகிறது. சுய விருப்ப அடிப்படையிலான உடல் தானம் குறித்து காரைக்கால் கோட்டுச்சேரியில் உள்ள அண்ணா நகர் அங்கன்வாடி மையத்தில் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவமனையின் உடற்கூறியல் துறையின் இன்று விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஒன்றை நடத்தினர். துறையின் பொறுப்பு அதிகாரி டாக்டர் சரண்யா தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியின் போது உடல் தானம் செய்வதற்கான தகுதிகள் மற்றும் பதிவு உள்ளிட்ட சட்ட நடைமுறைகள் குறித்து பொதுமக்களுக்கு எடுத்துக் கூறப்பட்டது. சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. புதுச்சேரி ஜிப்மரில் இருந்து நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் மூட்டுவலி சிகிச்சைக்கான சிறப்பு மருத்துவர் குழு வரும் சனிக்கிழமை காலை 10 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் மருத்துவ ஆலோசனை மற்றும் சிகிச்சை அளிக்க உள்ளனர். காரைக்கால் பகுதி மக்கள் இந்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் பலவீனமான காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், வரும் 29ஆம் தேதி வரை மழை நீட்டிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் 27ஆம் தேதி வரை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாற்றங்களுக்கான வாய்ப்பு குறைவுதான் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 23ஆவது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் இன்று மாலை தொடங்குகின்றன. இந்த 10 நாள் போட்டிகளில் இந்தியா உள்ளிட்ட 74 நாடுகளைச் சேர்ந்த அணிகள் பங்கேற்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்று நாடாளுமன்றத்தில் இரு அவைகளும் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆகாஷ்வாணியின் மன் கி பாத் நிகழ்ச்சி மூலம் தமது எண்ணங்களை மக்களுடன் பகிர்ந்து கொள்கிறார். பசுமை ஹைட்ரஜன் துறையில் உலகின் முன்னணி நாடாக மேம்பட பொருத்தமான நிலையில் இந்தியா இருப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் எஸ்ஓ நாயக் கூறியுள்ளார். தன்னார்வ உடல் தானம் குறித்து காரைக்கால் ஜிப்மர் இன்று கோட்டுச்சேரியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஒன்றை நடத்தியது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். நேர்களை நேரம் 6:20.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், த பர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
4: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறையை ஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்லுமது. நிகழ்ச்சியினை வழங்குவோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், நாச்சியார் கோவில்.
2: வீட்டு உபயோகப் பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: நாச்சியார் கோவில்.

0: மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
1: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
0: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
1: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
0: மொத்த விற்பனையில் பொன் விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ARC காமாட்சி ஜுவல்ஸ், மயிலாடுதுறை.
3: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
4: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
5: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
4: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
5: ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மாயவரம்.
4: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
6: சொல் ஆமோது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
7: வணக்கம். பெண்ணின்றி பெருமை ஏது? மனித உடலில் கண் எத்தனை இன்றியமையாததோ அப்படித்தான் இந்த சமூகத்திற்கு பெண்களும். துரதிருஷ்டவசமாக மண்ணின் மகத்துவம் உணராதது போலவே பெண்ணின் மகத்துவமும் பெரும்பான்மை சமூகத்தால் உணரப்படவில்லை என்பதே நிதர்சனம். அரிதிலும் அரிதாக பெண்மை வெல்க என்று கூத்திட்டார் பாரதி. பெண்ணை தாழ்மை செய்தவன் தன் கண்ணை குத்தி கொண்டவன் என்றார். ஆணுக்கு பெண் இழைப்பில்லை என்பதை சங்ககாலம் தொட்டே காண்கிறோம். காப்பிய நாயகியாக கண்ணகியை படைத்து தன்னை புரட்சி காப்பியமாக அடையாளப்படுத்தி கொண்டது சிலப்பதிகாரம். துறவரம் என்பது ஆண்களுக்கு மட்டுமன்று பெண்களும் துறவில் வெற்றி காணலாம் என்று மெய்ப்பித்தது மணிமேகலை. கணவனே ஆனாலும் தீயவனெனில் தண்டிக்க தயங்காத குண்டலகேசி தற்கொல்லியை முற்கொல்லி என்று பெயர் பெற்றாள். அன்பும் அறிவும் ஆற்றலும் கொண்ட பெண் சமூகத்தை அளவிட்டால் அளக்கத் தொடங்கியதே பெண்ணியத்தின் வீழ்ச்சி எனலாம். பெண்மைய பாடல்கள் பலவும் வர்ணனையாகவே இருந்து வரும் சூழலில் பாரதியும் பாரதிதாசனும் பெரியாரும் கவிமணியும் பெண்களை போற்றி வணங்கியதை நினைவுகூர வேண்டும். கிரேக்க தத்துவ ஞானி பிளேட்டோ தம் குடியரசு நூலில் ஆண்களுக்கு பெண்கள் எல்லா வகையிலும் நிகரானவர்கள், அவர்களுக்கு கல்வி மற்றும் அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் என்றார். எந்த ஒரு தேசமோ அல்லது சமூகமோ பெண்களை மதிக்கவில்லையோ அந்த தேசம் முன்னேறவே முடியாது. பறவை ஒன்றுக்கு 2 சிறகுகள் தேவை, ஒன்று ஆண் மற்றொன்று பெண் என்றார் விவேகானந்தர். அன்பின் அவதாரமாக விளங்கும் பெண்கள் மட்டுமே இந்த உலகத்தை அகிம்சை வழியில் வழிநடத்த முடியும். பெண்களே சமூகத்தின் உண்மையான சக்திகள் என்றார் காந்தியடிகள். பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதும் சம உரிமைகளை வழங்குவதும் ஒரு சமூகத்தின் வறுமை மற்றும் அறியாமையை ஒழிப்பதற்கான மிகச்சிறந்த வழி என்கிறார் நெல்சன் மண்டேலா. நாளடைவில் சமூகத்தில் ஏற்பட்ட தலைகீழ் மாற்றங்களால் பெண் அடிமையைப் போல் அங்கீகாரம் அற்றவளாக நடத்தப்படலானால், எதிரிகளை வீழ்த்த போர்க்களம் புகுந்த ஜான்சி ராணியும் வீரமங்கை வேலு நாச்சியாரும் அவருக்கு துணை நின்ற குயிலியும் ராணி மங்கம்மாவும் நம்மை மெய்சிலிர்க்க செய்கின்றனர். தேவதாசி ஒழிப்பு, பெண் விடுதலை, பெண் கல்வி, சதி ஒழிப்பு, விதவை திருமணம் என்று பெண்கள் முன்னேற்றத்திற்காக எத்தனை முன்னெடுப்புகள் எடுத்திருந்தாலும் இன்றும் பெண் தன்னுடைய பாதுகாப்பிற்காக யாரையேனும் சார்ந்து வாழ வேண்டி இருக்கிறது. நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞானச்செருக்கும் இருப்பதால் செம்மை மாந்த திரும்புவதில்லை என்று பெண்ணின் செருக்கை பெருமையுடன் சொல்கிறார் பாரதி. தேவைக்கேற்ப இனி வீரம் மட்டுமே துணை நிற்கும் என்பதை பெண்களும், ஆணின் வீரம் ஆதிக்க சிந்தனைகளில் இல்லை, அது ஒழுக்கத்திலும் பெண்மையை போற்றுவதிலும் இருக்கிறது என்பதை ஆண்களும் உணர வேண்டும். பெண்மை தழைத்தால் உலகம் தழைக்கும். நன்றி.
6: இன்சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
2: நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கிய இன்சொல் அமுது கேட்டோம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
0: வீட்டு உபயோக பொருட்கள்
1: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ARC காமாட்சி ஜுவல்ஸ், மயிலாடுதுறை.
3: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3.

0: நேரம் 6:27.
1: இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 generations பாத்துருக்கு.
2: வாவ்,
1: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேயர்கள் இனி கேட்கலாம் லைட் ஹவுஸ். நமது நிலையம் வழங்கிக் கொண்டிருக்கும் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய ஒரு கண்ணோட்டம். இவ்வறிவிப்பினை தொடர்ந்து இன்று மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. சிறுநீரக நோய் தடுப்பு மற்றும் பாதுகாப்பு குறித்து விளக்கம் அளிக்கிறார் நாகப்பட்டினம் சிறுநீரக சிகிச்சை மருத்துவ வல்லுநர் டாக்டர் ஜி நித்யா அவர்கள். 6:45 இசைத்தூரிகை, 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர்கள் அமைச்சகம் வழங்கும் கிசான் வானியல். பருத்தியில் நோய் மேலாண்மை குறித்து காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் சண்முக பிரியா அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. 8:00 காற்றில் வரும் கானம், 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று, 8:30 திருவாரூர் சீமாட்டு சிலக்ஸின் காற்றில் வரும் கானம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னையின் செல்வங்கள், 9:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது, வழங்குபவர் மயிலாடுதுறை முனிவர் கு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 10:00 இரவு மலரும், 11:00 காற்றலையும்
7: கேட்டா சொல்றான் அண்ணா, எல்லாம் மேல இருக்கிறனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கு.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் கல்வி முறையை வலுப்படுத்தவும் இளைஞர்களின் நலன் காக்கவும் அரசு முன்னுரிமை அடிப்படையில் செயல்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தூத்துக்குடி காவல் நிலையத்தில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்த சம்பவத்திற்கு திமுக, பிஜேபி உள்ளிட்ட கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 126 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், விரைவு நீதிமன்றங்கள் மூலம் வினாத்தாள் கசிவில் தொடர்புடையவர்கள் மீதான வழக்குகளுக்கு விரைவில் தீர்வு காணப்பட்டு நீதி கிடைக்கும் என்று கூறியுள்ளார். இளைஞர்களின் எதிர்காலம் மற்றும் அவர்களின் பிரகாசமான வாழ்க்கைக்கு உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார்.

0: இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும் வகையில் வினாத்தாள் கசிவில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக பிரதமர் எடுத்துள்ள இந்த முடிவு ஒரு முக்கியமான மைல்கல்லாக அமையும் என்றும் திரு அமித்ஷா தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நாட்டின் கல்வி முறையை வலுப்படுத்தவும் இளைஞர்களின் நலன் காக்கவும் முன்னுரிமை அடிப்படையில் செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். நீட் தேர்வு வினாத்தால் கசிவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைவு நீதிமன்றங்கள் மூலம் நீதி கிடைக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். பிரதமரின் அறிவிப்பு தேர்வுகள் நேர்மையான முறையில் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் அமைந்துள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். வினாத்தால் கசிவு விவகாரத்தில் தொடர்புடையவர்களில் ஒருவர் கூட சட்டத்தின் பார்வையிலிருந்து தப்ப முடியாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். அடுத்த ஆண்டு முதல் நடைபெறும் தேர்வுகள் அனைத்தும் ஆன்லைன் மூலமாக நடைபெறுவதால் எதிர்காலத்தில் தேர்வில் எந்தவொரு குளறுபடியும் இருக்காது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இதனை அரசியலாக்குவது தேசத்தின் பாதுகாப்புக்கு உகந்தது அல்ல என்றும் திரு நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். மாணவர்கள் போராட்ட விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சியின் தூண்டுதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று சென்னையில் மாநில பிஜேபி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதனிடையே நீட் வினாத்தாள் கசிவு குறித்து விசாரிக்க விரைவு நீதிமன்றங்கள் அமைப்பது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள அறிவிப்பு வரவேற்புக்கு உரியது என்று சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: என் பேர் லக்ஷனா, நான் சேலம்லேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து அனௌன்ஸ் பண்ணது நீட் பற்றி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா பேப்பர் லீக்கில் சம்மந்தப்பட்டிருக்க எல்லாருக்குமே வந்துட்டு ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே பனிஷ்மெண்ட் வழங்குவோம் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் மூலியமான்னு சொன்னது வந்து ஆஸ் எ ஸ்டூடெண்ட்டாக நான் அதை ரொம்ப ப்ரைடாக வெல்கம் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இயர் எழுதுகிற நீட் பேட்டர்ன் வந்து இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் ஸ்மூதாக எடுத்துகிட்டு போனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுது.
0: தூத்துக்குடியில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட அருணாச்சலம் என்ற இளைஞர் காவல் நிலையத்தில் உயிரிழந்த சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், காவல்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் திரு விஜய் காவல் மரணங்களுக்கு உறுதியான நடவடிக்கைகள் எடுக்காமல் மௌனம் காப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். மகனை இழந்து தவிக்கும் அருணாச்சலத்தின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் உரிய பதிலளிக்க வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி காவல் நிலையத்தில் இளைஞர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாகர்கோவிலில் மாற்றுத்திறனாளி இளைஞர் சபரிவர்மன் காவல் நிலையத்தில் உயிரிழந்த சம்பவத்தின் அதிர்ச்சி அடங்குவதற்குள் மீண்டும் ஒரு காவல் மரணம் நிகழ்ந்திருப்பது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். இளைஞர் அருணாச்சலத்தின் மரணத்திற்கு பொறுப்பான காவல்துறை அதிகாரிகளை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவரின் குடும்பத்தினருக்கு நீதியையும் இழப்பீட்டையும் விரைந்து வழங்க முதலமைச்சர் திரு விஜய் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 68 வயது பெண்ணின் கால் விரலை எலிகள் கடித்து குதறிய செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை அளிப்பதுடன் அவருக்கு இழப்பீடு வழங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே இன்று சென்னையில் இதுகுறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண் ராஜ், மருத்துவமனைகளில் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார்.
3: எலிகள் மாதிரி பிரச்சனை பாத்தீங்கன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அங்க இருக்கிற கழிவு நீர் வசதிகள் சரியா இல்லைன்னா கூட வரும், அங்க இருக்கிற உணவு டிஸ்போஸ் பண்றதுக்கான சரியா ஒரு இடம் இல்லாத வரும். எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணாதான் சரி பண்ண முடியும். படிப்படியா நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம்.

0: தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
1: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் July 24 மற்றும் 25 தேதிகளில் மேற்குதொடர்ச்சி மலைப்பகுதிகள், புதுவை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். பத்திரப்பதிவுக்கான வருகையில்லா ஆவணப்பதிவு குறித்து கட்டட விற்பனையாளர்கள் மற்றும் வங்கியாளர்களின் சந்தேகங்கள் குறித்த கலந்தாய்வுக் கூட்டம் அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் தேர்வான 111 பேருக்கு வேலைவாய்ப்புத்துறை துணை இயக்குநர் திரு செந்தில்குமார் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். விழுப்புரத்தில் தூய்மை பணியாளர்களுக்கான சிறப்பு முகாமை நகராட்சி ஆணையர் ஷியாமலா இன்று தொடங்கி வைத்தார். தேனி மாவட்டத்தில் தற்காலிக தூய்மை பணியாளர்களை புதிய உறுப்பினர்களாக பதிவு செய்யும் சிறப்பு முகாம்கள் நாளை மறுநாள் முதல் அடுத்த மாதம் 16ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு வைத்தியநாதன் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையில் நீர்வளத்துறையின் திருச்சி மண்டல தலைமை பொறியாளர் திரு ஜெயக்குமார் இன்று ஆய்வு நடத்தினார். ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூர் ரயில் நிலையத்தில் போதைப்பொருள் கடத்தி வந்த 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். தருமபுரி மாவட்ட காவல்துறை சார்பில் தலைக்கவசம் அணிய வேண்டியதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. வருவாய்த்துறை அலுவலர்கள், கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்ட இந்த பேரணியின் போது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அவசியம் குறித்தும் இணையதளம் வாயிலாக சுய விவரங்களை பதிவு செய்வது குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விளையாட்டுச் செய்திகள். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 126 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஹராரேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஜிம்பாப்வே அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 125 ரன் எடுத்தது. கனடாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சாகேத் மைனேனி இங்கிலாந்தின் லியாம் புரோடி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 4-6, 7-6, 10-6 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் சார்லஸ் பென் ஜோன்ஸ் இணையை வென்றது. ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. மஸ்கட்டில் இப்போட்டி இன்றிரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. 9:30 நடைபெறவுள்ள ஆடவர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் வினாத்தால் கசிவு விவகாரத்தில் விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் கல்வி முறையை வலுப்படுத்தவும் இளைஞர்களின் நலன் காக்கவும் அரசு முன்னுரிமை அடிப்படையில் செயல்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தூத்துக்குடி காவல் நிலையத்தில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்த சம்பவத்திற்கு திமுக, பிஜேபி உள்ளிட்ட கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 126 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: இனி விளம்பரம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சி நேரம் 6:41.
2: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர்.

0: சிமெண்ட் 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் செட்டிநாடு சிமெண்ட் தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: புதுச்சேரி காரைக்கால் மற்றும் விழுப்புரம்
2: நேயர்கள் கேட்க இருப்பது காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் உங்கள் கடை காரைக்கால். தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
3: உங்கள் கடை காரைக்கால்.
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
2: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
6: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
5: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
6: தொடர்புக்கு 8925936936.
7: நலமாய் வாழ சிறுநீரக நோய் தடுப்பு மற்றும் பாதுகாப்பு குறித்து விளக்கம் தருகிறார் நாகப்பட்டினம் சிறுநீரக சிகிச்சை மருத்துவ வல்லுநர் டாக்டர் ஜி நித்யா அவர்கள்.
8: சிறுநீரகத்தை பொறுத்த வரைக்கும் காமனா நம்ம பிரச்சனைகள் பாக்குறது என்னன்னா, இந்த சிறுநீரக கற்கள் தான். அது எதனால ஏற்படுது டாக்டர்? அதுக்கு என்ன சிகிச்சை முறைகள் இருக்கு?
9: சிறுநீர கற்கள்ன்றது எதுவும் இல்லை, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தாதுக்கள் அதிக அளவில் சிறுநீர் பாதையில் செல்வதால் தான் ஏற்படும். ஒண்ணு, அதிகமான அளவு சிறுநீர் பாதையில போகணும், இல்லைன்னா அதை கரைக்கக்கூடிய தண்ணி வந்து நம்ம உடம்புல கம்மியா இருக்கணும். ஸோ தண்ணி கம்மியா குடிக்கிறது தான் 80% சிறுநீரக பாதையில் கற்கள் ஏற்பட வாய்ப்புகள். மீதி 10-20% வந்து அந்த தாதுக்கள் உடலில் அதிகமாக சுரக்கக்கூடிய பல வியாதிகள், லைக் கால்சியம் அதிகமாக நம்ம உடம்புல அப்சார்ப் ஆகக்கூடியது, அந்த மாதிரி இல்லை கேன்சர் இருக்கும்போது உடம்புல இருக்கிற செல்லெல்லாம் உடையும், அதுலேருந்து ஏற்படக்கூடிய தாதுக்கள் ஒரு யூரின் வழியாக தான் வெளியே வரணும். அந்த மாதிரி வரும்போது, அதிக அளவில் வரும்போது இருக்கிற தண்ணி வந்து அதை கரைக்க முடியாது, அந்த நேரத்தில் கற்கள் ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி ஏற்படக்கூடிய கற்களால் வரும் தொந்தரவுன்னு பார்த்தோன்னா, மோஸ்ட்லி வந்து இது எப்படி ப்ரெசென்ட் பண்ணோன்னா, வயிறு வலி, இல்லை யூரின் வந்து விட்டு விட்டு போகிறது, அடைத்து போவது, இல்லை யூரின்ல செல்ல ரத்தம் செல்வது, இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் தண்ணி. நம்ம கையில் இருக்கிறது வந்து தண்ணி நிறைய குடிக்கணும், குறைஞ்சபட்சம் 2.5-3 லிட்டர் வரை தண்ணி குடிக்கணும். அப்படி குடிச்சாலே 80% எந்த பிரச்சனையும் வராது. அதையும் மீறி சில வியாதிகளிலிருந்து வரக்கூடிய கற்களை, அந்த வியாதியை சரியான முறையில் சிகிச்சை அளித்தால் கற்கள் ஏற்படாமல் தடுக்கலாம்.
8: சரிங்க டாக்டர், இப்போ வந்து தண்ணி நிறைய குடிக்கணும், அப்போதான் வந்து இந்த சிறுநீரக கற்கள் வராமல் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இந்த தண்ணி குடிக்கிறது ஓகே டாக்டர், எந்த தண்ணி குடிக்கலாம்? அதாவது பியூரிஃபைடு வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க, சாதா தண்ணி சூடு பண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, இது எது வந்து சிறந்தது டாக்டர்?
9: அந்த அளவுக்கு எதுவுமே எவிடன்ஸ் பேஸ்டாக எந்த இதுவும் கிடையாது. எந்த தண்ணினாலுமே கொதிக்க வச்சு சூடாக குடிக்கணுன்ற அவசியமும் கிடையாது. கொதிக்க வச்சுட்டாலே உங்களுக்கு அந்த கிருமிகள் வந்து அழிந்துடும். ஸோ கொதிக்க வச்சு ஆற வைக்கிற எந்த தண்ணியுமே பிரச்சனை கிடையாது. குறைஞ்சபட்சம் 2.5-3 லிட்டர் கண்டிப்பாக குடிக்கணும். குளிர்காலமாக இருந்தாலும் அதை செய்யணும், வெயில் காலமாக இருந்தாலும் அதை கடைபிடிக்கணும்.
8: சரிங்க டாக்டர், இப்போ இந்த சிறுநீரகத்தில் கல் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான சிகிச்சையெல்லாம் கொடுக்குறீங்க டாக்டர்?
9: சிறுநீரக கல்களோட சைஸையும் அது எந்த இடத்துல இருக்குன்றதை பொறுத்து, அதாவது சிறுநீரகம் அதுக்கான ஒரு டியூபு, அதுலேருந்து யூரின் வந்து சிறுநீர் பை பிளாடர்னு சொல்கிற இடத்துல கலெக்ட் ஆகும். அந்த டியூப் வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும், அது வந்து ஒரு 4 mm 6 mm இருக்கிற கல் மட்டும்தான் அது வழியாக வெளில வரும். அதுக்கு பெரிய கற்களாக இருந்தால் அதில் வர முடியாது. அதுவே கிட்னியில் 1-1.5 சென்டிமீட்டர் கல் வரைக்கும் அமைதியாகவே இருக்கும், எந்த தொந்தரவுமே கொடுக்காம. ஸோ எந்த இடத்துல உருவாகுது, என்ன அளவு, அதை பொறுத்து தான் வந்து தொந்தரவுகள் இருக்கும். ரொம்ப சின்ன கல், 6 mm கீழே இருக்கிற கல் தானாக வெளியேறிடும். இல்லை குறுகிய பாதையில் பெரிய கல் வந்து மாட்டிக்கிச்சு அப்படின்னா லேசர், அதாவது லித்தோட்ரிப்ஸின்னு சொல்லுவாங்க, கரண்ட் மூலமா எந்த ஆப்ரேஷனும் இல்லாமலே நம்ம கல்லை வந்து உடச்சி எடுக்கிறோம் யூரின் வர பாதையாக. அதுவே ஒரு 1 cm மேலே இருக்குது அப்படின்னா யூரின் போகிற பாதை வழியாகவே டியூப் உள்ளே விட்டு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் ஸ்டென்டிங் பண்ணுவாங்க.
8: அது சின்ன சைஸாக இருக்கும்போது மெடிசன் கொடுத்தாலே அது வெளில வந்துருமா டாக்டர்?
9: 4 mm கீழே இருக்குது, நமக்கு வலி இல்லை, எந்த தொந்தரவும் இல்லை அப்படின்னா அதை கரைக்கிறதுக்கு மருந்து கொடுப்போம்.
7: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. சிறுநீரக நோய் தடுப்பு மற்றும் பாதுகாப்பு குறித்து விளக்கம் தந்தார் நாகப்பட்டினம் சிறுநீரக சிகிச்சை மருத்துவ வல்லுநர் டாக்டர் ஜி நித்யா அவர்கள்.

0: காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ கேட்டோம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் உங்கள் கடை காரைக்கால், தரமான தார்பாய்கள் போஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
1: உங்கள் கடை காரைக்கால்
2: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6:47.
3: வந்தாச்சு வந்தாச்சு திருச்சி சாரதா சாடி, சாரதா கிள்ளி ஆடி, கிளாசிக் தள்ளுபடி.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.
5: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: நேயர்கள் கேட்கலாம் இசை தூரிகை. தொடக்கமாக வருகிறது தலைவன் தலைவி படத்திற்காக சந்தோஷ் நாராயணன் சுப்புலட்சுமி பாடிய பாடல்.

0: டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நேயர்கள், இனி கேட்கலாம் ஆடுகளம். விளையாட்டு துறை சம்பந்தப்பட்ட செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் இன்று கிளாஸ்கோவில் தொடங்குகின்றன. ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் நடைபெறும் 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. இந்தியாவிலிருந்து 125 வீர வீராங்கனைகள் பல்வேறு பிரிவுகளில் பங்கேற்று பதக்க வேட்டையை தொடங்குகின்றனர். அடுத்து, இந்திய மகளிர் வீல் சேர் 3x3 கூடைப்பந்து அணி வரலாற்று சாதனை. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா முதன்முறையாக மகளிர் 3x3 வீல் சேர் கூடைப்பந்து பிரிவில் களமிறங்குகிறது. இந்திய அணியின் முதல் போட்டி வேல்ஸ் அணிக்கு எதிராக நடைபெற உள்ளது. அடுத்து, இந்திய கால்பந்து உலகக்கோப்பை உற்சாகத்தை பயன்படுத்த ISL திட்டம். 2026 கால்பந்து உலகக்கோப்பைக்கு பிறகு இந்திய ரசிகர்களிடையே அதிகரித்துள்ள ஆர்வத்தை பயன்படுத்தி இந்தியன் சூப்பர் லீக் புதிய நிர்வாக அமைப்புடன் செப்டம்பர் 4 முதல் முழுமையான சீசனை நடத்த திட்டமிட்டுள்ளது. நேயர்களின் நினைவிற்கு, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
5: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாங்கள். காரைக்கால் சேகர்ஸ்.
3: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சிதபர்மா விடங்குளூர் எண்ணெய் வழங்கும் என் சொல் அமுது.
6: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்குளூர் எண்ணெய்.
3: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
7: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
3: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
8: ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
3: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ்.
9: Hardwares, plumbing items, doors, அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
3: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை காலை 7 மணிக்கு திருவாரூர் மெடிக்கல் சென்டர் திருவாரூர் வழங்கும் அங்கமுத்து தங்கமுத்து விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:15 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் சிட்டுக்கூறு பாட்டு. நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இணைத்தும் விளம்பரதாரர் நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் பிரிவிஸ் வழங்கும் ஊரும் உறவும். நேயர்களுக்கு உளங்கடிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
10: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
3: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்கமாளியின் உளங்கனிந்த நல்வாழ்த்துக்கள். வந்தாச்சி வந்தாச்சி செயின் மற்றும் வளைகள் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே எண்ணிலடங்கா.

டிசைன்களில் அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். இசைத்துறையில் அடுத்து வருகிறது ரேம்போ படத்திற்காக பாடல்.

0: विधिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निःशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं।
1: You had been listening to a talk on environmental jurisprudence by Anna A. Priya, Associate Legal, Center for WTO Studies, IIFT. This talk was part of a webinar conducted by the Department of Justice.
2: காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில் பருத்தியில் நோய் மேலாண்மை குறித்து காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண்மை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் உதவி பேராசிரியர் டி சண்முகப்பிரியா அவர்கள் பங்குபெறும் நேரலை நிகழ்ச்சி. நேயர்களே, காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதளம், வாட்ஸ்அப் பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 7:00 மணிக்கான தமிழில் செய்தி அறிக்கை.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ருமேனியாவின் புக்கரெஸ்ட் சென்றடைந்தார். நீட் தேர்வு வினாத்தால் கசிவு உள்ளிட்டவற்றால் பாதிக்கப்பட்டுள்ள மாணவர்களின் உணர்வுகளை மத்திய அரசு புரிந்து கொண்டு செயல்படுவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. சிக்கிம் சுரங்க விபத்து குறித்து விசாரிக்க 4 பேர் கொண்ட குழுவை அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். ஐரோப்பிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ருமேனியாவின் புக்கரெஸ்ட் சென்றடைந்தார். அந்நாட்டின் சார்பில் குடியரசுத் தலைவருக்கு அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. ருமேனியா நாட்டின் அதிபர் திரு நிக்கோசர் டானுடன் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்த உள்ளார். பேச்சுவார்த்தைகளுக்கு பின் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. பின்னர் ருமேனியா அதிபர் அளிக்கும் சிறப்பு விருந்தில் குடியரசுத் தலைவர் பங்கேற்கிறார். நாளை இந்தியா ருமேனியா வர்த்தக தொழில்துறையினரை சந்திக்கும் திருமதி திரௌபதி முர்மு அங்குள்ள இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து பேச உள்ளார். நீட் தேர்வில் வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டுள்ள மாணவர்களின் உணர்வுகளை மத்திய அரசு புரிந்து கொண்டு அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வு கசிவு விவகாரத்தில் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் அறிவித்துள்ள விரைவு நீதிமன்றங்கள் மூலம் அவர்களுக்கு உரிய தண்டனை கிடைக்கும் என்றும் கூறினார். வினாத்தாள் மோசடியில் ஈடுபட்டவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டதாகவும் மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படாத வகையில் உடனடியாக மறுதேர்வு நடத்தப்பட்டு உயர்கல்வியை தொடர்வதற்கான அனைத்து முயற்சிகளையும் மத்திய அரசு எடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சி மாணவர்கள் பிரச்சினையை அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்தி வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டினார். நீட் விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க எதிர்க்கட்சிகள் முன்வராமல் தங்களது நிலைப்பாட்டை மாற்றி வருவதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குற்றம் சாட்டினார்.

0: உள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இளைஞர்களின் நலனுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியதை எடுத்துரைத்தார். மாணவர்களின் பிரச்சினைகளை எதிர்க்கட்சியினர் அரசியலாக்குவதாக அவர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தை செயல்பட விடாமல் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபடுவதாக திரு சிவராஜ் சிங் சௌகான் குறை கூறினார். நீட் வினாத்தால் கசிவில் தொடர்புடையவர்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்த பின்னரும் எதிர்க்கட்சியினர் நாடாளுமன்றத்தை நடத்த விடாமல் முடக்குவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பிரச்சினை குறித்து விவாதம் நடத்த மத்திய அரசு ஒப்புக்கொண்டுள்ளது என்றும் கூறினார். ஆனால் எதிர்க்கட்சிகள் மேலும் புதிய கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ந்து அவை நடவடிக்கைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக அவர் தெரிவித்தார். இந்த விவாதத்தில் காங்கிரஸ் கட்சியும் பங்கேற்று தங்களது நிலைப்பாட்டை தெரிவிக்கலாம் என்றும் திரு கிரண் ரிஜிஜூ கூறினார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று தொடங்கியதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் வினாத்தாள் கசிவு மற்றும் மாணவர்கள் போராட்டம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். கேள்வி நேரத்தை நடத்த அனுமதிக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக்கொண்டதற்கு பின்னும் அமளி நீடித்தது. இதன் காரணமாக மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே நிலை நீடித்ததால் அவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக புதுதில்லியில் மாணவர்கள் மேற்கொண்டு வரும் போராட்டத்தின் போது 21 வயது பெண் உயிரிழந்ததாக சமூக ஊடகங்களில் வெளியான செய்தி உண்மைக்கு புறம்பானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பத்திரிகை தகவல் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்தியில், இந்த போராட்டத்தின் போது ஏற்பட்ட நெரிசல் காரணமாக அந்த பெண் காயமடைந்ததாகவும் உடனடியாக அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் தகவல்கள் குறித்து பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இந்தியாவிலும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலும் வசிக்கும் இரு நாட்டு மக்களுக்கும் பரஸ்பரம் பாதுகாப்பு மற்றும் கண்ணியத்தை உறுதி செய்ய இரு நாடுகளும் ஒப்புக் கொண்டுள்ளன. புதுதில்லியில் நடைபெற்ற இந்திய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தூதரக நிலையிலான கூட்டுக்குழுவின் 7வது கூட்டத்தில் இந்தியாவில் வசிக்கும் அரபு நாட்டு மக்களுக்கான நலத்திட்டங்கள், அவர்களுக்கான தூதரக உதவிகள், விசா மற்றும் சட்டப்பூர்வமான பாதுகாப்பை உறுதி செய்ய இந்திய தரப்பில் ஒப்புக்கொள்ளப்பட்டது. இதேபோன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தரப்பிலும் அங்குள்ள இந்தியர்களுக்கு உரிய பாதுகாப்பையும் வசதிகளையும் உறுதி செய்யவும் விசா மற்றும் தூதரக நிலையிலான உதவிகளை அளிப்பதற்கும் ஒப்புக்கொள்ளப்பட்டது. இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என்றும் தூதரக நிலையிலான கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சிக்கிம் சுரங்க விபத்து குறித்து விசாரிக்க 4 பேர் கொண்ட குழுவை அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. இந்த குழு 15 நாட்களுக்குள் இந்த விபத்திற்கான காரணம் குறித்த அறிக்கையை அரசுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனிடையே சுரங்க விபத்தில் உயிரிழந்த அனைத்து 25 தொழிலாளர்களின் உடல்களும் மீட்கப்பட்டதாக சிக்கிம் அரசு தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் முல்லை பெரியாறு அணையில் மதுரை மண்டல தலைமை பொறியாளர் டாக்டர் சிவகுமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். அணையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு பணிகள் குறித்து இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: முல்லை பெரியாறு அணையில் பிரதான அணை, பேபி அணை, மணல் அணை, கேலரி பகுதிகள் மற்றும் அணையின் நீர்வழி பகுதிகள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆய்வு நடத்தப்பட்டது. மேலும் அணையில் பொருத்தப்பட்டுள்ள கருவிகளின் செயல்பாடுகள், வள்ளக்கடவு ரோடு, தேக்கடி தலைமதகு பகுதி, போர்ட்டே அணை மற்றும் படகு பராமரிப்புகள் குறித்தும் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அணையில் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு பணிகளின் நிலை குறித்தும் அணையின் நீர்மட்டம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான அம்சங்கள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது. தொடர்ந்து பருவமழை காலத்தில் அணையின் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு பணிகளை தொடர்ந்து கண்காணித்து தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வகையில் அணை பொறியாளர்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது. தேனியிலிருந்து ராஜ்குமார்.

0: குஜராத்தில் கனமழை காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தெற்கு மற்றும் மத்திய குஜராத்தில் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சூரத், வல்சத் உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெள்ளத்தால் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. அகமதாபாத்தில் மழை காரணமாக தாழ்வான பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. சூரத்தில் 2000-க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் தலைநகர் காந்தி நகரில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறையிலிருந்து நிலைமையை கண்காணித்து வருகிறார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குஜராத் மாநிலத்திற்கு அனைத்து உதவிகளும் வழங்க மத்திய அரசு தயாராக இருப்பதாக கூறியுள்ளார். விளையாட்டுத்துறையின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு பண்டி சஞ்சய் தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் அகில இந்திய காவல்துறை ஜூடோ போட்டிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், விளையாட்டுத்துறைக்காக பட்ஜெட்டில் 4,480 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். 2036 இந்தியா உலகிலேயே விளையாட்டுத்துறையில் 10 சிறந்த நாடுகளின் பட்டியலில் இடம்பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். இதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் கூறினார். வரும் 2030 இந்தியாவில் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் நடத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு பண்டி சஞ்சய் தெரிவித்தார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் இன்று தொடங்குகிறது. 10 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் இந்தியா உள்ளிட்ட 74 நாடுகள் பங்கேற்கின்றன. இந்தியா சார்பில் ஈட்டி எறிதல் வீரர் நீரஜ் சோப்ரா, பளுதூக்கும் வீராங்கனை மீராபாய் சானு, குத்துச்சண்டை வீராங்கனை லவ்லினா உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் 126 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு ஆடிவரும் இந்தியா சற்று முன் வரை 9 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 90 ரன் எடுத்துள்ளது. ஹராரியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஜிம்பாப்வே நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 125 ரன் எடுத்தது. கனடாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சாகேத் மைனேனி இங்கிலாந்தின் லியாம் புரோடே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 4-6, 7-6, 10-6 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் சார்லஸ் பென்சோன்ஸ் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ருமேனியாவின் புக்கரஸ்ட் சென்றடைந்தார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு உள்ளிட்டவற்றால் பாதிக்கப்பட்டுள்ள மாணவர்களின் உணர்வுகளை மத்திய அரசு புரிந்து கொண்டு செயல்படுவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. சிக்கிம் சுரங்க விபத்து குறித்து விசாரிக்க 4 பேர் கொண்ட குழுவை அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 7:25.
2: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
6: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
1: நேயர்களின் கேட்கலாம் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோருக்கு மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்போது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு.
7: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
1: உழவர்களுக்கு
8: நல்லா சாகுபடி செஞ்சு பண்டிகை நேரத்துல அதிக லாபம் எடுக்கணும். நீ நல்லா வளரணும்.
9: என்ன, நம்ம சுபாக்கா மாதிரி தெரியுது, அதுவும் தனியா பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கே. போய் பாப்போம். சுபாக்கா, அட சுபாக்கா.
8: ஆ வா பொங்கடி, வா வா.
9: என்ன சுபாக்கா, தனியா பேசிக்கிட்டே ஏதோ வேலை பாக்குற மாதிரி தெரியுது. அப்படி என்னதான் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க? கொஞ்சம் நகருங்க.
8: நல்லா பூச்செடி வளர்க்க போறேன், அதுக்காக தான் இந்த நில தயாரிப்பு. எப்படி கொத்தி வச்சிருக்கேன் பத்தியா,

0: இதுல தான் அந்த விதைகளை விதைக்கணும்.
1: அந்த விதைங்கிறது எந்த விதை?
0: சாமந்தி பூச்செடி பூங்கொடி. நேத்தி நம்ம ரேவதியக்கா பயிற்சிக்கு போனாங்கல்ல, அங்கிருந்து வாங்கிட்டு வந்தாங்க. நல்ல மகசூல் கிடைக்குமா, ஆரஞ்சு கலர்லயும் மஞ்சள் கலர்லயும் பூக்குமா. அவங்க இந்த சாமந்தி சாகுபடியை பத்தி சொன்னோடனே எனக்கே ஆசை வந்துருச்சுன்னா பாத்தீங்க, அவங்க வாங்கிட்டு வந்த விதையில ஒரு பாக்கெட்டை வாங்கிட்டு ஒடியாந்துட்டேன்.
1: அப்படி என்னதாங்க ரேவதியக்கா சொன்னாங்க உங்ககிட்ட?
0: பூங்குடி, இந்த சாமந்தி பூங்கிறது எல்லா நேரமும் நம்ம கண்ணில் படுதில்ல, வருஷம் முழுக்க ஏதாவது ஒரு வகையில இந்த பூ நமக்கு தேவைப்பட்டுகிட்டே இருக்கும். யோசிச்சு பாரு.
1: ஆமாக்கா, நீங்க சொல்றது சரிதான். கோயில் குளங்கள்லாம் அதிகமா இந்த சாமந்தி பூ தானே பாக்குறதா இருக்கு.
0: அதான் பூங்குடி இந்த சாமந்தியோட சிறப்பு. அதுவும் நம்ம காவேரி டெல்டா பகுதிக்கு ஆடி பட்டத்துல அமோகமா வருமானம் தரக்கூடிய பூச்செடிகள்ல இதுவும் ஒண்ணா.
1: இதுவும் ஒண்ணுன்னா அப்புறம் வேற என்னென்ன பூச்செடிலாம் இருக்குக்கா?
0: மல்லிகை, கனகாம்பரம், செவ்வந்தி, ரோஜா, இந்த நாளும் கூட காவேரி டெல்டா பகுதியில நல்லா வளரக்கூடியதான் பூங்கொடி.
1: சரி, அப்ப முதல்ல நீங்க இன்னைக்கு சாமந்தி பூவை பத்தி சொல்லுங்க.
0: சொல்ற பூங்கொடி, இந்த சாமந்தி பூவை சாகுபடி செஞ்சோம்னா நட்ட 60-75 நாளைக்குள்ள முதல் அறுவடையே பண்ணலாமா.
1: என்னக்கா, எடுத்த உடனே அறுவடைக்கெல்லாம் போயிட்டீங்க?
0: இல்ல சொல்றேன், இந்த சாமந்திலேயே 2 வகை இருக்கு. ஒன்னு ஆப்பிரிக்கன் சாமந்தி, இன்னொன்னு பிரெஞ்சு சாமந்தி.
1: அப்போ நம்ம நாட்டு சாமந்தி இல்ல?
0: அதான் நம்ம நாட்டுல தானே வளருது. நடவுன்னு பார்த்தா இந்த விதைகளை நாற்று மாதிரி போட்டு 25-30 நாள்ல எடுத்து 45-45 அப்படிங்கிற இடைவெளியில நடணும். இத ஒரு ஏக்கருக்குன்னு செஞ்சா 18,000-20,000 நாற்று தேவைப்படுமா.
1: இப்படி வளர்ற இந்த செடிக்கு எவ்வளவு உரம் கொடுக்கணும்?
0: நல்லா மக்கிய தொழு உரம் ஏக்கருக்கு 8-10 டன் தேவைப்படுமா. மண் பரிசோதனை அடிப்படையில ரசாயன உரங்களையும் பயன்படுத்தலாமா. நீர் பாசனம்னு பார்த்தா நடவு செஞ்ச உடனே நீர் பாசனம் பாரு, அது முதல் பாசனம். அதுக்கப்புறம் 5-7 நாளைக்கு ஒரு முறை பாசனம் செய்யலாமா பூங்குடி?
1: சரிக்கா, நீங்க தான் முன்னாடியே சொல்லிட்டீங்க 60-70 நாள்ல பூச்செடி அறுவடைக்கு வரும்னு. இப்படி பூ பூக்குற செடிய தினமுமா பறிக்கணும்
0: அப்படின்னு இல்ல பூங்குடி, 2-3 நாளைக்கு ஒரு தடவை இந்த பூக்களை எல்லாம் பறிச்சா நல்ல மகசூல் கிடைக்குமா.
1: ஏங்கா, இதுல பூச்சி எல்லாம் வரும்ல?
0: அஸ்வினி, த்ரிப்ஸு, சிவப்பு நிற சிலந்தி பூச்சி, இலைத்து நிற புழு, இதெல்லாம் வரும்.
1: இத எப்படி கட்டுப்படுத்துறது அதையும் சொல்லுங்களேன்.
0: வயலை எப்போதும் சுத்தமா வச்சிருக்கணும். மஞ்சள் நிற ஒட்டு பொறிகளை ஏக்கருக்கு 10-12 அப்படிங்கிற கணக்குல அமைக்கலாம். குறிப்பா இந்த த்ரிப்ஸ கட்டுப்படுத்துறதுக்கு நீல நிற ஒட்டும் பொறிய பயன்படுத்தலாமா. இந்த இலை தின்னும் புழுன்னு சொன்னபாரு, அதை கட்டுப்படுத்த உயிரி உரங்களை பயன்படுத்தலாம். முக்கியமா பொருளாதார சேத நிலையை தாண்டினா மட்டும்தான் வேளாண் துறை மூலம் பரிந்துரைக்கப்பட்ட பூச்சிக்கொல்லிகளை இதுக்கு பயன்படுத்தணும்.
1: ஏசு பாக்கா, நம்ம கல்லூரியில படிக்கிறப்போ சாமந்தி பூவை பொறி பயிரா பயன்படுத்தலாம்னு சொல்லிருக்காங்கல்ல, இத பத்தி ஏதாவது ரேவதியக்கா சொன்னாங்க உங்ககிட்ட?
0: சொன்னாங்களே, அத பத்தி இன்னொரு நாள் உங்ககிட்ட சொல்றேன் பூங்குடி.
2: கேட்டது உழவர்களுக்கு. மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டோம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்போது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு.
3: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
4: ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கும் நேயர்களுக்கு இனிய வணக்கம்.
5: நேயர்கள் கேட்க இருப்பது,
6: இந்திய அரசின் வேளாண்மை, கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
5: இது உழவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி.
6: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: இந்திய அரசின் வேளாண்மை, கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.

0: अपनी या जन सेवा केंद्र में स्वेच्छा से करा सकते हैं पंजीकरण।
1: फसल बीमा पोर्टल या फसल बीमा ऐप द्वारा भी कराया जा सकता है पंजीकरण।
0: प्रधानमंत्री फसल बीमा योजना आपकी फसलों का संपूर्ण सुरक्षा कवच। कृषि एवं किसान कल्याण मंत्रालय, भारत सरकार।
2: நேர்களை, இன்றைய கிசான் வாணி நிகழ்ச்சியில் பருத்தியில் நோய் மேலாண்மை என்கிற இந்த தலைப்பில் தாங்க காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் டி சண்முகப்பிரியா அவர்கள் வந்து இன்றைய நிகழ்ச்சியில் வந்து பங்கு பெற்று உங்களது கேள்விகளுக்கு வந்து விடையளிக்க காத்துக்கிட்டு இருக்காங்க. நேயர்கள் வந்து அழைக்க வேண்டிய எண்கள் 43368 என்ற இணைப்பு எண்ணுடன் 231-231 அல்லது 299-480 அல்லது 299-580 என்ற இந்த எண்களில் வந்து நேயர்கள் வந்து அழைத்து வரலாம் நிகழ்ச்சிக்கே. சரி, நம்ம வந்து அம்மா அவர்களை வந்து வரவேற்கலாமா? வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: எப்பயும் நம்ம வந்து தாவரங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது பூ காய் கனி அப்படின்னு தான் இருக்கணும். ஆனால் இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இயற்கையும் வந்து யோசிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பூ காய் பஞ்சு அப்படின்னு பருத்திக்கு வந்து வைக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. எப்படிங்க இந்த பருத்தி சாகுபடியில் வந்து நோய் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ நேயர்களும் வந்து அவங்கவுங்க பகுதிக்கு ஏற்ற மாதிரியான பருத்தி விதையை வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க. விதையை தேர்ந்தெடுத்தால் மட்டும் போதுமா? ஆனால் அந்த விதையிலேயே வந்து நம்ம வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி நோயை வந்து தடுக்கிறதுக்கு விதையாக இருக்கும் பொழுது என்னென்ன செய்யணுங்க?
3: இப்போ பருத்தியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 முக்கியமான பருவம் இருக்குது. அதில் முதல் விதை நட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல் 15 நாளை வந்து முளைக்கும் பருவம்னு சொல்லுவாங்க. 16th நாள்லேருந்து 44th நாள் வரைக்கும் பயிரோட வளர்ச்சி பருவம்னு சொல்லுவாங்க பருத்தியில். 45th நாள்லேருந்து 100th நாள் வரைக்கும் பூக்கும் பருவம்னு சொல்லுவாங்க. இந்த 100 நாளைக்கு மேலே உள்ள பருவத்தை வந்து முதிர்ச்சி பருவம்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த 4 பருவத்திலையும் வந்து உங்களுக்கு வெவ்வேறு விதமான நோய்கள் தாக்கப்படும். அதற்கான மேலாண்மை முறைகளை பற்றியும் சொல்ல போகிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி பருத்தியில் வந்து முக்கியமாக நம்ம வந்து நோய் வரத்துக்கு முன்னாடியே தடுக்கிறது தான் சிறந்த மேலாண்மை முறை. இப்போ நோய் வரத்துக்கு முன்னாடி எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல வந்து கோடை உழவு செய்யணும். கோடை உழவு எந்த விதத்தில் நமக்கு வந்து நோய் மேலாண்மை நோயை வந்து கட்டுப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நோய் அப்படின்னாலே நோய் வந்து 3 முக்கிய காரணிகளால் ஏற்படும். ஒன்று வந்து பூஞ்சை, பாக்டீரியா மற்றும் வைரஸ் நச்சுயிரி நோய். இது இந்த 3 காரணிகளால் ஏற்படும். இதில் முக்கியமாக நம்ம பருத்தியை வந்து தாக்கக்கூடிய காரணி என்னென்னா பூஞ்சை காரணி. இந்த பூஞ்சை காரணியில் வந்து சில பூஞ்சைகள் வந்து மண்ணிலேயே இருக்கும். இப்போ அந்த மண் மூலயமா நோயை உண்டாக்கும் பருத்திக்கு. அதனால் நீங்கள் வந்து கோடை உழவு செய்தால் அந்த பருத்தி கோடை உழவு செய்யும் போது உங்களுக்கு பூஞ்சை காரணிகள் மண்ணில் உள்ளது அழிக்கப்படுறது. அதனால கோடை உழவு செய்யணும். அது இல்லாம பயிர் சுழற்சி வந்து கழப்பிடிக்கணும். இது வந்து பருத்தின்னு மட்டும் இல்லை, எந்த பயிர் நீங்க போட்டீங்கனாலும் இந்த ரெண்டு உத்தியும் வந்து நோய் வரத்துக்கு முன்னாடியே நீங்க தடுக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி விதைகள், சான்றளிக்கப்பட்ட விதையை வந்து பயன்படுத்தணும். இது ஒரு முக்கியமான மேலாண்மை முறை. ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி மண் மூலயமாவும் பரவும், இன்னொன்று என்னன்னா விதை மூலயமாவும் பரவும். இப்ப விதை மூலயமா பரவுறத வந்து தடுக்கிறதுக்கு முன்னாவே வந்து நம்ம நோயற்ற சான்றளிக்கப்பட்ட விதைகளை பயன்படுத்தணும். அதே மாதிரி அந்த விதையை வந்து விதை நேர்த்தி ஒரு முக்கியமான மேலாண்மை முறை. விதை நேர்த்தி பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கெமிக்கல், அதாவது நீங்கள் வந்து கெமிக்கல் மூலயமாவும் விதை நேர்த்தி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம நன்மை செய்யும் நன்னுயிரிகள் நிறைய இருக்கு. விவசாயிகளுக்கு நிறைய பயாலஜிக்கல் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க, விவசாயிகள் நிறைய பேர் பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த பெசில்ல சூடமுனாஸ்னு, இது வந்து பாக்டீரியா நன்மை செய்யும் நன்னுயிரி. இந்த பெசில்ல சூடமுனாஸ் வந்து 10 கிராம் 1 கிலோ விதைக்கு வீதம் நீங்கள் எடுத்து விதை நேர்த்தி செய்யலாம். அப்படி இல்லை ரசாயன முறை நீங்கள் போனீங்கன்னா கார்பாக்சின் பிளஸ் சிரம், இது வந்து 3.5 கிராம் 1 கிலோ விதைக்கு நீங்க விதை நேர்த்தி செஞ்சு பயிரிடலாம்.
2: அப்போ விதைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த விதை நேர்த்தி அப்படிங்கிறதே வந்து நோயை ஏற்படாமல் முதல்ல கட்டுப்படுத்திடுது இல்லைங்களா? நீங்கள் சொன்ன அளவில் வந்து ஒன்று இயற்கை முறையில் பண்ணுங்கள் இல்லை ரசாயன முறையில் பண்ணுங்கன்னு நீங்கள் 2 சான்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க. ஆனால் 1 சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நேயர் வந்து இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க. யார் வராங்க, என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு நம்ம கேட்டுடலாம். வணக்கம்.
4: வணக்கம் இருவருக்கும். வணக்கம்.
2: வணக்கம்.
4: கும்பகோணம் வட்டம் பாபுராஜ் வர மாமதி இக்பால்.
2: இக்பால் ஐயா சொல்லுங்க ஐயா, என்ன கேள்வி உங்களுடையது?
4: இப்ப நெல் அறுவடை பண்ணியாச்சுங்க.
2: சரிங்க.
4: பருத்தி சாகுபடிக்கு எந்த ரகம் போட்டா நல்ல ஈடு அதிகமா இருக்கும்?
2: சரிங்க, பருத்திக்கு வந்து எந்த

0: விதை வந்து எந்த ரகத்தை வந்து தேர்ந்தெடுக்கணும்னு கேக்குறீங்க. உங்களுடைய ஊர் வந்து பாபுராஜபுரம் இல்லீங்களா? எந்த வட்டத்துல வரும்? கும்பகோணம் வட்டத்துல. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா, நன்றி. அவங்க அம்மா அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம கேட்கலாம். சரிங்க, ஓகே. இவங்க வந்து கும்பகோணத்துல இருந்து கேட்டிருக்காங்க. அவங்க பகுதிக்கு வந்து பருத்தி போடலாம் அப்படின்னா எந்த ரகம் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
1: பருத்தி பார்த்தீங்கன்னா முக்காவாசி விவசாயிகள் வந்து ஹைப்ரிட் காட்டன் போனால் மிக சிறந்த ஒரு இதாக இருக்கும். இப்போ ஹைப்ரிட் காட்டன் பார்த்தீங்கன்னா அது நோய் எதிர்ப்பு திறனும் உள்ளது, அது இல்லாமல் பூச்சிக்கு சிறந்த ஒரு எதிர்ப்பு சக்தி உடையது. அதனால ஹைப்ரிட் வெரைட்டி எது போனாலுமே வந்து
0: விவசாயிகள் இல்லைங்களா? சரிங்க, ஓகே. நீங்கள் வந்து விதையை தேர்ந்தெடுக்கும் பொழுது இப்போ இருக்கக்கூடிய ஹைப்ரிட் வெரைட்டி வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து உங்கள் பகுதிக்கு வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நமக்கு வந்து இப்போ ஒரு பருவம் வந்து பார்த்துட்டோம். விதையில் வந்து எப்படி வந்து நம்ம நோயை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது நீங்கள் சொன்னீங்க. நாலு பருவங்கள் சொன்னீங்க இல்லைங்களா பருத்திக்கு. அடுத்த பருவத்தில் நம்ம இந்த நோய் வராமல் எப்படி பாதுகாத்துக்கிறதுங்க பயிரை?
1: இப்போ பருத்தியில் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி பருவத்தில் ஒரு முக்கியமான நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாடல் நோய் மற்றும் வேரழுகல் நோய். இது வந்து பருத்தி மட்டும் இல்லாமல் நிறைய பயிர்களில் நீங்கள் பார்க்கலாம், வாடல் மற்றும் காய்கறி பயிர்களில் கூட நீங்கள் பார்க்கலாம் வாடல் மற்றும் வேரழுகல் நோய். இந்த முக்கியமாக என்னென்னா விவசாயிகள் நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்கள் மருந்து அடிச்சிருக்கோம் ஆனால் வந்து எங்களுக்கு நோய் கட்டுப்படுத்தவே முடியல அப்படின்னு. ஆனால் நாங்கள் போய் கேட்டு பார்க்குறப்ப தான் தெரியும் அது வந்து பூச்சிக்கொல்லி மருந்தாக இருக்கும். அதாவது விவசாயிகள் ஃபர்ஸ்ட் பூச்சோட அறிகுறிகள் என்ன, நோயோட அறிகுறிகள் என்ன, பூச்சி தாக்குதல் வேற நோய் தாக்குதல் வேற, இந்த ரெண்டுத்தோட அறிகுறிகளை வந்து தெளிவா அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மேலாண்மையை ஃபாலோ பண்ணாதான் வந்து அவங்களால கட்டுப்படுத்த முடியும். இப்ப இந்த வாடல் நோய் பாத்தீங்கன்னா என்ன விதமான அறிகுறிகள் இருக்கும்னா உங்களோட அந்த பருத்தி செடியோட அடிமட்ட இலையில பாத்தீங்கன்னா மஞ்சள் கலரா மாறிட்டு இருக்கும். இது பாத்தீங்கன்னா பூஞ்சை ஃபுசேரியம்ங்கிற பூஞ்சையினால ஏற்படக்கூடியது. இதே வெர்டிசிலியம் வாடல் இன்னொன்று வாடலும் வாடல் நோயும் இருக்கு, இதுவும் ஒரு பூஞ்சையினால பூஞ்சை காரணியினால ஏற்படக்கூடியது. இதோட அறிகுறி எப்படி இருக்கும்னா உங்களுக்கு நரம்புக்கு இடையில உள்ள பகுதிகள் வந்து மஞ்சளா இருக்கும். வாடல் நோயினாலே முக்கியமான ஒரு அறிகுறி என்னன்னா நீங்க தண்டை வந்து குறுக்க வெட்டி பாத்தீங்கன்னா அதோட சாற்றுக்குழாய் பகுதி வந்து செம்பழுப்பு நிறத்துல மாறி இருக்கும். இது வந்து முக்கியமான அறிகுறி.
0: இலையில வந்து அந்த நரம்புகளை தாண்டி மீதி பகுதிகள் வந்து மஞ்சளா இருக்கும், ஆனா நம்ம அந்த தண்டை எடுத்து பார்த்தோம்னா அது செம்பழுப்பு நிறத்துல
1: வெட்டி குறுக்க நீங்க வெட்டி பாத்தீங்கன்னா செம்பழுப்பு நிறத்துல வந்து உங்களுக்கு சாற்றுக்குழாய் பகுதி வந்து.
0: இதுக்கு என்ன தீர்வுங்க?
1: இதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க ரசாயன முறை அப்படின்னு போனீங்கன்னா கார்பன்டிசம், அதிகமான விவசாயிகளுக்கு தெரிஞ்ச ஒரு ரசாயனம்னா கார்பன்டிசம். கார்பன்டிசம் வந்து 0.75 கிராம், அதாவது 75 மில்லிகிராம் அளவுக்கு 1 லிட்டர் தண்ணியில கலந்து, ஒரு லிட்டர் தண்ணியில கலந்து நீங்க வந்து வேரை நனைக்கணும். வேரை சுத்தி பகுதியில்
0: செடிக்கு வந்து அந்த பாதிப்பு இருக்கோ அது
1: சுத்தி வந்து நீங்க போடலாம். அது இல்லாம வந்து கார்பன்டிசம் இல்லாம இன்னொன்று ரசாயனமும் இருக்கு, என்னன்னா டெபுகனோசோல் பிளஸ் ட்ரைஃப்ளாக்சிஸ்ட்ரோபின். இது கடைகளில் வந்து கிடைக்கும். இது வந்து காம்பினேஷன் உள்ள மருந்து. இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து நீங்க 0.75 மில்லிகிராம் வந்து பயன்படுத்தி 1 லிட்டர் தண்ணியில கலக்கி நீங்க வந்து வேரை சுற்றின பகுதியில் நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த நோய் வந்து கட்டுப்படும். அது இல்லாம இப்ப நம்ம இயற்கை முறையில் வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாடல் மற்றும் வேரழுகள் இல்லை அனைத்து நோய்களுக்குமே வந்து நீங்கள் மண் மூலயமா பரவக்கூடிய நோயை கட்டுப்படுத்துறதுக்கு பெசில்லஸ் அல்லது சூடோமோனாஸ் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு விதை நேர்த்தி பண்ணுறதுக்கு சொல்லியிருப்பேன். அது வந்து 2.5 கிலோ வந்து 1 ஏக்கருக்கு 50 கிலோ மக்கிய தொழுவுரத்தோட ஒரு நாள் கலந்து மூட்டம் போடணும். நான் இது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இது உயிர் உரம்னு சொல்லியிருக்கேன். அப்போ வந்து இந்த மக்கிய தொழுவுரத்தோட நம்ம கலக்குறப்ப என்ன ஆகும்னா பெருக்கம் அடையும் அந்த மக்கிய தொழுவுரத்துல. அந்த ஒரு நாள்ல விட்டு நீங்க பெருக்கம் அடைய விட்டு அந்த தொழுவுரத்தை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா மண்ணில் இட்டீங்கன்னா அது மூலயமாவும் உங்களுக்கு மண்ணில் உள்ள நோய் காரணிகளை கட்டுப்படுத்தி உங்களுக்கு செடியையும் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாகும்.
0: எந்த செடியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த செடிக்கு வந்து இதை வந்து நம்ம மண்ணை சுத்தி வந்து அந்த செடியை சுத்தி மண்ணில் வந்து கொடுக்கணும். கொடுத்தோம்னா அந்த பாதிப்புல இருந்து நம்ம செடியை வந்து காத்துக்கலாம். சரி, அடுத்து ஒரு நேயர் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. யார் வந்திருக்காங்கன்னு கேட்கலான்னு பார்த்தா அவங்களுடைய இணைப்பு வந்து கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க விடுபட்டு போயிட்டாங்க. நமக்கு வந்து இப்போ பணப்பயிர் அப்படின்னு நம்ம பருத்திக்கு என்ன நோய்கள் வந்து வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். அடுத்து வரக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
2: சம்போடி வேதனையோட்டம், சம்போடி மேற்கு முருகானந்தம்.
0: முருகானந்தம் ஐயா சொல்லுங்க ஐயா உங்களுடைய கேள்வி. வணக்கம்.
2: எந்த பருத்தி போறது எந்த மாதிரி மேடம் போடலாம்? மானாடிகள் மானாடிதான் இருக்கு. இப்ப தயாரிட்டு இப்ப போடலாமா மறு வருஷம் போடலாமா எத்தனை போடலாம் எப்படின்னு தெரியல மேடம். தெரியல எங்க ஊர்ல யாரும் போடுறது இல்லது.
0: அப்படிங்களா? உங்க செம்போடை

0: யாருமே பருத்தி வந்து பயிரிட இல்லீங்களா?
1: இல்ல, வேற நெல் பக்கத்துல யாருமே இல்ல.
0: வேதாரண்யம் பக்கத்துல யாரும் இல்ல.
1: நெல் இப்ப வந்து போட்டா மழை காலம் வந்துருமே, இப்ப போடலாம்.
0: சரிங்க, ஓகே. உங்களுடைய கேள்வியை வந்து கேட்டிருப்பாங்க, அவங்க பதில் சொல்லுவாங்க, கேட்டுக்கலாம் ஐயா.
1: ஓகே, நான்
0: ஓகே. சரிங்க, அவங்க அவங்களுடைய பகுதி வேதாரண்யம் பக்கத்துல வந்து இப்போ இந்த காலத்துல வந்து இப்போ போய் நான் பருத்தி ஆரம்பிக்கலாமா? ஏன்னா அடுத்து மழை வரப்போகுது இல்லைங்களா, அது அவங்க பகுதிக்கு அது சரியா இருக்குமான்னு கேட்குறாங்க. இல்லை இப்போ விட்டு அடுத்து எப்போ போடலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான பட்டம் எது பருத்திக்கு அப்படின்னு கேட்குறாங்க.
2: நம்ம வந்து நம்ம காரைக்கால் சது பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா நெல் தரிசு பகுதி, நெல் தரிசாக தான் வந்து நம்ம இந்த பருத்தியை வந்து பயிரிடுவோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம சித்திரப்பட்டம் ஏப்ரல் மே மாதத்தில் வந்து விதைச்சு ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்தில் அறுவடை பண்ணுற மாதிரி சித்திரப்பட்டத்தில் இருப்போம். அப்படி இந்த தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த சைட்லலாம் வந்து தை மாசி பட்டத்தில் வந்து பயிரிடலாம். தை மாசி பட்டத்தில் பயிரிட்டாலும் வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்காங்க.
0: அப்போ அவங்க வந்து இப்போ இல்லாம அடுத்து வரக்கூடிய தை மாசில தான் அவங்களுடைய பருத்தியை வந்து தேர்ந்தெடுக்கிறது சரியா இருக்கும் இல்லைங்களா? அந்த நேயர் கேட்ட கேள்விக்கான பதில் வந்து அதுதான். சரி, அடுத்து நம்ம காரைக்கால் பன்மலை 100.3 கிசான் வாணி நிகழ்ச்சியில நம்ம பருத்தியில நோய் மேலாண்மை அப்படிங்கிற தலைப்புல வந்து நம்ம பேசிட்டே இருக்கோம். அடுத்து ஒரு நேயர் வந்தாங்கன்னு பார்த்தா அவங்களுடைய இணைப்பு வந்து கிடைக்கல. இப்போ வேரல்கள் பத்தியும் நீங்க வந்து வாடல் நோய் வந்து இருக்கு பருத்தியில, பாதிப்பை வந்து ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தீங்க. அடுத்து என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு நேயர் இருக்காங்க. வருக, வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: கீழ்மாத்தூர் கருப்பையம்மா.
0: கருப்பையா ஐயா, சொல்லுங்க ஐயா உங்களுடைய கேள்வி.
3: அம்மா வணக்கம்மா.
2: வணக்கம் சார்.
3: எங்க பகுதி வந்து களிமண் பாடுமா. களிமண் பாட்டுல எந்த ரகம் போடலாம், எந்த ரகம் போட்டா நோய் வராம இருக்கும்னு சொல்லுங்க. மரியாதையால கேட்டுக்கேன்.
2: நோய் மற்றும் பூச்சி தாக்குதல் இது ரெண்டுமே குறையணும்னா நீங்க வந்து ஹைபிரிட் ரகங்களை வந்து பயன்படுத்துறது நல்லது.
0: அதாவது மண்ணு வந்து எந்த வகையா இருந்தாலும் வந்து ஹைபிரிட் ரகங்களை பொறுக்க, ஹைபிரிட் ரகங்கள்ல ஏதாவது நம்ம வந்து தேடி அந்த அந்த வட்டாரத்துல வந்து எந்த விதை வந்து கிடைக்குதோ அவங்க பகுதிக்கு அதை வந்து அந்த அவங்க அங்கிருந்து எடுத்துக்கிறது நல்லது இல்லைங்களா? சரிங்க, அது களிமண்ணாக இருந்தாலும் ஹைபிரிட் ரகம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஏன்னா பணப்பயிர் இல்லைங்களா, எல்லாருடைய நோக்கம் வந்து லாபத்தை நோக்கி தான் இருக்கும். அதனால நீங்க ஹைபிரிட் ரகங்கள் நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இணைந்திருக்கிறோம் நேர்களே காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 7:45.
4: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.
6: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். பயன்பெற மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: ஆரம்பத்துல வந்து சக விவசாயிகிட்ட பேசும்போது கொஞ்சம் எங்களுக்கு அச்சமா இருந்தது, இந்த பாம் ஆயில் விவசாயம் இந்த சாகுபடி எப்படி இருக்குமோனு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க தோட்டக்கலை துறையை வந்து சந்திக்கும் போது அவங்களும் எங்களை வயலுக்கு வரும்போது அவங்க வந்து எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்தாங்க. இந்த மாதிரி இதுல வந்து அஷோர்டு பைபேக் இருக்கு, இந்த ஸ்கீம் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் தைரியமாக வந்து பாம் ஆயில் வந்து சாகுபடி பண்ண ஆரம்பித்தோம். 3 வருஷம் கழிச்சு வந்து எங்களுக்கு மகசூல் வந்ததுக்கப்புறம் வந்து எங்களுக்கு தைரியம் வந்தது, இது லாபகரமான பயிர்ன்றது எங்களுக்கு தெரிய வந்தது.
2: ஆமாம், ஆரம்ப காலகட்டத்தில் அதிக செலவிடும் என்று இந்த பாம் ஆயில் பயிரில் அச்சப்பட்டோம். மண் வளம் பாதிக்கப்படும் என்று அச்சப்பட்டோம். தோட்டக்கலைத்துறையின் அறிவித்தல்படி அதிக லாபகரமுடைய பயிராக இப்பயிர் அமைந்துள்ளது.

நேர்களை இன்றைய கிசான் வாணி நிகழ்ச்சியில் பருத்தியில் நோய் மேலாண்மை அப்படிங்கிற தலைப்பில் காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் டி சண்முகப்பிரியா அவர்கள் வந்து நம்ம நிகழ்ச்சியில் பங்கேற்று நம்மளுடைய கேள்விகளுக்கும் நேர்களுடைய சந்தேகங்களுக்கும் வந்து விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம்.

0: நீங்கள் சொல்லிட்டே இருந்தீங்க பருத்தியில் வந்து 4 பருவங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி. இரண்டாவதான அந்த வளர்ச்சி பருவத்தில் வந்து என்ன நோய்கள் ஏற்படும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம். 3வது பருவத்தை பற்றியும் சொல்லுங்கள் இப்போ நீங்கள்.
1: இப்போ பயிரில் வளர்ச்சி பருவம், பூக்கும் பருவம், முதிர்ச்சி பருவம், இந்த 3 பருவத்திலையுமே வந்து இலைக்கருகள் நோயை நீங்கள் பார்க்கலாம். இலைக்கருகள் நோயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட்டமான பழுப்பு நிற வளைய புள்ளிகள் வந்து இலைகளில் தென்படும். இந்த நோய் தீவிரமடையும் போது என்ன ஆகும்னா, இந்த புள்ளிகள் எல்லாம் ஒன்றிணைந்து கருகி இலை வந்து கொட்டிடும். இதுதான் வந்து முக்கியமான அறிகுறி. இதை வந்து எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முக்கியமான ரசாயன மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன்டிசம் பிளஸ் மான்கோசப், இந்த காம்பினேஷனை வந்து நீங்க பயன்படுத்தலாம். இது வந்து 600 கிராம் ஒரு ஏக்கருக்குங்கிற அளவுல நீங்க செடியில தெளிக்கலாம். அது இல்லாம கார்பன்டிசம் இல்லாம நீங்க ப்ரொபிகனோசோல்ங்கிற மருந்து கடையில கேட்டாலும் கிடைக்கும். ப்ரொபிகனோசோல் இதுவும் இது வந்து 200 மில்லி ஒரு ஏக்கருக்கு என்ற விதத்துல நீங்க கலந்து தெளிக்கலாம்
0: இல்லைங்களா. சரிங்க, இப்ப நேயர்கள் வந்து வந்துகிட்டே இருக்காங்க, அவங்களையும் நம்ம சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். தரங்கம்பாடி தாலுகா மாத்தூர் படுகையில இருந்து அறிவுக்கரசன் பேசுறேன்.
0: அறிவுக்கரசன் ஐயா சொல்லுங்க ஐயா, உங்களுடைய கேள்வி.
2: இப்ப வந்து பருத்தில சப்பாத்தி பூச்சி அடிக்குதுங்க இப்ப.
0: சரிங்க,
2: அதுக்கு பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கலாமா, இல்ல இந்த இதுல இந்த அஞ்சல கரைசல் இதெல்லாம் சொல்றாங்களா, அது வாங்கி அடிக்கலாமா?
0: இலை கரைசல் அப்படின்னு இயற்கை முறையில போலாமா இல்ல ரசாயன முறையில போலாமா அப்படின்னு கேக்குறீங்க?
2: ஆமா ஆமா ஆமாங்க.
0: சரிங்க, என்ன சொல்றாங்கன்னு கேப்போம். சரிங்க
1: ஐயா, நீங்கள் வந்து ரசாயன முறையும் போகலாம், இல்லை நீங்கள் இயற்கை முறையாகவும் போகலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மைன்னு சொல்லுவாங்க, அதில் வந்து உங்களுக்கு அனைத்து விதமான மேலாண்மை முறையும் கடைபிடிக்கிறது. இந்த ரசாயன முறையை கம்மி பண்ணி நம்ம வந்து இயற்கை முறையை அதிகப்படுத்தி பண்ணுறது. இப்போ மாவு பூச்சி தாக்குதல் வந்து செடியில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கு ஆல்ரெடி அப்படிங்கிறப்ப, அது அதிகமாக இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, கெமிக்கல் ரசாயன முறையில் நீங்கள் கட்டுப்படுத்தலாம். இந்த மாவு பூச்சிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 40 கிராம் ஒரு ஏக்கருக்கு தயோமீத்தாக்சம்ங்கிற இந்த கெமிக்கலை வந்து 40 கிராம் ஒரு ஏக்கருக்கு நீங்கள் வாங்கி அடிக்கலாம். இது வந்து மாவு பூச்சியை வந்து கட்டுப்படுத்தும்.
0: சப்பாத்தி பூச்சி, மாவு பூக்கும் பருவத்துல வந்து எந்த மாதிரியான நோய் தாக்குதல் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம்.
1: இப்ப முதல்ல சொன்னது வந்து நான் பாத்தீங்கன்னா இலைகருகள் நோய் சொல்லியிருப்பேன். இதே மாதிரி பருத்தியில 3 பருவத்திலையும் வரக்கூடிய மற்றொரு நோய் என்னன்னா ஆந்த்ரக்னோஸ்ங்கிற ஒரு நோய். இந்த ஆந்த்ரக்னோஸ் பாத்தீங்கன்னா இதுவும் வந்து பூஞ்சையினால ஏற்படக்கூடிய நோய். இதுல பாத்தீங்கன்னா இந்த ஆந்த்ரக்னோஸோட அறிகுறிகள் வந்து நீங்க இலையிலையும் காணலாம், காயிலையும் காணலாம். இது ரெண்டுத்திலயுமே என்ன உங்களுக்கு முக்கியமான அறிகுறிகள் இருக்கும்னா, பழுப்பு நிற புள்ளிகள் இருக்கும், சாம்பல் நிற புள்ளிகள் வந்து இலைகளிலையும் காணப்படும். அது மாதிரி நோய் காயிலையும் இருக்கும். நீங்க வந்து நோயுற்ற காய்களோட பஞ்சு வந்து பழுப்பு நிறமா மாறிடும். இது வந்து வெடிக்கிற டயத்துல பாத்தீங்கன்னா அந்த ஆந்த்ரக்னோஸ் அஃபெக்ட் ஆயிருந்ததுன்னா அந்த பஞ்சு வந்து பழுப்பு நிறத்துல மாறி இருக்கும்.
0: இதனால பொருளாதார சேதாரம் வந்து
1: நிறைய இருக்கும். ஏன்னா இது காயை வந்து தாக்குறதுனால கண்டிப்பா உங்களுக்கு அந்த கலர் நிறமாற்றம் அடைகிறதுனால உங்களுக்கு
0: விலை குறைஞ்சு. சரி, அப்ப இதை தவிர்க்க என்ன செய்யணும்?
1: இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரசாயன முறையில் மான்கோசப்புங்கிற கெமிக்கல் வந்து 400 கிராம் ஒரு ஏக்கருக்கு வாங்கி நீங்கள் தெளிக்கலாம். அப்படி இல்லைன்னா காப்பர் ஆக்சிக்ளோரைடுங்கிறது 500 கிராம் ஒரு ஏக்கருக்கு, அதாவது 1.25 கிலோ வந்து ஒரு ஹெக்டேருக்கு பயன்படுத்தி நீங்கள் இதை தெளிக்கலாம். இப்போ நோய் தென்பட்ட உடனே தெளிக்கலாம். திரும்பி அந்த நோயோட தீவிரத்தை பொறுத்து 15 நாள் இடைவெளியில் மீண்டும் ஒரு முறை நீங்கள் வந்து தெளிக்கலாம். தெளிச்சு இதை கட்டுப்படுத்தலாம்.
0: தெளிச்சு இதை வந்து கட்டுப்படுத்தலாம். ஏன்னா என் பொருளாதார இழப்பு வந்து இந்த கடைசி நேரத்தில் வந்து இப்படி ஒரு பாதிப்பு வந்து ஏற்படுச்சுன்னா விவசாயிகளுக்கும் ரொம்ப சிரமமாக இருக்கும். நிகழ்ச்சிக்கு அடுத்து வரக்கூடிய நேயர் வருக்க. வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: வந்தி மாவட்டம் திருபவனம் அந்த சேவியர். நலமா இருக்கிறோமா?
0: நலமாக இருக்கிறோம் சேவியர் ஐயா. சொல்லுங்க ஐயா, என்ன கேட்க போறீங்க?
1: நலம் ஐயா.
3: ஆமா, இப்போ
0: என்ன பருவத்துல இருக்குங்க? பூக்குற பருவமா இல்ல இப்பதான் நட்டு எத்தனை நாள் ஆகுதுங்க?

0: நட்டு வந்து ஒரு 3 மாசம் இருக்குமா.
1: 3 மாசம் ஆச்சுங்களா?
0: 3 மாசம் ஆச்சுங்களா. வளர்ச்சி இல்லை ஆனா.
1: சரி,
0: வளர்ச்சி என்ன உரங்களை வைக்கலாம், இல்ல என்ன செயற்கை உரம் வைக்கலாமா இல்ல இயற்கை உரம் வைக்கலாங்களா?
1: சரிங்க,
0: அம்மாட்ட கேட்டுலாமா?
1: சரிங்க, கேட்டுடலாம். ஐயா, பருத்தி வளர்ச்சிக்கு நிறைய பயிர் ஊக்கிகள் இருக்கு. இந்த பயிர் ஊக்கிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பருத்தியில வந்து பூக்கள் உதிராத குறைக்கிறதுக்கும் சப்பைகள் வந்து பிடிக்கிறதுக்கும் வந்து உங்களுக்கு நிறைய பயிர் ஊக்கிகள் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்துல TNAU காட்டன் பிளஸ்னு ஒண்ணு கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு முக்கியமான பருத்தி பயிர் ஊக்கி. இது வந்து வறட்சியை தாங்கும் திறன் கொண்டது. இது எந்த அளவுல நீங்க TNAU காட்டன் பிளஸ் வாங்கி எந்த அளவுல அடிக்கலாம்னா 2.5 கிலோ வந்து ஒரு ஏக்கருக்கு. இதை வந்து பூக்கும் பருவத்துக்கு
2: 2.5 கிலோ
1: வந்து மொத, அதாவது 2 ஸ்பிளிட்டா அடிக்கலாம். அதுல வந்து மொத ஸ்பிளிட் வந்து, அதாவது மொத டைம் வந்து 2.5 கிலோ வந்து ஒரு ஏக்கருக்கு பூக்கும் பருவத்துல அடிக்கணும். அதே மாதிரி காய் பிடிக்கிற பருவத்துல திரும்பி ஒரு 2.5 கிலோ வந்து 200 லிட்டர் தண்ணியில கலந்து நீங்க வந்து ஸ்ப்ரே பண்ணலாம்.
2: இது வந்து ரெண்டாவது தடவைக்கு 200 லிட்டர்
1: அது, அதை வந்து ரெண்டாவது முறை வந்து நீங்க முதல் முறை வந்து பூக்கும் பருவத்திலையும் ரெண்டாவது முறை வந்து காய் பிடிக்கும் பருவத்திலையும் நீங்க அடிச்சீங்கன்னா இந்த பூக்கள் உதிராத சப்பை பிடிக்கிறதுக்கும் வந்து நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அப்புறம் வளர்ச்சி கம்மியா இருக்குன்னாங்க, அதுக்கு வந்து தழை சத்து அவங்க முதல்லயே எப்படி போட்டிருக்காங்கன்னு தெரியல. தழை சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து வந்து கரெக்டான விகிதத்துல அவங்க போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு செடி வந்து நல்ல செழுமையா வளர்ந்துருக்கும்.
2: நம்ம வந்து பருத்தி தான் நம்ம செய்ய போறோம் அப்படின்னா வயல உழுது நம்ம ஆரம்பிக்கும் பொழுதே அந்த வயலுக்கு வந்து தேவையான அந்த சத்துக்களை வந்து கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம விதைச்சிருந்தோம்னா இப்போ அந்த சத்து குறைபாடு வந்து வந்திருக்காரு இல்லைங்களா?
1: இப்போ தழைச்சத்து சில விவசாயிகள் அதிகமாக போட்டுருவாங்க, அதனால வந்து நமக்கு நுனிக்கிழுதல் பண்ணுவாங்க. இந்த பருத்தியில ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நுனிக்கிழுதல். இது வந்து அதிகப்படியான
2: வெடிச்சு வரும் இல்லைங்களா?
1: இது அதிகப்படியான தழைச்சத்து கொடுக்கறதுனாலயே வந்து நல்ல ஒரு கிளைகள் வந்து
2: நிறைய பூக்கள் கிடைக்கும்.
1: கிளைகள் வெடிக்கிறதுனால பூக்களோட இது கம்மியாகுங்கிறதுனால நம்ம நுனிய கிள்ளி விடுவோம். வீட்டுல எல்லாம் வந்து முல்லைப்பூ வச்சா வீட்டுல எல்லாம் கிள்ளி விடுவாங்க, அந்த மாதிரிதான் வந்து இதுலயும் பண்ணுவாங்க. இந்த அது வந்து கரெக்டான உர மேலாண்மை முதலையே அவங்க ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா நேரம் வளர்ச்சி இருக்கும். அப்படி இல்ல இந்த டயத்துல ஒரு ஐயா சொன்னாரு பூக்குற 90 நாள் கிட்டத்தட்ட வந்துட்டு அப்படிங்கிறாரு, அப்ப வந்து நீங்க TNAU காட்டன் பிளஸ் இந்த மாதிரி பயிர் ஊக்கிகள் நீங்க பயன்படுத்தலாம். அப்புறம் நிறைய விவசாயிகள் கீர்த்தின்னு சொல்லி பயன்படுத்த
2: முழுமையடைஞ்ச மாதிரி இருக்கும் கருத்துக்கள் நம்ம சொன்னதுல நேர்களுக்கு கொடுத்த தகவல்கள்ல. இப்ப 4வது பருவத்தை பத்தியும் அங்க வந்து என்ன நோய் வந்து தாக்குதல் வந்து வரப்போகுது அதுல இருந்து நம்ம எப்படி பருத்தி பயிரை வந்து பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கறது பத்தியும் சொல்லுங்க.
1: இந்த முதிர்ச்சி பருவத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக உங்களுக்கு காய் பிடிக்கும், காய் பிடிக்கும் பருவம், வெடிக்கும் பருவம்லாம் வந்து இந்த முதிர்ச்சி பருவத்தில் தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான 2 நோய் இருக்குது. ஒன்று வந்து பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய நோய், இன்னொன்று வந்து பூஞ்சையினால் ஏற்படக்கூடிய நோய். முதல்ல பூஞ்சை நோயை பார்த்துடலாம். காயழுகல் நோய் வந்து ஒரு முக்கியமான பூஞ்சை நோய். இது முதிர்ச்சி பருவத்திலையும் இருக்கும். உங்களுக்கு சப்பை மற்றும் காய் பிடிக்கும் அந்த டைமில் வந்து இந்த நோய் வந்து நீங்கள் தென்படும். இதோட முக்கியமான அறிகுறி என்னென்னா அழுகிய காய் பகுதி, நான் பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் காயழுகல் நோய். காயழுகல் நோய்னா காய் வந்து அழுகி இருக்கும். இந்த அழுகிய பகுதியில வந்து வெவ்வேறு கலர்ல வந்து பூசண வளர்ச்சிகள் வந்து நீங்க பார்க்கலாம். அது மாதிரி நோயுற்ற காய்கள் வந்து என்ன ஆகும்னா முதிர்ச்சி அடைகிறதுக்கு முன்னாடியே வந்து உதிர்ந்துடும். இதனால வந்து நமக்கு பெரிய அளவுல நஷ்டம் ஆகும். இந்த இது இது வந்து முக்கியமான நோய் காயழுகல்.
2: இந்த பாக்டீரியா பாதிப்பு அப்படிங்கிறது வந்து பருத்தியுடைய ஆரம்ப காலத்துல இருந்தே இருக்கும் போல இருக்குங்களே, அப்ப இருந்தே வந்துட்டே இருக்கும்.
1: இப்ப நான் சொன்ன காயழுகல் நோய் வந்து கருகல் நோய் வந்து அதுவும் வெடிக்கும் பருவத்துல நீங்க காணலாம். இதோட அறிகுறிகள் எப்படின்னு பாத்தீங்கன்னா இலைகள்ல, தண்டுல, எங்கேயும், எல்லா இடங்களிலும் நீங்க வந்து இதோட அறிகுறிகள் பார்க்கலாம். இலைகள்ல முக்கியமா பாத்தீங்கன்னா கோண வடிவுல புள்ளி இருக்கும். ஆல்ரெடி நான் இலைப்புள்ளி நோய் சொல்லியிருக்கேன், அது பூஞ்சையினால ஏற்படக்கூடிய நோய். அது வட்ட வடிவுல இலைப்புள்ளி, பழுப்பு நிற இலைப்புள்ளியா இருக்கும். இந்த பாக்டீரியாவால ஏற்படக்கூடிய இலைப்புள்ளி எப்படி இருக்கும், கருகல் நோய் எப்படி இருக்கும்னா கோண வடிவ புள்ளிகள் வந்து இருக்கும். இதோட முக்கியமான இன்னொன்று அறிகுறி என்னன்னா நரம்பெல்லாம் கருத்து காணப்படும். அப்புறம் தண்டு பகுதியை பார்த்தீங்கன்னா அதுலேயும் நிறைய கருமை நிற வெடிப்பு உண்டாகும். இந்த வெடிப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்பழுப்பு நிற பிசின் வரும்.
2: ஸோ அந்த பிசின் வருது

0: பார்த்துட்டே நம்ம வந்து உள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம், என்ன நோய் தாக்குதல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு.
1: முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த பாக்டீரியாவால ஏற்பட நோய் கூடிய நோய்கள் அத்தனையும் வந்து நீங்க பிசின் ஒழுகிறத பாக்கலாம். பிசினோ இல்ல வந்து பாக்டீரியா திரவம் வந்து அந்த நோய் தாக்கப்பட்ட இடங்கள்ல காணலாம். இதை வச்சு நீங்க இது வந்து பாக்டீரியா கருகல் பாக்டீரியாவால ஏற்பட்ட நோயின்னு தெரிஞ்சு அதுக்கான மேலாண்மை முறையை வந்து நீங்க கடைபிடிக்கணும். இப்ப காயல்கள் நோய்க்கான மேலாண்மை முறை சொல்றேன். காயல்கள் நோயின்னு பாத்தீங்கன்னா நீங்க முதல்ல சொன்ன மாதிரி கார்பன் டிசம் 200 கிராம் ஒரு ஏக்கருக்கு வந்து நீங்க கலந்து தெளிக்கலாம். அப்படி இல்லைன்னா காப்பர் ஆக்சிக்ளோரைடு, இதுவும் ஒரு நல்ல சிறந்த ரசாயனம். இது வந்து 1 கிலோ 1 ஏக்கருக்கு வந்து நீங்க பயன்படுத்தி மேலாண்மை பண்ணலாம்,
0: செஞ்சுக்கலாம் இல்லைங்களா. நீங்க வந்து இப்போ அழகா எங்களுக்கு வந்து நல்ல விளக்கங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க. ஒரு பருத்தி செடி அப்படின்னா அந்த விதைக்கிறதுலேருந்து நம்ம அறுவடை பண்ணுறதுக்குள்ளார 4 பருவங்கள் இருக்குது. அந்த 4 பருவத்துலேயும் வந்து என்னென்ன நோய்கள் வரும் அப்படின்னு அழகாக வந்து எங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கீங்க. அதுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு தீர்வும் வந்து கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி நேயர்களே. இன்றைய நம்ம கிசான் வாணி நிகழ்ச்சியில் பருத்தியில் நோய் மேலாண்மை அப்படிங்கிற தலைப்பில் காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் டி சண்முகப்ரியா அவங்க வந்து பங்கேற்றாங்க. உங்களுக்கு மேலும் இந்த பருத்தியில் எதுவும் சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் அவங்களுடைய இந்த தொலைபேசி எண்களை வந்து குறித்து வச்சுக்கோங்க. இவங்களுடைய அலைபேசி எண்களை வந்து தரேன், அதில் வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு அவங்கக்கிட்ட உங்களுக்கான சந்தேகங்களுக்கு கேள்விகளுக்கு வந்து நீங்கள் விளக்கம் பெறலாம். குறித்து கொள்ளுங்கள் நேயர்களே. டி சண்முகப்ரியா அவர்களுடைய அலைபேசி எண்கள் 7200983742. மீண்டும் ஒரு முறை 7200983742. நன்றி நேர்களே.
1: நன்றி மேடம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது
3: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி.
2: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.
4: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயியின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. இது என்றும் என்றென்றும் உங்கள் மனதோடு. நேரம் 8 மணி.

0: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க பாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
1: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
5: உங்கள் உள்ளம் தொட்ட பாடல்களை தொலைபேசி தொட்டு அழைத்து இல்லம் அமர்ந்து கேட்டு

ரசிக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றில் வரும் கானம். இன்றைய காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் நம்ம ஒரு போஸ்டர் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முதல் ரயில் பயண அனுபவம் என்ன, எப்படி இருந்தது அப்படிங்கிறத எங்களோட பகிர்ந்துக்கலாம் நேர்களே. உங்கள் முதல் ரயில் பயண அனுபவம் எப்படி இருந்தது?

ஆம்நேயர்களே, ரயில் பயணம் என்பது ஒரு முழுமையான ஆனந்தமான ஒரு பயணமாக இருக்கும். பயணம், நினைவுகள், மறக்க முடியாத அனுபவங்கள்.

0: பகிர்ந்து கொள்ளுங்கள் நேரிலே காரைக்கால் பண்பலை 100.3
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க பாலிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
3: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இன்றைய காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்க காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
6: இனிய இரவு வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம்மா. யார், எங்க இருந்து அழைக்கிறீங்க?
6: ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார், ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேசுறேன் உங்ககிட்ட.
0: சொல்லுங்கம்மா, என்ன படத்துல பாடல், உங்களுக்கு பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க?
6: வேதாரண்யம் மட்டும் தேத்தாக்குடி தெருக்குல இருந்து பூங்கொடி அறிவர்கள் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்கம்மா, எந்த படத்துல பாடல் வேணும்?
6: நாடோடி காதல் அப்படிங்கிற படத்துல இருந்து மாலை கருக்கல் அப்படின்னு ஆரம்பிக்கும் சார், அந்த பாட்டு வேணும் சார்.
0: கண்டிப்பாக அந்த பாடல் உங்களுக்காக கொடுத்துடலாம். ராஜன் சக்கரவர்த்தியும் சித்ராவும் இணைந்து பாடிய பாடல்.
6: நன்றி சார்.

0: நேயர்களின் நினைவிற்கு நாளை காலை 6:35 காரைக்கால் உயர்ந்திசை காவேரி எசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி தேசத்திற்கான வளம் ONGC.
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பர்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் என் சொல் அமுது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
4: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் சக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ கலரில் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரும். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் கார் எலக்ட்ரிக்கல்ஸ்.
6: Hardwares, plumbing items, doors, அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: தரமான தார்பாய்கள், ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை காலை 7:00 திருவாரூர் மெடிக்கல் சென்டர் திருவாரூர் வழங்கும் அங்கமுத்து தங்கமுத்து. நாளை மாலை 5:15 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் சிட்டுக்கு ஒரு பாட்டு. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏர்சி நடைசெட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதாரர் நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 பைக்கிங் பணியின் பிரீப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
7: ஆகாஷ்வாணி, a review of today's parliament proceedings read by Abhineet Shukla. First, from the Lok Sabha. Writer is Aseem Kamal of PTI. The Lok Sabha proceedings were disrupted for the fourth day today with protests by the opposition on the NEET paper leak controversy and the demand for the resignation of Union Education Minister Dharmendra Pradhan, forcing multiple adjournments. As the House met at 2 p.m. after two adjournments, opposition members started raising slogans. Mr. Dilip Saikia, who was in the chair, urged the protesting members to maintain the decorum and said that disrupting the proceedings was not correct. Parliamentary Affairs Minister Kiran Rijiju accused the opposition of attaching preconditions and trying to run away from a debate on the NEET paper leak issue. As the opposition insisted on the resignation of Mr. Pradhan, Mr. Rijiju told the Lok Sabha that during the discussion, the government would also like to put across its point of view on the matter. He said, opposition members can speak for as long as they want and the discussion can go on even for 2 days. Mr. Rijiju said, the date and duration of the discussion in both the houses can be decided by the opposition. According to him, the government has approached the Congress and other opposition parties on having the debate. Mr. Rijiju made these remarks after the House reconvened at noon following the first adjournment of the day. When the House reconvened, opposition members started shouting slogans and displayed placards. Many of the members went to the well of the House. Mr. Saikia, who was in the chair, urged the protesting members to go back to their seats and desist from disrupting the proceedings. With the protest continuing, the House was adjourned within 10 minutes after the laying of papers listed for the day. Earlier, during the question hour, Lok Sabha Speaker Om Birla urged the members to let the House function, saying it is an important part of the day's business. He said that after the question hour, House is ready to discuss every issue. Mr. Birla appealed to all the members to participate in the discussion after the question hour. Top opposition leaders, including Rahul Gandhi and Akhilesh Yadav, met the speaker amid repeated disruptions of House proceedings. Meanwhile, the government informed the Lok Sabha that the Ministry of Food Processing Industries is implementing the production-linked incentive scheme for food processing industry with an approved outlay of about 11,000 crore rupees for the period 2021-22 to 2026-27. In a written reply to a question in the Lok Sabha, Minister of Food Processing Industries Chirag Paswan said, the scheme provides performance-linked incentives on achievement of eligible incremental sales and aims to promote domestic processing and

0: been in close contact with the parties to the conflict, including Iran and other regional and international interlocutors. He said the Prime Minister has spoken to the Iranian President thrice, and the Minister of External Affairs has spoken to the Iranian counterpart 8 times. Mr. Singh said, "The well-being and security of the Indian community in Iran is the government's overriding priority." Mr. Singh said, "The Indian embassy in Iran has issued timely advisories to guide Indian nationals based on the prevailing situation and has activated emergency helplines and email to assist the Indian nationals in Iran." He said the embassy is also assisting Indian nationals who wish to cross over international borders from Iran through Armenia and Azerbaijan. The minister informed that as on the 17th of this month, a total of 2,557 Indian nationals, including 1,091 students and 657 fishermen, have been facilitated to cross through the land route. He said the government remains in close coordination with Iran on issues of mutual interest. In another written reply, Minister of State for Atomic Energy, Dr. Jitendra Singh, informed the House that government has drawn up a roadmap for reaching the 100 gigawatt nuclear power capacity by 2047, as announced in the Nuclear Energy Mission. Dr. Singh said, as per the roadmap, the present nuclear power capacity of 8.78 gigawatt is expected to reach about 22 gigawatt by 2031-32 on progressive completion of projects presently at various stages of implementation. He said, another 32 gigawatt of nuclear power capacity is envisaged to be set up beyond 2032 by Nuclear Power Corporation of India Limited, comprising indigenous pressurized heavy water reactors and light water reactors by 2047, taking the capacity to about 54 gigawatt. The minister said as per the roadmap, the balance of 46 gigawatt is expected to be set up by other public sector enterprises, state governments, private sector and joint ventures. And that's all in today's Parliament Review.
1: சிந்தனை துளி. தலைக்கவசம் உயிர்கவசம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி கரைக்கால். நேயர்களை தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் இது திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் வழங்கும் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியினை பகுதியினை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் சீமாட்டி சில்க்ஸ் திருவாரூர்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
3: உங்கள் பிஎஸ்ஆர் தங்க பாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
4: தங்க நகை எடைக்கு இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.

0: ஆமாங்க ஆமாங்க, இன்னைக்கு நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் கேட்டிருக்கிறோம் இல்லையா, உங்களுடைய முதல் ரயில் பயண அனுபவங்கள். அதாவது நீங்கள் ட்ரெயின்லேயோ பஸ்ஸில் போனீங்கன்னா நீங்கள் பார்க்குற காட்சிகள் எல்லாம் பின்னோக்கி போகும். ஆனால் இன்னைக்கு உன்னோட நினைவுகள் முன்னோக்கி வருகிறது. பயணம், நினைவுகள், மறக்க முடியாத அனுபவங்கள். காத்திருங்கள் நேயர்களே. காற்றில் வரும் காண நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்க காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார், எங்கிருந்து அழைக்கிறீங்கம்மா?
1: திருவாரூர் மாவட்டம் பனங்குடியிலிருந்து லதா பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, எந்த படத்துல இருந்து பாடல் உங்களுக்கு?
1: காற்றிலே வரும் கீதம் படத்திலிருந்து கண்டேன் எங்கும் பூமகள்.
0: எஸ் ஜானகி.
1: எங்க சாதாரண கைபேசி தான் சார் இருக்கு, முகநூல் பக்கம் எல்லாம் இல்ல.
0: சொல்லுங்க, எங்க ரயில பயணம் அனுபவம்.
1: ரயில் பயணம் வந்து முதல் முதலா நான் இப்பதான் சார் போனேன், திருச்சிக்கு போனேங்க சார் ஒரு கல்யாணத்துக்கு. ரொம்ப ஜாலியா இருந்துச்சுங்க சார், முதல் அனுபவம் சார் எனக்கு.
0: சரிங்க, ரொம்ப சந்தோஷம் உங்களுக்காக.
1: நன்றிங்க சார்.
0: வருகிறது பாடல், ஜானகி அவர்கள் குரலில்.

இன்று காரைக்கால் முகநூல் பண்பலை முகநூல் பக்கத்தில் ஒன்று போட்டிருக்கேன் இல்லையா, உங்கள் முதல் ரயில் பயண அனுபவம். அதை குறித்து நிறைய நேயர்கள் அவருடைய கருத்துக்களை பதிவிட்டுருக்காங்க, அதை நம்ம பார்க்கலாம். இப்போ பொதுத்துறை செல்வகுமார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அன்பு தோழனுக்கு அன்பான இரவு வணக்கம், மனைவி குழந்தைகளுடன் திருப்பதி போயிட்டு வாங்க சார், செம ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து தேவனூர் ஜோதிலட்சுமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு நினைவு தெரிந்த நாள் முதல் இன்னைக்கு வரைக்கும் தொடர் வண்டியை நான் நேரில் கூட பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனக்கும் நீண்ட நாள் ஆசை, தொடர் வண்டியில் நீண்ட தூரம் ஜன்னல் அருகே அமர்ந்து பயணம் செய்ய வேண்டும் என்று. அதற்கான சூழ்நிலைகள் தான் இன்னும் அமையவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கூடிய சீக்கிரம் அந்த சூழ்நிலை உங்களுக்கு அமைய வாழ்த்துகிறோம். அடுத்து காரைக்கால் பத்மாவதி ஸ்ரீதர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் சிறுவயதிலிருந்தே ரயில் பயணம் செய்திருக்கிறேன், எனக்கு நினைவு தெரிந்து முதல் ரயில் பயணம் சென்னை திருப்பதி என்று நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து

0: நளினி, காரைக்கால் நளினி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் ரயில் பயணம் போனதே இல்லை சார், அந்த அனுபவம் எனக்கு கிடையாதுங்க சார், சின்ன பசங்க விளையாடுவாங்கள்ல அதில் தான் போயிருக்கேன் பொருட்காட்சியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அமிர்தராயன் கோட்டை பாரிவேலில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தஞ்சாவூரிலிருந்து வேளாங்கண்ணி வரைக்கும் கோயிலுக்கு போன அனுபவம் இன்றைக்கி எனக்கு இந்த ரயில் பயணம் அனுபவம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி, அறிவிப்பாளர் அவர்களுக்கு இரவு வணக்கம், குடும்பத்தோடு ராமேஸ்வரம் தனுஷ்கோடி போயிட்டு வந்தேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெர்சிராணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சென்னையிலிருந்து புதுடில்லி வரை சென்ற முதல் அனுபவம், மறக்கவே முடியாத அனுபவம் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மேலமுதிரைய சேப்பு விஜயராகவன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எனது முதல் ரயில் பயணம், நான் சிறு வயதில் பேரளம் டு மயிலாடுதுறை அப்போ மாயூரம் ரயில் பயணங்களில் நீண்ட நாட்கள் சென்றிருக்கிறேன். அதன் பிறகு நாகூர் முதல் கேரளா வரை சபரிமலைக்கு சென்றது, அது ஒரு தனி அலாதி சுகம் என்று அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்றும் என்னால் மறக்க முடியாத மலரும் நினைவுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அன்னப்பன்பேட்டை எஸ் ஜோதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனது முதல் ரயில் பயணம் மயிலை டு தஞ்சாவூர் முதல் தடவை போனதால் வேடிக்கை பார்த்துக்கிட்டே போன சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து திருவாரூர் கொடைக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராசா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னுடைய முதல் ரயில் பயணம் நாகூர் பீச் சென்று வந்தது தான் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என் முதல் ரயில் பயணம் இன்னும் மனதில் பசுமையாக இருக்கிறது. ரயில் நகர தொடங்கிய அந்த நொடியில் இருந்து ஜன்னல் வழியாக ஓடும் மரங்கள், வயல்வெளிகள், நிலையங்களில் கிடைத்த தேநீர் மனம், சக பயணிகளின் புன்னகை, எல்லாமே மறக்க முடியாத இனிய நினைவுகள் சார். அந்த பயணம் ஒரு இடத்திற்கு சென்றதல்ல, வாழ்நாள் முழுவதும் மனதில் நிற்கும் ஒரு அழகான அனுபவமாக மாறியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தான் நான் கேட்குறேன். அடுத்தது ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி என்ன சொல்லியிருக்காருனா, கும்பகோணத்திலிருந்து ராமேஸ்வரம் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நாழிக்கல் பட்டி எழில் முத்துசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வீட்டில் ஜன்னல் ஓரம் அமர்ந்தது போலும் மரங்கள் ரெக்கை கட்டி பறப்பது போலவும் பரவசமாக இருந்தது என்னுடைய ரயில் அனுபவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து புஷ்பவனம் விஸ்வநாதன் முதன் முதலில் ரயில் பயணம் திருவாரூர் டு திருப்பதி சென்றேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காமேஸ்வரம் செல்வி அறிவழகன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் இதுவரை ரயிலில் பயணம் செய்தது கிடையாது, என்றாவது ஒரு நாள் ரயிலில் போக வேண்டும் என்ற ஆசை உள்ளது, உங்கள் ஆசை கூடிய சீக்கிரமே நிறைவேறும். அடுத்தது பாபு முல்லக்காடு வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்கிறார். அடுத்து திருவாலப்புத்தூர் கடக்கம் ஐங்கரன் தரணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரயில் பயணம் உடலுக்கு அசதி இல்லாமல் ஊர் பயணம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து காற்று சிவகுமார், எந்த டைம்னாலும் நான் ட்ரெயினில் தான் போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜிமுதீன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எனது முதல் ரயில் பயண அனுபவம் சின்ன வயதில் நான் என் பெற்றோருடன் நாகூர் சென்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் பசுமையான மனதில் நிலைத்திருக்கிறது சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய கருத்துக்கள் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது நேயர்களே.
1: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
2: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
3: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காற்றில் வரும் காட நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்க காத்திருக்கும் மேயர், வணக்கம். வணக்கம்.
6: இனிய இரவு வணக்கம். சங்கரன்பந்தல் ராஜ்.
0: எங்கிருந்து பேசுறீங்க ஐயா?
6: சங்கரன்பந்தல் ராஜ்.
0: சொல்லுங்க, எந்த படத்துல பாடல் உங்களுக்கு?
6: நல்லா இருக்கீங்களா ஐயா?
0: நல்லா இருக்கும், சொல்லுங்க.
6: மறைந்த ஜானகி அம்மாள் பாடிய ஜப்பானில் கல்யாண ராமன் படத்திலிருந்து சின்ன பூ சின்ன பூ
0: வருகிறது பாடல் உங்களுக்காக.
6: ரொம்ப நன்றி ஐயா.

0: நினைவிற்கு நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ். காற்றில் வரும் கானம் வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க ஐயா? நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும். ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
4: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 5:30 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர்.
5: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் ஜுவல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.
0: இந்நிகழ்ச்சியை மேலும் வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சல் அமுது.
7: வீட்டு உபயோக பொருட்கள்
8: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
9: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ் இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை இரவு 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
10: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி.

நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. வந்தாச்சி வந்தாச்சி செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது.

0: நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. வந்தாச்சி வந்தாச்சி வளையல் மற்றும் செயின் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே எண்ணிலடங்க ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: வந்தாச்சி உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: காரைக்கால் பண்பலை மகநூல் பக்கத்தில் நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். என்ன கேள்வி அப்படின்னா, உங்கள் முதல் ரயில் பயண அனுபவம் அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுக்கு நிறைய நேயர்கள் அவங்களுடைய கருத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க. நிறைய நேயர்களுடைய கருத்தை நம்ம வந்து படிச்சிருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேயர்கள் அனுப்பியிருக்காங்க, அவங்களுடைய கருத்துக்களையும் இப்போது படிக்கலாம். நன்னிலம் அம்பலவாணன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் குடும்பத்துடன் கும்பகோணம் முதல் திருப்பதி வரை ரயில் பயணம் சென்று வந்தது மறக்க முடியாத அனுபவம் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பேரளம் செந்தில் கண்ணன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் சிறு வயதில் 3ஆம் வகுப்பு படிக்கும்பொழுது திருப்பதிக்கு ரயில் மார்க்கமாக சென்று வந்தேன். அங்கு ஒரு வாரம் தங்கியிருந்தேன். பிறகு ரயிலில் பயணம் செய்த பொழுது காட்பாடி அருகே மாமரங்கள் எல்லாம் காய்த்து குலுங்கின, கை கெட்டும் தூரத்தில் இருந்தன, இயற்கை காட்சிகள் நிறைய இருந்தன. அந்த ரயில் பயணமே ஒரு தனி சுகம் சிறு வயதில் நான் அனுபவித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கடலூர் துறைமுகம் சுரேஷ் என்ன சொல்லியிருக்காங்க, நான் கடந்த 15 வருடங்களாக சென்னை தொடர் வண்டியில் தான் பயணிக்கிறேன். 15 வருடங்களாக சென்னைக்கு ரயிலில் தான் போயிட்டுருக்கிறாரு. தொடர் வண்டி அனுபவம் போல் எப்பொழுதும் வராது, நமக்கு ஏற்றாற் போல் வசதி அதில் உள்ளது. முன்பின் தெரியாத மனிதர்களிடம் நம்மிடம் பேசுவது, நலம் விசாரிப்பது, அவர்களுடன் உணவு பகிர்ந்து கொள்வது, அந்த 3 மணி நேர பயணம் எப்படி போனது என்றே எனக்கு தெரியல சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து மேமாத்தூர் அமுதா சேகர், 1997 திருமணமாகி மயிலாடுதுறையிலிருந்து சென்னைக்கு ரயிலில் முதலில் என் கணவர் அழைத்து சென்றார். சரியான கூட்ட நெரிசலில் சென்றேன், மறக்க முடியாத அனுபவம். ஆனால் ரயில் பயணம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது காரைக்கால் தனுஷா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் சிறுவயதிலிருந்தே ரயில் பயணம் செய்து வருகிறேன். எனக்கு நினைவு தெரிந்தது முதல் ரயில் பயணம் சென்னை திருப்பதி என்று நினைக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அவரிக்காடு வித்யா வீரமணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என் முதல் ரயில் வண்டி பயணம் குடும்பத்தோடு திருச்செந்தூர் சென்று வந்தது தான். அது என் வாழ்வில் இன்று வரை மறக்க முடியாத அனுபவமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நந்தினி சுரேஷ் திருபுவனத்திலேருந்து சொல்லியிருக்காங்க, நான் கும்பகோணத்திலேருந்து திருச்சி சென்றேன், அதுவும் ஜன்னல் ஓரமாக அமர்ந்து சென்றது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அடுத்தது கலைவாணி வெங்கடேஷ் வாட்டார் மன்னார்குடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனது முதல் ரயில் பயணம் நாகப்பட்டினம் டு திருச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இஞ்சிக்குடி மின்சார கண்ணன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனது முதல் ரயில் பயணம் வைஷ்ணவி பிறந்த போது தஞ்சாவூரிலிருந்து என் முதல் குழந்தை

0: வைஷ்ணவி பிறந்தபொழுது தஞ்சாவூர்லேருந்து மயிலாடுதுறை வந்தேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து மேட்டுப்பாளையம் நாகராஜன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சிறு வயதில் ரயில் பயணம் 6 வயசு இருக்கும், அப்போ சென்னையிலேருந்து திருச்சிராப்பள்ளி வந்தோம் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அதம்பார் கலைச்சல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் கும்பகோணம் டு புவனேஸ்வர் ஒரிசா ரயில் பயணம், 2 நாள் நல்ல அனுபவம், பல மொழிகள் பேசினார்கள் ஆனாலும் புரியல, ரசிக்கும்படி இருந்தது சொல்லியிருக்காங்க. அடுத்தது கும்பகோணம் குமரன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என் முதல் ரயில் பயணம் சென்னை சென்றது தான் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நாகூர் அலோன்சராஜ் சொல்லியிருக்கிறாங்க, ரயிலில் நாங்கள் குடும்பத்துடன் பெங்களூர் சென்றிருந்தோம் சார், அப்போது ரயில் பயணம் சுகமாக இருந்தது, அந்த ரயில் பெட்டிகள் தாளம் அடித்து பாடல்கள் எல்லாம் பாடினாங்க, கேட்பதற்கு இனிமையாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 1990 திருவாரூரிலிருந்து தஞ்சாவூர் சென்று நண்பர்களுடன் சினிமா பார்க்க ரயிலில் டிக்கெட் இல்லாமல் பயணம் செய்து வரும்பொழுது டிக்கெட் பரிசோதனை மாட்டிக்கொண்டது மறக்க முடியாத அனுபவம், பவித்ர மாணிக்கம் ரகுபதி. அடுத்தது நல்லிசேகர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சங்கர் எனது முதல் ரயில் பயண அனுபவம் சமயபுரம் குடும்பத்துடன் சென்று வந்தது தான் சார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் நிறைய நேயர்கள் அவருடைய கருத்துக்களை பதிவிட்டு இருந்தாங்க. நேயர்கள் இதுவரை கேட்டது திருவாரூர் சீமாட்டி சில்ஸ் வழங்கிய காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் சீமாட்டி சில்ஸ் திருவாரூர்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி, ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலின் 100.3. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 21:00 மணிக்கான அங்கலத்தில் செய்தி அறிக்கை.

மணிமேகலை சிறிது நேரம் யோசனையில் ஆழ்ந்தாள். தான் சற்றுமுன் கண்ட தோற்றம் வெறும் பிரமைதானா, அல்லது கனவில் கண்ட தோற்றமா? கனவாக இருந்தால் தான் தூங்கிக் கொண்டல்லவா இருக்க வேண்டும்? தன்னைத்தானே தொட்டு பார்த்து கொண்டாள். இல்லை, நான் தூங்கவில்லை. பழுவூர் இளையராணிக்காக ஆயத்தமாயிருக்கும் அந்தப்புற அறையல்லவா இது? பளிங்கு கண்ணாடியில் தன் முகம் இதோ நன்றாகத் தெரிகிறது. அதோ குத்துவிளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. கண்ணாடிக்கு எதிரே சுவரை உற்று பார்த்தாள். அங்கே ஓர் இரகசிய வாசல் இருப்பது அவளுக்கு தெரியும். அதை வெளியிலிருந்தும் திறக்கலாம், உள்ளிருந்தும் திறக்கலாம். மணிமேகலை அந்த இடத்தில் சுவர் ஓரமாக நின்று காதை சுவரோடு ஒட்டி வைத்து உற்று கேட்டாள். அவ்விடத்தில் சுவரோடு சுவராக இருந்த இரகசிய கதவு மரத்தினால் ஆனதுதான். ஆகையால் உள்ளே வேட்டை மண்டபத்தில் ஏதோ ஓசைப்பட்டது போல் கேட்டது. மணிமேகலை மெதுவாக இரகசிய கதவை திறந்தாள். வேட்டை மண்டபத்தில் எட்டி பார்த்தாள். அந்த மண்டபத்தின் பெரும்பகுதியில் இருள் சூழ்ந்திருந்தது. ஒரு மூலையில் சிறிய அகல் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. திடீரென்று அந்தச் சிறிய விளக்கின் ஒளி மங்கிற்று. அடுத்த கணம் முன்போல் பிரகாசித்தது. ஏதோ ஓர் உருவம் அந்த விளக்கின் முன்புறமாக குறுக்கே சென்றது போல இருந்தது. அந்த காரணத்தினால்தான் விளக்கு ஒரு கணம் மறைந்து அடுத்த கணம் பிரகாசித்திருக்க வேண்டும். அப்படி விளக்கை ஒரு கணம் மறைத்த உருவம் அதன் முகம் தான் சற்றுமுன் கண்ணாடியில் கண்ட முகம்தானா, அல்லது இதுவும் தன் சித்தக் கோளாறுதானா? மணிமேகலை எட்டி பார்த்தபடியே கையை தட்டினாள். யாரங்கே என்று மெல்லிய குரலில் கேட்டாள். பதிலுக்கு ஒரு கனைப்புக் குரல் கேட்டது. வௌவால் ஒன்றுதான் மேல் கூரையில் தொங்கிய இடத்திலிருந்து கிளம்பி ஜிவ்வென்று பறந்து போய் கூரையில் இன்னொரு இடத்தை பற்றி கொண்டு தொங்கிற்று. மறுபடியும் மிக மிக லேசான இருமல் சத்தம். மணிமேகலை அந்த வாசற்படியில் நின்றபடியே, அடியே சந்திரமதி என்று உரத்த குரலில் கூறினாள். ஏனம்மா என்று பதில் வந்தது. கைவிளக்கை எடுத்துக்கொண்டு உடனே இங்கு வா என்றாள் மணிமேகலை. சற்று நேரத்துக்கெல்லாம் ஒரு பணிப்பெண் கையில் விளக்குடன் வந்தாள். இங்கேதான் விளக்கு நன்றாக எரிகிறதே, எதற்கம்மா விளக்கு? வேட்டை மண்டபத்துக்குள்ளே போய் பார்க்க வேண்டும். ஏதோ ஓசை கேட்டது. வௌவால் இறகை அடித்து கொண்டிருக்கும் அம்மா, வேறு என்ன இருக்கப் போகிறது? இல்லையடி, சற்று முன் இந்த பளிங்கு கண்ணாடியில் பார்த்து கொண்டிருந்தேன். திடீரென்று என் முகத்துக்கு பக்கத்தில் இன்னொரு முகம் தெரிந்ததடி. அந்த முகம் எப்படி இருந்தது? மன்மதன் முகம் போல இருந்ததா, அர்ஜுனன் முகம் போல இருந்ததா என்று கூறிவிட்டு பணிப்பெண் சிரித்தாள். என்னடி சந்திரமதி பரிகாசமா செய்கிறாய்? இல்லை அம்மா, இல்லை. நீங்கள்

0: அடிக்கடி கனவில் காண்பதாகச் சொன்னீர்களே, அவர்தான் இப்போது கண்ணாடியில் தோன்றினாரோ?
1: ஆமாண்டி சந்திரமதி, ஆனால் ரொம்ப ரொம்ப நிஜம் போல இருந்தது.
0: எல்லா பெண்களுக்கும் இப்படித்தான் ஒரு சமயம் சித்தப்பிரமை பிடிக்கும். உங்களுக்கும் இன்னும் இரண்டொரு நாள்தான் இப்படி இருக்கும். நாளைக்கு காஞ்சியிலிருந்து வரும் இளவரசரை பார்த்து விட்டீர்களானால் அந்த பழைய முகம் அடியோடு மறந்து போய்விடும்.
1: அது இருக்கட்டும் டி, இப்போது இந்த வேட்டை மண்டபத்துக்குள் போய் பார்க்கலாம் வா.
0: வீண் வேலையம்மா, வேட்டை மண்டபத்தில் ஒரே தூசியும் துப்புமாக இருக்கும். சேலை வீணாய்ப் போய்விடும்.
1: போனால் போகட்டும் அடி.
0: இருமலும் தும்மலும் வரும் நாளைக்கு எல்லோரும் வரும் சமயத்தில்
1: சும்மா வரட்டும்.
0: வேட்டை மண்டபத்தை இப்போது சோதித்து பார்த்தே ஆக வேண்டும். விளக்கை அசைத்து அணையாமல் எடுத்து வா. இவ்விதம் கூறிக்கொண்டே மணிமேகலை வேட்டை மண்டபத்துள் பிரவேசித்தாள். தோழியும் விளக்குடன் அவளை தொடர்ந்து வந்தாள். இருவரும் சுற்றி பார்த்து கொண்டே வந்தார்கள். சந்திரமதி கையிலிருந்த தீபத்துக்கு மேலாக நோக்கி உயிரற்ற மிருகங்களை மட்டும் பார்த்து கொண்டே வந்தாள். மணிமேகலையோ சில சமயம் தரையிலும் பார்த்தாள். தரையில் படிந்திருந்த புழுதியில் அங்குமிங்கும் கால் சுவடுகள் இருந்ததை கவனித்து கொண்டாள்.
1: அம்மா அதோ என்றாள் சந்திரமதி. என்னடி இப்படி பதறுகிறாய்?
0: அதோ அந்த வாலில்லா குரங்கு அசைந்தது போல இருந்தது.
1: உன்னை பார்த்து அது தன் சந்தோஷத்தை தெரியப்படுத்தியதாக்கும்.
0: என்னம்மா என்னை கேலி செய்கிறீர்களே?
1: நான் பிரமை பிடித்து அலைகிறேன் என்று நீ மட்டும் என்னை பரிகாசம் செய்யவில்லையா?
0: ஒருவேளை உங்கள் கண்ணாடியில் தெரிந்த முகம் அந்த குரங்கின் முகம்தானோ என்னமோ.
1: நாம் வந்த வாசலுக்கு நேரே இருக்கிறது. பாருங்கள், குரங்கு மறுபடியும் அசைகிறது.
0: சிச்சி, உன் விளக்கின் நிழலடி.
1: விளக்கின் நிழல் அசையும் போது அப்படி குரங்கு அசைவது போல தெரிகிறது. வா போகலாம், இங்கே ஒருவரையும் காணோம்.
0: அப்படியானால் அந்த குரங்கு முகம்தான் கண்ணாடியில் தெரிந்திருக்க வேண்டும். இல்லாவிடில் அதோ மேலே உட்கார்ந்திருக்கிறதே அந்த ஆந்தையின் முகமாக இருக்கலாம். அது நம்மை பார்த்து எப்படி விழிக்கிறது பாருங்கள்.
1: என்னை ஏன் சேர்த்து கொள்ளுகிறாய்? உன் அழகை பார்த்து சொக்கி போய்த்தான் அந்த ஆந்தை அப்படி கண்குட்டாமல் பார்க்கிறது.
0: பின்னே தங்களை கண்ணாடியில் எட்டி பார்த்த முகம் யாருடைய முகமாயிருக்கும்?
1: அடியே, எனக்குத்தான் சித்தப்பிரமை என்று நீ முடிவு கட்டிவிட்டாயே. என் கனவில் அடிக்கடி தோன்றும் முகம் கண்ணாடியிலும் தோன்றியிருக்கலாம். அந்த சுந்தர முகத்தை பார்த்த கண்ணால் இந்த குரங்கையும் ஆந்தையையும் பார்க்க வேண்டி வந்ததே என்று எனக்கு கஷ்டமாயிருக்கிறது. வாடி போகலாம், கண்ணாடியில் இன்னொரு தடவை அந்த முகம் தெரியுமா என்று பார்க்கிறேன்.
0: இரண்டு பெண்களும் மறுபடியும் வந்த வழியே புகுந்து அந்தப்புற அறைக்குள்ளே போனார்கள். வாலில்லா குரங்குக்கு பின்னாலிருந்து வந்தியத்தேவன் வெளியில் வந்தான். இரண்டு மூன்று தடவை தும்மி மூக்கில் புகுந்திருந்த தூசி துப்பைகளை போக்கிக் கொண்டான். தன்னை அவ்வளவு நன்றாக மறைத்திருந்த வாலில்லா குரங்குக்கு தன் நன்றியை செலுத்தினான்.
2: ஏ குரங்கே, நீ வாழ்க!
0: அந்த பணிப்பெண் என் முகத்தை உன் முகத்தோடு ஒப்பிட்டாள்.
2: அப்போது எனக்கு கோபமாய்த்தான் இருந்தது. வெளியில் வந்து விடலாமா என்று கூட எண்ணினேன். நல்ல வேளையாக போயிற்று, மனத்தை அடக்கிக் கொண்டேன். நீ மட்டும் இங்கே ஆள் உயரத்துக்கு நின்றிராவிட்டால் என் கதி என்ன ஆயிருக்கும்? அந்த பெண்களிடம் அகப்பட்டு கொண்டிருப்பேன். குரங்கே, நீ நன்றாயிருக்க வேணும். இப்படி சொல்லி முடிக்கும் போதே, அந்த பெண்களிடம் அகப்பட்டு கொண்டிருந்தாலும் அப்படி ஒன்றும் விபரீதமாகப் போயிராது என்ற எண்ணம் அவன் மனதிலே தோன்றியது. அவர்கள் யார் என்பதை முன்னமே ஊகித்து கொண்டிருந்தான். அவர்கள் பேசிய வார்த்தைகள் யாவும் அவன் காதில் நன்றாய் விழுந்தன. அதிலும் மணிமேகலை உரத்த குரலில் கணீர் என்று பேசினாள். கனவில் கண்ட முகத்தை பற்றியும் கண்ணாடியில் பார்த்த முகத்தை பற்றியும் அவள் ஏதோ பேசினாளே, அது என்ன? பழைய சம்பவங்கள் அவனுக்கு நினைவு வந்தன. கந்தமாறன் அடிக்கடி இவளிடம் தன்னை பற்றி பேசியிருப்பதாகச் சொல்லியிருக்கிறான். முந்தடவை இந்த மாளிகைக்கு வந்திருந்த போது அவளை அரைகுறையாக பார்த்து சென்றதும், கந்தமாறன் அவளை வேறு பெரிய இடத்தில் மனம் செய்து கொடுக்கப் போவதாய் சொன்னதும் ஞாபகத்துக்கு வந்தன. இந்த பேதை பெண் ஒருவேளை அவளுடைய மனதை மாற்றிக்கொள்ளாமல் இருக்கிறாளா என்ன? அதை பற்றி யோசிப்பதற்கு இப்போது நேரமில்லை. வெளியேறும் வழியை பார்க்க வேண்டும். யானை தந்த பிடியுள்ள வழி அந்த புறத்துக்குள் போகிறது. ஆகையால் அது தனக்கு பயன்படாது. தான் வந்த வழியைத்தான் தேடிப்பிடிக்க வேண்டும். இரகசிய வழிகளின் கதவுகளை உள்ளே இருந்து திறப்பதற்கும் வெளியிலிருந்து திறப்பதற்கும் வெவ்வேறு முறைகள் உண்டு என்பது அவனுக்கு தெரிந்ததே. திறப்பது எப்படி என்று கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கலாம். ஆனால் இரகசிய வழி எங்கே இருக்கிறது என்று தெரிந்தாலல்லவா திறப்பதற்கு வழி கண்டுபிடிக்கலாம்? சுவரை எவ்வளவு உற்று உற்று பார்த்தாலும் ஒன்றும் தெரியவில்லை, வெளிச்சமும் போதவில்லை. தான் புகுந்த இடத்துக்கு பக்கத்தில் முதலை ஒன்று கிடந்தது இப்போது அவன் நினைவுக்கு வந்தது. அங்கே போய் அருகிலுள்ள சுவர் பகுதியிலெல்லாம் தடவி பார்த்தால் ஒருவேளை வெளியேறும் வழி புலப்படலாம். இவ்வாறு நினைத்து முதலைக்கு அருகில் சென்று சுற்றுப்பக்கத்து சுவரையெல்லாம் தடவி தடவி பார்த்தான். ஒன்றும் பயன்படவில்லை. நேரமாக ஆக கவலை அதிகரித்து வந்தது. இது என்ன தொல்லை? நன்றாக இந்த சிறைச்சாலையில் அகப்பட்டு கொண்டோமே. கடவுளே, அந்த புறத்துக்குள் புகு

0: போவதைத் தவிர வேறு வழியில்லை போலிருக்கிறதே. அப்படி அந்த புறத்துக்குள் புகுந்தால் அதில் எத்தனை அபாயங்கள்! ஒருவேளை மணிமேகலை தன்னிடம் அனுதாபம் காட்டலாம். ஆயினும் தான் அவளிடம் இங்கே இப்படி ரகசியமாக வந்ததற்கு என்ன காரணம் சொல்வது? உன்னிடம் கொண்ட காதலினால் வந்தேன் என்று சொல்லலாமா? அது எவ்வளவு கொடூரமான பொய்யாயிருக்கும்! துணிந்து அத்தகைய பொய் சொன்னாலும் அவள் நம்புவாளா? மணிமேகலை மட்டும் தனியாயிருப்பாள் என்பது என்ன நிச்சயம்? மற்ற பெண் பிள்ளைகளுக்கிடையில் அகப்பட்டு கொண்டால் சம்புவரையர் அறிந்தால் கட்டாயம் தன்னை கொன்றே போடுவார். மறுபடியும் வந்தியத்தேவனுடைய கவனம் தரையில் கிடந்த முதலையின் மீது சென்றது. அதன் பேரில் அவனுக்கு கோபமும் வந்தது. முதலையே, எதற்காக இப்படி வாய் பிளந்து கொண்டே இருக்கிறாய் என்று சொல்லிக்கொண்டே அதை ஓங்கி ஒரு உதை விட்டான். உதைத்தபோது முதலை கொஞ்சம் நகர்ந்தது. அதே சமயத்தில் சுவர் ஓரமாக தரையில் ஒரு சிறிய பிளவு தெரிந்தது. ஆஹா, நீதான் வழியை அடைத்து கொண்டிருக்கிறாய் முட்டாள் முதலையே, முன்னாலேயே சொல்வதற்கென்ன என்று சொல்லிக்கொண்டே வந்தியத்தேவன் குனிந்து முதலையை பிடித்து நகர்த்தினான். முதலை நகர நகர சுவர் ஓரத்தில் துவாரம் பெரிதாகி வந்தது. கீழே படிகளும் தெரிந்தன.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: வேட்ட மண்டபத்தில் ஏதோ ஓசை கேட்குது. வானதியா இருந்தா அக்காக்கான்னு கத்திக்கிட்டு குந்தவைகிட்ட ஓடியிருப்பா. பூங்குழலியா இருந்தா கையில் என்ன கிடைக்கதோ உள்ள பாஞ்சு அங்கே பதப்படுத்தி வச்சிருக்கிற அத்தனை பொருள்களுக்கும் திருச்சாத்து சாத்தியிருப்பா. மணிமேகலையிடம் ஒரு நிதான போக்கு இருப்பதை பார்க்குறோம். விருந்தாளிகளுக்கான வசதிகளை முனைப்போட மேற்பார்வை பார்க்கும்போது அரண்மனை பணியாறுகளை வறுத்து எடுத்துட்டா என்பதை கேட்டோம். வேட்ட மண்டபத்தில் சந்தேகப்படும்படி ஓசை கேட்டா சும்மா விடுவாளா? அவளுடைய தேரறிவை ஆசிரியர் உணர்த்துற நேர்த்தியை பாருங்க. கையில் விளக்கு வச்சிருக்கிற சந்திரமதி தீபத்துக்கு மேலாக நோக்கி உயிரற்ற மிருகங்களை மட்டுமே பார்த்துக்கிட்டு வர, மணிமேகலையோ தரையையும் பார்த்து அதில் படிஞ்சிருக்கிற புழுதியில் அங்கும் இங்கும் கால் சுவடுகள் இருப்பதை கவனிக்கிற. இந்த வரலாற்று நெடுங்கதையில் இப்படி ஒவ்வொரு அசைவிலையும் தனித்தன்மையை இழைய விடுறார் ஆசிரியர். அப்படியானால் அந்த குரங்கு முகம்தான் கண்ணாடியில் தெரிந்திருக்க வேண்டும். இல்லாவிடில் அதோ மேலே உட்கார்ந்திருக்கிறதே அந்த ஆந்தையின் முகமாக இருக்கலாம். அது நம்மை பார்த்து எப்படி விழிக்கிறது பாருங்கள். இப்படி கிண்டல் பண்ணினா சந்திரமதி. சட்டுன்னு வருது மணிமேகலையின் பதிலடி. என்னை ஏன் சேர்த்து கொள்கிறாய்? உன் அழகை பார்த்து சொக்கி போய்த்தான் அந்த ஆந்தை அப்படி கண்கொட்டாமல் பார்க்கிறது. நேர்களே, இலங்கையில் மகாசேன சக்கரவர்த்தியின் அரண்மனையில் நம்மை போன்ற சாதாரண மனிதர்களை பார்த்துவிட்டு இந்த நிலாக்கிரணங்கள் ஏமாற்றம் அடையும்னு அருள்மொழிவர்மர் சொன்னதும் பளிச்சுன்னு வந்தியத்தேவன் போட்ட போடு நினைவிருக்கும். ஐயா, தங்களையும் இந்த வைஷ்ணவரையும் பற்றி நீங்கள் எது வேண்டுமானாலும் சொல்லிக்கொள்ளுங்கள். என்னை மட்டும் சாதாரண மனிதன் என்று சொல்ல வேண்டாம். நல்லது. தன்னை நல்லா மறைச்சிருந்த குரங்கை வாழ்த்தினவன் சற்று முன்னால் நாரும் உமியும் அடைச்ச அந்த யானையை வாயார திட்டினான். வெளியேறுவதற்கான வழியை அடைச்சிக்கிட்டு இருந்த முதலை அன்னைக்கு அரிசிலாற்றங்கர முதலையை நினைவூட்டிச்சு போகும். அதுவும் இவனோட வசப்பாட்டுக்கு அசையல்ல. இதில் எதுக்குத்தான் தெரியும் இவன் சாதாரண மனுஷன் இல்லைன்னு? தூசி தும்பு இரட்டை சொற்கள். காற்றுல பறக்கும் நுண்ணிய துகள்கள் புழுதி இவற்றையெல்லாம் குறிப்பது தூசி. தும்பு துப்பை இதெல்லாம் நார் போன்ற கழிவுகள், குப்பை, சக்கை, ஒட்டடை இதையெல்லாம் குறிக்கும். தூசி தும்பு, தூசி துப்பை இவை ஒன்றுக்கொன்று தொடர்புடையன. இணைமொழி அல்லது இரட்டை கிளவி. சொக்குதல் அடிமையாவது, குறிப்பாக அழகுக்கு மயங்குவது, வசப்படுவது. சொக்கர் எல்லையில்லாத அழகர், மதுரை சொக்கநாதர். சொக்கன் ஆண்பால், சொக்கி பெண்பால். அடுத்த பகுதியில் சந்திப்போம் நேயர்களே.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம் நேயர்களே.

நேரம் 9:29. சிந்தனை துளி முந்துவதில் இல்லை பெருமை, பாதுகாப்பாக சேருவதே முழுமை. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நேயர்களை தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் இடைக்கால பாடல்களின் இடைவிடாத இசைச்சரம். இது காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கும் இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ரேடியோ நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் PSR தங்க மாளிகை, வந்தாச்சி வந்தாச்சி செயின் மற்றும் வளையல் திருவிழா July 28 வரை மட்டுமே எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது PSR தங்க மாளிகை காரைக்கால். இன்றைய இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் ஒருபட பாடலாக உலாவர காத்திருக்கிறது அரண்மனை கிளி என்ற திரைப்படத்திலிருந்து பாடல்கள். முதல் பாடலாக வருகிறது மனுவும் சுனந்தாவும் பாடிய பாடல் இளையராஜா இசைக்காக.

0: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க பாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
1: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நேயர்களே, இசை ஊஞ்சல் நிகழ்ச்சி பற்றிய தங்களது கருத்துக்களை காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் பதிவிடலாம். இன்றைய இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் அரண்மனை கிளி என்ற திரைக்காக பாடல்கள் ஒரு பட பாடலாக உலா வந்து கொண்டிருக்கிறது. அடுத்து வருகிறது பாடல்

0: நேயர்களின் நினைவிற்கு நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் பிரிவிஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் அவன் வைக்கிங். நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலம் ஆய்வாழ தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்போது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் என் சொல்ல அமுது தார்பாய்கள் கிரினட் ஓசு நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
2: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்,
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி.
0: நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, வந்தாச்சி வந்தாச்சி செயின் மற்றும் வளைகள் திருவிழா July 28 மட்டுமே நிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: அரண்மனை கிளி என்ற திரைக்காக ஒரு பட பாடலாக பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். நேர்களே, அடுத்து வருகிறது இசை ஊஞ்சலில் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
3: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: நேயர்களுக்கு குணம் கடிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. வந்தாச்சு வந்தாச்சு வளையல் மற்றும் செயின் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அடைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
3: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: நேயர்களுக்கு குணம் கடிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். திருவாரூர் சிமாட்டி சில்க்ஸ்.
5: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சிமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
4: அரண்மனை கிளி என்ற திரைக்காக ஒரு பட பாடலாக வந்து கொண்டிருக்கிறது. இசை ஊஞ்சலில் தாளாட்டி கொண்டிருக்கிற நேரங்களில் அடுத்து வருகிறது ஒலித்த குரல். மீண்டும் ஒலிக்கிறது.

0: காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கிய இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியினை பகுதியினை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, வந்தாச்சி வந்தாச்சி வளையல் மற்றும் செய்யும் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 9:54.
1: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் ஜூலை 1 முதல் அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
2: சரியான அளவுகளில் தத்ரூபமாக சாமி படங்கள் வாங்கி சந்தோஷமா சாமி கும்பிடணும்னா கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு தான் போகணும். வாங்க கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
4: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள் நாகப்பட்டினம்.
0: நேரில் கேட்க இருப்பது நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் உங்கள் கடை நாகப்பட்டினம், தார்பாய்கள் கிரீன் நெட் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
5: உங்கள் கடை காரைக்கால்
6: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
7: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால். உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்துக்கு நம்பிக்கையான ஒரு இடம் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பாதுகாப்பான கர்ப்பகால பராமரிப்பு, அனுபவம் உள்ள நிபுணர்கள், பிறந்த குழந்தைகளுக்கான நவீன ஐசியு பிரிவு, எலும்பியல், லாப்ரோஸ்கோபி, டயாலிசிஸ் எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
8: வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
9: வணக்கம். பெண்ணின்றி பெருமை ஏது? மனித உடலில் கண் எத்தனை இன்றியமையாததோ அப்படித்தான் இந்த சமூகத்திற்கு பெண்களும். துரதிருஷ்டவசமாக மண்ணின் மகத்துவம் உணராதது போலவே பெண்ணின் மகத்துவமும் பெரும்பான்மை சமூகத்தால் உணரப்படவில்லை என்பதே நிதர்சனம். அரிதிலும் அரிதாக பெண்மை வெல்க என்று கூத்திட்டார் பாரதி. பெண்ணை தாழ்மை செய்தவன் தன் கண்ணை குத்தி கொண்டவன் என்றார். ஆணுக்கு பெண் இழைப்பில்லை என்பதை சங்ககாலம் தொட்டே காண்கிறோம். காப்பிய நாயகியாக கண்ணகியை படைத்து தன்னை புரட்சி காப்பியமாக அடையாளப்படுத்திக் கொண்டது சிலப்பதிகாரம். துறவரம் என்பது ஆண்களுக்கு மட்டுமன்று பெண்களும் துறவில் வெற்றி காணலாம் என்று மெய்ப்பித்தது மணிமேகலை. கணவனே ஆனாலும் தீயவனெனில் தண்டிக்க தயங்காத குண்டலகேசி தற்கொல்லியை முற்கொல்லி என்று பெயர் பெற்றாள். அன்பும் அறிவும் ஆற்றலும் கொண்ட பெண் சமூகத்தை அளவீட்டால் அளக்கத் தொடங்கியதே பெண்ணியத்தின் வீழ்ச்சி எனலாம். பெண்மைய பாடல்கள் பலவும் வர்ணனையாகவே இருந்து வரும் சூழலில் பாரதியும் பாரதிதாசனும் பெரியாரும் கவிமணியும் பெண்களை போற்றி வணங்கியதை நினைவுகூர வேண்டும். கிரேக்க தத்துவ ஞானி பிளேட்டோ தம் குடியரசு நூலில் ஆண்களுக்கு பெண்கள் எல்லா வகையிலும் நிகரானவர்கள், அவர்களுக்கு கல்வி மற்றும் அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் என்றார். எந்த ஒரு தேசமோ அல்லது சமூகமோ பெண்களை மதிக்கவில்லையோ அந்த தேசம் முன்னேறவே முடியாது. பறவை ஒன்றுக்கு 2 சிறகுகள் தேவை, ஒன்று ஆண் மற்றொன்று பெண் என்றார் விவேகானந்தர். அன்பின் அவதாரமாக விளங்கும் பெண்கள் மட்டுமே இந்த உலகத்தை அகிம்சை வழியில் வழிநடத்த முடியும். பெண்களே சமூகத்தின் உண்மையான சக்திகள் என்றார் காந்தியடிகள். பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதும் சம உரிமைகளை வழங்குவதும் ஒரு சமூகத்தின் வறுமை மற்றும் அறியாமையை ஒழிப்பதற்கான மிகச்சிறந்த வழி என்கிறார் நெல்சன் மண்டேலா. நாளடைவில் சமூகத்தில் ஏற்பட்ட தலைகீழ் மாற்றங்களால் பெண் அடிமையைப் போல் அங்கீகாரம் அற்றவளாக நடத்தப்படலானால், எதிரிகளை வீழ்த்த போர்க்களம் புகுந்த ஜான்சி ராணியும் வீரமங்கை வேலு நாச்சியாரும் அவருக்கு துணை நின்ற குயிலியும் ராணி மங்கம்மாவும் நம்மை மெய்சிலிர்க்க செய்கின்றனர். தேவதாசி ஒழிப்பு

0: பெண் விடுதலை, பெண் கல்வி, சதி ஒழிப்பு, விதவை திருமணம் என்று பெண்கள் முன்னேற்றத்திற்காக எத்தனை முன்னெடுப்புகள் எடுத்திருந்தாலும் இன்றும் பெண் தன்னுடைய பாதுகாப்பிற்காக யாரையேனும் சார்ந்து வாழ வேண்டி இருக்கிறது. நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாந்த திரும்புவதில்லை என்று பெண்ணின் செருக்கை பெருமையுடன் சொல்கிறார் பாரதி. தேவைக்கேற்ப இனி வீரம் மட்டுமே துணை நிற்கும் என்பதை பெண்களும், ஆணின் வீரம் ஆதிக்க சிந்தனைகளில் இல்லை, அது ஒழுக்கத்திலும் பெண்மையை போற்றுவதிலும் இருக்கிறது என்பதை ஆண்களும் உணர வேண்டும். பெண்மை தழைத்தால் உலகம் தழைக்கும். நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
2: நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய இன்சொல் அமுது கேட்டோம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் உங்கள் கடை நாகப்பட்டினம், தார்பாய்கள் கிரினட் வஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்,
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
2: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
5: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
2: உங்கள் இல்லங்களில் ஒழித்துக் கொண்டிருப்பது, உங்களை எப்போது உற்சாகப்படுத்திக் கொண்டிருப்பது, இது காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை துளி. நதிகள் நம் நரம்புகள், குளங்கள் நம் கண்கள், அவற்றை வற்ற விடாமல் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

நேயர்களே, இன்று இரவும் மலரும் நிகழ்ச்சியில் நகைச்சுவையான பாடல்கள் உலாவர காத்திருக்கிறது. நேயர்களே, நம் மனது எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் நகைச்சுவை அப்படிங்கிற ஒன்று நமக்குள்ளே இருந்துச்சுன்னா, இல்லை அடுத்தவங்க நகைச்சுவையோடு பேசும்பொழுதும் அவருடைய செய்கைகளையும் நகைச்சுவை இருந்ததுன்னா அதை நம்ம ரசிப்போம் என்பது எல்லாருக்கும் உள்ள ஒரு பொதுவான குணமாகும். இன்றைய இரவு மலரும் நிகழ்ச்சியில் காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் உலாவர நேரம் இல்லையாது. அந்த வகையில் பழைய பாடல்களில் நகைச்சி உணர்வு மிக்க பாடல்கள், நிறைய பாடல்கள் வெளிவந்திருக்கின்றன. அதில் எஸ் சி கிருஷ்ணன் அவர்கள், திருச்சி லோகநாதன் அவர்கள், ஏ எல் ராகவன் அவர்கள், ஜே பி சந்திரபாபு அவர்கள் நிறைய பாடல்களை நமக்காக மிகவும் நகைச்சுவை உணர்வோடு பாடியிருக்கிறார்கள். அந்த மாதிரியான பாடல்கள் உலா வருகிறது இன்றைய இரவு மலரும் நிகழ்ச்சியில். முதல் பாடல் வருகிறது குறவஞ்சி என்ற திரைக்காக ஏ எல் ராகவனும் எல் ஆர் ஈஸ்வரியும் பாடிய பாடலுக்கு இசை டி ஆர் பாப்பா, வரிகள் டி என் ராமையா தாஸ்.

0: வச்சுக்கணும்,
1: மாத கணக்க எண்ணிக்கணும், நீ மருந்து கூட தின்னுக்கணும். ஆமா, நான் ஒண்ணு நீ ஒண்ணு அப்புறம் மேல ஒண்ணு.

0: அடி அத்தாச்சி.
1: என்னது தாத்து?
0: அடி அத்தாச்சி நாயி பக்காச்சி, என் ஆசை எல்லாம் அங்கே அடகு வச்சாச்சி, அடகு வச்சாச்சி. அடி அத்தாச்சி நாயி பக்காச்சி, என் ஆசை எல்லாம் அங்கே அட

இன்றைய இரவு மலரும் நிகழ்ச்சியானது ஒரு வித்தியாசமான முறையில் அந்த கால திரைப்படங்களில் வந்த நகைச்சுவை பாடல்கள் உங்களுக்காக உலா வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் 1962 வெளிவந்த பந்தபாசம் என்ற திரைக்காக ஜே பி சந்திரபாபு அவர்கள் பாடிய பாடல் வருகிறது. விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் இசையில் மாயவனதான் அவர்களுடைய வரிகளுக்காக.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இரவும் வளரும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் நேயர்களே. அடுத்து வருகிறது சக்கரவர்த்தி திருமகள் என்ற திரைக்காக எஸ் சி கிருஷ்ணனும் டி வி ரத்தினமும் இணைந்து பாடிய பாடல். ஒரு அருமையான ஒரு நகைச்சுவை பாடல்.
3: போட்டுக்கவே

0: அழகு அத்தானும் அருமை அத்தானும் ஆசை அத்தானும் நான் தானே
1: என் தாரம் நீ தானே
0: அத்தானும் நான் தானே
1: உன்னை மலை போ

0: நேயர்களின் நினைவிற்கு, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்ற பிரைசஸ் வழங்கும் நலம் ஆய்வாழ.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: செங்கல் சூளை மற்றும் இதழில் விடுவதற்கான தார்பாய்கள் சல்ல செய்வாங்க அருண் என்ற பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு. விபிஎன் கண் மருத்துவமனையும்
3: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.

0: ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
2: நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கப்பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: நாளை மாலை 5:30 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர்.
3: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே.
1: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில் 49 ஆண்டு துவக்க விழா சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே.
1: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும்
2: வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: நாளை இரவு 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
5: மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம், ஓஎன்ஜிசி.
6: உங்கள் பிஎஸ்ஆர் தங்கு வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
7: தங்க நகை எடைக்கு பிள்ளை இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: நமது பண்புலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே. எண்ணிலடங்க ட்ரெண்டிங் டிசைன்களை அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். இன்றைய இரவு மலரும் நிகழ்ச்சியில் காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கின்றன நேயர்களே. அதிலும் நகைச்சுவை பாடல்கள் என்பது மனிதருக்கு மிகவும் நெருக்கமாக ஒன்றாக அமைந்துவிடும் என்பதில் சந்தேகமே இல்லை. அந்த வழியில் அடுத்து வருகிறது நிமிர்ந்தினில் படத்திற்காக ஜே பி சந்திரபாபு எல்லார் ஈஸ்வரியும் பாடிய பாடல்.

0: அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: 1956 வெளிவந்த அமரதீபம் படத்திற்காக எஸ் சி கிருஷ்ணனும் ஏ பி கோமலாவும் இணைந்து பாடிய ஒரு நகைச்சுவை பாடல் வருகிறது. இசை டி சலபதிராவ், வரிகள் கே எஸ் கோபாலகிருஷ்ணன்.

நமது பண்பலைகள் நாளை நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. வந்தாச்சு வந்தாச்சு வளையல் மற்றும் செயின் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே நிலடங்கா டிசைன்களில்

ஐயோ மெல்ல மெல்ல

இரவு மலரும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. நேரம் 10:23. புதையில் என்ற திரைக்காக வருகிறது ஜே பி சந்திரபாபு அவர்கள் பாடிய பாடல். இசை விஸ்ராம், பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள் வரிகளுக்காக உனக்காக எல்லாம் உனக்காக.

அதாவது அந்த காலத்தில் நாகேஷ் அவர்கள், டொனால்ட் தங்கவேல் அவர்கள், ஜே பி சந்திரபாபு அவர்கள், இவர்களெல்லாம் ஒரு நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடிக்கும் பொழுது அவர்களுக்காக தனியாக ஒரு பாடலும் ஒரு டூயட் பாடல் உண்டு. அந்த வகையான பாடல்களை தான் இன்று இரவு மலரும் நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதில் முக்கியமாக என் எஸ் கிருஷ்ணன், டி எம் மதுரம் அவர்களுடைய பாடல்களும், நிறைய பாடல்கள் நகைச்சுவை பாடல்களோடு மட்டுமல்லாமல் நல்ல கருத்துக்களை மக்கள் மனதில் பதிய வைப்பதற்கான பாடல்களும் பாடியிருக்கிறார்கள். அது போன்ற பாடல் வருகிறது. அம்பிகாபதி படத்திற்காக என் எஸ் கிருஷ்ணன், டி ஏ மதுரம் இணைந்து பாடிய பாடலுக்கு இசை ஜி ராமநாதன். இப்படம் 1957 வெளிவந்தது.

0: என்னது கண்ணே சொல்றீங்க?
1: அட ஒண்ணே இல்லம்மா, என் கண்ணை பத்தி பாடுறேன். ரெண்டு நாள் ஆ தூக்கமே இல்ல, சதா அரிக்குது, வெந்நீரா கொட்டுது. அதத்தான், வேற ஒண்ணு.
0: ஓஹோ, அப்ப பாடு.
2: தங்கமே, தங்கமே,

0: அங்கம் குளிரவாதி அனைத்து அகமகள் வேணும். இந்தா ஐயோ இந்தா அட இந்தா ஐயோ இந்தா இந்த மதையா.
1: இப்போ தங்கமே சொன்னது என்னதானே?
2: ஐயோ ஐயோ ஐயோ, இது என்னடா இது? இந்த பாருமா, இந்த பாட்டு பாடுறேன் பாரு, அதுல பித்தளை காசு வெள்ளி காசு வரைக்கும் வந்திருக்கு, தங்கம் கிடைக்கல. அப்படி

0: ஐயோ முகரையப்பாரா, முகரையப்பாரு, முகரையப்பாரு, ஓஹோ முகரையப்பாரு, முகரைய சரி போ சரி.
1: இந்தாங்கய்யா இன்னமே ஒன்னும் மாத்த முடியாது, சத்தியமா சொல்லுங்க. இப்ப தேனேன்னு என்னதானே
2: சொன்னீங்க? ஒண்ணு இல்லம்மா, இந்த எனக்கு உடம்பு சரியில்லை, வைத்தியரு ஒரு பஸ்பம் கொடுத்துருக்காரு, அதை குழச்சு சாப்பிடறதுக்கு தேன் வேணும்.
1: அது சரி, எதிரில் இருந்தும் தொடப்பயந்தேன்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன அர்த்தமா?
2: எதிரில இருக்கு தொட முடியல, இங்க இல்ல, தோட்டத்துல ஒரு மரத்துல உச்சியில இருக்கு தேன் கூடு, அது தொட போனா அடிக்குமோ இல்ல இல்ல கொத்துமோ அப்படின்னு பயமா இருக்கு.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நேரம் 10:30. இரவு மலரும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் நேரில். 1960 வெளிவந்த தெய்வ பிறவி படத்திற்காக எஸ் சி கிருஷ்ணனும் எல் ஆர் ஈஸ்வரியும் பாடிய பாடல் வருகிறது. இசை ஆர் சுதர்சனம், வரிகள் கொத்தமங்கலம் சுப்பு.

நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே எண்ணிலங்க ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1957 வெளிவந்த மக்களை பெற்ற மகராசி என்ற திரைக்காக வருகிறது. ஏஎல் ராகவனும் ஜமுனா ராணியும் இணைந்து பாடிய பாடல். கே வி மகாதேவன் அவர்கள் இசைக்காக ஏ மருதகாசி அவர்கள் வரிகளோடு அந்த பாடல் இது.

இந்த இனிய இரவில் உங்கள் மனங்களை இதமாக்க இசையாய் ஒழித்துக் கொண்டிருக்கிறது காரைக்கால் பண்பலை 100.3 இரவு மலரும் நிகழ்ச்சி. அடுத்து வருகிறது காத்தவராயன் என்ற திரைக்காக சந்திரபாபும் சிக்கியும் பாடிய பாடல்.

ஊர் காட்டுக்குள்ளே கூறி பூடிக்க போனேன். அங்கு ஆளாவட்டம் போட்டுக்கிட்டு அக்கா மக்களும் வந்தா. இந்த ஆளை கண்டதும் பேரிச்சா அவன் அழக காட்டி முழிச்சா. அப்படி முறைச்சா இப்படி சிரிச்சேன். அப்புறம் நெளிச்சா நானும் கெளிச்சேன். அந்த அம்மா கண்ணு கும்மாளாகி ஐயா.

0: நேயர்களின் நினைவிற்கு நாளை காலை 8:30 வைக்கிங் பணியின் பிரிவிஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங் தான். நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராயந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வு. தரமான தாருப்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்போது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன் சொல்லமுது தார்பாய்கள் கிரினட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
2: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: இரவு மலரும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் நேயர்களே. அடுத்து வருகிறது 1955 வெளிவந்த முதல் தேதி என்ற திரைக்காக என்எஸ் கிருஷ்ணன் பாடிய பாடல் இது.
3: வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம், தேதி ஒன்னிலிருந்து சம்பள தேதி ஒன்னில்

0: பண்ணிலே.
1: இரவு மலரும் நிகழ்ச்சியில் அடுத்து வருகிறது வேட்டைக்காரன் திரைக்காக ஏல் ராகவனும் எல்ஆர் ஈஸ்வரியும் பாடிய பாடலுக்கு இசை கே வி மகாதேவன், வரிகள் கண்ணதாசன்.

0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
0: நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
0: நேயர்களுக்கு நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே. எண்ணில் இடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அடைக்கிறது PSR தங்க மாளிகை காரைக்கால். இரவு மலரும் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இரும்பு திரை என்ற திரைக்காக திருச்சி லோகநாதன் அவர்கள் பாடிய பாடலுக்கு இசை SP வெங்கட்ராமன், P கல்யாணசுந்தரம் அவர்கள் எழுதிய பாடல் இது.

அடுத்து வருகிறது நீயும் நானும் என்ற திரைக்காக ஏஎல் ராகவனும் எல்ஆர் ஈஸ்வரியும் பாடிய பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன் கண்ணதாசன் வரிகளுக்காக வருகிறது இரவு மலரும் நிகழ்ச்சியில் பாடல்.

0: உனக்கு தெரியுமா,
1: புலிய கொண்டு மடியில் வச்சு அவ கையிலே மறைச்சா, போலீஸ் வந்து ரகசியத்தை அவ கையிலே முடிச்சா.

ஏ சிங்கி சிங்கி சிங்கி, ஏ சிங்கி சிங்கி சிங்கி சிங்கி சிங்கி சிங்கி, முடியலாம் இந்த செவந்த பொண்ணு மனசு வச்சா படியலாம்.

0: பார்த்தவர் ஆடம் கொஞ்சம் கிடக்கு, வர்றவங்க வந்த பின்னே மத்த கதை இருக்கு.
1: நிறைவான பாடல் வருகிறது. 1960 வெளிவந்த படிக்காத மேதை என்ற திரைக்காக ஏ எல் ராகவனும் கே ஜமுனாராணியும் இணைந்து பாடிய பாடலுக்கு இசை கே வி மகாதேவன், வரிகள் மருதகாசி.

ஆம்நேரிகளை இன்றைய இரவு மலரும் நிகழ்ச்சியானது உங்கள் மனதை நகைச்சுவையோடு வருடி கொண்டிருக்கும் என்பதில் சொல்லியும் சந்தேகம் இல்லை இல்லையா? நிறைவு பெறுகிறது இரவும் மலரும். எழுந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 11 மணி. நேயர்களை கேட்கலாம் காற்று அலையில் நாளை. நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், காரைக்கால் PSR தங்க மாளிகை. நாளை மாலை 5:30 சக்தியின் திருவிழா. ஆடி மாத சிறப்பு தொடரில் இடம்பெறுவது உலக பிரசித்தி பெற்ற மாரியம்மன் திருக்கோயிலில் சிதம்பரம் தில்லை காளியம்மன் கோயில். நாளை காலை 6 மணிக்கு குரல் ஓசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் என் மீனாட்சி அவர்கள், படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ONGC காவேரி எஸ்எட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு, 6:40 ஸ்ரீலலிதாம்பாள் சித்தபர்மா விடங்களூர் இணை வழங்கும் இன்சொல் அமுது, வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள், 6:55 காரைக்கால் கமர்ஷியல் தியேட்டர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் செல்வி எஸ் பிரகதி அவர்கள், 7:00 திரை இசை, 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம், 7:30 காரைக்கால் PSR தங்க மளிகையின் காலை காம்போ, 8:00 துள்ளி வரும் பாட்டு முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம், 8:05 காந்தியாஞ்சலி, 8:15 துள்ளி வரும் பாட்டு, 8:30 வைக்கிங் பனியன் பிரிவிஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு, 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் முதலில் காரைக்கால் GL ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ, கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு ஏற்படும் சர்க்கரை நோய் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் மயிலாடுதுறை சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு மருத்துவ பேராசிரியர் கே சரிதா நாராயணன் அவர்கள், 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட், 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும், 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட், 10:00 சிந்தனை அரங்கம், சினம் தவிர்ப்போம் என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம், 11:00 வணக்கம் தோழி, 12:00 FM எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கண்ணம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் செல்வி எஸ் பிரகதி, 12:50 பன்னிசை, 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தேநீர் மழை, 1:55 மெல்லிசை, 2:00 உழவை போற்றுவோம் நிலையான வருமானம் தரும் மாற்று வாழ்வாதாரம், மீன்களில் மதிப்பு கூட்டல், உபப்பொருட்கள் தயாரித்தல், மாற்று சந்தை வாய்ப்புகள், நாகப்பட்டினம் சிக்கல் வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் மதிவானன் அவர்கள் பங்கு பெறும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 3:00 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் LSC, 4:00 ஊரும் உறவும், அரியலூர் மாவட்டம் ராதாபுரம் மாரியம்மன் கோவில் வாசலில் இருந்து நேரலையாக ஒளிபரப்பாகும், 4:30 பைக்கிங் பணியன் பிரிவிஸ் வழங்கும் ஊரும் உறவும், 5:00 திரையிசை, 5:15 சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் சிட்டுக்கோறு பாட்டு, 5:30 சக்தியின் திருவிழா. ஆடி மாத சிறப்பு தொடரில் இடம்பெறுவது உலக பிரசித்தி பெற்ற மாரியம்மன் திருக்கோவில்களில் தில்லை காளியம்மன் கோவில் சிதம்பரம், 6:00 பன்னிசை, 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது, வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மீனாட்சி ஜவஹர் அவர்கள், 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ, சிறுநீரக நோய் தடுப்பு மற்றும் பாதுகாப்பு குறித்து விளக்கம் அளிக்கிறார் நாகப்பட்டினம் சிறுநீரக சிகிச்சை மருத்துவ வல்லுநர் டாக்டர் ஜி நித்தி அவர்கள், 6:45 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் இசை தூரிகை, 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம், நெல் பருத்தி சாகுபடி குறித்து மயிலாடுதுறை மாவட்டம் திரு

0: technology and sports, further deepening the bilateral partnership. The President of Romania and the First Lady will host a state dinner in the honor of President Murmu tonight. The 23rd Commonwealth Games CWG have officially begun today in Glasgow, Scotland. The opening ceremony is underway. Teams from 74 nations will participate in the 10-day event. Olympic medalists Neeraj Chopra, Meerabai Chanu and Lovlina Borgohain are set to represent India at the CWG 2026. Meanwhile, India have opened their medal tally at the Commonwealth Games before the opening ceremony, as the Olympic medalist boxer Lovlina moved straight into the women's 75kg semi-finals after receiving a bye. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் நேரம் 11:10. துயிலும் முன் எல்லா உயிர்களிடமும் அன்பும் கருணையும் காட்டுங்கள் என்ற மகாவீரர் அவர்களுடைய வரிகளை நெஞ்சில் நிறுத்துவோம். நேர்களே, இத்துடன் 100.3 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை அலைவரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகின்றன. எமது நிலையத்தின் அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 5:51 இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். அதுவரை உங்களிடமிருந்து நன்றியுடன் விடைபெறுகிறோம். ஜெய்ஹிந்த்.